0: கிறிஸ்மஸ் ஆர்ச் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள்.
1: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
0: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை 8:00 மீடியாக்கா போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 தாண்டியிருக்கிறது. 4,000 அதிகமானோரை காணவில்லை. மரபணு மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அடையாளம் காண முடியாத உடல்கள் மொத்தமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. மீட்பு பணியில் நினைத்து பார்க்கவே முடியாத அளவு சவால் நீடிக்கிறது. சென்ற வாரம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்து விழுந்ததால் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. நேபாளத்தின் நீர்மின் திட்டத்தின் ஊழியர்களை மீட்க மலைப்பகுதிகள் வெடிவைத்து தகர்க்கப்படுகின்றன. திரிசூலி ஆற்றின் கரையோரம் நீர்மின் திட்டத்தில் 600 அதிகமான ஊழியர்கள் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். பெருவெள்ளத்தில் சிக்கிய அவர்களின் நிலை என்னவென்று தெளிவாக தெரியவில்லை. பிரியத்திற்குரியவர்களை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். மீட்புக் குழுவினர் மலைப்பகுதியில் வெடிவைத்து தகர்த்து சுரங்கத்துக்குள் காற்றை செலுத்துகின்றனர். முன்பே அதை செய்திருக்க வேண்டுமென்று சுரங்கத்தில் சிக்கியுள்ளோரின் உறவினர்கள் தெரிவித்தனர். நேபாளம் நீர்மின் திட்டத்தையே பெரிதும் சார்ந்திருக்கிறது. நிறைவடைந்த அல்லது வேலை நடந்து கொண்டிருந்த சுமார் 11 நீர்மின் திட்டங்கள் பெருவெள்ளத்தில் சேதமடைந்திருக்கின்றன. நேற்று மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கத்திற்குள் சென்றனர். ஆனால் உள்ளே எவரும் இல்லை. சீன நேபாள இராணுவத்தினரை கொண்ட அனைத்துலக குழு மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா, கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அதில் இணைந்திருக்கின்றனர். நேபாளத்தில் இதுவரை 11,000 அதிகமானோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். திபெத்தில் வெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. 500 அதிகமானோரை காணவில்லை. சீனாவில் வெள்ளம் தொடர்பான காணொளிகள் கடுமையாக தணிக்கை செய்யப்படுகின்றன. பெருவெள்ளத்தில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஊகமாக சொல்வோர் மீது சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். சம்பந்தப்பட்டோருக்கு எச்சரிக்கை, அபராதம், குறுகிய காலம் தடுத்து வைத்தல் ஆகியவற்றை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெருவெள்ளம் குறித்த தவறான தகவல்களை இணையத்திலிருந்து நீக்கும்படி நேபாள அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்கின்றனர். பிலிப்பீன்ஸில் இந்த மாதம் வெள்ளத்தில் சிக்கி 30 அதிகமானோர் உயிரிழந்தனர். பல்வேறு வானிலை மாற்றங்களால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டது. தென்மேற்கு பருவமழை, 3 புயல்கள் ஆகியவற்றை சமாளித்த பிலிப்பீன்ஸ் 4வது புயலை எதிர்கொள்ள தயாராகிறது. கனத்த மழையும் வெள்ளமும் சுமார் 2.5 மில்லியன் குடும்பங்களை பாதித்திருக்கிறது. பிலிப்பீன்ஸின் சில நகரங்கள், நகராட்சிகள், வடக்கே லூசோன் தீவு ஆகிய இடங்களில் பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு தீவிரமடைகிறது. நாளை பிற்பகலுக்குள் அது புயலாக உருவெடுக்கலாம். அமெரிக்காவின் கிராண்ட் கன்யன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 2 மாண்டனர், 14 பேரை காணவில்லை. பிரைட் ஏஞ்சல் கன்யன், ஃபேண்டம் ரேஞ்ச் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. நடைபாலங்களும் பாறைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கொலரடோ ஆற்றோடம் 46 ஆடவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 62 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். தேடல் மீட்புப் பணி தொடர்வதாக தேசிய பூங்கா கழகம் கூறியது. கிராண்ட் கன்யன் பகுதியிலும் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளிலும் கனத்த மழை பெய்தது. இது பருவமழை காலம் என்பதால் அங்கு மழை நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். சில வாரங்களாக ஓய்ந்திருந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது போர் இன்னும் பெரிய அளவில் தொடருமோ என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இருதரப்பும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கும் வேளையில் ஹோர்முஸ் நீரணியை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. லடாக் தீவில் உள்ள ஈரானின் எரிபடை ஏவுதளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஹோர்முஸ் நீரணையில் கண்ணிவெடிகள் வைக்கப்படுவதை தடுக்க அந்த தாக்குதல் என்று அமெரிக்கா கூறியது. ஜோர்தான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை நல்ல நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் பொருளாதாரம், ராணுவம் மட்டுமல்ல, ஈரானிய தலைவர்களும் சீர்குலைந்து போய்விட்டனர் என்று அவர் சொன்னார். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பது அதன் பொருள் அல்ல என்று திரு டிரம்ப் கூறினார். ஈரானின் லராக் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் முழு அளவிலான போருக்கு திரும்புவதற்கான அடையாளமா என்ற கேள்விக்கு திரு டிரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை. கார்பந்து ஜாம்பவான் லயனல் மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அர்ஜென்டினா தேசிய அணியுடன் அவருடைய 21 ஆண்டு பயணம் முடிவுக்கு வருகிறது. தேசிய அணிக்காக தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்துவிட்டதாக 39 வயது மெஸ்ஸி சொன்னார். இளம் வீரர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அர்ஜென்டினாவுக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராகவும் அதிக கோல்கள் புகுத்திய வீரராகவும் விடைபெறுகிறார் மெஸ்ஸி. அவர் 207 போட்டிகளில் 125 கோல்களை அடித்திருக்கிறார். மெஸ்ஸி தலைமையில் அர்ஜென்டினா 2022 உலகக் கிண்ணத்தையும் 2 கோப்பா அமெரிக்கா பட்டங்களையும் வென்றது.
4: சொல்லும் பொருளும் பெம்பு, மூங்கில். ராட்சத பேண்டா கரடிகளின் அன்றாட உணவில் பெரும்பாலும் மூங்கில் இருக்கும். பெம்பு, மூங்கில்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
7: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
8: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
9: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
10: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
12: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே.
1: காக்க காக்க திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹேரி ஜெயராஜன் இசையில் சுனிதா சாரதி. அந்த பாடல வணங்கி
2: சஜினியுடைய கைகசிவுகளை பார்க்கும் போது ரொம்ப வியப்பா இருக்குது.
1: இல்ல ஏன் திடீர்னு கையாச்சிட்டு இருந்தீங்க?
2: இல்ல நீங்க தான் அந்த மாதிரி செஞ்சீங்க. என்னமோ
1: நல்ல செஞ்சேன்.
2: அந்த ஒரு இசை கச்சேரி நடக்கும் போது அதுல அந்த தொகுத்து வழங்குற ஒரு நபர் வந்து இந்த கையை ஆசிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஆமா,
2: அதுக்கு ஏற்ப மாதிரிதான் இசை வழங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப நீங்க என்னமோ
1: செஞ்சீங்க.
2: ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் கூட பார்த்தேன், ஓ நான் பேசுறது பாடுற மாதிரியா இருக்கு, அந்த அளவுக்கு நீங்க கையெல்லாம் ஆசைக்கிறீங்களே அப்படின்னு வியந்து போயிட்டேன்.
1: உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது இனிமையான அந்த குயிலே பேசுற மாதிரி.
2: போதும், நம்ம மாத்தி மாத்தி போனதெல்லாம் போதும். இப்ப தலைப்புக்கு வருவோம்.
1: சரி, தலைப்பை தொட்டு நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது முதலீடுகள், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெரும்பாலானோர், நான் வந்து எனக்கு தெரிந்த பெரும்பாலானோர் வந்து இந்த முதலீடு செய்வது வந்து ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரையும் நம்ப முடியாது, அதனால நான் என்னுடைய பணத்தை எல்லாத்தையும் வங்கியிலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இப்ப நிதி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பணத்தை நீங்க வந்து முதலீடு செய்தால்தான் அந்த பணம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாங்க.
2: வாஸ்தவமான பேச்சுதான். நீங்க எப்படிங்க, எந்தெந்த நுணுக்கமான முறையில நீங்க முதலீடு செய்யறீங்க? அது சொத்தா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், அல்லது வந்து காசை சேமிச்சு வங்கியில போட்டு வைக்கிறதா இருக்கலாம், அதுவும் முதலீடு தானே?
1: ஆமா, அதுவும் முதலீடு தான். நீங்க எந்தெந்த வகைகள்ல முதலீடு செய்யறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வாயிலாக குரல் பதிவுகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
2: சில பேர் பங்கு சந்தை வாயிலா தட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதுவும் முதலீடு தானே?
1: ஆமா, நான் பாத்திருக்கேன். அண்ணா பங்கு சந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப
2: ஏற்ற இறக்கமா இருக்கும்.
1: ஏற்ற இறக்கமா இருக்கும். அதை வந்து ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும்.
2: உண்மைதான்,
1: விடிய விடிய உட்கார்ந்துருக்கணும்.
2: அதுவே ஒரு முழு நேர வேலை தான்.
1: ஆமா, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
2: இப்போ உங்களுக்காக ஒளி 9:06 இன்றைய வானிலை நிலவரம். இன்று மட்டும் அல்ல, அடுத்த 3 நாட்களுக்கு நீங்க இடியுடன் கூடிய மழையை மத்திய வேளையில எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
4: வெளிநாட்டு
1: அமெரிக்க டாலர்
2: 1 வெள்ளி 28 காசு,
1: 1 யூரோ
2: 1 வெள்ளி 49 காசு,
1: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1 வெள்ளி 74 காசு,
1: 1 ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு,
1: 100 இந்திய ரூபாய்,
2: 1 வெள்ளி 36 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்,
2: 39 காசு,
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட்,
2: 3 வெள்ளி 17 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
7: நெட்லியின்றா.
6: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
7: நெட்லியின்றா.
6: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
7: நெட்லியின்றா.
6: அது
7: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லியின்றா, நெட்லியின்றா, நெட்லியின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
6: தொடர்புக்கு
7: 8854-8989.
6: நெட்லி வந்தாச்சு,
7: டென்ஷன் போயாச்சு.

0: உத்தம மனம் நலம் பெறும் தினம் பார்க்கேஜி நெய்
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை

0: நித்யா சாகரின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. அள்ளி தந்த வானம் வானவில் திரைப்படங்கள்ல இருந்து
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: DKE நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 அங்கே விபத்து. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் சாலை எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
0: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
2: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக் Chick Ham and Shroom ஓத்தா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
0: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவறவிடாதீர்கள், இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
0: பீட்சா ஹட்.
6: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
7: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில உங்களுடைய முதலீடுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்டு இருந்தோம்.
2: அந்த வரிசையில பலரும் தங்கம் அப்படிங்கிற பதில் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம பானு அதுக்கப்புறம் ரவி அவர்கள் சொல்றாங்க, தங்கத்துல முதலீடு செய்யறது முக்கியம் அப்படின்னு. சஜினி, இது நம்மளுடைய சீட் கோட் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா, சரியா சொன்னீங்க.
2: இந்தியர்கள் பல காலமா தங்கம் வாங்குறது வெறும் அழகுக்காக போட்டுக்கிட்டு கல்யாணம் அப்ப விழாக்களப்ப ஜொலிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னால வந்தவங்க நம்ம பரம்பரையில பல பேர் தங்கத்தையே சேர்த்து வச்சாங்கன்னா இது அற்புதமான ஒரு முதலீடு அப்படிங்கிற ஆழமான சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு.
0: சரியா சொன்னீங்க ரவி. நான் வந்து இளம் வயதா இருக்கிறப்ப இதுல வந்து எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது. எனக்கு தங்க நகையெல்லாம் போடுறது அவ்வளவா பிடிக்காது. ஆனா இப்ப வளர்ந்த பிறகு கொஞ்சம் முதிர்ச்சி வந்த பிறகு எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி தங்கத்துல வந்து முதலீடு செய்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்து இளையர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தங்கம் போடுறது ரொம்ப பிடிக்காது, எனக்கு தங்க நகை வேணாம், அல்லது வந்து சீதனமா அவங்களுக்கு தங்க நகை வந்தாலுமே அது வேணாம்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, தங்க நகைய என்னைக்குமே வேணான்னு அத வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க.
2: ஆமா, அப்படி உங்களுக்கு அதை தாண்டியோ வேணாம்னு சொன்னா நேரடியா சஜினிக்கோ அல்லது எனக்கோ அனுப்பி வச்சிருங்க, பிரச்சனையே இல்ல.
0: ஆமா,
2: சரி நம்ம கவிதா என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா இப்போ.
10: என் பேர் கவிதா. நான் எப்படி வந்து சேமிப்பு பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இந்தியா இங்கே வந்து வேலைக்காக வந்திருக்கேன். ஊர்ல இருந்து நான் வரையிலேயே ஒரு உண்டியல் வச்சிருவேன். உண்டியல் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச எவ்வளவு சில்லறையோ காசோ பணமோ அதை போட்டு சேமிச்சுக்கிட்டே இருப்பேன். சேமிச்சுட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் ஊருக்கு போவேன். போயிட்டு நான் வருவேன். அப்போது அந்த காசு ஃபுல்லாக நான் கொட்டுனேன்னா எப்படி பார்த்தாலும் 1500-2000 வெள்ளிக்குள்ளே இருக்கும். அந்த காசை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த ரூபாய்க்கு என்ன நகை வருதோ அந்த நகையை நான் சேவ் பண்ணுவேன். இது வந்து நான் சிங்கப்பூருக்கு வந்து நான் 9 வருஷம் ஆகுது. அந்த 9 வருஷமும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்டிங்லேயே ஜனவரியிலேயே ஒரு உண்டியில் வச்சிருவேன். வச்சுட்டேன்னா அந்த வருஷம் முடிச்சோடு முடிஞ்சிட்டு நான் அந்த காசை எடுத்தேன்னா எப்படி 1500-2000 வெள்ளிக்குள்ள இருக்கும். அதை அப்படியே நான் சேவ் பண்ணி அதுக்கு என்ன நகை வருதோ அதுக்குண்டான நகையை நான் சேவ் பண்ணுவேன். இதுதான் என்னோட நான் வந்து சேமிக்கிற ஒரு இது. அவ்வளோதான். தேங்க்யூ.
2: ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானே. ஆனா நீங்க எவ்வளவு நல்லா திட்டமிட்டு செயல்பட்டு காசை சேர்த்து சரியான இடத்துல முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது கவிதா.
0: ரவி, இப்ப வாங்க சந்திரா என்ன சொல்லிருக்காருன்னா, அவரு வந்து SGX ஷேர்ஸ்ல அவருடைய பணத்தை முதலீடு செஞ்சிருக்காரா, அது இப்ப 10 மடங்கு அதிகரித்து உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு.
2: சந்திரா எப்படி இருக்கீங்க? சந்திரா நல்லா இருக்கீங்களா?
0: இருங்க இருங்க, முடிக்கலையே. 55 வயதுல அவருடைய CPF பணத்தை அவரு பெற்றுக்கொண்டார். அந்த பணத்தை வைத்து அவரு முதலீடு செஞ்சிருக்காரு.
2: பிரமாதம். சந்திரா உங்களுக்கு 65 வயசு ஆகும்போது சொல்லுங்க. நீங்க எதிர்பாராத மாதிரி உங்க ஆள் உயரத்துக்கு ஒரு கேக் நான் வாங்கிட்டு வரேன்.
0: வாங்கிட்டு வந்து
2: உங்களுக்கு கொடுத்து உங்களை பாராட்ட போறேன் சந்திரா, உங்க மனசோட இடம் பிடிக்க போறேன்.
0: ஆமா, அவரும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டமிட்டு தான் வந்து அவருடைய பணத்தை வந்து இதுல முதலீடு செஞ்சிருக்காரு.
2: சரியா சொன்னீங்க, திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமோ அப்படின்னு தோணுது. தொடர்ந்து பேசுவோம் முதலீடுகளை பத்தி. இணைந்திருக்க எங்களோட, இது வணக்கம்
0: சிங்கை.

0: இசைஞானி இளையராஜாவோட சில பாடலை கேட்டீங்க. ஹேராம் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அதுக்கு முன்னால அன்பே ஆறு இரே படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹமானோட இசையில
1: ஒலி 96 இந்திய போக்குவரத்து நிலவரம்.
2: பிஐஇஐ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கோல் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிகேஇஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ வில்லன்ஸ் அவென்யூ 2 பிறகும் மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
8: அப்ப பொலிவான சருமத்திற்கு
9: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும்,
10: அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு.
11: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
12: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
13: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
14: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
15: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற மேக்ஸ் ஆன்லைன் SG இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.

0: நேர்களே, உங்களுடைய முதலீடுகளை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்ப நாங்க சொல்ல போறது, இந்த உலகமே கண்டிராத ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லி ஆகணும்.
0: ஆமா,
1: தமிழ்நாட்டுல இருக்கிற நாமக்கல் அப்படிங்கிற பகுதி சஜினி, அங்க ராசிபுரம்னு ஒரு இடம் பேரு நல்லா இருக்குல்ல.
0: ஆமா,
1: அந்த இடத்தை சேர்ந்த ஒரு பொறியாளர், அவர் பேர் வந்து அசோக் சரவணன். அவர் அண்மையில ஒரு திருமண பரிசா அவருடைய மனைவிக்கு நிலாவில ஒரு இடம் வாங்கியிருக்காருன்னா பாருங்களேன்.
0: அவருக்கு
1: திருமணம் நடக்கவே இல்ல, செப்டம்பர் 17 நடக்க போகுது. முன்கூட்டியே மனைவிக்கு இப்படி ஒரு பரிசு கொடுத்து ஆசைப்பட்டிருக்காருன்னா
0: நல்ல விஷயம் தானே. இருந்தாலும் ஒரு திருமண பரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நல்லா சிந்தித்து திட்டமிட்டு தான் அவர் வந்து பரிசை வாங்கியிருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அத வந்து அந்த டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மால பார்க்க முடியற தொட முடியற ஒரு முதலீடாக இருந்தால் அது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா.
1: பொருளா இருந்தா சிறப்பா இருக்கும். புரியுது.
0: தங்க நகை, வாகனம், சொத்துமனை, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செஞ்சா சிறப்பா இருக்கும். இல்லன்னா இருக்கவே இருக்கு ஷேர்ஸ், அதுலயும் நீங்க முதலீடு செஞ்சு திருமண பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: அதெல்லாம் என்னமோ உண்மைதான். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும்.
0: சொல்லுங்க,
1: இவர் உண்மையிலேயே வாங்கியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப இணையத்துல சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்க சொன்னது போல சஜினி, அவருடைய திருமண வாழ்க்கைய பிரமாதமான முறையில அசோக் தொடங்குறாரு. ஏன் தெரியுமா? முதலீடோட தொடங்குறாரு,
0: திட்டமிட்டு முதலீடோட தொடங்குறாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் தொடங்குறாரு.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி?
0: ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப்.

வந்துருச்சு வந்துருச்சு, பீஸா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, ஞாபகம் வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிளானட் கலாட்டா ஆல்பத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பிரேம்ஜி அமரனின் இசையில் வெங்கட் பிரபு, பிரசன்னா நம்ம சிங்கப்பூர் பாடகி பிரசன்னா அவங்க பாடியிருந்த பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்துல இருந்து சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க.
2: ஆமா, பிரசன்னா அப்படின்னு சொல்லும் போது சரி, நம்மளுடைய அன்னியர் தின நிகழ்ச்சியில கூட பாடிருப்பாங்க.
0: ஆமா,
2: பாடினதோட இல்லாம அவங்களும் இளமாறனும் ஆட்டல வர போட்டிருப்பாங்க.
0: ஆமா, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம வந்து தொலைக்காட்சியில பாத்துருப்போம், ஆனா நேரடியா அவங்க வந்து பாடுறது, மேடை நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க வந்து படைப்புகளை வழங்குறத வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவி. ஏன்னா நாம சின்ன பிள்ளையா இருக்கப்போ இவங்க எல்லாரும் வந்து இளம் வயதிலேயே வந்து தொலைக்காட்சியில வந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க.
2: இருங்க, நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது,
0: சின்ன பிள்ளை ஆல்சோ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது
2: இப்படி எல்லாம் சொல்லி ஊரே உலகத்தை ஏமாத்த கூடாது.
0: அவங்க வந்து ரொம்ப இளம் வயதிலேயே ரெண்டு பேருமே வந்து தொலைக்காட்சியில பாட ஆரம்பிச்சுட்டாங்க.
2: எனக்கு தெரிஞ்சு பிரசன்னா வந்து 15-16 வயதுலயே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. மாறனோ வந்து சிறு வயதுல இருந்து இசை கருவிகளை வாசிக்க ஆரம்பிச்சாரு. இருவருக்குமே இசை மேல இருந்த ஆர்வம் தான் அவங்களை வந்து இளம் வயதிலேயே இந்த துறைக்கு வர சொன்னது.
0: இப்ப வரைக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறதுனாலதான் அவங்க தொடர்ந்து வந்து நம்ம ரசிகர்களுக்காக வந்து நல்ல அற்புதமான படைப்புகளை வழங்கணும் அப்படிங்கறதுக்காகவே பார்த்து பார்த்து ஆடுகளா இருக்கட்டும் சரி, நடன அசைவுகளா இருக்கட்டும் சரி, பார்த்து பார்த்து ஒரு படைப்பை வழங்குவாங்க.
2: இந்த தலைமுறை கிட்ட எனக்கு பிடித்த ஒரு அம்சம் என்ன தெரியுமா, அவங்க அவ்வளவா வந்து சமூக ஊடகத்துல இல்ல. நல்லா யோசிச்சீங்கன்னா இப்ப பிரசன்னா மாறனா வந்து இருக்காங்க, ஆனா நம்மள மாதிரி அடிக்கடி அந்த பக்கம் வர்றது கிடையாது. அவங்க நேரடியா மக்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுலதான் மும்முரமா இருக்காங்க. அதுதான் அந்த தலைமுறையுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். நாம வந்து அடிக்கடி சமூகத்துல வரனால பழகிருச்சு, அது ஒரு பாதை, இது ஒரு பாதை இல்ல.
0: நாம அப்படின்னு சொல்றது, நீங்க அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல வர்றீங்க, உங்களுக்கு அது பழகிருச்சு.
2: இப்ப மட்டும் நான் இளமை ஆயிட்டேன்.
0: நீங்க என்றுமே என்றுமே யூத் தான் ரவி, நான் எப்பதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்.
2: மாத்தி மாத்தி பாராட்டிக்கிறது போதும். அடுத்தடுத்த தகவலை நோக்கி நம்ம போக போறோம். 9 மணி ஆயிடுச்சு இல்லையா, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சுவாரஸ்யமான தகவல், குறிப்பா
0: திரை தகவல், அது மட்டும் இல்ல தங்க விலை நிலவரம், இதெல்லாம் தெரிந்து கொள்ள போறோம்.
2: செப்டம்பர் மாதம் பத்தின சுவாரஸ்யமான தகவலையும் நாங்க சொல்ல போறோம்.
0: பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். செப்டம்பர் மாதம் நான் கொஞ்ச நாள்ல விடுப்பு போகும் நேரம்.
2: அடேங்கப்பா, பாட்டாவே பாடிட்டீங்க, அவ்வளவு உற்சாக விடுப்புல போறதுல.
1: ஆமா,
2: எல்லாருக்கும் தான் இருக்கும். சரி, எப்ப போறாங்க, எங்க போறாங்க அப்படிங்கிற தகவல வர நாட்கள்ல சொல்றோம். செப்டம்பர் முதல் தேதி நம்ம இணைந்திருக்கோம் இல்லையா? செப்டம்பர் மாதம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றோம், சரியா?

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில இருந்தும் இந்த மாதிரி 90களில் வெளிவந்த அற்புதமான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன.
1: வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்த 3 நாட்களுக்கு, குறிப்பா மதிய வேளையில் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
4: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியிலாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்,
8: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் அருண்மொழி சித்ரா பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. பொங்கி வரும் காவேரி, சூரசம்ஹாரம் திரைப்படங்கள்ல இருந்து.
1: போக்குவரத்து நிலவரம்,
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTESLE செல்லும் அந்த வழியில், குறிப்பாக ஆற்றம் சாலை எக்ஸிட், அங்கே காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
0: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
2: நாவுறவைக்கும் பாபக்யூ சங்கி சேக், Chick ham and shroom, ota laksa, yana, ungalukku pidita suvaigalil.
0: Ichalugai suvai kilamai budhan kilamaigalil mattumdan, kurugiya kaalathirku mattum, thavara vidadirgal. Indre kadaiyilirundhu vaangi sendru saapidungal.
2: Ovvoru murayum neengal irandu pizzakalai mattum vaangalam. Nibandhanaigalukku utpattathu, ithaga vilai vazhangiyathu
0: Pizza Hut.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
0: உங்களுக்கு தெரியுமா, இன்று செப்டம்பர் முதலாம் தேதி. இப்ப வாங்க செப்டம்பர் மாதத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
2: செப்டம்பர் அப்படி என்றால் லத்தீன் மொழியில 7 அப்படின்னு பொருள்படுமா? ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா சரி, பண்டைய கால ருமானிய நாள்காட்டின் பிரகாரம் செப்டம்பர் 7வது மாதமா தான் இருந்துச்சா. அதற்கு அப்புறம் தான் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களை சேர்த்தாங்க அப்படின்னும், அதனாலதான் செப்டம்பர் 9வது மாதத்துக்கு இடம் மாறுனுச்சு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது.
0: இதுல மற்றொரு வினோதமான தகவல் நான் என்ன படிச்சிருந்தேன்னா, செப்டம்பர் மாதம் எப்போதுமே டிசம்பர் மாதத்தை போலவே ஒரே கிழமையில தான் தொடங்கும். ஆனா மற்ற மாதங்களை போல அது ஒரே நாள்ல முடியறது இல்ல அப்படின்னு தகவல் சொல்லுது.
2: சுவாரஸ்யமான இன்னொரு தகவல் என்னன்னா, செப்டம்பர் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா அதுல 9 எழுத்துக்கள் இருக்கு.
0: ஆமா,
2: அதே மாதிரி மாதமும் 9வது மாதம்.
0: இந்த சிறப்பு வேற எந்த மாதத்திற்கும் கிடையாது.
2: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது மனு அனுராதா ஸ்ரீராம். அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மனிதா மனிதா திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
0: சஜினி, இந்த நடிகர் நகைச்சுவை நடிகரா ஆரம்பிச்சாரு.
3: ஆமா,
0: இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளம் கேட்கிறார் அப்படின்னு வியந்து போயிருக்காங்க.
3: யாரு? சந்தானத்தை பத்தி தானே நீங்க பேசுறீங்க?
0: கிடையாது, யார் நடிகர் அப்படிங்கறத கொஞ்சம் இடத்துல நான் சொல்றேன்.
3: சரி, இப்ப வாங்க தங்கவேலி
4: நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் புலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
2: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: சங்கீதா சஜித் பாடிய பாடலை கேட்டீங்க. மதுமதி இவரது இந்த பாட்டு வந்துச்சு தேனிசை தென்ற தேவாவோட இசையில.
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: சிடிஇயை நோக்கி செல்லும் SLE லென்ட்ரோ அவென்யூவிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க? வாழ்க்கை
8: எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது.
9: அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
10: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐ பார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
11: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: ஒலி 9:08
2: ஒரு நகைச்சுவை நடிகர் இப்ப பெரிய சம்பளம் வாங்குறாரு, அந்த தகவலை சொல்ல போறேன்னு சொல்லிருந்தீங்க. யார் யார் யார் சந்தனம் தானே? சொல்லுங்க சொல்லுங்க.
0: கிடையாது.
2: அப்புறம்
0: சூரிய இருக்கார்ல, இவர் ஆரம்பத்துல நகைச்சுவை நடிகரா தொடங்கினாரு. பல கதாபாத்திரங்கள்ல சும்மா வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படம் வாயிலாதான் பரோட்டா சூர்யா நமக்கு அறிமுகமானாரு.
2: ஆமா,
0: அங்க ஆரம்பிச்சது அவருடைய ஏற்றம். தொடர்ந்து பல படங்கள்ல நகைச்சுவை நடிகரா வந்துட்டு இருந்தாரு.
2: விடுதலை படத்துலதானே அவர் கதாநாயகனாக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் கருடன், கொட்டுக்காளி, மாமன் இப்படின்னு பல திரைப்படங்கள்ல கதாநாயகனாக நடிச்சு சக்க போட்டிருக்காரு. சரி, இவருடைய நடிப்புல அடுத்து வெளிவாக இருக்கும் திரைப்படம் என்ன?
0: மண்டாடி அப்படின்னு தகவல் சொல்லுது. அது என்ன மண்டாடி அப்படின்னு கேட்கலாம். குறிப்பா நான் குறிப்பிடுறாங்கன்னா, மீன் பிடிக்க செல்லும் போது படகை வழி நடத்தும் தலைவர் இருக்காருல்ல, அவர்தான் மண்டாடி அப்படின்னு அழைப்பாங்களாம்.
2: கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்ப நான் ஒரு புதிய தமிழ் வார்த்தையை கத்துக்கிட்டேன், மண்டாடி.
0: நீங்க ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்டீங்க. சூரி இப்ப ஒரு புது சம்பளத்தை அறிவிச்சிருக்காரு.
2: என்ன சொல்றீங்க?
0: இனிமே அவருடைய சம்பளம் 25 குறையாது அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் சொல்லுது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 and 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்த தர்மதுரை, பாஷா ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தன. போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. CTEAYE செல்லும் வழியில் அங்கோக்கி அவனி ஒன்றுக்கு பிறகும், BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
0: எங்க எப்ப எப்படி போறேன்னு வர நாட்கள்ல நான் சொல்றேன். ரவி சொல்றேன். நேயர்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வணக்கம் சிங்கை சிங்கை சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
2: விடைபெற்றுக் கொள்வது சஜினி.

0: காலை மணி 10 மீடியகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துமா. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்பு பணி மும்முரமாய் தொடர்கிறது. இமயமலையின் பனிப்பாறை உடைந்து விழுந்ததால் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளமும் திபெத்தும் வெள்ளத்தில் மிதந்தன. பேரழிவு நேர்ந்து ஒரு வாரமாகிவிட்டது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 கடந்துவிட்டது. சுமார் 4000 பேரை காணவில்லை. அவர்களில் சுமார் 600 பேர் வெளிநாட்டினர். திபெத்தின் கியோரோங் வட்டாரத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 16. 500 அதிகமானோரை காணவில்லை. அவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் வெளிநாட்டினர். காணாமல் போனோரை தேடி மீட்க இயன்ற அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்யும்படி சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டிருக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் மாண்டோரின் உடல்கள் தற்காலிக இடங்களில் மொத்தமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. பிணவரைகள் நிரம்பி வழிகின்றன. பொது சுகாதார பிரச்சினை ஏற்படும் அபாயம் நீடிக்கிறது. அதனால் உடல்களை மொத்தமாக அடக்கம் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நேபாள அதிகாரிகள் கூறினர். இதுவரை அடையாளம் காணப்படாதோரின் உடல்களிலிருந்து மரபணு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் குடும்பத்தினர் பின்னர் அடையாளத்தை உறுதிப்படுத்த அது வழியமைக்கலாம். உலக நாடுகளிடம் கூடுதல் உதவி கேட்டு நேபாளம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக சுரங்கங்களில் சிக்கியிருப்போரை மீட்பது, உடல்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்கான கருவிகள், பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரை அடையாளம் காண தடயவியல் சாதனங்கள் முதலிய உதவி தேவை என்று நேபாளம் கூறியிருக்கிறது. அமெரிக்கா, சிங்கப்பூர், சீனா முதலிய நாடுகளிடம் சாதனங்களுக்கும் தொழில்நுட்ப உதவிக்கும் நேபாளம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவின் 18 தடயவியல் நிபுணர்கள் நேபாளத்தில் பணியாற்றுகின்றனர். மரபணு பரிசோதனை மூலம் உயிரிழந்தோரை அடையாளம் காண்பதில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்தோர் உடல்களை பாதுகாப்பாய் கையாள உதவும் காற்று புகாத பைகளும் கிடைத்திருப்பதாக நேபாள அதிகாரிகள் கூறினர். தேவையான பொருட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பிலிப்பீன்ஸில் இந்த மாதம் வெள்ளத்தில் சிக்கி 30 அதிகமானோர் உயிரிழந்தனர். பல்வேறு வானிலை மாற்றங்களால் அங்கு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை, 3 புயல்கள் ஆகியவற்றை சமாளித்த பிலிப்பீன்ஸ் 4வது புயலை எதிர்கொள்ள தயாராகிறது. கனத்த மழையும் வெள்ளமும் சுமார் 2.5 மில்லியன் குடும்பங்களை பாதித்திருக்கிறது. பிலிப்பீன்ஸின் சில நகரங்கள், நகராட்சிகள், வடக்கே லூசோன் தீவு ஆகிய இடங்களில் பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு தீவிரமடைகிறது. நாளை பிற்பகலுக்குள் அது புயலாக உருவெடுக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை மிகச்சிறந்த நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார். ஈரானின் பொருளாதாரமும் ராணுவமும் சீர்குலைந்துவிட்டன. ஈரானிய தலைமைத்துவமும் நலிந்து போய்விட்டது என்றார் அவர். இதற்கிடையே ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சில வாரம் ஓய்ந்திருந்த யுத்த சத்தம் மத்திய கிழக்கில் மீண்டும் கேட்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் லராக் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் மீண்டும் முழு அளவிலான போருக்கு அடையாளமா என்ற கேள்விக்கு திரு டிரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை. லராக் தீவில் ஈரானின் எரிபடை ஏவுதளங்களை அமெரிக்கா தாக்கியது. ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகள் வைக்கப்படுவதை தடுக்க அந்த தாக்குதல் என்று அமெரிக்கா கூறியது. ஜோர்தான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இருதரப்பும் தாக்குதலை தொடரும் வேளையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. அமெரிக்க உச்சநீதிமன்றம் வெள்ளை மாளிகையில் புதிய விருந்து மண்டபம் கட்டும் பணிகளை தொடர அனுமதி அளித்திருக்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் $400 மில்லியன் செலவில் புதிய விருந்து மண்டபம் கட்டும் திட்டத்தை அறிவித்திருந்தார். கட்டுமான பணி தொடங்கிய வேளையில் அதை நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்காவில் உள்ள கீழ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்கெதிரான வழக்கில் நீதிபதிகள் 5-4 பணியை தொடர அனுமதி அளித்தனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் விருந்து மண்டப திட்டத்தை தொடர அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி தேசிய வரலாற்று கட்டட பாதுகாப்பு அமைப்பு வழக்கு தொடுத்திருந்தது. கார்பந்து உலகின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அர்ஜென்டினா தேசிய அணியில் அவருடைய 21 பயணம் நிறைவடைகிறது. கார்பந்து உலகில் மெஸ்ஸியின் இடம் என்ன? பதில் தருகிறார் சிங்கப்பூர் தேசிய கார்பந்து அணியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம்.
1: என்னை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் ஒரு கால்பந்து வீரனின் முடிவு மட்டும் இல்லை, ஒரு சகாப்தத்தின் முடிவு. மெஸ்ஸியின் மிகப்பெரிய சாதனை கோப்பைகள் மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தன. பல முறை இறுதிப் போட்டிகளில் தோல்வியை சந்தித்தார். இருந்தாலும் அவர் ஒருபொழுதும் தனது நாட்டை விட்டு விலகவில்லை. இறுதியில் வந்து 2022 வேர்ல்ட் கப் மிகப்பெரிய வெற்றிகளை தேடி கொடுத்தார். ஒரு வீரராக மட்டுமல்ல ஒரு தலைவராகவும் மெஸ்ஸியின் வளர்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக இருந்த ஒரு திறமையான வீரர் பின்னர் அணி வழிநடத்தும் கேப்டனாக மாறியுள்ளார். எனக்கு மெஸ்ஸியன் என்றால் ஒரு சிறந்த ஃபுட்பாலர் மட்டும் இல்லை, ஒரு ஜெனரேஷனின் இன்ஸ்பயர் செய்த ஒரு ஃபுட்பாலர். அவருடைய இன்டர்நேஷனல் வாழ்க்கைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் கிடைக்கவில்லை என்றாலும் அவருடைய லெகசி என்றும் தொடரும்.
0: இளம் வீரர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொன்னார் 39 வயது மெஸ்ஸி. அர்ஜென்டினாவுக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராகவும் அதிக கோல் அடித்த வீரராகவும் விடைபெறுகிறார் மெஸ்ஸி. அவர் 207 போட்டிகளில் 125 கோல்களை அடித்திருக்கிறார். மெஸ்ஸி தலைமையில் அர்ஜென்டினா 2022 உலக கிண்ணத்தையும் 2 முறை கோப்பா அமெரிக்கா பட்டத்தையும் வென்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சற்று முன்பு பாடல வாழ்வை வாழ்வோம் பிளேஃபுல்லான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, பிளேஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் இன்று நான் வந்திருக்கிறேன் உங்களுக்காக. ஆனந்தமான நிகழ்ச்சியை படைக்க வந்து விட்டேன் உங்களுடைய காதர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இத்தனை நாள் ஏன் வேலைக்கு வரல, எங்க இருந்தேன் என்பதை ஹலிமா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. இந்த வராத நாட்கள்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பிறகு நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்றைய நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான தகவல்கள், நல்ல நல்ல பாடல்கள், போட்டி அங்கங்கள்லாம் நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்த போற 4 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம். இது

0: உன் கணவன் நீ கேக்குறதுக்கு எல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்.
5: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள்
6: maxonline.sg.
8: காலை 10 மணி முதல்
9: பிற்பகல் 2 மணி வரை
8: ஆனந்தம் ஆரம்பம்.
10: இன்றைய ஆனந்த மாலம் நிகழ்ச்சி நம்ம பழக்க வழக்கங்களை பத்தி பேச போறோம். எல்லாருக்குமே வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். சில பேருக்கு இப்படிதான் பொருளை வைக்கணும், இப்படிதான் பொருளை எடுக்கணும், இது இந்த நேரத்தில் இருக்கணும், இது அங்க வைக்கணும், இது இப்படி பேசணும், அப்படி பேசணும்னு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறையவே இருக்கும். சில பழக்க வழக்கங்களை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். என்னடா அது, இந்த மாதிரிலாம் செய்யறாங்களா, இப்படிலாம் கடைப்பிடிக்கலாமான்னு. ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வந்து நன்மை அளிக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து அது சரியாக இருக்கும். இதே மாதிரி தான் வெளிநாடுகள்லையும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களை அவங்க பழகுறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை பார்த்து ரொம்ப வினோதமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா? அது நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8க்கு நீங்கள் உங்களுடைய செய்தி அல்லது குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு. நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீர் பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
4: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
11: மீண்டும் கேட்க

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வெற்றி விழா திரையப்படுத்தது தத்தம் தலாங்க தத்தம் பாடல கேட்டிருந்தோம். இன்று நம்ம பழக்க வழக்கங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சில பேருக்கு ரொம்ப வினோதமான வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்படி யாராவது ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறத பார்த்திருக்கீங்களா, அல்லது நீங்க கடைபிடிக்கிறீங்களா கேட்டப்போ, இங்க சாந்தகுமார் எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருக்காங்க.
3: வணக்கம் காதர்.
2: வணக்கம்,
3: நான் சாந்தி பேசுறேன். நான் பல வருடங்களுக்கு முன்னால ஜப்பானுக்கு போயிருந்தேன். பள்ளி மாணவர்கள் கூட்டிட்டு அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரோக்ராம்க்காக போயிருந்தோம். அப்ப அங்க உள்ள பள்ளிகளுக்கு போய் வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அங்க நான் கண்ட ஒரு பழக்க வழக்கம், மாணவர்களுக்கிடையே இருக்கிற பழக்க வழக்கம் என்னன்னா, ஆசிரியர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மாணவர்கள் பதில் சொல்லும் போது இயற்கையிலிருந்து எழுந்து அந்த நாற்காலியை உள்ள தள்ளி வச்சுட்டு அதுக்கு பின்னால நின்று பாவ் பண்ணி அதுக்கப்புறமா ஆசிரியருக்கு பதில் சொல்றாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த பழக்க வழக்கம். இன்னொன்று என்னன்னா, அவங்க ஜப்பானீஸ் வீடுகளுக்கு சென்றா காலனியை நம்ம கழட்டி வைக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த காலனிகளை கழட்டி வைக்கும் போது அந்த காலனி வந்து வீட்டு வெளியே போற மாதிரி காலனியை வைக்கணும், எடுத்து அழகா வைக்கணும். வெளியே போறதுக்கு போகும்போது எப்படி போட்டுக்கோமோ அந்த மாதிரி அந்த வீட்டை நோக்கி அந்த காலனி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பழக்க வழக்கம் அவங்களுக்கு இருக்கிறதா, அதை கத்துக்கிட்டேன்னா.
2: சாந்தி
3: நன்றி, வணக்கம்.
2: நீங்க சொன்னது 100%க்கு 100 உண்மை. ஏன்னா ஜப்பான் நாட்டுல ஜப்பானியர்கள் ஒழுக்கம், மரியாதை இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கடைபிடிப்பாங்க. ஜப்பான் நாட்டுல கடைபிடிக்கிற சில பழக்க வழக்கங்களை பற்றி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். நீங்க அப்படியே லிங்க் கொடுத்துட்டீங்க. அது என்ன என்பதை ஒரு சில பாடல்களுக்கு பிறகு நான் சொல்றேன்.

0: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: வந்துருச்சு பீசா ஹட்டின் புத்தம் புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீசா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோடி, உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
3: என்னால உடற்பயிற்சி செய்ய முடியலையே அப்படின்னு எப்போதும் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று, சோம்பலா இருக்கலாம். இரண்டாவது, நம்ம செய்யற உடற்பயிற்சி நமக்கு பொருந்தாம இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஓடக்கூடாது, அதையும் தாண்டி நான் ஓடுவேன் அப்படின்னு ஓடுவாங்க, அவங்க முட்டிகளுக்கு அது பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு இந்த வெயிட் லிப்டிங் செய்யக்கூடாது, அதை தாண்டியும் நான் வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு கனமான இரும்பு கம்பிகளை தூக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, நீங்க நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட போகணும். உங்க உடல் எப்படி இயங்குது, உங்க உடலுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும்னு இந்த ஆலோசகர் சொல்லுவாரு. அந்த ஆலோசகர் உங்க நண்பராக கூட இருக்கலாம், அந்த நண்பர் அடிக்கடி உடற்பயிற்சி செய்யற நபராக இருக்கலாம். அவங்கள நீங்க நாடுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான முறையில வழிகாட்டுதல் செய்வாங்க. அதுவும் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க படிப்படியா மெதுமெதுவா வீட்டில இருந்தவாறே நீங்க உடற்பயிற்சிகள் செய்யலாம். ஹோம் ஸ்ட்ரெங்த் எக்ஸசைசஸ் அப்படின்னு நீங்க யூடியூப்ல தட்டி பாத்தீங்கன்னா அங்க பல உடற்பயிற்சிகளை வந்து படிப்படியா ரொம்ப அழகா, அதுவும் உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதை செய்து பாருங்க. மறுபடியும் நீங்க என்னால உடற்பயிற்சி செய்யவே முடியலையே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சி நம்ம பழக்க வழக்கங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சற்று முன்பே நீ சாந்தி அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு அங்க பள்ளிக்கூடங்கள்லயும் அங்க வீடுகள்ல கடைபிடிக்கிற வித்தியாசமான பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஜப்பான் நாட்டுல இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. இப்ப உங்க உடல்ல ஏதாவது ஒரு நோய் இருக்கு, அல்லது உங்களுக்கு வலிக்குது, அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க உங்க உடல்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க உடல்கிட்ட நீங்க ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி பேசணுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா, சரி நீ குணமாயிருவ, கவலைப்படாத அப்படின்னு பேசினா உங்க உள்மனதுல அது பதிவாகுமா? உள்மனதுல பதிவாகும் போது உங்க உடல் அது கேட்குமா? உங்க உடல் இயல்பாகவே குணப்படுத்தும் தன்மை இருக்கனால அது படிப்படியா மெதுமெதுவா குணமாகும்னு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது தீவிரமா வேணும்னா ஒரு பேலீஃப், ஒரு இலையில எழுதி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிப்பாங்களாம். அது எரிக்கும் போது இந்த எரிக்கிறது வந்து அவங்களுடைய உள் மனதில் போய் பதியும் அப்படி சொல்றாங்க. உங்க மனதில் ஏதோ ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணீரை நிரப்பி அதை அவங்க கட்டலுக்கு பக்கத்தில் வச்சுருவாங்களாம். அந்த கேள்வியை பற்றி நினைச்சுக்கிட்டே அவங்க தூங்குறாங்களாம். இப்படி நினைக்கும் போது அந்த எண்ண அலைகள் அந்த தண்ணீரில் இருக்கிற அந்த செல்ஸ் இருக்குல்ல அதை வந்து மாற்றி அமைக்குது. ஏன்னா செல்ஸ்க்கு மெமரி இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு அதாவது அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இந்த பழக்க வழக்கங்களை ஏன் கடைபிடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அவங்க உள்மனதுக்கு பயிற்சி கொடுக்க தான் அவங்க செய்யறாங்க. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில், எல்லா தீர்வுகளும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அதை உணரணும்னா உங்க உள்மனதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும்னு நம்புறாங்க. இதே மாதிரி மற்ற விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க, நீங்க ஹாய் லோட் போடுங்க. உங்களுக்கு அந்த லிங்க் நான் அனுப்பி வைக்கிறேன்.

காத்திருந்த கண்கள் திரையப்படுத்து பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிச்சுங்க. உங்களுடைய காதுகளும் பழைய பாடல்களுக்கு காத்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த மாதிரி 60களில் வெளிவந்த பழைய பாடல்களை தொகுத்து வழங்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டி அங்கமும் இடம்பெற போகுது. இங்கெல்லாம் நம்ம போறோம், அங்க போயிட்டு அந்த இடத்த பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறோமா? சில நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம், சில நேரத்தில் தெரியாம போகலாம். இதே மாதிரி சிங்கப்பூர்ல பல இடங்கள் இருக்கின்றன. அந்த பல இடங்கள்ல ஒரு இடத்தை பற்றி நான் சொல்ல போறேன். உங்களுக்காக 3 குறிப்புகளை இப்ப கொடுக்க போறேன், கேட்டு எழுதி வச்சுங்க. முதல் குறிப்பு 1937. இரண்டாவது குறிப்பு கோனி ஐலண்ட். மூன்றாவது குறிப்பு அவ் பிரதர்ஸ். கோனி ஐலண்ட் கொடுத்துட்டு அதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க கூகுள் செய்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா இந்த இடத்தை பற்றி தெரிய வரும். இது எனக்கும் தெரியாம இருந்தது. இதை பற்றி படிக்கும் போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8.

Action Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவு சீட்டுகளுக்கு

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிமுகம் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: சரி, ஒரு பெரிய மாற்றம் இடம்பெற போகுது. இதை பற்றி நம்முடைய ஒளிப்படைப்பாளர்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. இப்ப நானும் சொல்லிடுறேன், செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து, அதாவது இன்றிலிருந்து, ஒளி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒளிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். வார நாள்கள்ல 8 நேரங்கள்ல செய்தி ஒளிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒளிபரப்பாகும். அது என்னென்னா, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மை செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9:00 வரை வசந்தம் ஒளி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சரி, இப்ப எங்களுடைய நிகழ்ச்சிகள மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:00 நண்பகல் 12:00 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து மாலை 5:00 இரவு 8:00 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நேர்கள் நீங்கள் மீடியாகாப் 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: சென்னை,
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
0: கத்தி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
4: ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இணைந்திருங்க எங்களுடன்.
7: இன்று இந்த அங்கத்துல 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். அந்த 3 குறிப்புகள் என்னன்னா, 1937 இரண்டாவது குறிப்பு கோனி ஐலண்ட், மூன்றாவது குறிப்பு ஹவ் பிரதர்ஸ். சொல்லப்போ இங்க எனக்கு பெஸ்ட் சில்லி டாப்ட் கோனி டாக் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. நான் உணவை பற்றி கேட்கலையே, நான் ஒரு இடத்தை பற்றி கேட்டேங்க. மீண்டும் ஒரு உரை இந்த குறிப்புகளை கேளுங்க. 1937 இரண்டாவது குறிப்பு கோனி ஐலண்ட், மூன்றாவது குறிப்பு ஹவ் பிரதர்ஸ். சில பேர் ஜெர்மனாயெல்லாம் பயன்படுத்தி எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டீங்க. என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் நட்சத்திரம் யுவன் சங்கர் ராஜா. அவர் நேற்று அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார். அவருடைய பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போகிறோம்.

0: மன நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: பேக் பை பாப்புலர் டிமாண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. மக்கள் அதிகமாக விரும்பியதால பீட்சா ஹாட்டின் 10 வள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்து விட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வள்ளி தாங்க. 25 வெள்ளியே நீங்க சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பீட்சாவை நீங்க சாப்பிடணும்னா 3 சுவைகள்ல இருக்கு. பிபிக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷூம், ஓத்தா லக்ஸா. இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளை மட்டும்தாங்க, குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். தவற விடாதீங்க, இன்றே கடையில இருந்து வாங்கி சென்று சாப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க 2 பீட்சாக்களை மட்டும்தான் வாங்க முடியும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
3: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
4: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
5: ஓகே சார்.
3: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி

0: மஞ்சிறு கண்மணி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 9679.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் ஏது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
6: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
7: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.49 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.74 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 வெள்ளி, 100 இந்திய ரூபாய் 1.36 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 வெள்ளி, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 17 காசு.
8: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்
0: உங்களுக்கு தெரியுமா?
3: இன்றைய அங்கத்துல நான் மூன்று குறிப்புகளை கொடுத்துட்டேன். 1937 இரண்டாவது குறிப்பு கோனி ஐலாண்ட், மூன்றாவது குறிப்பு ஆவ் பிரதர்ஸ் அப்படின்னு குறிப்புகளை கேட்டு ஜெர்மனாய் கூகுள் அப்படின்னு பல தளங்களை பயன்படுத்தி எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டாங்க பல நேர்கள்.
4: வணக்கம். ஆர்வா பில்லா அந்த இடத்துல வந்து மிஸ்டர் ஆவ் ஃபேமிலி கொண்டு சமாதி வச்சிருக்காங்க. அது ஒரு பார்க்கு போல
3: விழாவை வந்து கட்டியிருந்தாங்க. 1960s வரைக்கும் அங்கே இருந்தாங்கன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா அங்கே அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அந்த கிராஃபிட்டி இருக்குல்ல, செவத்தில் வந்து சில பதிவுகள்லாம் இருக்குது. 1970s பிறகு அரசாங்கம் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அந்த இடத்த எடுத்துட்டாங்கன்னு இங்கே பதிவு சொல்லுது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கே நிறைய மரங்கள் காடு பகுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் இணையத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில படங்கள் பார்க்கலாம். ஹாப்பா பீச் விழா ஆன் கோனி ஐலண்ட் போட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு தெரிய வரும்.
2: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற

ராகவேந்திரா திரைப்படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்டோம் நேர்களே. நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கம் இடம்பெறும். மூன்று குறிப்புகளை கொடுத்து இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கண்டுபிடிக்க போறீங்க. தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய காதர், இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
1: நெட்லின்றா,
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
1: நெட்லின்றா,
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
1: நெட்லின்றா.
0: அது
1: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லின்றா நெட்லின்றா நெட்லின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89
0: 8854 8989.
2: உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
3: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சாலை வாரத்தில் 7 நாள்களும்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியகோ போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. மூத்த அமைச்சர் லீசின்லும் சிங்கப்பூருக்கும் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கும் இடையிலான உறவு 10 ஆண்டில் 5 மடங்கு வளர்ச்சி அடையலாம் என்று கூறியிருக்கிறார். சிங்கப்பூரின் பொருளாதாரத்தை பல்வேறு வழிகளில் செழிக்க செய்ய அது உதவும் என்றார் அவர். மத்திய ஆசிய பயணத்தின் முடிவில் திரு லீ செய்தியாளர்களிடம் பேசினார். கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வர்த்தகம், விவசாயம், விமான நிலைய பணிகள், எரிசக்தி முதலிய துறைகளில் சிங்கப்பூருக்கு வாய்ப்புகள் இருப்பதாக திரு லீ கூறினார். வழக்கமான சந்தைகளுக்கு அப்பால் சிங்கப்பூர் தனது பொருளாதார தொடர்பை விரிவுபடுத்த விரும்புவதை திரு லீ சுட்டினார்.
8: Very valuable to us as a small country because we look for partners, we look for friends and we support one another.
7: மத்திய ஆசிய வட்டாரம் சிங்கப்பூருக்கு நன்கு அறிகம் அறிமுகமான பகுதி அல்ல, ஆனால் அடுத்த 10 ஆண்டில் அங்கு நல்ல வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக திரு லீ கூறினார். நேபாள பிரதமர் பலேந்திர ஷா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். நேபாளத்தில் சென்ற வாரம் பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளம் சாதாரணமானது அல்ல, அது பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டது என்பதை அவர் சுட்டினார். இமயமலை பகுதியில் மாபெரும் பனிப்பாறை வெடித்துச் சிதறியது, அதனால் பெருக்கெடுத்த வெள்ளமும் சிதைவுகளும் நேபாள திபெத் எல்லையில் பேரழிவை ஏற்படுத்தின. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 தாண்டிவிட்டது. சுமார் 4500 பேரை காணவில்லை. பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்க பல பில்லியன் டாலர் நிதி தேவை என்று நேபாளம் தெரிவித்திருக்கிறது. உலகின் ஆக உயரமான மலைத்தொடர் இமயமலை. உலகின் வெப்பநிலை உயர்வதால் இமயமலையின் பனிப்பகுதி வேகமாக உருகி வருவதை விஞ்ஞானிகள் சுட்டுகின்றனர். பருவநிலை மாற்றத்தால் இமயமலை பகுதியில் அபாயம் அதிகரித்து வருகிறது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று திரு பாலேந்திர ஷா கூறினார். நேபாளத்தின் மக்கள் தொகை 30 மில்லியன். அந்நாட்டின் பெரும்பகுதி கிராமங்கள். உலக வெப்பம் அதிகரிக்க காரணமாகும் கரிம வாயுவை வெளியேற்றுவதில் நேபாளத்தின் பங்கு மிகவும் குறைவு. ஆனால் பருவநிலை மாற்றத்தால் அந்நாடு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் விரைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது என்று திரு ஷா வலியுறுத்தினார். மரினா ஸ்கொயர் கடை தொகுதி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி மேம்பாட்டு பணிகளுக்காக மூடப்படுகிறது. சுமார் 9 ஹெக்டேர் பரப்பளவுள்ள அந்த இடத்தில் சொகுசு வீடுகள், புதிய ஹோட்டல்கள், சொகுசு தங்குமிடங்கள், அலுவலகங்கள் ஆகியன கட்டப்படும். அவற்றுக்கான பணி 2031 நிறைவடையும் என்று செங்லன் குழுமம் தெரிவித்தது. கட்டுமான பணியின் போது மெரினா ஸ்கொயர் வளாகத்தில் தற்போதுள்ள ஹோட்டல்கள் வழக்கம்போல் செயல்படும். அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் தொடருமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஈரானின் லராக் தீவில் எரிபடை பாய்ச்சும் சாதனங்களை அமெரிக்கா நேற்று தாக்கியது. பதிலடியாக ஜோர்தானிலும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளிலும் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கியது. ஹர்முஸ் நீரிணையில் ஈரான் புதிய கண்ணிவெடிகளை புதைக்க திட்டமிட்டதால் தாக்குதல் நடத்தியதாக சொன்னது அமெரிக்கா. ஈரான் கண்ணிவெடிகளை உரசியதால் ஹர்முஸ் நீரிணையில் சென்ற எண்ணெய் கப்பல் தீப்பிடித்ததாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா தாக்கியது. இதற்கிடையே ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஈரான் அல்லது வட்டார நாடுகளின் நலன்களுக்கு போர் உகந்தது அல்ல என்று அவர் சொன்னார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானுடனான தற்போதைய மோதல் ஒரு சிறிய போராய் தோன்றுவதாக திரு டிரம்ப் கூறினார். ஆனால் இந்த போர் 6 மாதங்களை கடந்துவிட்டது. 4 அல்லது 6 வாரமே போர் நீடிக்கும் என்று திரு டிரம்ப் முன்னர் கூறியிருந்தார். உலக கார்பந்து வரலாற்றில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸியின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்று கார்பந்து ரசிகர்கள் புகழாரம் சூட்டுகின்றனர். 39 வயது மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அர்ஜென்டினா அணியில் அவருடைய 21 ஆண்டு பயணம் நிறைவடைகிறது. அது பற்றி விளக்குகிறார் சிங்கப்பூர் தேசிய கார்பந்து அணியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம்.
9: மெஸ்ஸியின் இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் ஒரு கார்பந்து வீரனின் முடிவு மட்டும் இல்லை, ஒரு சகாப்தத்தின் முடிவு. மெஸ்ஸியின் மிகப்பெரிய சாதனை கோப்பைகள் மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தன. பல முறை இறுதிப் போட்டிகளில் தோல்வியை சந்தித்தார். இருந்தாலும் அவர் ஒருபொழுதும் தனது நாட்டை விட்டு விலகவில்லை. இறுதியில் வந்து 2022 வேர்ல்ட் கப் மிகப்பெரிய வெற்றிகளை தேடி கொடுத்தார். ஒரு வீரராக மட்டுமல்ல ஒரு தலைவராகவும் மெஸ்ஸியின் வளர்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது.
7: மெஸ்ஸியிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருப்பதாக சொல்கிறார் சுப்பிரமணியம்.
9: ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக இருந்த ஒரு திறமையான வீரர் பின்னர் அணி வழிநடத்தும் கேப்டனாக மாறியுள்ளார். எனக்கு மெஸ்ஸியன் என்றால் ஒரு சிறந்த ஃபுட்பாலர் மட்டும் இல்லை, ஒரு ஜெனரேஷனின் இன்ஸ்பயர் செய்த ஒரு ஃபுட்பாலர். அவருடைய இன்டர்நேஷனல் வாழ்க்கைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் கிடைக்கவில்லை என்றாலும் அவருடைய லெகசி என்றும் தொடரும்.
7: அர்ஜென்டினாவுக்காக அதிக போட்டிகளில் விளையாடி நிறைய கோல்கள் புகுத்திய வீரராக விடைபெறுகிறார் மெஸ்ஸி. அவர் 207 போட்டிகளில் 125 கோல்களை அடித்திருக்கிறார்.
10: சொல்லும் பொருளும். பெம்பு, மூங்கில். ராட்சத பேண்டா கரடிகளின் அன்றாட உணவில் பெரும்பாலும் மூங்கில் இருக்கும். பெம்பு, மூங்கில்.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை, 1 கிராம் 100 கிராம் 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: யுவன் சங்கராஜா இசையமைத்து பாடிய பாடல் புன்னகை பூவே திரைப்படத்தில் இடம்பெற்றது. நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிற உங்களுடைய காதர் நீங்களே இன்னும் கொஞ்சத்தில் 3க்கும் என்ன தொடர்பு அங்கம் இடம்பெறப் போகுது. அதற்கு முன்பே இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வானிலை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழிப்பு அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 டிசம்பர். இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179777.
4: நான் உங்கள் மாமன் ரஃபி. ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

சார்பி திரையப்படுத்தது ஃபெபிமணி மாதங்கி குழுவினர் பாடிய சரியா தவறா பாடலை கேட்டிருந்தோம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியா அல்லது தவறா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கம் இடம்பெற போகுது, நான் உங்களுக்கு மூன்று குறிப்புகளை கொடுப்பேன். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல போறீங்க. இப்ப இந்த மூன்று குறிப்புகளை கேளுங்க. முதல் குறிப்பு நத்தை, இரண்டாவது குறிப்பு கணவாய், மூன்றாவது குறிப்பு ஆக்டோபஸ். முதல் குறிப்பு நத்தை, இரண்டாவது குறிப்பு கணவாய், மூன்றாவது குறிப்பு ஆக்டோபஸ். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பி சொல்ல போறீங்க. 9 6 7 8 8 9 6 8

0: இதற்காக இரண்டு பாடல்கள் வரலாறு திரையப்படுத்ததும் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரையப்படுத்ததும் இடம்பெற்றது. நேரம் சரியாக இப்பொழுது 12:30 ஆயிடுச்சுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCE நோக்கி செல்லும் AYE அங்கு PIEக்கு பிறகு சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் தடத்தை தவிர்த்திருக்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: பள்ளி விடுமுறை வந்தாச்சு. இந்த சமயத்துல வாகனத்துல சுங்கச்சாவடியை கடந்து மலேசியாவுக்கு போக வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கலாம். மை ICA செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்கி வேகமாகவும் சுலபமாகவும் சுங்கச்சாவடியை கடக்கலாம். போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்க, வாகன வரிசையை தாண்டாதீங்க. ICA அதிகாரிகளோடு ஒத்துழைங்க. மறக்காம முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. பயணத்துக்கு முன் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ICA Facebook ஒன் மோட்டரிங் இணையதளங்களை பாருங்க.
4: புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க?
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: கவிதை
9: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
11: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள், என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: இன்றைய மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு நத்தை, இரண்டாவது குறிப்பு கணவாய், மூன்றாவது குறிப்பு ஆக்டோபஸ். இதை கேட்ட பிறகு எனக்கு குரு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: வணக்கம் காதர். இவை அனைத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொன்னா, இது பல நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வாழும். ரெண்டாவது, அதனுடைய உடல் அமைப்பு ரொம்ப மென்மையாக இருக்கும்.
0: கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க, ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. குறிப்பா ஒரு பதில நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரு வார்த்தையும் இருக்கு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678896833. கடல் உயிரினங்கள் என்பது சரிதான். நத்தை, கணவாய் மற்றும் ஆக்டோபஸ், இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, என்ன அது வார்த்தை கண்டுபிடிச்சு எனக்கு 9678896833 அனுப்பி வைங்க.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
1: MSR 2013 இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
2: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234. MSR.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் பெரும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள்.

0: மொபைலிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
1: இன்றைய 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல நான் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன், உங்களுக்கே தெரியும் என்ன குறிப்பு. ஆமாங்க, முதல் குறிப்பு நத்தை, இரண்டாவது குறிப்பு கணவாய், மூன்றாவது குறிப்பு ஆக்டோபஸ். இதை கேட்ட பிறகு
2: அண்ணா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து மூணுக்குமே ஒற்றுமை என்னன்னா, மூணுமே வந்து நீர்ல வாடுற உயிரினம். இன்னொன்னு சொல்லணும்னா, மூன்றுக்குமே வந்து எலும்பு இல்லை.
3: வணக்கம் காதர், நான் மீனா இம்பெர்னஸ் ஜிபிலிருந்து அழைக்கிறேன். நீங்கள் தற்சமயம் கேட்ட கேள்விக்கு பதில், இவை மூன்றும் மெலாஸ்கா எனப்படும் வகையை சேர்ந்தவை.
4: வணக்கம் காதர், நான் மான்ட்ரியல் கனடாலேருந்து அழைக்கிறேன். என்னோட பேர் சுகு. அந்த மூன்று விலங்கினகத்துக்கும் முதுகெலும்பு கிடையாது. They don't have their backbone. Snail, squid,
1: முதுகெலும்பு இல்லைன்னு என்பது சரிதான், எல்லாமே பொதுவாக இந்த பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஆங்கிலத்தில் மாலியூக்ஸ், மெல் உடலிகள்னு இங்க தமிழ்ல குறிச்சிருக்கிறாங்க. மாலியூக்ஸ் அதாவது மென்மையான உடல் எலும்பை கொண்ட முதுகெலும்பில்லாத விலங்கினங்கள். நத்தை பெரும்பாலும் நேரத்தில் நிலத்தில் தான் வாடும், சில நத்தைகள் கடல்லையும் வாடும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, கணவாய்க்கும் ஆக்டோபஸ்க்கும் சொந்தக்காரர் தான் நம்ம நத்தை. ஏன்னா சார்ல்ஸ் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷனை பார்த்தீங்கன்னா, கடல் உயிரினங்கள் இருந்து தான் நிலத்தில் வாடும் உயிரினங்கள் வந்து அப்படியே மாறி வருது. அப்படி மாறி வரும் பொழுது நத்தைக்கு பின்னால் ஒரு ஓடு உருவாகியது. ஆமாங்க, தன்னுடைய மென்மையான உடலை பாதுகாத்துக் கொள்ள ஓடு உருவாகி, அதனால தான் நத்தைக்கு தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. இது ஆனந்தமா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போல் என்றும் முதலே விநாயகர் துதியாக கோவை கமலா குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது அனாஸ் ஆதவி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது சீரடி சாய்பாபா.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ்மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் தொழிற்பாக்கும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்திப்பாமலைகள் பக்திப்பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சாம் பி கீட்டன் பாடிய கிறிஸ்தவ கீதமாக.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சாம் கீர்த்தன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பா மலர்கள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக முகமது இப்ராஹிம் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது இப்ராஹிம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாதையாக விமல் ராஜ் குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக விமல் ராஜ்குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி நடிகை மனோகரம்மா பாடிய கிறிஸ்தவ கீதம்.

கிறிஸ்தவ கீதமாக நடிகை மனோகரம்மா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கியராச்சியத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

0: வணக்கம். தமிழ்நிலையில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நன்றி
0: தாரங்கள். உங்களாட்சி
1: சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட திருவரும் ஆவார் சிவ என்ன சிவஹரி தானே. சிவம் என்றால் மங்களம், சிங்கம் என்றால் அடையாளம், மங்கள வடிவம் அது. மங்களம் என்றால் சுபம், சுபத்தை சிவத்தை அதாவது சுபத்தை மனதில் இருத்தினால் சித்தம் சிவமாக மாறிவிடும். பிறப்பின் குறிக்கோளும் அதுதான். பிறப்பின் முழுமையை சிவத்தின் சிந்தனை தந்து விடுகிறது. நான் உன்னை வணங்குகிறேன் என்று சித்தத்தில் சிவனை இருத்திவிடு. உனது தேவைகள் அத்தனையும் உன்னை வந்தடையும் என்கிறது உபநிடதம். சிவத்தின் இணைப்பால் அம்பாவுக்கு சர்வ மங்களா என்ற பெயர் கிடைத்தது. இயற்கை தெய்வன் அவன். தனி பறந்த மலையில் அமர்ந்து தனி வடிவமாகவும் காட்சியளித்தான். இயற்கையில் விளைந்தது. தாரிகா வனத்தில் ஈஸ்வரனின் அம்சம் பூமியில் விழுந்து லிங்க வடிவமாக காட்சி அளித்ததாக புராணம் கூறுகிறது. மார்க்கண்டேயனை சிரஞ்சீவி ஆக்கியதும் கண்ணப்பனை மெய்யப்பன் ஆக்கியதும் சிவலிங்கம் தான். கிடைத்த பொருளை பிறருக்கு ஆதரவுடன் வாரி வாரி வழங்க பொருளில் இருக்கும் பற்று படிப்படியாக குறைந்து பற்றற்ற நிலை தோன்றும். அதற்கு தியாகம் என்று பொருள். தியாகத்தின் பெருமையை சுட்டி காட்டுகிறது சிவலிங்கம். பிறக்கும் போது எந்த பொருளும் நம்முடன் ஒட்டி கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் நம்முடன் சேர்ந்தும் வருவதில்லை. வாழ்நாளில் ஒட்டாத பொருளை ஒட்டி கொண்டு கவலைப்படுகிறோம். பொருளை உன்னோடு ஒட்டி கொள்ளாதே விட்டு விடு. என்னை பார், என்னில் எந்த பொருளும் ஒட்டுவதில்லை என்று சொல்லாமல் சொல்லுகிறது சிவலிங்கம். அந்த அங்க அடையாளங்கள் தென்படாததால் அவன் உருவமற்றவன் என்பதை உணர்த்தும். சிலைக்கு அதாவது கல்லுக்கு தட்ப வெப்பத்தின் தாக்கம் தெரியாது, அதாவது அது உணராது. சுக துக்கங்கள் தெரியாது. சொல்ல போனால் சுகமும் துக்கமும் அதற்கு ஒன்றுதான். பனிப்பொழிவு என்றாலும் சரி, வெயில் கொளுத்தினாலும் சரி, அது அசையாது. சுகதுக்கங்களை சமமாக பார்க்க சொல்லுகிறது சிவலிங்கம். கண்ணனும் சுகதுக்கங்களை சமமாக பார் என்று சொல்கின்றான். சிவலிங்கம் மௌனமாக மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. அசையாத சிவலிங்கம் உலகை அசைய வைத்து இயக்குகிறது. அவன் அசையாமதே உலகம் அசையும். உடல் உறுப்புக்கள், மனம், வாக்கு, செயல்பாடு அத்தனையுமின்றி எங்கும் நிறைந்து உலக இயக்கும் உலகநாதனான பெரம்பொருள் தான் நான் தான் என்று அடையாளம் காட்டுகிறது சிவலிங்கம். உடல் உறுப்புகள் இருந்தால் அவற்றின் மூலம் ஆசாபாசங்களை சிக்கி தவித்து வெளிவர முடியாமல் திண்டாடி கிடைத்த பிறவியை பயனற்றதாக்கும் நிலை ஏற்படும். ஆசைகளை அறுத்தறிந்தால் நம் உடல் உறுப்புகள் சிவத்தோடு இணைந்துவிடும். பிறவி பயன் கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது சிவலிங்கம். வாயால் உபதேசிக்காமல் செயல்முறையில் விளக்கம் தருகிறது. மங்களம், சுபம், சிவம் அத்தனையும் சிவலிங்கத்தின் நிறைவு. எங்கும் எதிலும் இருப்பது சிவம், அதுதான் சிவலிங்கம். உருவமற்ற பொருள் நமக்காக இறங்கி வந்து சிவலிங்க உருவத்தோடு விளங்குகிறது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புறதாகவே இறைவனை மண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
2: காலை வணக்கம் ராஜாண்ணிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி
0: இருக்கோம்? இல்லை, ஒரு நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
2: நலத்தோடு வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு நச்சினை வழங்குகிறோம் ராஜாண்ண. நம்மை படைத்து காத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்ட தந்தை தாய்க்கு நன்றி சொல்ல வேணும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமும் இல்லை. முதலில் கண்கண்ட தெய்வங்கள் தாயும் தந்தையும் தான். இறைவனையும் மறக்கக்கூடாது, தாய் தந்தையையும் வாழும் காலம் வரை மறக்கக்கூடாது. தாய் தந்தை செய்த தர்மம் புண்ணியத்தால் தான் இன்று நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். வாழும் வாழ்க்கையில் இளமையில் சோதனை வேதனை துன்பம் நோய் எல்லாமே வரும். எதுவும் நிரந்தரமாக தங்கி விட போறதும் இல்லை. மன வலிமையுடன் துணிவே துணை என வாழும் போது முதுமையிலும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனே முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். வாழும் வாழ்க்கையில் அவதானமாக செயல்படும் போதுதான் நம் செயல்களை சரியாக இருந்தால் இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். வாழும் காலம் வரை கணவன் மனைவி ஒற்றுமை புரிந்துணர்வோடு அமைதி பொறுமையோடு கலை கலாச்சாரத்தோடு தான் எல்லாமே அடங்கி உள்ளது. இல்லறம் நல்லறமாகவும் இல்லம் ஒரு கோயிலாகவும் அடுத்து நம்மை படைத்த இறைவனிடம் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. முதுமையில் எல்லாம் உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், போர்க்களம் என்று நினைக்கக்கூடாது. வாழும் காலம் வரை போராடித்தான் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் இதுவே முதன்மையானது என நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமே. இதை நம்மை படைத்த இறைவனம்தான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வாழும் காலம் வரை யாரையும் குறை சொல்லாமல் வாழ வேண்டும். யார் குடும்பத்திலும் தலையிடக்கூடாது. நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழும் போது இறைவனே நல்வழி காட்டி நலமாக வாழ வைப்பார். வாழும் காலம் வரை இறைவனோடு முழுமையாக சரணைந்து வாழ்வோம், நலமாகவும் வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜான்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, யோகடி குணராஜா கதைக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: ஓம், நன்றா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சத்திரம்.
3: நன்றி, உங்களுக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, மாணிக்கவாசகன் திருவாகத்திலிருந்து ஆத்தும சுக்தி என்ற தொடரை திறப்போகிறேன். நன்றி. அளவு அறுப்பதற்கு அரியவன் இணையவற்கு அரியவற்கு எளியார் நம் தளவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உலகறுத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்துடை யான்களல் பணிந்திலை பரகதி பூவானி உடை உன்னோக்கு அளந்து முடிவு செய்தற்கரிய பெருமை உடையவன் அரியவர்க்கு எளிதின் அருள்பவன் நம்முடைய வஞ்ச பிறவியை ஒழித்து உள்ளத்தே நிலவற்று ஆண்டு கொண்ட தன்மையை எண்ணத்திலே உருகி உணர்ந்திருந்த போதும் உலகவற்றை உள்ளவற்றை எல்லாம் வெறுத்தும் மனமே உனை நினைந்திருக்கின்றோம். ஆனால் நீயோ என்னோடு பெரு நட்பு செய்ததும் இல்லை. மேலான வீட்டு நெறியடைய பொருட்டு குற்றம் மறுத்த முதல்வனுடைய திருவடிகளை வணங்கினதும் இல்லை. புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்த எந்தையும் பிரான் என்னை ஆண்டவன் களற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தனும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்பி இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்ய என் வினையினே உடை சென்று அடற்குரியதும் அடைந்தார் மீள்கள் இல்லாததும் பொன் நகரமாகிய வீடாகும். அதனுள் செல்வதற்கு பற்றுக்கலல்வதும் எமது அப்பனும் தலைவனுமா என்னை ஆட்கொண்டவனுடைய திருவடிக்கு அன்பினாலே நெஞ்ச உருகுதலும் நாடோறும் அமுதம் தேன்பால் கற்கண்டு இவற்றின் மிகுந்ததாகிய பேரின்ப உணர்ச்சி சிறப்பும் இல்லையாயின் கீவினவுடையேன் இவ்விடையுற்றை நீக்க யாது செய்யவல்லேன். வினையின் போல் உடையார் பிறையார் பிறர் யாருடையான் அடி நாயேனை வினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்றவனாலே உணவன் பாதனன் மலப்பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகீறேன் இணையவன் பாவனை இரும்புகள் மனம் செறி இன்னதென்று அறியேனே. என்னைப் போல தீவினைப் பயன் நுகர்ச்சி உடையார் வேறு யாவர்? எனது முதல்வன் அடிமையாகிய நாய் போன்ற என்னை திணையளவு கூட பிரிதல் அவனது திருவுள்ள குறிப்பல்ல. ஆதலால் பிரிந்திருத்தல் என் தவறே. முன்னோனுடைய நல்திருத்தாள்களை பிரிந்திருந்தும் நான் தலையை மோத மாட்டேன், புழக்கவும் மாட்டேன். இத்தகையனது எண்ணம் இரும்பாலானது, மனம் கல்லாலானது, செவி இன்னதானாலாய் என்றறிய மாட்டேன். நம்பி அயர்வுலோகம் என்று நீ அசைவு ஒளி நெஞ்சமே நியர்வலை முன்கைகால் நேருளை அவளோடும் கயல் வயல் குதி கொடும் கழுமல வள நகர் பெயர் வல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே அவரும் உலகலாம் தந்த நாள் முதல் தேவிதன் துணைவியாய் தெரிந்த பல்லுயிர் நாவுதோர் இருந்திடும் நலங்குள் வாணிதன் பூவடி முடி மிதை புனைந்து போற்றுவாம் திருச்சி தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா
0: நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்
3: நன்றி
0: அவர்களை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள் வணக்கம் ராணி சம்பந்தர் வணக்கம் ராணி சம்பந்தர்
4: காலை வணக்கம் ராஜாண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா
4: ஆமா நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாதி மாதம் முதலாம் தேதி பொதுக்காலம் 22 வாரம் செவ்வாய்க்கிழமை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 2 இரவசனங்கள் 10-16 வரை சகோதர சகோதரிகளை தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கின்றார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்று அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடம் இருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம் ஆவிக்குரியவற்றை பற்றி ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம் மனித இயல்பை மட்டும் உரிய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதே இல்லை அவை அவருக்கு மடமையாக தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர் இவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம் இது ஆண்டவர் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி சிந்தனைக்கு இயேசுவின் ஒவ்வொரு வல்ல செயலும் ஒரு அடையாளத்தை கொணர்கிறது மாற்கு மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்களின் கூற்றின்படி இயேசு செய்த முதல் வல்ல செயல் இதுதான் தீய ஆவியின் ஆற்றல் கொண்ட தீய ஆட்சியை அகற்றினால்தான் இறையாட்சியை நிலைநாட்ட முடியும் என்ற கொள்கையை வலியுறுத்தும் அடையாளமாக இந்த பேயோட்டும் நிகழ்வு சொல்லப்படுகின்றது நாமும் நமது வாழ்வில் நல்ல செயல்களை செய்து நல்ல சக்திகளோடு இணைந்து இறையாட்சியை நிலைநாட்டுவோமாக நன்றி வணக்கம் ராஜானா
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்
4: நன்றி
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
5: வணக்கம்
0: சார் நல்லமா இருக்கிறீங்களா
5: நன்றி
0: சாலங்கள் உங்கள் சிந்தனை
5: வணக்கங்கள் பற்றி ஸ்ரீதாய் பவானிபுதம் வாய்க்கிறார் கடமைகள் மற்றும் இடத்திலும் இறைவை மனப்பான்மை பரவி இருப்பதை நாம் எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும் பவானந்த நமக்கு நினைவூட்டுகிறார் அலுவல் பணியில் கூட நீங்கள் சேவை ஆற்றலாம் திருக்களை சுத்தம் செய்ய சந்திராவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் அலுவல் கடமைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் தொழில் அல்லது பணி எதுவாக இருந்தால் உங்கள் கடமைகளை முறையாகவும் திறமையாகவும் நிறைவேற்றினால் அதுவும் ஒரு சமூக சேவை அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் சேவை கொடுத்துக் கொள்ள வேண்டிய சரியான மனப்பான்மை என்னவென்றால் தாங்கள் பெறும் சம்பளத்துக்கு ஏற்ப தாங்கள் செய்யும் சேவையில் இருக்கின்றனவா என்று தாங்களே தாங்களே கேட்டுக்கொள்வதையாகும் பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் அல்லது அதிகாரிகள் என யாராக இருந்தாலும் தாங்கள் பெறும் சம்பளத்தை நியாயப்படுத்த அளவிற்கு வேலை செய்வதை நாம் அரிதாகவே காண்போம் அனைவரும் அதிக ஊதியத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதிகமாக உழைக்க தயாராகிறார். இந்த வகையான மனப்பான்மை தேசத்துறோம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் யாருடைய பணத்தை ஊதியமாக பெறுகிறார்கள்? அது பொதுமக்களின் மனம். பொதுமக்களுக்காக கடமைகளை நிறைவேற்ற தவறுவது ஒரு பெரும் தீங்காகும். பொதுவாக தெரியும் தெரியாத வழிகள் தள்ளி ஏற்பட்டால் அவர் உண்மையான தேச சேவையை ஆற்றுகிறார். அதுபோல வணிகர் தனது நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையானதை விட அதிகமாக சம்பாதிக்காமல் தமது வியாபாரத்தை நடத்தினால் அவர் பொது சேவை ஆற்றுவார். சுவாமியை மாறுவிக்கும் சேவை என்பது ஒருவன் தன் கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதையாகும். அதோடு சமுதாயத்திற்கு சேவை செய்ய கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பகவான் தனது உரையில் கூறியதான் கூறிக்கொண்டு நட்டமாரி சந்திக்கிறேன். நேசிக்கும்
0: நன்றி சன்மானாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சன்மானாதன் சிறப்பித்தார். பிரான்சில் இருந்த நேரம் சரியாக 8:22 ஐக்கியராஜ்யத்தில் 7:22. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப். நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்னும் ஒரு புதிய மாதத்தை தந்து எங்களை காத்து வந்த இறைவன் எங்களை இதுவரை காத்து வந்த இறைவன் இனிவரும் தொடர்ந்தும் எங்களை காத்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என அந்த பிரார்த்தனைகளோடு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி என்னுடைய இன்றைய நற்செய்தியின் முன் வாழ்த்தொலியாக, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது. அதிகாரம் 4 திருவசனங்கள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கு முளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகின்றார் பாருங்கள். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார். அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, தடுக்கி விழும் யாவரையும் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஒருவரை ஏற்றுக்கொள்ளுவதும் நிராகரிப்பதும் நம் மனம் சார்ந்த ஒன்றே தவிர எந்த விதத்திலும் அறிவு சார்ந்ததில்லை. கண்டுகொள்ளப்படாமல் இந்த உலகத்தில் யதார்த்தமாக இருக்கின்றது. நல்லவற்றில் கெட்டவைகளையும் கெட்டவற்றில் நல்லவைகளையும் தேடும் உலகத்தில் வாழும் நாம் இயேசுவில் நல்லவற்றை காண்கின்றோமா? ஆனால் தீய ஆவிகள் அவரை இறைவனுக்கு அர்ப்பணமானவர் என கண்டுகொண்டனர். இயேசுவின் போதனை மக்களுக்கு அதிகார போதனையாக தெரிகின்றது. தீய ஆவிகளுக்கோ அது அன்பு போதனையாக தெரிகின்றது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தார், வல்ல செயல்களை செய்தார், புதுமைகளை பொழிந்தார், எல்லோரையும் அவர் கண்டுகொண்டார். ஆண்டவரின் வார்த்தைகள் மக்களுக்கு நல்வழி காட்டும் போதனைகள் ஆயின. அவர் செய்த புதுமைகள் செயல்களாயின. அவரின் போதனையை கண்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவரின் சொல்லும் செயலுமே மக்கள் வியப்பதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் காரணமாக அமைந்தது. இவ்வாறு இயேசு ஒரு ஒன்றிணைந்த மனிதராக வாழ்ந்தார். தனக்குள்ளே வேறுபடாமல் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த உன்னத மனிதராக இருந்தார். அவரை போல் நாமும் நமக்குள்ளே ஒருங்கிணைந்த மனிதர்களாக வாழும் போது அவரை போல் சாதிக்கலாம், சரித்திரம் படைக்கலாம். இன்று அதிகாரம் கொண்ட போதனைகள் தேவை. பணி செய்யும் அதிகாரம், சுதந்திர உணர்வோடு செயல்படும் அதிகாரம், இவைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். கற்பித்தல் என்பது எளிதானதல்ல, அது கடின உழைப்புடன் கூடிய ஒரு கலை. மக்களுக்கு புரியும்படி சொல்வதும் மக்களை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுவதுமாகும். நமது வாழ்வில் எதை செய்தாலும் திறம்பட செய்ய உறுதியெடுப்போம். நமது கடின உழைப்பு நமக்கான வெற்றியை தேடித்தரும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலே இந்த இறை வேண்டலரை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நாளில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லா இருக்கீங்களா?
7: ஓம் ராஜா, நலம் இருக்கிறேன்.
0: ஓம் அம்மா, நன்றி. சாருங்கள்.
7: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் நலமான வாழ்த்திக்கொண்டு, எத்தனை முறை கோயிலுக்கு போயிருப்போம், ஒரு முறையாவது கோவில் சுவர்களில் சிவப்பு வெள்ளை வர்ணம் பூசுவது ஏன் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? வாருங்கள், கோவிலை பற்றி அறிவோம். கொடிமரம் என்பது இறைவனை குறிக்கும், கொடிக்கயிறு சக்தியை குறிக்கிறது, உயரே செல்லும் கொடிச்சீலை உயிர்களை குறிக்கும், நந்தி தர்மத்தை குறிக்கும். கற்பகிரகத்தில் இருக்கும் இறைவன் எப்போதும் தர்மத்தையே பார்க்கிறான் என்பதே அர்த்தம். பெரிய நான்கு கோபுர வாசல் ஆலயங்கள் நான்கு வழிகளை காட்டுகின்றன. பக்தி வழி, ஞான வழி, ராஜவழி, கர்ம வழிகளை குறிக்கும். எந்த வழிகளாலும் நீ இறைவனை காணலாம் என்பதே அதன் அர்த்தம். இங்கே நான்கு வாசல் வைக்கப்பட்ட ஆலயமானாலும் கற்பகிரகத்துக்கு ஒரு வாசல் தான் வைத்தார்கள். ஏனென்றால் தாயின் கருவறையும் ஆலய கற்பகிரகமும் ஒன்றுதான். அதனாலேயே கற்பகிரகத்தை இருளாகவும் அதன் விதானத்தையும் அரைகோள வடிவமாக வைத்தார்கள். வெளியில் உள்ள ஒளிக்கதிர்களை கோபுரம் வாங்கி கற்பகிரகத்துக்கு அனுப்புகிறது. கற்பகிரகம் இருளாக இருப்பதால் அந்த ஒளிக்கதிர்கள் தங்க முடியாமல் வெளியேறிக் கொண்டிருக்கும். கருவறையில் ஒழிக்கும் வேத மங்கள மந்திர அலைகள் இதனாலேயே வெளியே தருவதால் அவை உடலில் பட வேணும் என்பதற்காகவே திருக்கோவில் ஆண்கள் சட்டை அணிவதில்லை. கற்பகிரகத்துக்குள் இறைவன் ஏன் வந்தான் என பார்ப்போம். ஆண் பெண் கலவையிலேயே கற்பம் தரிக்க முடியும். அந்த கலவையின் நிறமாகத்தான் ஆணின் வெள்ளை அணுவை வெள்ள நிறமாகவும் பெண்ணின் கருப்பை நிறத்தை காவி நிறமாகவும் ஆடி எவளிச்சுவரில் வெள்ளையும் காவியுமாக வர்ணம் தீட்டினார்கள். இந்த கலவைத்தான் இறைவனின் ஆன்மா தாயின் கற்பகிரகத்துள் புண்ட வடிவில் தோன்றுகின்றான். இந்த புண்ட வடிவம்தான் லிங்கத்தின் உருளை வடிவமாக வைத்தனர். மிருகங்கள் கூட புண்ட வடிவிலேயே தோன்றுகின்றன. அதனால் இவை எல்லா உயிர்களின் தோற்றம், இறைவன் இயக்கம் என்பதை உணர்த்துவதே இறைவனை வேத மந்திர மூலமாக. ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு அனுப்பி காற்றின் மூலமாக ஜாகத்துக்குள் அனுப்பி வைத்து யாக அக்கினியில் இருந்து நிறை கும்பத்துக்கு மாற்றி அந்த நீரை விக்கிரகத்துள் அனுப்பி பஞ்சபூதத்தை அந்த விக்கிரகத்துக்குள் அடக்கியே நாம் இறைவனை வழிபடுகிறோம். அதனாலேயே பிராணதிஷ்டை என அழைக்கிறோம். இன்னொரு தெய்வீக அறிவியல் கலந்த ஆன்மீக தகவல் வியப்பு விட்டுவிடவல்லவா? இந்து தர்மத்தை நினைத்து நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். இனி கோயில்களின் சுவர்களில் சிவப்பு உள்ள நிறங்களை பற்றி நாமே தெரிந்து கொண்டோம். கோவிலில் வாசல்படியை ஏன் தொட்டு கும்பிட வேண்டும்? அறிவியல் பூர்வமான விளக்கம். கோவிலில் வாயில்படி இருந்தால் அதை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்பிடுவதை பார்த்திருப்பீர்கள். வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிட வேண்டும்? இதில் அறிவியல் பூர்வமான ஒரு செயலை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்தன் கோவில் வாசல்படியை தொட குனியும் போது அது முதலில் அவனிடம் பணிவை ஏற்படுத்துகிறது. அடுத்து அது அவன் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகிறது. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆஞ்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டும். இது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை விரட்டும். அதோடு தெய்வ சன்னதிகளில் இருந்து வரும் அருள் அதிர்வலைகளை மிக எளிதாக நமக்குள் கிரகிக்க முடியும். எனவே அடுத்த தடவை கோவிலுக்கு செல்லும் போது படிகளை வலது கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் வைத்து அழுத்தம் கொடுத்து பாருங்கள். அது உங்களை அது புது மனிதனாக்கி புத்துணர்ச்சியுடன் கோவிலுக்குள் செல்ல வைக்கும். நமது முன்னோர்கள் இந்து தர்மத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் மிகவும் சிறப்பாக வழி நடத்தியுள்ளார்கள். இன்றைய இளைய தலைமுறைகள் அவற்றை பின்பற்றி காப்பதே இளைய தலைமுறைகள் கடமையாகும் என கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் கலைவர்களும் குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி இந்த மாதம் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அஞ்சுமந்து ஜியானடேசன் என்று பொது காலத்தில் 22 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை சிரேஷ்ட நச்சிந்தனை இறைவனை பற்றி நமக்கு வெளிப்படுத்துவ தூயாகிய ஆடவரே என்கிற பவுன் இறைவனின் எண்ணங்களையும் மனிதரின் உள்ளத்தின் கருத்துக்களை மறைந்துள்ளவர். எனவே இறைவனின் எண்ணங்களுக்கு ஏற்பட்ட மனித மனங்களில் இறைவனின் எண்ணங்களை விதைத்து வழி நடத்துபவர் அவரே. நாம் ஆவியும் உடலும் கொண்டவர்கள். உடல் சார்ந்த சிந்தனை மட்டுமே கொண்டவர்கள். தூயாவியின் துணையை பெற இயலாது. பாலுணர்வு சிந்தனை மட்டும் கொண்டு உடல் வலிமை உடலின்பம் மட்டுமே தேடும் ஒருவரால் கற்று வாழ்வினை மேன்மையை உணர இயலாது. தனக்காவே பொருள் சேர்க்க ஒருவர் கொடைப்பண்பு கொண்டவராக இருத்தல் இயலாது. உலகமே சதமென்ற கொள்கை கொண்டவர் மறுவாழ்வில் நம்பிக்கை கொள்வதில்லை. சூர்யாவியையும் அவரது மனநிலையும் பெற்றவர்களாக அவரது வழிநடத்தலுக்கு உட்படுத்த வாழ வேண்டும். உடல் சார்ந்த சேவைகள் பற்றிய எண்ணங்களை கொண்டவர் சூர்யாவியின் மனநிலையை திரும்பவில்லை. எனவே தூயா துணை கொண்டு வாழ்வதே உண்மையான வாழ்வு. ஆவியின் வாழ்வு ஆவிக்கு வாழ்வு. இறைவனின் ஆவியின் நிறைய பிற இயேசுவின் விடுதலை சுவம் செயல் இந்திய முதல் வாசத்துக்கு அடிப்படை சான்றாக அமைகின்றது. வாழ்ந்து சொல் வார்த்தை வலிமை உள்ளதாயிருக்கும் என்பார் இயேசுவின் போதனைகள் அதிகாரத்தோடு இருந்தமைக்கு அதனை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தமைக்கும் காரணம் இயேசு மற்ற யூத கவிகளைப் போன்று பொய்யானவற்றையும் அல்லது பிறருடைய கருத்துக்களை மேற்கொள்ள காட்டியோ பேசவில்லை. மாறாக வில்லியம் ஹென்சரின் என்ற பிபிசி அறிஞர் கூற்றுப்படி இயேசுவே உண்மையை பேசினார். அதனையும் கடந்து தந்தை கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்டு அதிகாரத்திலிருந்தே போதித்தார். அதனை வாழ்ந்து காட்டினார். நம்மால் இயேசுவை போன்று அதிகாரத்தோடு போதிக்க முடிகின்றதா? திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இவ்வாறாக கூறுவார். நவீன உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் போதிப்பவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செவி கொடுப்பதை விட சாட்சிய வாழ்வு வாழ்கின்றவர்களுக்கே செவி கொடுக்கின்றனர். ஒருவேளை போதகர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செவி கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் போதகர்களும் ஆசிரியர்களும் சாட்சிய வாழ்வு வாழ்கிறார்களா என்பதே அர்த்தம். நாம் போதிப்போம், அதற்குண்டாக வாழ்ந்து காட்டுவோம், சிந்தித்து
0: செயல்படுவோம். நன்றி வணக்கம் ராஜா. நன்றி திருமதி ஜெயநடேசன் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 1 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கே உரியது.
9: மேஷராசி நண்பர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். தொழில் ரீதியான நீயும் நானும் சேர்ந்து இந்த தொழில் பண்ணுவோம். மனைவி பேரில் கணவன், கணவர் பேரில் மனைவி பண்ணுறது, அம்மா பேரில் பண்ணுறது, அப்பா பேரில் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க பேரில் ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுங்க. நல்லவர்களது நட்பு உதவிகரமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மறக்கவே மாட்டேன். ஆறுதலா ரெண்டு வார்த்தை, காசு பணம் வேண்டாம் சார், ஆறுதலான வார்த்தை ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை போதும் மனசு அப்படி அப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்து போன இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறோம், பிளேபேக் சிங்கரா இருந்துட்டு இருக்கிறோம், சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்றோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இந்த தினத்துல மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிப்போம். ரிஷபராசி நண்பர்கள் நல்லது நடக்கும், ஒரு விஷயத்துல இறைவன் நம்மளை காக்க வைக்கிறாருனா நல்லதுதான், இன்னும் நம்ம ரெடி ஆகல அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்ல திருப்பி திருப்பியும் எழுதிட்டு இருக்கேன் சார், ஒன்னும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா கிடைக்கும், இல்லாம இருக்காது, முயற்சி மட்டும் வீணாயிடவே கூடாது. எத்தனை வருஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திக்கலாம், முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சிந்திக்கவே கூடாது, உடனே அதுக்கு செயல்படுத்துறது நல்லது. ஒரு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, நானும் பாத்துட்டு இருக்கேன் சார், இனிமே எனக்கு தாங்காது, டக்குன்னு அதை விட்டுடலாம், எந்த இவா என்ன நினைப்பா அவா என்ன நினைப்பா அவன் அப்படி எல்லாம் யோசிக்கப்படாது, ஜெயிச்சு வந்துடுவேன், கவலையே பட வேண்டாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பான வெற்றிகள் கூடியிருக்கும். காஸ்மெட்டிக் சம்பந்தமா பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறோம், அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா பினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ரியல் எஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கிறவங்க பினான்ஸ்ல இருந்துட்டு இருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்டக்கா என்ன, யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி விட்டா திருப்பி ரன் ஆரம்பிச்சிடும், என்ன என்னமோ இங்க இருந்துட்டு இருக்க வேற எங்கேயோ யோசிக்கிறியேன்னு பல பேர் சொல்லுவா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, இல்ல இல்ல யோசிக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு, ஏன்னா மல்டிபிளான தாட்ஸ் வரும், எப்படி ஜெயிக்கிறது எப்படி முன்னேறு. வாகனத்தை பார்த்தா ஆசை வரும், ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், ரொம்ப அழகா நான் பேசாம சினிமா நடிகை ஆயிட்டா, பேசாம நான் அரசியல்வாதி ஆயிட்டா, நான் பேசாம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டா, ஒவ்வொருத்தரை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆசை வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்டேபிளா இல்லாம மனசு யாரை பார்த்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இப்படி மாறலாம் இப்படி மாறலாங்கிற எண்ணங்கள் தோன்றும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணா அதை லைஃப்ல மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இந்த விதத்துல உதவிகள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும், ஒரு தடங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்கும், வாகனத்தில் வேகமா போகாதீங்க, புது விஷயத்த எதனோ ஆர்டர் பண்றீங்கன்னா கவனமா இருக்கணும், இது தேவையா இது நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது யோசிக்கணும். அதே சமயத்துல பிரயாணம் தடங்களாச்சா நல்லது, ஒரு காரியம் நடக்கலையா நல்லது, இவா பேசலையா நல்லது, இப்படி எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் ஏதாவது சண்டை என்ன வந்தா கூட நீங்களே சமாதானமா பேசிடுவோம், நான் எதுக்கு பேசணும், அந்த வைராக்கியம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறை, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வைட்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, அட்வைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடிய வரும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. கடகராசி நண்பர்கள் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்குறதுக்கு சூப்பரா இருக்கு, இடமாற்றம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தொழிலுடைய இடமாற்றம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தொழில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு, இவா வேணும் இவா வேண்டாம், வேலைக்கு வச்சுருந்தா மற்றவாள் கெடுத்து விட்டுருவா அதனால வேண்டாம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்க பேர் புகழ் அந்தஸ்து கூடிவர், நிறைய விஷயங்கள்ல பல விதமான பாலிடிக்ஸ் இருக்கு சார், ஐயோ பாலிடிக்ஸ் மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது, இங்க பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, டாக்டரா இருந்துட்டு இருக்கிறோம், அதே போன்று பாத்தீங்கன்னா நர்சிங் லைன்ல இருந்துட்டு இருக்கிறோம், பிசியோதெரபிஸ்டா இருந்த டென்டிஸ்டா இருந்துட்டு இருக்கோம், ஸ்கின் கேர்லாம் பார்த்துட்டு ஆர்த்தோ டாக்டரா இருந்துட்டு இருக்கோம், ஐயோ பயங்கர சார் பேசாம நான் ஒரு தனியா கிளினிக் ஆரம்பிச்சிடலாம், தாராளமா பண்ண ஸ்கின் சம்பந்தமான நான் தாராளமா ஆரம்பிக்கிறேன், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வீண் போகாது, விடாமுயற்சி வெற்றியை தரும், நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பலவிதமான சோதனைகள் சார், வெளியில எல்லாம் மதிக்கலன்னா பல வீட்லயே மதிக்கலன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேல் அப்படின்னு சொல்றவா, ஒண்ணும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அதே சமயத்துல உங்களுடைய எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளை மதிக்கல எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மாறி இருக்கோம் அதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தெரியும், அவங்க கிட்ட வித்தியாசம். கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில பட்ட அனுபவம், இனிமே நம்ம வந்து இறங்கக்கூடாது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மனசுல இருந்துட்டு இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, நம்ம வந்து ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணும், வெளியில சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம போகக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் பண்ணவாகிட்ட ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணு, கடைசியில் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லையே அடப்பாவமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த தினத்துல இருக்கும். ஆஞ்சநேய வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. நிறைய நல்ல விஷயங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக, தந்தை வழி, அப்பா இந்த தொழில் பண்ணா, தாத்தா பண்ணா, நானும் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கடை, கிட்டத்தட்ட இத்தனை ஜென்ரேஷனா இருந்துட்டு இருக்குன்னு சொல்றவாளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அதே மாதிரி யூடியூபரா இருந்தா, சோசியல் மீடியால இருந்துருக்கோம், பிரபல்யம் ஆயிடுவீங்க. ஒரு நாலஞ்சு நாளா நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். சண்டை சண்டை சண்டை, மனசுல நிம்மதி இல்ல சார், ஏதோ ஒண்ணு ஓடிண்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திடீர்னு டவுன் ஆகுது. நானே என்ன அப்படி எல்லாம் இருந்தது கிடையாது, நான் ஜெயிச்சுட்டே வந்துடுவேன். ஏதோ தனிமையில இருக்கிற மாதிரியே ஒரு தோணல்கள் தான் இருந்தது. இப்ப பரவாயில்ல சார், ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய தினத்துல உண்டு. நிறைய விஷயங்களை கத்துக்கணும், மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். பிளாஸ்டிக் சம்பந்தமா, உட் சம்பந்தமாக, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசனை திரவம், பெர்ஃபியூம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துளாராசி நண்பர்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா புரியும், சில பேருக்கு புரியாது, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன மனசுல எந்த யோசனையும் வரமாட்டேங்குது. சில பேருக்கு யோசனையினாலதானே பிரச்சனையே, பா எத்தனை யோசனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கம் வரதில்ல சார், என்ன அப்படியே மனசுல போயிட்டே இருக்கு. சில பேருக்கு யோசனையே வரதில்லை, அப்படியே ஐடியலா இருப்பாங்க, ஐடியலா இருப்பாங்க, எதுவுமே சிந்திக்க முடியல. ஏன் இப்படி உட்காந்துட்டே இருக்க, ஏதாவது பண்ண வேண்டிதானே பார்ப்பாங்க. வேலைக்கு போடா, ஏதாவது நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நாலு விஷயத்தை கத்துக்கோ, நாலு விஷயத்தை இது பண்ணு. ஏன் அப்படியே இந்த மாதிரி இன்றைய தினத்துல சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாகவும், சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே மந்தமாகவும் இருக்கா, டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப், ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து அவர்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய தினத்துல மாறும். பட் நீங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாகி நல்லா டெவலப் ஆகி போவாங்க. நான் கொடுத்த ஐடியா இவா பெரிய விஷயம் கிடையாது, அந்த ஐடியா உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திட்டு நீங்க செல்ஃபா டெவலப் ஆகணும். அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா நல்ல பலன்கள் இருக்கு. இன்னைக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. விருச்சிகராசி நண்பர்கள், ஒரு காரியத்தை எடுத்தா ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி ஓடிண்டே இருக்கும். தூக்கம் இல்ல சார், எண்ணம் ஃபுல்லா இதுல இருந்துட்டு இருக்கு. நான் பேசுறேனாலும் அவா பேசுறா, நான் பேசுறேன் வா பேசுறேன், என்ன பண்றது, உள்ளுக்குள்ள ஒரே சிந்தனை தான் ஓடிட்டுருக்கு. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு நிறுவனத்தை ஹெட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜ் நடத்தி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, நவ் ஐ எம் வெரி சென்சிட்டிவ். ஆனால் நானே பாசிட்டிவாக நான் மாற்றிருந்தாலும் மனசு சென்சிட்டிவாக இருக்குது. வாட் டு கால் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான வழி, இப்படி சின்ன சின்னதாக உங்களுக்கு இருந்துட்டுரும். எல்லாம் கடந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசு தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கு. இறைவனுடைய வழிபாட்டில் நான் எல்லாத்தையும் கடந்து வந்துருவேன்லையே, வந்துருவேன்ல வந்துருவேன்ல அப்படின்னு திருப்பி நீங்களே கேட்பேன். சில முக்கியமான விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன், வைராக்கியத்தோட வச்சுட்டு இருப்பேன், அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. தனுசு ராசி நேரு, நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்துல உண்டு. ஆனா எப்பவுமே நல்லது நடக்கும்பொழுது ஒரு விரயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விரயங்களும் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். ஒரு நாலு பேர் நம்மளை பத்தி நல்லது பேசுவா, நாலு பேர் எதிர்த்தாப்புல பேசுவா, நாலு பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசுவா, நாலு பேர் முன்னாடி சிரிப்பா, இதெல்லாம் காதுல வாங்கணும். எப்பதான் அதை தான் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய நபர் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றார், அவர் எங்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து இந்த மாதிரி அரசியல்ல இன்னைக்கு இத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்கேன், பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது, நல்ல பதவி கிடைக்கும், ஜாதக ரீதியாக அப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தா, சார் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கல்ல சார. நான் சொன்னேன், யாராவது உங்களை திட்டினா பொறுத்துப்பீங்களான்னு, பொறுத்துப்பண்ணா, திட்டுறதுக்கு முன்னாடி ஏன்னு பார்த்தாலே கோபம் வந்துடும் எனக்கு. யாராவது உங்களுக்கு தப்பாக பேசினா அடுத்த க்ஷணம் பட பட பட படன்னு பேசிடுவேன். அப்போ முதல்ல பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம், பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பல பேர் பல விதத்துல சொல்லுவா, இல்லாத விஷயத்த கூட திணிச்சு விடுவா, ஆனால் நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது, இவட்ட கேளுங்கன்னு கேட்டேன். ஆமா சார், 10 வருஷமா அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். நான் இத்தனை பதவிகளை தாண்டி இருக்கேன், கண்டிப்பா அது வேணும் சார்னு சொன்னார். அதுதான், அப்ப எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம், விரயங்களாகவும் பின்னாடி அதை லாபமாக பண்றதுக்குண்டான முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறதுக்கு உங்களோட ஒவ்வொரு அடியும் அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்க முயற்சியும் பண்ணிக்கணும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. மகரராசி நண்பர்கள், தொழில் ரீதியான முக்கியமான நிலையில அடுத்தடுத்த விஷயங்களை போக்கி போவீங்க. நம்ம 2 அடியை எடுத்து வைத்தோம்னா 10 அடி எடுத்தது இறைவன் அனைத்துக் கொள்வாருங்கிற மாதிரி 10 அடி உங்களுக்கு லாபகரமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மீடியா துறையில இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமராமேனா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எனக்கு நான் புது வாய்ப்புகள் தேடுற, சினிமாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா கூடி வரக்கூடியதா இருக்கும். பாதியில எடுத்து பாதியில நின்ன படம், பாதியில ஒரு விஷயத்தை பண்ணி அது பாதியில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். முயற்சி பண்ணா நிச்சயம் திருவினையாக்கும். இன்றைய தினத்துல மகரராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நல்லது நடக்கும். ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. கண் சம்பந்தமான உபாதை, தொண்டை மூக்கு சம்பந்தமான பிரச்சனை, ENT ப்ராப்ளம், இதுல கவனமா இருக்கணும். காய்ச்சல், தலைவலி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. டென்ஷனா என்ன பிரயோஜனம், நமக்குதான் வீக். இதனால எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சா ஒண்ணும் கிடையாது, பேர் கிடைச்சதா ஒண்ணும் கிடையாது, புகழ் கிடைச்சதா ஒண்ணும் கிடையாது. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு எப்பவும் போலதான் இருக்க போறேன். கடைசியில நான் நரம்பு துடிச்சு BP ஏறி டென்ஷன் ஆனதுதான் மிச்சங்கிற மாதிரி இதை பல நேரம் உங்களுக்கு உணர்றது. அதனால அந்த கோபத்துல ஏதாவது ஒண்ணு பேசிவிட்டு, அது மாதிரி இன்றைய தினத்துல வேலையாட்கள்கிட்ட, வீட்டுல இருக்கிறவாட்ட, வெளியில இருக்கிறவாட்ட கவனமா இருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, லேண்ட்லோர்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி கட்டிட சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்து ரியல் எஸ்டேட் லைன்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள், உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துப்பேன். மறைமுக எதிர்கிட்ட கவனமாக இருக்கணும், ஆரோக்கிய விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு. மீனராசி நேர்களுக்கு நினைத்தது நடக்கும், லாபங்கள் கூடி வரும், நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அந்த விஷயத்தின் மூலமாக பிரயோஜனமாகும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து இந்த முடிவின் மூலமா சாதகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. புதுசா சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பின் நாட்கள்ல லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோஷாச்சார ஜோதிசாம்பர் மகேஷ்.
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இது நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பத்மராணி. வணக்கம்.
0: வணக்கம் பத்மராணியை சொல்லுங்கள், கேட்போம்.
1: அதாவது தெய்வங்கிரகமான பேரன் நண்பர் சியாம் சுவேந்திரன், எனது பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று பன்னாண்டு காலம் சிறப்பாக வாழ வேணும், நன்றாக படித்து பட்டங்கள் பெற வேணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்.
0: நன்றி இந்த தகவலுக்கு, நன்றி. அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள், அதாவது எமது அன்பு நேயர் திருமதி தெய்வேந்திரம் அம்மாவனுடைய அன்பு பேராண்டி ஸ்யாம் சுரேந்திரன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்க்கை மகிழ்கின்றது. அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
2: வணக்கம் ரஜினி.
0: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சியாம் சுரேந்திரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பதி, நலமா இருக்கிறீங்களா?
3: மகிழ்ச்சி நல்லா. ஓம், நலமா இருக்கிறேன், நீங்களும் அப்படியே இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ஷியாமுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளை பலகலையும் கற்று பல்லாண்டு காலம் பார் போட்டும் பிள்ளையாக சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் என்று சந்ததி தலைக்க வாழ வேணும் என்று மனமாக என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு எல்லோரும். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி.
4: இனிய காலை வணக்கம். நீங்க நரமா குடும்பத்தோட இருக்கணும் என்ற தாயை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் செல்ல குட்டி சியாம் சுரேந்திரனுக்கு எங்க குடும்பத்தின் சார்பு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சகல கலைகளை கட்டி சகல கலவா வல்லவனா பார்ப்போட்டும் இடையாக நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்றெல்லாம் வல்லுங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதே நடந்த நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்நாளில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற, வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லமா இருக்கிறீங்களா?
5: நல்லமா இருக்கிறேன், நன்றி நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஷியாம் சுரேந்திரன் அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சிறு பிள்ளை என்ன படித்து பட்டங்கள் பெற்று அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: பேரப்பிள்ளை என்றார், சிறு பிள்ளைதானே?
5: ஓ, அப்ப படித்து நல்ல பட்டம் பெற்று பேரன் பேத்தி அப்பா அம்மா எல்லோருக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் என்று அவருக்கு வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி.
5: நன்றி, நன்றி.
0: அவரை தொடர்ந்து திருமதி பாக்கியநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: காலை வணக்கம் ராயா அவர்களே.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
6: ஓம் ராயா, நாங்கள் நிலைமை இருக்கோம், நீங்களின் நிலைமை இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரதி தெய்வேந்திரத்தின் நன்றி பேரன் சுரேந்திரன் சியான் அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பிள்ளை சீரோடும் சிறப்போடும் படித்து பட்டங்கள் பெற்று
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
7: நாங்க நல்ல குடும்பத்தில் நலமா இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களுமே இனிய

0: ராஜா சொல்லுங்கள் பாப்பம் கேட்போம்.
1: கொண்டாடும் சியாம் பிரேம்பிடம் பிள்ளையர் நாங்கள் நீடூழி காலம் ஆதிக்கமாக சிறப்பாகவும் வாழ்ந்து கல்விய சிறப்பாக கற்க வேண்டும் என்று இடங்கண்டம் வேண்டிக்கொண்டு பிறந்தநாள் நன் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
2: வணக்கம் ராஜா. அண்ணன்
0: நல்லமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள்.
2: இன்று இந்த புறா மகன் வந்து ஜெயசீலன் அவர்கள் இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுறார். சகல ஆசீர்வம் பெற்று சகல சிறப்பும் பெற்று ரெண்டென்னும் சிரஞ்சீவியாக மனை புள்ளியுடன் உற்றாவுடன் இதாக கலந்து முகந்திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென எங்கள் குடும்பசாரை வாழ்த்திக் கொள்கிறோம். அடுத்து பிறந்தநாள் வந்தது நான் உமங்கல ராஜான அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ராஜான.
0: நன்றி புங்கையூர் ராஜா. உங்களுடைய ஜெயசீலனுக்கும் எங்கள் இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி புங்கையூர். மற்ற இந்த இன்று எங்களோட தெய்வேந்திரம் அம்மா அந்த ஷியாம் சுரேந்திரன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்திருந்தார் எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அன்பு உறவுகள் எல்லோரும் இன்று போல் என்றும் பல்ல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த பாடலையும் அன்பு பரிசாக வழங்குகின்றோம்.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியினூடாக வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு

இயக்கம் ஷியாம் சுரேந்திரன் அவர்களையும் ஜெயசீலன் அவர்களையும் என்று போல என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கை என டிஆர்டி தமிழ் குடும்பம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஜி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். 2026 ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22 திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் தற்போது பரிசீலிக்க தொடங்கிவிட்டது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை நாட்டுக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியின் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் இந்த வீதியால் பிரியாடிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்துள்ள மகளவெட்டுமான், பழுகாமம், மாவடி, ஓடை போன்ற 3 பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2027 துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜாயல பம்னுகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்று ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமான 13 சிறுவனின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். 13 சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 இளைஞர் ஒருவரை மாதம்பை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வவுனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றாடல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமார் ராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்குட்பட்ட சாதனையாளர்களை மதிப்பளிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது.
தமிழ் தூது தனிநாயக மாடிகளாரின் 46வது நினைவு தினம் பவனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,075 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை மூண்டது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பலர் காயமடைந்துள்ளார்கள். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ள நிலையில் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தம் எதுவும் கிடையாது என்று பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரெண்டம் கவுஸ் இந்தியா நேற்று தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல்லை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி 2 பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெற்றி கழக அரசு நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு டெல்லியில் வரும் 5ஆம் தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா கேட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்யூ ஆரோன் வான்டெக் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கம்சி விக்டர் ஆகியோரிடம் தீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கார்கே பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்த ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டுபவரே குற்றவாளியா என்று பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4,000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி இந்திய மீட்புக் குழுவினரின் உதவியுடன் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்த நாட்டு ராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்ட காட்டில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் 38 வயது பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்த முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பான வெப்ப அளவு 27.34 டிகிரி செல்சியஸ் ஆகும். 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 125 ஆண்டுகள் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. திருப்பதியில் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 7 மலையானுக்கு பிரம்மனே முன்னின்று நடத்தும் வருடாந்த பிரமோற்சவ விழா நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விக்கிரவாண்டி உட்பட 26க்கும் மேற்பட்ட சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,15,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,385 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939ஆக அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2005 4,250ஆக அதிகரித்துள்ளது. நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தி இருக்கிறார். சீனா நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய குற்றத்தின் பேரில் சீனா 10 பேருக்கு தண்டனை விதித்துள்ளது. மொடர்னா மேக் நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கிவிட்டன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மெக்சிகோவில் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி. வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது.
நியூக் நகர மேயர் ஷோரான் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். நியூயோர்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே இந்த போட்டி நடைபெற்றது. முழுக்கடியையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹொங்கொங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ஒரு ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டாரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றிவிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் உள்ளவர்களுக்கு லேக் ஒன்டாரியா என்ற பெயரை தொடர்ந்து காட்டப்படும் என்று கூகுள் தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு இரண்டு பெயர்களும் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோன் டெர்னஸ் பொறுப்பேற்க இருக்கிறார். நியூயோர்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்தி கொன்ற பெண்ணை காவல்துறையினர் நேற்று சுட்டுக் கொன்றார்கள். இருண்ட ஆற்றல், கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மேசப்பந்து வீரர் தாவி சமரவீர மற்றொரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குரோஷியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் நபீபியாவுக்கு எதிரான போட்டியில் சிம்பாபே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான செர்பியாவின் ஜோகோவிச் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியில் இருந்து அழுதபடி வெளியேறினார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு தனக்கு வேதனை அளித்ததாகவும் ஆனால் நேரம் வந்துவிட்டதென்றும் அவர் குறிப்பிடுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.14 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.96 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.91 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.21 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.51 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.43 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: குழந்தைகள் மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Melodie தொடர்புகளுக்கு Vicky Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: வணங்கினோம்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கும் வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மணிந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டாகாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக வைபரோடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களா கணேஷ்?
1: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி கணேஷ். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: மல்லிய முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னுஞ்சல் எல்லாமே
0: என்ன கல்யாணம்
1: கல்யாணம்
0: நல்ல பாட்டு கேட்கறீங்க இன்னைக்கு.
1: நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு. உங்களுக்காக தரட்டுமா அந்த பாடலை? நன்றி சகோதரம், கேட்டு மாளுங்கள். அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர்கள் மங்களகரமாக கேட்ட பாடல்.

0: உரித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பாடகர் கணேஷ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:22 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணன்.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க? ஆனந்தம் விளையாடும் வீடு என்ற பாடலை கேட்கின்றீர்கள். அந்த பாடலை விரும்புவதற்கான காரணங்கள் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற என் சகோதரம் ஆனந்தம் விளையாடும் வீடு கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரங்கள் அன்புக்குரிய பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலையே பொங்கையூர் ராஜா அவர்கள் ஜெர்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்சல் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன். காலை பூந்தன் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரஞ்சனா. சதீஷ் சதைக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க உணர்ந்தானே?
0: நல்லா இருக்கிறோம் நன்றி. என்ன பாடல் கேட்க போறேன்?
1: நான் சின்ன தம்பி படத்துல இருந்து உச்சாந்தல உச்சியிலே ஒன்றிய கும்பு திரி என்ற பாடலை
0: அந்த பாடலை கேட்க போறீங்க ஆசை ஆசையாக.
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை ஆசை ஆசையாக நாங்களும் தருகின்றோம். கேட்டு மாறுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரம். அவர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதுவும் வானலையில் மலர்கின்றது.

0: பாரிசுலா செப்பலில் ரூகிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. நேரம் சரியாக 9:33 ஐக்கியராட்சியத்தில் 8:33 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமல்ல, ஜெயந்தி ராஜமோகன்.
0: வணக்கம் சகோதரி ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கின்றோம், நீங்கள் கலையத்தில்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சகோதரி. என்ன பாட்டம்மா?
1: எனக்கு அந்த பழைய பாடல் எடுக்கலாம் உதவியில், அந்த தோல் கண்டேன் தோல் கண்டேன் என்ற இந்த சீனிவாஸ் பாடின பழைய பாடல்.
0: பாட்டுக்கு பாட்டுக்கு வயசு முறையில் பாட்டு அப்படியே இருக்கும். அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். சீனிவாஸ் அந்த பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: சும்மா கேட்டு நான் தெரியாதான், சும்மா
0: தோல் கண்டேன் தோல் கண்டேன் என்ற பாடல்.
1: ஓ, அந்த பாடல்
0: நல்ல பாடல்.
1: ஓ, நல்ல பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடலையே அள்ளி அனுப்புகின்றோம், கேட்டு மாறுங்கள். நன்றி சகோதரி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் வலம்.

0: ஒலித்த பாடலே ஏந்தி ராஜமோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஏர்மனிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர் நிபி சிறீனிவாஸ் அவர்கள். இதே கமலம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
1: வளத்துல பாட்டு வந்து எஸ் பி சாயில் ஐயா எஸ் பி தங்கச்சி படிச்சிருக்கிறா. ராஜாவே ராஜாவே உன்னைத்தான் எண்ணி தூங்கல்ல பர ராத்திரி.
0: ராஜாவே ரெண்டு ராஜாவே
1: தீயாட்டி ராஜாவே பல பேர் யோசிப்பினும் தீயாட்டி ராஜாவை நினைச்சுதான் ஆள் தூங்க
0: வந்திருக்கிறாரு. ராஜாவே தம்பிய
1: அதான் உண்மை மன டாக்டர் கொஞ்சம் யோசிச்சு நின்று கிட்ட நேற்று நீங்க வரையில தானே ரேடியோவுக்கு. அப்ப என்ன காரணம் உண்டு எனக்கு உண்மையா ஒன்று தெரியல. நான் மற்றும் நான் கேளாத நேரங்கள்ல நீங்க சொன்னீங்க
0: பேராசிரியருடைய மகனுடைய திருமணம் திருக்கு போனாங்க.
1: உண்மையா
0: என தெரியாது. உண்மையான சூப்பர் மண்டபம் சூப்பர் இடம் 137 கிலோமீட்டர். அவ்வளவு பேச்சனால் நல்ல சிறப்பாக அமைதியாக இருந்து வெளியாலதான் கதிரை எல்லாம் போட்டு செய்தார்கள். புறநகர் பகுதியும் நல்ல சூப்பர். பாரிசிலிருந்து 137 கிலோமீட்டர் நல்ல நேர்களை நல்ல நேர்களில எங்களுடைய பழைய பழைய உறவுகளை எல்லாம் சந்திச்சார்.
1: அவர் இந்த ரேடியோ அவர் அறிமுகமா அவர் பொதுவாகவே இப்ப ரேடியோல வந்து அவர் கதைச்சுதான் அவர் பப்ளிக் ஆனது இல்ல. அவர் பல்கலைக்கழக அந்த படிப்பு சம்பந்தமான இதுகள் எல்லாம் அங்க செய்கிறபடியால நிறைய ஆக்களுக்கு இப்ப நான் வேறு மக்களோட கதைக்க கூட கனவை சொல்லி இருக்கேன்னு அவர் சச்சிதானந்த மையாவே எல்லாரும் கூடுதலாக தெரியும். அவரை அவரு கொஞ்சம் பப்ளிக் ஆன ஆள் ஒன்றுதான் அவரும் நல்ல இதான ஆள் தானே சரியா. அப்ப கல்யாணம் விட்ட போயிருக்கிறீங்க உண்மையா என தெரியாது. அப்ப மனதுக்குள்ள நான் வேற மாதிரி எதுன்னு தெரியாது. எங்களுக்கு கொஞ்சம் பெயர்கள் அப்படி இப்படி இருக்கிறதால
0: பாடல்
1: ராஜா இதோட சொல்லி போடு கதைக்கவன எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரவணும். இந்த ரேடியோ பத்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறேன். அது தப்பான காரியம் இல்ல. சரியான சவுண்டா வருது ராஜா சரியான சவுண்ட். இப்ப கூட நான் இந்த எல்லாரும் கதை கேட்கல அல்லாட்டி பாட்டுகள் எல்லாம் பெரியக்கிறாச்சும் சரியான நான் இப்ப என்னோட நான் இன்டர்நெட்ல கன ரேடியோ பிடிக்க
0: வேண்டியதும் சவுண்ட் வருதா ராஜா வேலை செய்யக்க வருதா அல்லது தர்சன் செய்யக்க வருதா அப்படி பல அறிவிப்பாளர்கள்
1: பொதுவாக ராஜா பொதுவாகவே சரியான சவுண்ட். இப்ப நான் கேட்கிற நான் வச்சிருக்கிற ரேடியோக்கள் நிறைய இன்டர்நெட்ல இருக்குதான் அந்த ரேடியோக்கள் இந்த டிஆர்டி மோந்தா மட்டும்தான் சரியான சவுண்ட்ல
0: இருக்கு. அப்படிதான் செய்யணும் என்னன்னா நீங்க குறைச்சு கேட்கலாம் சௌரம்.
1: நீங்களும் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி போட்டு ரேடியோ இந்த டெலிபோன்ல மட்டும் உண்மையா 1 மீட்டர் தூரத்துல ஜன்னல் கரையில வச்சுட்டு நான் கதிரை வந்து கேட்டு
0: அவ்வளவு
1: ஓ மைக் இல்லாமலே இவ்வளவு தூரம் கேட்குதுன்னு பாருங்க இவ்வளவு சவுண்டா இருக்கு.
0: அவரங்கள் அன்புக்குரிய ராஜகோபால் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒழித்த பாடலை தவறுதலாக இன்னொரு பாடல் இன்னொரு திரைப்படத்திலிருந்து முதல் மரியாதையிலிருந்து ஒழிக்க விட்டுவிட்டேன். இன்னொரு நாளிலே உங்களுக்கான பாடலை தருகின்றேன். அன்பு உறவு இந்த நேரத்தில் நின்று நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மங்கள் அன்பு சகோதரி, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக சந்தோஷமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் சித்ரா?
1: நன்றி அண்ணா. நீங்களும் நல்லா இருக்கணும் துர்க்கியம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு, நான் வந்து உனக்காக பிறந்தேனே, நான் அழகா பிரியாமல் இருப்பேனே பகல் இரவா.
0: சும்மா நடிக்காதீங்க, சும்மா நடிக்கிறீங்க. உனக்காக இருக்கிறடா எங்கட வீட்டையில வந்திருக்கணும்.
1: அப்படியா? வந்தா பாச்சு,
0: வந்தா போகும், வாங்க. நல்லா இருக்கும்.
1: அது சரி, நீங்க வாங்க.
0: உனக்காக சம்பந்தப்பட்ட பாடல அப்ப நல்லா இருக்கு, பாசமா இருக்கு. எல்லாம் குடிச்சாச்சு. நன்றி, உங்களுக்கு பாடலை தருகின்றேன். கேட்டு மொழங்கள். நன்றி.

0: நீண்ட ஒரு நாட்களுக்கு பிறகு அவர் அழகான பாடல் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி பத்மினியும் அதாவது நல்ல பாடம் அதாவது வாலி கடைசிக்கு கடைசியாக எழுதிய பாடல் இறக்கும் தருவாயில் பன்னியாரும் பத்மினியும் என்ற திரைப்படத்தில்
1: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல ஒழுங்கா வேலை செய்யல என்ன செய்யறது
2: சரி சரி என்ற காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான் ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய் தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14 மறந்து விடாதீர்கள் ஜோய் 0782 81 88 14
0: நேரம் சரியாக 9:54 ஐக்கியராச்சியத்தில் 8:54 இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்பு சகோதரி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அம்மா வணக்கம்
4: புஷ்பவதி
0: நல்லமா
4: இருக்கீங்களா
0: நல்லா இருக்கிறீங்களா
4: ஓ நல்லா இருக்கிறேன் நல்ல காலனி

0: சௌகரிய பாடு மத்திய
1: சரியா அடிக்கிற பாவங்கள் எல்லாம் நல்லா அடிக்கிறாரோ என்ன நான் செய்யறேன் தெரியல. நான் தான் பிள்ளை விட்டுட்டேன் சரியான பிள்ளைகள். நேற்று தான் சொன்னார் சரசன் நீங்க, நான் 9 மணிக்கு தான் தொடங்குறேன்னா நியூஸ் வந்து அந்த நேரில் கூட கேட்கட்டும் வந்ததுக்காண்டி கொஞ்சம் பின்னுக்கு விட்டு கொடுப்பேன் கேட்பேன் நிகழ்ச்சி. அப்போ அவர் சொன்னார் காலை முதல்னா 9 மணிக்கு ஆரம்பிக்கான்னு
0: சொன்னார்.
1: அப்போ நான் 2 பேரும் கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு
0: சந்தோஷம். நேரத்தில் அடிக்க லைன் கிடைக்க மாட்டேன். வெளியிடத்துல பீச் கரையில போய் நின்று 2 நாள்
1: நின்றுட்டு
0: பீச்சுக்கு போன் மவுத்தண்டு நல்ல மணல் பீச் மண் கும்பான் மாதிரி
1: நல்ல
0: பீச் உண்டு. லண்டன்லயே 2 நாள் நின்றுட்டு வந்த நாங்க அங்க இருந்தா காய்ச்சி நான் யாரு ஹேமாவோட எல்லாம் வாழ்த்து வாழ்த்தினது அந்த கதைக்கு சொல்றதுக்கு தலைப்பு நான் கொடுத்த தலைப்பு தெரியா
1: சொன்னீங்க.
0: எனக்கு என்னுடைய புறா மகள் ஒரு ஆள் கூட்டிட்டு
1: போறா. நன்றியமா உங்களுக்கான பாடல் பெரிய பாடல் கேட்ட மலங்கள்
0: தெரியவாண்டா. ஓகே நான் தெரியாது.
1: ஓகே
0: ஓகே. இன்னொரு வெட்சப்பை பார்த்து விடுங்க.
1: ஓகே நிப்பாட்டி விடுறேன். ஓகே.

வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை போந்தாரில் ஒழித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் பசுபதி சிவநாதன் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தல். காலை பூந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள் வானலையில் மலர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நேபாள திபெத் எல்லை பகுதிகளை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் காணாமல் போன டஜன் கணக்கான ஆஸ்திரேலியர்களில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியரும் அவர்களது இரண்டு இளம் மகன்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஐக்கியராஜ்யத்தில் சென்ற இலங்கை தமிழர்கள் சிலரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வாவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோஷால் அமரசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். 2026 ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22 திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் தற்போது பரிசீலிக்க தொடங்கிவிட்டது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை நாட்டுக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியின் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் இந்த வீதியால் பிரியாடிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்துள்ள மகளவெட்டுமான், பழுகாமம், மாவடி, ஓடை போன்ற 3 பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2027 துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜாயல பம்ருகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்று ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமான 13 வயது சிறுவனின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். 13 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 வயது இளைஞர் ஒருவரை மாதம்பே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குருநாகலையில் உள்ள பிரதான கலவன் பாடசாலை ஒன்றில் 14 வயது பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த பாடசாலையின் அறிவியல் ஆசிரியர் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குருநாகல தலைமைய காவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் அதே பாடசாலையில் அறிவியல் பாடம் கற்பிக்கும் 52 வயதுடைய 2 குழந்தைகளின் தந்தையாவார். கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் 20 மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் சுகாதார பரிசோதனை என்ற போர்வையில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 51 வயதுடைய பொது சுகாதார பரிசோதகர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 வயது இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்த நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றாடல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமார் ராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்குட்பட்ட சாமனியாளர்களை மதிப்பளிப்பும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் தூது தன்நாயகம் அடிகளாரின் 46வது நினைவு தினம் பவனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,075 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை மூண்டது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பலர் காயமடைந்துள்ளார்கள். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ள நிலையில் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தம் எதுவும் கிடையாது என்று பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரெண்டம் கவுஸ் இந்தியா நேற்று தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கலை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி 2 பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெற்றிக் கழக அரசு நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனக டெல்லியில் வரும் 5ஆம் தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா கேட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெற்றிக் கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்யூ ஆரோன் வான்டெக் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கம்சி விக்டர் ஆகியோரிடம் தீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கார்கே பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்த ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டுபவரே குற்றவாளியா என்று பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4,000 மேற்பட்டோரை தேடும் பணி இந்திய மீட்புக் குழுவினரின் உதவியுடன் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்த நாட்டு ராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்ட காட்டில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் 38 பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது.
இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்த முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பான வெப்ப அளவு 27.34 டிகிரி செல்சியஸாகும். 1901 பிறகு 125 ஆண்டுகள் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. திருப்பதியில் செப்டம்பர் 15 தேதி முதல் 23 தேதி வரை ஏழுமலையானுக்கு பிரம்மனே முன்னின்று நடத்தும் வருடாந்த பிரமோற்சவ விழா நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விக்கிரவாண்டி உட்பட 26க்கும் மேற்பட்ட சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,15,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,385 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2005 இருந்து 4,250 அதிகரித்துள்ளது. நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா தரவெல்லை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். சீனா நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய குற்றத்தின் பேரில் சீனா 10 பேருக்கு தண்டனை விதித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன தனது உரிமையாளருக்காக அடித்து செல்லப்பட்ட வீடு இருந்த இடத்தை விட்டு நகராமல் வளர்ப்பு நாய் ஒன்று காத்திருக்கிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்து போனார்கள். கிரீஸ் நாட்டில் பல அடுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேற்று கையொப்பமிட்டிருக்கிறது. நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கிவிட்டன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மெக்சிகோவில் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி. வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நியூயார்க் நகர மேயர் ஷோரான் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். நியூயார்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே இந்த போட்டி நடைபெற்றது. முழு கடையையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹொங்கொங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ஒரு ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டாரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றிவிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் உள்ளவர்களுக்கு லேக் ஒன்டாரியா என்ற பெயரை தொடர்ந்து காட்டப்படும் என்று கூகுள் தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு 2 பெயர்களும் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோன் டெர்னஸ் பொறுப்பேற்க இருக்கிறார். நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்திக் கொன்ற பெண்ணை காவல்துறையினர் நேற்று சுட்டுக் கொன்றார்கள். இருண்ட ஆற்றல், கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மேசப்பந்து வீரர் தாவி சமரவீர மற்றொரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குரோஷியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் நபீபியாவுக்கு எதிரான போட்டியில் சிம்பாபே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான செர்பியாவின் ஜோகோவிச் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியில் இருந்து அழுதபடி வெளியேறினார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து
தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு தனக்கு வேதனை அளித்ததாகவும் ஆனால் நேரம் வந்துவிட்டதென்றும் அவர் குறிப்பிடுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 65 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 14 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 96 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 91 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 21 சதம், ஒரு அக்ராச்சிய பவுட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 51 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 52 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 43 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இயலாமா தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodiguer Tordurilaké VT Cash and Curry Paris Lacha Palais Tordurilaké Télévisilakam Cyberontru Nappadu Cyberindu Cyberilu Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:18 ஐக்கியராச்சியத்தில் 9:18. இந்த நேரத்தில் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவர்கள் எடுக்கும் சரியான வழிதான் என்று தெரிவிக்கின்றார் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்.
7: நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவு நமக்கு சொல்லவே இல்லைங்கிறதான் யதார்த்தம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்முடைய அம்மா அப்பாக்கள் நமக்கு இவ்வளவு சொன்னதே கிடையாது. அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய், என்ன காப்பி இப்படி கொடுக்குற, என்ன இப்படி கையை கழுவுற, ஏன் படிக்கல, ஏன் ஃபிசிக்ஸ் எடுக்கல, ஏன் மேக்ஸ் எந்த நேரத்தில் படிக்கல, ஏன் டியூஷனுக்கு சரியாக போகல, கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக, அதாவது அப்போ பத்துட்டு போவாங்க வருவாங்க பொடையு அடிப்பாங்க அதெல்லாம் உண்டு. ஆனால் தினந்தோறும் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டே இருக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம 10 சொன்னால் 2 கேட்போம், இப்போ 100 சொன்னால் என்ன கேட்க முடியும், 10 தான் கேட்க முடியும். அப்போ என்ன தோணுதுன்னு கேட்டால், அவன் கேட்கும் எண்ணிக்கை குறைவு என்பதை விட மிக முக்கியம், நாம் சொல்லும் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம கவனித்ததே கிடையாது. ஆழமாக நீங்கள் கவனித்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இடையில் எத்தனை உத்தரவுகள் தினந்தோறும் உங்களுக்கு வந்தது. உங்கள் அப்பா கடை வச்சுருப்பாங்க, இல்லை ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு வாத்தியாராக இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்பப்போ விசாரிச்சுப்பாங்க, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பிள்ளைகள் நல்லபடியாக வளருவார்கள் அப்படின்னு. பிள்ளைகள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்று கடந்த காலத்து பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் பயந்தது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அப்போலாம் ஒரு 5-6 பிள்ளை இருந்ததுனால ஒரு சௌகரியம் இருந்தது, ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொன்றும் பண்ணிடுவான், ஒருத்தன் நல்லா படித்து வந்துடுவான், ஒருத்தன் தொழிலுக்கு வந்துடுவான், ஒருத்தன் கணக்கு வழக்கு நல்லா பார்ப்பான், ஒருத்தன் கல்லால் கரெக்டாக உட்காருவான், ஒருத்தன் இங்கேருந்து வண்டி ஏறி அவனே போயிட்டு மதுரையிலேருந்து பொருள்லாம் கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுவான், பில்லுலாம் கரெக்டாக எடுத்து வந்துடுவான், காசை பத்திரமா கொண்டாந்துருவான், ஒருத்தன் விளையாட்டில் நல்லா வருவான், ஒருத்தன் சொந்தக்கார தாயப்பள்ளிகிட்ட பஞ்சாயத்து நல்லது கட்டத்துக்கு அவன் போய் நிற்பான். இப்போ அத்தனை எண்ணிக்கையில் பிள்ளைங்க இல்லை, 7 பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதை 2 பிள்ளைகிட்ட சொன்னால் அவன் எதைத்தான் செய்வான் சொல்லுங்கள். 7 பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவ்வளோத்தையும் 2 பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாடல், நான் இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் வாழுகிறோம், பிள்ளைகளுக்காகத்தான் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கோம்ங்கிற போது பிள்ளைகள் மீது ஒரு அதீதமான அப்சஷன் வந்துருது, ஐயோ இந்த பிள்ளைகள் தோற்று போய்விடுமோ, எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பிள்ளைகளுக்காகத்தானே நாம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இந்த பிள்ளை எங்கேயாவது மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இதை தான் ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறான், இந்த பிள்ளை என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யக்கூடாது, அது இன்றைக்கி என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளானைக்கு என்ன செய்யணும்னு பிள்ளைகள் மேலே ஒரு அப்சஷன், ஹெலிகாப்டர் தட தட தட தடந்து மேலேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது சுற்றினா தான் இந்த வண்டி ஓடும். அதெல்லாம் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம சொல்கிறப்ப என்ன கேட்குறப்போ, ஒன்றை கேட்க முடியறான், ஒன்று கேட்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவனாக ஒன்று செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்களாகவே எல்லாவற்றையும் வழிநடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோ அவளோ செய்யக்கூடிய அனைத்துமே தவறு என்பது போன்ற போதனைகளை தொடர்ச்சியாக நான் முன்வைக்கிற போது பிள்ளைகளுக்கு நான் சிந்திக்க வேண்டாமா, நான் யோசிக்க வேண்டாமாங்கிற எண்ணம் வந்துடும். இது வந்து சரியான பேரண்டிங் கிடையாது. பிள்ளைகளை தொடர்ச்சியாக வழிநடத்துறேன் பேர் வழின்னு தானாகவே சிந்திக்கக்கூடிய அறிவை, தானாகவே முடிவெடுக்கக்கூடிய அறிவை, தானாகவே ஒரு விஷயம் குறித்து சரி எது தவறுதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தட்டி கழிப்பது தான் இந்த மாடலில் ஒர்க் அவுட் ஆகுமே ஒழிய, மாறாங்க ஈகோ தான் வந்து நிற்கும், நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்க, அதுக்கு ஒரு காரணம் நம்ம வச்சிருக்கோம், என் அம்மா அப்பா சொன்னப்ப நான் கேட்டேன்ல, நீ எப்படி கேட்காம இருக்கலாம். இன்னொன்று உண்மையை நான் சொல்லிப்படுறேன், நீங்கள்லாம் ஒன்றும் உங்கள் அம்மா அப்பா சொன்னது ஒன்றும் அப்படியே கேட்ட நல்ல பிள்ளைகள்லாம் கிடையாது, எல்லாம் அம்மா ஆனவொடனே அப்பா ஆனவொடனே அநியாயத்துக்கு புழுகிறது. அதுவும் ஆம்பளையெல்லாம் அநியாயத்துக்கு புழுகிறது. நான்லாம் எங்கள் அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். நீங்கள் போல ஃபேக்ட்ரிக்கு பின்னால் போய் உங்கள் அப்பா என்ன திட்டு திட்டிங்கிற விவரம்லாம் அந்த அங்கே இருக்க புளிய மரத்துக்கு தெரியும். எல்லா நேரத்திலும் பிள்ளைகள் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் 21 வயதில் இருந்தபோது எப்படி இருந்தாலும் அப்படித்தான் என்னுடைய 21 வயது பிள்ளை இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். நான் 15 வயசில் இருந்தபோது நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இப்போதும் 15 வயது பிள்ளை இருக்க வேண்டும் நினைக்கிறோம். நான் 5 வயசில் எப்படி இருந்தனோ அப்படித்தான் இப்போ இருக்கக்கூடிய 5 வயது பிள்ளையும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நியாயத்தை யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வயது இருந்தபோது உங்களுக்கு என்ன அளவுக்கு உலகம் தெரியும், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும், உங்களுடைய படிப்பு என்ன, அதோட அளவீடு என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் என்ன, அதுக்கு வந்து உலகமே உள்ளங்கையில் இருக்கு இல்லையா, உலகமே உள்ளங்கையில் இருக்குது. இன்றைக்கி சிவகாசியில் உட்காந்துருக்கவங்க நீங்களாம் எத்தனை பேர் எத்தனாவது வயசில் சென்னையை போய் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு அவன் லீவுக்கே வெளிநாட்டுக்கு போகிறேங்கிறாங்க. உலகமே உள்ளங்கையில் இருக்குது. இப்போ இந்த நிமிஷத்தில் நான் கோபிநாத் இந்த இடத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா உலகத்தினுடைய எந்த மூலையில் வேணாலும் யார் வேணாலும் பார்க்க முடியும். நான் வேலை பார்க்கக்கூடிய தொழில்நுட்ப டெக்னாலஜிலே 15-18 வருஷத்துக்கு மேலே அதுக்கு ஒரு ஓபி வேன் ஒன்று கொண்டாந்தால் லைவே பண்ண முடியும். நீ ஃபோனை தூக்கி பிடிச்சா இப்போ கூட பாருங்கள், ஒரு அம்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, கோபிநாத் பேசிகிட்டு இருக்காங்க, குழந்தையால் காட்டிக்கிட்டு முடியுதுல்ல. அப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, கம்யூனிகேஷன் வளர்ந்துருக்கக்கூடிய இடத்துல அதிகமான தகவல்களை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பிள்ளைங்க நிறைய விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. மாறி இருக்கக்கூடிய காலச்சொல்லி நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சமூகமே தலைகளாக திரும்ப முடியுமா? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்கிறது புரிபடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்ந்த உலகம் அழிந்தே விட்டது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. நீங்கள் வாழ்ந்த உலகம் அழிந்தே விட்டது. அந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் மாபெரும் ஆள். இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஒரு டாய். உங்கள் காலத்தில் டெலிஃபோன் பெரிய விஷயம். இந்த நீங்கள்லாம் சொல்லி ஜோக்கெல்லாம் அடிச்சிருப்பீங்களே, ஃபோனை போட்டு சொல்லுவாங்க யார் பேசுகிறான்னு சொல்லு அப்படின்னா கடுப்பாக வரும் நமக்கு. நம்மளே 1008 வேலையில் இருக்கப்போ ஃபோன் எடுத்து பேசுவோம், யார் பேசுகிறேன்னு சொன்னால் அறிவு இல்லையா, ஃபோனில் மூஞ்சியா தெரியும் அப்படின்னு சொன்ன ஆளுங்க தானே நீங்கள்லாம். இன்றைக்கி ஃபோனில் முகம் தெரியுதுல, எங்கே நிற்கிற, வீடியோ கால் ஆன் பண்ணுன்னு விவரமாக பேசுகிறீங்களா இல்லையா? அப்போ உங்கள் காலத்தில் இதெல்லாம் அதிசயமாக இருந்ததோ அதெல்லாம் அழிந்து போன ஒரு சமூகம் அது. இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும் ஸ்கூல்லலாம், ஒரே 4 கம்ப்யூட்டர் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு வாத்தியார் இருப்பார், சூவை கலட்டிட்டு தான் கம்ப்யூட்டர் லேபுக்குள்ளே போகணும், கீபோர்டு அவர் தான் ஓப்பன் பண்ணுவார், சுவிட்ச் அழுத்தி அமைக்கக்கூடாதுன்னு 1008 விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கி பூரா போயிலும் கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோன்லேயே கம்ப்யூட்டர் வச்சுருக்கலாம். ஒரு ராக்கெட்டை ஏவுறது தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியை கிட்டத்தட்ட கையிலே வச்சுக்கிட்டு சுற்றுற பசங்க உங்களை மாதிரி இருப்பாங்க, நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த வேர்ல்ட் இஸ் கான். நீங்கள் வாழ்ந்த உலகம் இருக்குல்ல, உங்கள் அனுபவங்களை ஒட்டி நீங்கள் வைத்திருந்த உலகம் அழிந்தே விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்ப்யூட்டர் பெருசு, இன்றைக்கி ஏஐ பெருசு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. இந்த இடத்துல கோபிநாத் நிற்காமல் கோபிநாத்துடைய உருவம் வந்து பேசக்கூடிய நாள் ரொம்ப நாளில் நடக்கப்போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது, சீக்கிரமே அது நடக்கும். அப்போ அத்தனை புதிய விஷயங்களை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கையாளக்கூடியதற்கான புதிய முறைகளை நாம் கையை கொண்டு வந்திருக்கோமான்னு தெரியல. அப்போ நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, நான் பெத்த பிள்ளை நீ என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போதுமே பேரண்ட்டிங்க அல்லது தாய் தந்தைங்கிற ஒரு விஷயத்தை பதவியாக அதிகாரமாக பார்க்குற மனோபாவத்திலே வளர்ந்தவர்கள். ஏன்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களும் அதை அதிகாரமாகவே பார்த்து பழகிய காரணத்தினால நாமும் அதை அதிகாரமே பார்த்து பழகிறோம். நான் பெத்த பிள்ளை ஏன் பேச்சா கேட்க மாட்டேங்கிற, ஏன் முன்னால் எதிர்த்து நிற்கிறியா, நானும் எங்கள் அப்பா வந்தாருன்னா அவர் நிற்கிற ஏரியாலே இருக்கிற மாட்டேன், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மறுவார்த்தை பேச மாட்டேன், உங்கள் அப்பா தோச்சோன்னு தப்பாக சொல்லியிருப்பார், ஏன் மறுவார்த்தை நீங்கள் பேசலை, நல்லா படிங்கிறீங்க, கம்யூனிகேஷன் வேணுங்கிறீங்க, ஆழமாக சிந்திக்க வேண்டுங்கிறீங்க, அவ்வளோ பெரிய படிப்புகள்லாம் ஃபுல்லாக படிக்குது. படிப்பினுடைய முதல் குறியீடு என்ன? கேள்வி கேட்பது தானே. பதில் சொல்கிறதா படிப்பினுடைய அறிவு? எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் தான் படித்தவன். உங்கள் பிள்ளை கேள்வி கேட்டால் அது திமிரில்லை அறிவு, முதல்ல அதை நம்புங்க. பிள்ளை கேள்வி கேட்குறதுனா அது திமிரில்லை அறிவு, முதல்ல அதுக்கு ஆன்சர் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். நமக்கு எப்போதுமே அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்தி பழகி இருக்கிறது. யாரையும் மறுபடியும் நான் குற்றம் சொல்ல, நானும் ஒரு பேரண்ட் தான், நானும் இந்த தவறுகளை செய்கிறேன். உங்களுக்கு எனக்கு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. நான் மேலே இருந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்களாம் கீழே சௌரியமாக உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே உட்காந்தா நானும் இதே தான், எல்லோரும் ஒரே ஆள் தான், நம்ம நம்மளை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அதிகாரத்தின் வழியாகவே பிள்ளைகளை வழிநடத்தி விட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற காரணத்தினால தான் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காது, பெரும் சிக்கலாக தெரிகிறது. ஏன் கேட்கவில்லை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. புரியும்படியாக சொல்லவில்லையா, அல்லது இப்போது அவருக்கு அது தேவையில்லையா? இப்போ நல்ல மூடு இருக்கையில் பார்த்து வீட்டுக்காட்ட சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, மனைவியிடம் பேசும்போது கூட அவன் நல்ல மூடில் இருக்கப்போ இதை சொல்லணும், அவங்க வந்து கோவமாக இருக்கல சொல்லக்கூடாதுன்னு, யூ கைஸ் மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதையும் பிள்ளைகள் மேலே நமக்கு இருப்பதே கிடையாது. ஏன் இருப்பது கிடையாது? அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன தெரியும், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, என் வயசு இருக்குமா, அவன் என்ன என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, அவன் வயசு, அது நம்ம பிஸ்னஸ்லலாம் இருக்கிற காரணத்தினால அனுபவமே ஆகப்பெரிய விஷயம் நம்புகிற காரணத்தினால நான்லாம் எவ்வளோ நம்ம பாட்டிகள்லாம் ஒன்று சொல்லுவாங்களே, நான்லாம் 8 பிள்ளை பெற்று வளர்த்தவன், உனக்கு என்ன தெரியும், நீங்கள் 8 பிள்ளை பெற்று வளர்த்தப்போ 80 பெற்று வளர்த்தீங்க, இப்போ இருக்குது 2024 சரிதானே? அப்போல்லாம் சொன்னாங்க பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. என்ன சொல்லப்போனால் நீங்களாம் சாப்பிட்டப்போ அது பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போ சொல்லல ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறீங்க. அப்போ மாறி இருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளைகளின் மனநிலை என்னங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். மொதல் முக்கியமான விஷயம், அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் ஏன் என்று கவனியுங்கள். நமக்கு பயமாக இருக்குது, காலம் இழுக்க அப்படி எதிர்த்துருவானோ, அவள் வந்து சொல் பேச்சை கேட்காமலே போய்விடுவார்கள். சார் நீங்கள் பாட்டு ஈஸியாக பேசிட்டு போகிறீங்க, இந்த பயலுக்கு பண்ணுறதா உங்களுக்குலாம் தெரியாது. தெரியும், தெரிஞ்சு தான் சொல்கிறேன். நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இணக்கமான மன அமைப்பு இல்லாமல் போனதுக்கான காரணம், நமக்கு பிள்ளைக்கு எந்த சண்டையும் இல்லை. வச்சிருக்கிறது ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, மூணு பிள்ளை, நமக்கு அவனுக்கு என்ன சண்டை இருக்க போகுது? சண்டை ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அவனை வச்சு நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த ஐடியாவை அவனை கேட்காமலே நாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அவன் என்ன வாங்கணும், அவள் என்ன வாங்கணும், அவன் எங்கு படிக்கணும், அவள் எங்கு படிக்கணும், அவள் யாரை கல்யாணம் பண்ணணும், அவன் யாரை கல்யாணம் பண்ணணும், அவன் எந்த ஊருக்கு போகணும் போகப்படாத, அவன் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் போடப்படாது, அவன் எங்கே போகணும் வரணும் யார், இதெல்லாம் அவங்கள வச்சு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். 15-20 வருஷத்துக்கு முதல்ல நீலாம் என்ன பண்ணிட போகிறேன்னு கேட்டவனே நம்மளால் ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காண்டி நம்ம பிள்ளை வழியாக அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த பிளான் அவனுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. அப்போ பந்தயம் யாரை வச்சு கட்டுறீங்களோ அந்த பிள்ளையை அதில் சம்மந்தப்படுத்துகிறப்ப அதை நோக்கி அந்த பிள்ளையை நீங்கள் நகர்த்துக்கிற போது அந்த பிள்ளை அதற்கு எதிராக நிற்கிறது. ஏன்னா அதுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையே நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. 5:50 ஒரு பிள்ளை பிறக்குது. 5:55 பொண்டாட்டியோட தம்பிக்கு கூப்பிட்டு அவர் பேசுகிறாப்புல, மச்சான் உங்களுக்கு டாக்டர் மருமகன் பிறந்திருக்கான். பிறக்கலே டாக்டர்ன்ட்டாங்க. அந்த டாக்டர் ஷாக்காக பார்க்குறாரு, பிரசவ மத்த டாக்டர். டேய் இல்லைனா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, பிறக்கும் போதே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. அப்போ இந்த பிள்ளைகள் உங்களை வைத்து அவர்களை வைத்து சில திட்டம் நமக்கு இருக்குது. அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. அந்த திட்டத்தின் வழியாகத்தான் நம்முடைய கௌரவம் மீட்டெடுக்கப்படும், நாம் இழந்த மரியாதைகள் மீட்டெடுக்கப்படும். நம்மை அசிங்கப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்வதற்கான ஒரு கருவியாக அந்த பிள்ளை பயன்படுத்தப்படுகிற போது அவங்ககிட்ட அதை நேராக சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு பெரும் கோபம் வருது. இப்படி போனான்னா நான் வந்து சவால் விட்ட ஓப்படியாகிட்ட எப்படி ஜெயிக்கிறேன்? இப்படி போனானா நாளைக்கு அவன் என்ற நம்ம இப்படி பேசி வச்சுருக்கோமே போகிறமே என்ன புள்ள வளர்த்தன்னு நாளை கேட்டுவானே. முத முக்கியமான விஷயம் அது உங்கள் பிள்ளை. உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்குமான உறவில் மூன்றாவது நபருக்கு இடமே கிடையாது. அது உங்கள் பிள்ளை, கடைசி வரைக்கும் அது உங்கள் பிள்ளை மட்டும்தான் இல்லையா? அப்போ எல்லா பிள்ளைக்கும் எல்லாம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ கூட ரெண்டு அம்மா வீட்டில் போய் சொல்ல போகிறத நான் சொல்கிறேன். அவன் வந்தான் பாரு, எப்படி பேசினான் பாரு, கடை கடை கடை கடை கடை கடைன்னு பேசினான்னு சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ போய் அவன் எதுக்கு கோபிநாத் மாதிரி பேசுனா எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்களேன் என்னை பற்றி. அப்போ தான் நம்ம ஒண்டை வாழ்ந்துரு. என்ன பேசுகிறான் அவன் புரியவே இல்லைம்மாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோட நான் உட்காந்து பேசுகிறப்ப புரிகிற மாதிரி பேசுகிறான்னு. எனக்கு இப்படி பார்ப்பேன்னா புரிகிற மாதிரி பேசுகிறா, சின்ன பிள்ளையிலேருந்து நீ புரிகிற மாதிரி பேசுகிறான்னு. தம்பி பேசுனா அப்படி புரியணும் ஒரு அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அந்த பக்கம் போய் கேட்டால் புரிகிற மாதிரி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அம்மா உலகத்தில் வெளி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்ப்பதற்கான வாய்ப்புள்ள மனிதர்கள் ரெண்டே பேர் தான், ஒன்று அம்மா இன்னொன்று அப்பா. பிள்ளை எவ்வளவு உயரத்தில் போனாலும் அம்மா அம்மாவாகவே இருப்பது தான் ஒரு குடும்பத்துக்கு அற்புதமான நிகழ்வு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட பிள்ளைகளை மிகச்சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற பேரில் பேரண்டிங் அது இதுன்னு ஓவராக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரோல் ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரோல் ஸ்வாப்னால் அவரவர் என்ன செய்யணுமோ அதை விட்டு விட்டு வேறு செய்வது. அப்பாக்கெல்லாம் நண்பர்களாக முயற்சி செய்கிறீங்க இல்லையா? அப்போ அவன் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிறது. திடீர்னு எப்படி அப்பா ஃப்ரெண்ட் ஆக முடியும் எனக்கு புரியவே இல்லை. அது வரைக்கும் என்ன ஏதுனே தெரியாது. பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ படிக்கிறான் போகிறான் வரான், அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க, அது ரைட்டு பள்ளியோட நல்லா பார்த்துக்குது சரிதான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் பாருங்கள் அவனை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு வீட்டில் மனைவி ஏதாவது கோபமாக பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் அவனும் என்னத்தை கேட்டு வாங்குறது டக்குன்னு மாடியில் நின்றுட்டு இருக்க பையன்ட்ட போய்ட்டு அப்பா அவன் ஃப்ரெண்டு மாறுறா அப்பாட்ட நீ எல்லாத்தையும் சொல்கிறானா உசாரம் ஆனா இல்லையா? இப்போ ஒருத்தன் கேட்டான் பாருங்களேன், யார்ட்டுமே பேசுகிறது எப்படின்னே தெரியல, பாய்ஸ் கேர்ள்ஸ்ட்டு பியர் பிரசன் ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான், இந்தால் ஏதோ போட்டு வாங்குறான், வாயவே திறக்கப்படாது அப்படின்னு. உங்கள் பிள்ளைக்கு 1000 நண்பர்கள் இருக்கலாம், நீங்கள் மட்டும்தான் அப்பாவாக இருக்க முடியும். அப்பா அப்பாவாக இருங்கள். அப்பாவாக இருப்பது ரொம்ப பெரிய நுட்பம். நம்ம அப்பாக்கள் அதை தான் செஞ்சாங்க. பயம் இருக்கணும், பாசம் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், தூரத்தில் இருக்கணும், கேட்கணும்னு தோணணும், கேட்க முடியாது இருக்கணும். எதை அம்மா வழியாக கேட்கணும், எதை நேராக கேட்கணும், எதை அப்புறமா கேட்கணும், எதை சித்தப்பணம் வச்சு கேட்கணும், எதை அத்தை வர்றப்ப கேட்கணும், எதை அப்பா கிளம்புறப்ப கேட்கணும், அப்பா எப்போ கோபமாக இருப்பார், அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இவ்வளோ ரோல்ஸ் சேர்ந்தது தான் அப்பா. அப்பா ஜஸ்ட் லைக் தட் அப்பா கிடையாதுல. இப்போ அப்படி அப்பாவை இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க, ஈஸி ப்ரோன்றாங்க. போகிறப்போ யாரை எப்படி நடத்துவதுன்ற இந்த சிஸ்டத்தை நீங்கள் தான் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அம்மா அம்மாவாக இருக்கணும், அம்மாலாம் டீச்சர் ஆகிட்டீங்க. அம்மாக்கள்கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஐயோ 24 hours பள்ளிக்கூடத்தில் இருக்க இப்போ பசங்களாம் ரெடி. முன்னாலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐயோ நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணுமே எனக்கு கதருவாங்க. மண்டே மார்னிங் ப்ளூஸ், இந்த ஆஃபீஸுக்கு போகிறது மாதிரி நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கும். இருந்துச்சா இல்லையா? உங்களுக்குலாம் இருந்துச்சுல? இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறோம். நான் ஏன்னா சனி ஞாயிறு சாவடி அடிக்கிறாங்க வீட்டில் போட்டு. ஓடி போய் திங்கக்கிழமை காலையில் வனஜா டீச்சரை கட்டி பிடிச்சி எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க டீச்சர்னு டீச்சர்கிட்ட கட்டி பிடிச்சி அழுகுறான். அம்மாக்கள்லாம் டீச்சர் ஆகிட்டாங்க, டீச்சர்லாம் கைத்துட்டாங்க பாருங்கள். அடுத்து உங்களுக்கு தான், வெயிட் பண்ணுங்கள். அம்மாக்கள் டீச்சரான உடனேயும் டீச்சர்கள்லாம் அம்மா ஆகிட்டாங்க. அம்மா அம்மா பாருங்கள், டீச்சரை டீச்சராக இருக்க விடுங்க. அதே மாதிரி டீச்சர்கள் அம்மா வரதுக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. டீச்சர்கள் ஞான தாயாகத்தான் இருக்க முடியும். தாயாக நீங்கள் இருக்கவே முடியாது. உங்களை நீங்கள் தாயாக இருந்தீங்கன்னா உங்களை எப்படி கரெக்டாக கவுக்குறது நம்ம கண்டுபிடிச்சிடும். சோகமாக இருந்தால் இந்த டீச்சர் அழுதுருவாங்க. அவன் அழுகிறது போக டீச்சரே அழுகு வச்சுருவான். புள்ள அழுகாதான்னு அவங்களே சொந்த காசில் சாக்லேட் தான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தெரியும். ரோல் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு அந்த நுட்பத்துக்குள்ளே வெளியில் வராதிங்க. அம்மாவுக்கு தான் அந்த கணக்கு இருக்குது. எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதையாவது பண்ணி எத்தை தின்றால் பித்தையும் தள்ளிங்கிற மாதிரி என்னமாவது பண்ணி பிள்ளைகளை பெரிய ஆளாக்கி பண்ணுங்கிற பயத்திலையும் கவலையிலையும் மாற்றி மாற்றி இந்த கம்யூனிகேஷன் லாப்ஸில் ஆள் ஆளுக்கு ரோல்ஸ் மாற்றிட்டே இருக்கீங்க. அப்பாக்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைக்கிறீங்க. சில கட்டத்தில் ஏழு எட்டு பிள்ளை இருந்தப்போ கூட அப்பாக்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்து நீங்கள் வளர்ந்ததுனால பெரிய அளவுக்கு அப்பாக்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைக்க பார்க்குறீங்க. இல்லைன்னா சொல்லாதீங்க. இந்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் அம்மாக்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறது, பொம்பளை பிள்ளையிலலாம் அப்பாக்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறது, பொம்பளை பிள்ளையெல்லாம் அப்பா செல்லும், ஆம்பளை பிள்ளையெல்லாம் அம்மா செல்லும். மனுஷன் என்ன நம்ப மாட்டேங்கிறான், குறிப்பாக பெண்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கணவரின் காலத்திற்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகுது என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்ற நம்பிக்கை ஆழமாக விதைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அவன் அடிப்படையிலே வச்சுருக்கிறீங்க. அப்பாக்கள்கிட்ட சேரும் அப்பா வந்து ஒரு வில்லன் மாதிரியே காட்டுது. அவர் பாவம் சொன் பேச்சு கேட்டுட்டு பேசாமல் இருப்பாப்புல. ஏன்ப்பா இட்லிக்கு சட்னி வைக்கல, முளவா பொடி இருக்குது தின்னுக்கு அப்படின்னா சாப்பிடுவார். பேசாமல் ஆள் கொஞ்சம் ஆஜான பாகவாக இருந்தாலும் கூட அமைதியாக இருப்பாப்புல. அவரை சொல்லியே பயமுறுத்துறது. அப்பா வர்றார் டிவி ஆஃப் பண்ணு, அப்பா வரார் செருப்படுத்து உள்ளவை, அப்பா வரார் எல்லாரும் போய் படிங்க, அப்பா வரார் ஓடி போய் படுத்து தூங்குங்க, அப்பா வரார் சத்தம் போடாதீங்க, அப்பா வந்தால் என்ன நடக்குது தெரியுமா, அப்பா வரார் எல்லாரும் கீழே போடு, அதோ அந்த மிருகம் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் தாழ்வான பகுதியில் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கிறது மாதிரி அப்பாவை அப்படி ஒரு ஆண் பிள்ளைத்தனுடைய முதல் ரகசியத்தை எங்கு போய் பேசுவான். த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஹவ் பீன் கொலாப்ஸ்ட். நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைங்க தான் தப்பு பண்ணிட்டான், பிள்ளைங்க தான் தப்புன்னான்னு நினைக்கிறீங்க. இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸாக இருக்கணுங்கிறதுக்காக இது துணிந்து வழிந்து உங்களிடம் சொல்லுகிறேன். நான் சொல்லலை இப்போ நாலஞ்சு பேருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமெலாம் இருக்கேன் அப்படி பேசலாம் அப்படின்ட்டு. அதை பற்றியில் ஒன்றும் கவலை கிடையாது. இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் தான். இந்த இடத்துல நின்றுட்டு உங்கள் கைத்தட்டல் வாங்குறதுக்காக நான் பேச மாட்டேன். எது சரியோ அதை தான் பேசுவேன். பேசும்போது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாது. பேசும்போது பல விஷயம் சில நேரம் அப்படி தான் தெரியும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாக தான் பேசினா, கரெக்டாக தான் சொன்னான்னு அப்புறமா தெரியும். அப்போ தெரிஞ்சால் போதும். மொதல் விஷயம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தில் என்ன சிக்கல் வந்திருக்கோம்னு நம்ம கவனிப்பதே கிடையாது. வி ஆர் மோர் அப்சஸ் வித் த கிட்ஸ். அவர்களை தானாக சந்திக்கக்கூடிய அளவுக்கான இடத்தையும் சூழலையும் நாம் உருவாக்குவதே கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவு பிரச்சனைகள். திடீரென்று அப்பாவை ஒரு அதிகாரமிக்க மனிதராக காட்டுவது. அவரை முன்ன இப்போலாம் முன்னெல்லாம் பிள்ளைகளெல்லாம் அடிச்சுன்னா அம்மானு கத்துவாங்க. இப்போலாம் வீட்டில் பாருங்கள், பிள்ளைகள்லாம் அடிச்சுங்கன்னா அப்பானு கத்துறாங்க. அப்பா அப்படிங்க படிக்கிற ஹோம்ஒர்க் உட்காந்து பொட்டேன்னு ஒரு அடி விழுஞ்சுன்னு வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் அடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் ரூல் போட்டாங்க, கண்டிக்கவே முடியல, அவங்க கவலைப்படுறாங்க. வீட்டில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பள்ளிக்கூடத்தில் சின்னதாக அப்படி திட்டி விட்டாங்கன்னு சொன்னால் கிடுகிடு கருவேப்பில் கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை வச்சுருக்கேன்னு குடும்பத்தோடு வர்றீங்களே, அப்போ நீங்கள் செய்கிறது மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் செய்வது மட்டும் இப்போ எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்பான்னு கூப்பிட்றானே ஓடி போய் உள்ளே வந்தாருன்னா டக்குன்னு இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க. அப்போ அவர் எதில் தான் தலையிடுவது? சட்டையை போட்டுட்டு பாவம் கிடுகுன்னு போயிடுறான். தந்தை தோற்று போகிறார். எதனால எனக்காக எங்கள் அப்பா வருவாங்கிற ஃபீலிங் ஒரு பிள்ளைக்கு இருக்கணும்ல, பயப்படாமல் இருக்கணும்ல. எதாக இருந்தாலும் இதில் மட்டும் நீங்கள் வராதிங்க. மூணாவது இட்லி திண்ணையான மூக்கில் வச்சு குத்து குத்துன்னு குத்துறப்ப அவனால சாப்பிட முடியல, விட்டுப்பா அப்படின்னு சொன்னால் நீ இதில் மட்டும் வராதிங்க. சரி, சாப்பிட்றதுல வரலை, படிக்கிறதுல வரலை, வேறு இதில் வரணும். ட்ரெஸ்ஸு கிஸு புதுசாக போட்டால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபிக்கு மட்டும் வரணுமா என்ன? அப்போ ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இந்த ஃபேமிலி ஹாஸ் கான் டவுன். மூன்றாவது முக்கியமான பிரச்சனை, நம்முடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று பெருசாக இல்லை. பிள்ளைகளுடைய மனப்போக்கை ஆசுவாசப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய மனிதர்களாக ஒரு சோசியல் சிஸ்டம் இங்கே இருந்துச்சா? நீங்கள் கோவத்தில் முரண்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி போனால் எங்கே போவீங்க? சின்ன பிள்ளையாக இருக்கப்போ வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு கோவம் வந்துருச்சு, எங்கே போவீங்க? அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு போனால் அந்த ஆளுக்கு போயிட்டு சிவகாசியில் சாத்துனா உங்கள் ஊரில் காராச்சேவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சீனி சேவெல்லாம் வச்சுட்டு சைக்கிளில் ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு முடிஞ்சால் ஈவினிங் சினிமாலாம் போயிட்டு நைட்டு 9:30 அக்கா புருஷன் தூங்கின பிறகு கொண்டாந்து கொடுத்துட்டு அக்காவில் திட்டிட்டு போவார். பிள்ளையை போட்டு அடிக்கிறியே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு திட்டிவிட்டு போவார். அத்தையாக இருந்தால் அது அடுத்த விட பெரிய லெவல். வீட்டுக்கே நீங்கள் வர முடியாது. வீட்டிலே கரிசோராக்கி போட்டு எல்லாம் பண்ணி இந்த பிள்ளைய போட்டு அடிச்சு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிள்ளைய போய் கெஞ்சி தான் கூட்டியாரணும். யார் உங்கோட்டு பிள்ளையவே அவங்க அத்தைக்காரி வீட்டில் நீங்கள் கெஞ்சி தான் கூட்டுவரும். சித்தப்பனாக இருந்தால் கிடுகிடுன்னு சைக்கிள் எது நேராக வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அது எப்படி பிள்ளை அடிக்கலான்னு எப்படி அடிக்க போச்சு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் காதில் போகிற மாதிரி அண்ணன் அண்ணிக்கிட்ட சத்தம் போட்டுட்டு அவனை விட்டுவிட்டுன்னு வெளியில் கூட்டிகிட்டு போவார். புலம்புவதற்கும் பேசுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இல்லையா? பார்ட்னர் இன் கிரைம். மாமா கோவில் திருவிழாவுக்கு 10 மணிக்கு மேலே போகணும், அப்பா அலோவ் பண்ணல. யாரோட போவீங்க? மாமா தான் கூட்டு போவார். செலவுக்கு காசு இல்லை, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா சங்கடப்படுறான்னு தெரியும், சித்தப்பாடாக தான் நம்ம போய் நிற்போம். இப்படி பிள்ளைகளுக்கு நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். கடைசியில் இப்போ எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி சுருக்கி சுருக்கி அவனுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்குறங்கிற ஒரு மனோபாவத்தை நீங்கள் பிள்ளைகளை அணுகிற போது பிள்ளைகள் தோற்று போகிறாங்க. பிள்ளைகள் தங்கள் பலகீனங்களை சொல்லுகிற போது போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மனிதனே பலகீனத்தோடு இருக்கக்கூடாது, எனக்கு தெரியல. ஒரு மனிதனே பலகீனத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் பலகீனமானவர் இல்லையா? உங்கள் கணவர் பலகீனமானவர் இல்லையா? உங்கள் தந்தை பலகீனமானவர் இல்லையா? எனக்கு இது வரலை அப்படின்னு சொன்னால், மக்குன்னு சொல்கிற அம்மா இருக்கிற வரைக்கும், அப்பா இருக்கிற வரைக்கும் பிள்ளை மக்கு தான். அம்மா ஹெல்ப் பண்ணுற படிடா வரும்னு சொல்கிற ஒரு வீடு தான் ஒரு பிள்ளையை காப்பாற்று. என் தோல்விகளை வெளிப்படையாக வெட்கமில்லாமல் என் வீட்டில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு தருவது தான் ஒரு நம்பகமான வீடு. அப்போ பிள்ளைக்கு ஒரு சுயமரியாதை இருக்குதுங்கிறத முதல்ல நம்பணும். நீ எதுக்கு லாய்க்குங்கிற வார்த்தையை விட பெரும் வன்முறை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இது மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் ஈஸியாக யாரோ ஒருத்தர் சொல்லிட முடியுமா? உங்கள் வீட்டில் வரக்கூடிய மிக முக்கியமான உறவர் தவறு செய்கிறாரா, நீ எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட முடியுமா? நம்ம ஈஸியாக சொல்கிறோம். நம்ம அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயம், வி ஆர் த மோஸ்ட் வேர்ஸ்ட் பீப்புள் இன் புல்லிங் அவர் ஓன் கிட்ஸ். நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை புள்ளி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, புள்ளிங்கெலாம் அவ்வளோ பெரிய க்ரைம். இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலில் புள்ளி பண்ணினா அதுக்கு எவ்வளோ தண்டனைகள் இருக்குது, ராகிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எவ்வளோ தண்டனைகள் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஈஸியாக புள்ளி பண்ணுறோம், விளையாட்டாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, பிள்ளைகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ நீங்கள் விளையாட்டாக போனால் ஓடிபி அத்தகாதை மடியில் படுத்த அழுவான் சமாதானம் சொல்லிட்டு அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். நம்ம ஊர் எப்படி ஊர் தெரியுமா? நிலப்படியில் போய் இடிச்சுக்கிட்டா புள்ளையை தூக்கிட்டு போயிட்டு நிலப்படி அடித்த ஊர் நம்ம ஊர். உசுறு இல்லாத நிலப்படியில் நம்ம தான் இடித்தோம். அந்த புள்ள அந்த உசுறு இல்லாத பொருள் உன்னை இடித்தாலும் அதை நான் தண்டிப்பேன்னு பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுத்த ஊர் நம்ம ஊர். ஆனால் ஒரு பிள்ளை இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு குறை சொன்னா நீ தான் பண்ணியிருப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க? பெருவாரியானவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? அவனுக்கும் பக்கத்தில் யாரோ ஒரு பையனுக்கு சண்டை இருந்துட்டு போட்டு ஓடி வந்து உங்ககிட்ட என்னை அடிச்சு விட்டான்னு சொன்னால் கிடையாது, நீ சும்மா இருக்கலாம், எப்படி அடிச்சிருப்பான் முத கேள்வி. நீ தான் அவன் அடிச்சிருப்பான் எனக்கு தெரியும், இல்லை நான் அவனை அடிக்கவே இல்லை. அப்போ தன்னுடைய முதல் நீதி அவனுக்கு எங்கே கிடைக்கும், அவளுக்கு எங்கே கிடைக்கும்? அப்போ பிள்ளைகள் தன்னுடைய வீட்டை ரொம்ப நம்புகிறாங்க. வீடுகள் என்ன பண்ணிக்கிட்டு அவனை கருவியாக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த கோபத்தில் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களது விலக ஆரம்பிக்கிறான். தர் இஸ் நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. பிள்ளைகள் எல்லோரும் தனித்தனி வீடுகளில் இருக்காங்க, ஐ மீன் ரூம்ஸ்லாம் பெரியமா தனித்தனியாக இருக்காங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன பேசுனாங்க, உங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன பேசுனாங்க, நாம் நம்ம பிள்ளைகள என்ன பேசிட்டு யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு, விளையாட்டு, ஸ்கூலில் என்னடா பண்ண, இன்றைக்கி என்ன செஞ்ச, எங்கடா உன் ஃப்ரெண்டை காண, எங்கே போவோமா, அத்தை வந்தா, இப்படி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பேசுகிறத ஒரு நாளைக்கு ஆவரேஜாக கவனிச்சு பாருங்களேன். பிள்ளையோடு நாம் என்னவெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம், ஒன்று கொஞ்சுவோம், அது நம்ம பார்த்து. அவனுக்கு அது கடுப்பாக இருக்கும், அவனுக்கு அந்த மூடு இருக்கான்லாம் தேவையில்லை, நமக்கு நல்ல மூடு இருந்தால் பிள்ளையை கொஞ்சுவோம். அடுத்தது படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதுனியா, மார்க் எவ்வளோ எடுப்ப, ஃபிசிக்ஸ் டியூஷன் போனியா, இது பண்ணினியா, அது எல்லாமே வேலை சார்ந்த பேச்சுக்கள் தெரியுதா? வீட்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் இருக்குது, யார் சொன்னால் கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் முழுக்க வேலை சார்ந்த கம்யூனிகேஷனாக இருக்குது. பிள்ளையை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கே, இவ்வளோ சாதாரண கம்யூனிகேஷன் இல்லை. ஸ்வீட் நத்திங்ஸ் வீட்டுக்குள்ளே கிடையாது, ஜாலியாக சும்மா பேசுகிறேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேச்சு தான் பிள்ளைக்கு உங்களுக்கு முடியல இணக்கமான உறவை உண்டாக்குமே ஒழிய, வெறும் அறிவுசார் பேச்சுக்களின் வழியாக தானே லாபம் நடத்துகிறோம். இது வீடு, பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கோ, யூ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, டபுள் த ஸ்கூல் ரன் பண்ண பார்க்குறீங்க. டபுள் த ஸ்கூல் ரன் பண்ண பார்க்குறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு எரிச்சல் வருது, மனிதர்களோடு புறங்குவதுக்கு எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி வேணும். ஏன் கருவிகள் ஜெயிக்குதுன்னு யோசிக்கிறோமா என்னைக்காது? ஏன் கருவிகள் ஜெயிக்குது? அது அவன் சொல்கிறத கேட்குது. அப்போ நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு மனுஷா இல்லைன்னா ஆத்திரவரமாக வராதா? அப்போ எதிர்கொள்ளக்கூடிய நான் கூகுள்கிட்ட போய் கேட்டேன், அது எந்த கேள்வியும் கேட்க, உனக்கு அறிவு இல்லையா முட்டாள்தனமாக அப்படி கேட்குறேன்னு கேட்குமா என்ன? அலெக்ஸா வேற ஐம் லிவிங், நான் சாத்தூர்லேயே உட்காந்துக்கிட்டு உனக்கு அறிவு இல்லையா, நீ சாத்தூரில் தான் இருக்கிற, சாத்தூரில் வந்துட்டு வேற ஐம் லிவிங்னு கேட்குறேன்னு அலெக்ஸா கேட்க போதா என்ன கேட்காதே? கூகுள்கிட்ட போயிட்டு சாத்தூர்லேருந்து சிவகாசி எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் அது கரெக்டாக சொல்லிட்டு போயிரு. உங்கள்ட்ட வந்து கேட்டால் எத்தனை தூரம் போனா தெரியாது, உனக்கு அறிவில்லை, சொல்ல உங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன் ஒரு பிள்ளை பர்ஃபெக்டாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒழுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை ரொம்ப சுமாரான மனிதர்களாக மாற்ற மாற்ற மாற்ற அறிவுசார் பிள்ளைகள் கூட முட்டாள்கள் என்ற இடத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஆம்பிஷனை நான் ஒரு குறையும் சொல்ல, பிள்ளைகள் நல்லபடியாக வர வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக இந்த உலகம் மாறிவிட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ரெண்டு பேர் மேலே தான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று ரொம்ப சின்ன பசங்க, குட்டி பசங்க இருக்காங்கல்ல, ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு, நாலு வயசு, விழுந்துடும், இடறிடும், அடிபட்டுரும், ரத்தம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இது வந்துடும், கவனிக்கிறோம். அதை விட்டால் நேராக காலேஜ் தான். ஆக்சுவலாக நடுவில் இருக்கக்கூடிய ப்ரீட்டீன் பிள்ளைகளை பற்றி பெரிதாக கவனிப்பதே கிடையாது. ஒன்று வயதான பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறோம், இல்லையாட்டு பெரிய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறோம். அளவு பண்ணிட போகிறான் எதுக்கு, இல்லைங்க அவங்க குடும்பத்தில் முடிக்கிறேன் முடிவு பண்ணி வச்சிருக்கான், இவன் பாட்டுக்கு தான் பண்ணி தொலைஞ்ச போகிறான்னு பயந்துட்டு அவனை கவனிக்கிறோம், இல்லாட்டி சின்ன பிள்ளைய கவனிக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடியதுலாம் சொல்லப்போனால் எட்டாம் வகுப்புலேருந்து டீச்சர் தான் கேட்டாங்க பசங்க மூடு டப்புன்னு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் கால் ப்ரீட்டீன் அப்படின்னு பேர். ப்ரீட்டீனுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ப்ரீட்டீன்னா 13 வயதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் அல்லது 14 வயதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப குரூஷியலானது. நான் தனி மனிதனா அல்லது கூட்டத்தில் ஒருவனான பிள்ளைகள் யோசிக்க ஆரம்பிக்கிறது, மீசை அரும்ப ஆரம்பிக்கிற காலம், உடலில் மனதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம், அவன் உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும், அந்த பொண்ணு உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கிற ஒரு காலகட்டம், நிறைய கேள்விகள் ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை ரொம்ப கான்சியஸாக கவனிக்க வேண்டிய நாம என்ன பண்ணிக்கோ, ஆனால் பயங்கரமாக பேரண்டிங் பற்றிலாம் பேசுகிறோம், ஆனால் கவனிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தை சிம்பிளாக ரெண்டாம் கட்டம் அப்படின்ட்டு போயிருக்கு. ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள்லாம் வரும். எழுத்து விட்டு பையன் எப்போதும் பழகின பையன் தான் திடீர்னு நம்ம பார்க்குறது வித்தியாசமாக படுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதை நான் பல இடத்துல பேசியிருக்கேன், ஏன்னா இது நம்ம ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 12 வயசு பொண்ணு எழுது விட்டு பையன் சின்ன வயசுலேயே பார்த்து பழகின பையன் தான், அன்றைக்கி அவன் பார்த்து சிரித்தது வித்தியாசமாக இருக்கு. இப்போ கீழே வந்து அம்மாக்கிட்ட கேட்குறான், மாடியில் துணிவாய போன பிள்ளை அங்கே பார்த்தப்போ வச்சு கீழே வந்து அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா சஞ்சய் என்னை பார்த்து சிரிச்சான், அது ஒரு மாதிரி இருந்துச்சு என்னென்னு தெரியல. முதல்ல அப்படி நம்ம பிள்ளைய சொல்ல முடியுமா, இவனாடா கெடுத்து விட்ருவான் பயமா இருக்கா சொல்லவா? ஏன்னா இந்த கேள்வி வருது. அப்போ வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவான், என்னவா இருக்கும்? பெரும்பாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். நீ ஏன் மாடிக்கு போன லூசு, நீ ஏன் மாடியை கட்டின? அப்போ இந்த கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? இந்த கேள்வி வீடுக்கு பதில் சொல்லனா தன் வயது ஒத்த தோழியிடம் தான் அந்த பெண்ணால் கேட்க முடியும். அவள் வேற என்ன சொல்லுவா? இப்போ ஒரு பையன் அதே மாதிரி 14 வயசு பையன், அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சது மச்சான், என்னை பார்த்து சிரிக்குதுராது, எனக்கு வித்தியாசமாக படுது அப்படின்னா அவ்வளோதான் மச்சான் அப்படிமா. பியர் பிரஷருங்களால அதான் அது, அதை பேசுவதற்கு வீடு இடம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் எல்லோரும் என்னென்னா கணக்கு பரீட்சைக்கு சூத்திரமுக்கு மட்டும் எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே தோன்றது உங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. தான் நினைப்பதை வீட்டில் பேசுவதற்கான சுதந்திரம் பெற்ற பிள்ளை தான் இந்த உலகத்தின் வெற்றிகரமான பிள்ளை, அதுதான் வெற்றிகரமான பிள்ளை. வீடு அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். படிப்பை தாண்டி அவர்களுடைய கவிதையை, அவர்களுடைய அழகியலை, அவர்களுடைய ஓவியத்தை, இதெல்லாம் தேவையில்லாமல் என்னதுக்கு படிக்கிறேன், தேவையில்லாமல் என்னதுக்கு உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இருக்கட்டும் அதுக்கு ஒரு டைம் இல்லாமல் தான் கேட்குறான், விளையா படிச்சுட்டே இருக்கிறான், எப்படி படிச்சுட்டே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், படிச்சுட்டே இருக்கவும் முடியாதுங்க. தட் இஸ் அ பிக், நீங்களும் அப்படிலாம் படிச்சுட்டே இல்லை, எனக்கு என்ன கவலைன்னா என்னமோ நீங்களாம் 24/7 படிச்சு விட்டாதான் பிடிக்காம தான் வீட்டில் இட்லி சுடுற மாதிரி நம்மளும் அவ்வளோலாம் படிக்கலை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பாடத்தை எடுத்து பார்த்தா தலை சுற்றுது. இப்போ என் பொண்ணு பாடம்லாம் எடுத்தாந்து குடிக்கல, அப்பா பிஸின்னு நான், ஏன்னா அது ஒன்றுமே புரியலை, சுத்தமாக புரியலை. நம்மளாம் சும்மா கிளைம் பண்ணிக்கிறது, நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம், திருவிளக்கில் படித்தோம், அந்த முக்கத்தில் உட்காந்து படித்தோம், அந்த கால பிவிசி இந்த காலத்து ஐஏஎஸ்க்கு சமமும் நம்மளாம் அள்ளி விட்டுக்கிறது. நான் ஒரு நாள் பிவிசி சிலபஸே எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு பெரிய தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார், நாங்களாம் அந்த காலத்தில் திருவிளக்கில் படித்தோம், திருவிளக்கில் படித்தோன்னு நான் ஒரு நிறைய இடங்கள்லாம் பேசி கேட்டேன். அப்போ அவருடைய நண்பர் ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷனில் எங்கூட ஸ்டேஜில் உட்காந்தார், அவர்கிட்ட கேட்ட, ஐயா எப்போவுமே நீங்கள் அந்த காலத்தில் திருவிளக்குலாம் படிச்சுக்கலாம். அவன் சும்மா சொல்கிறான், தம்பி அப்போலாம் தெருவில் தான் விளக்கே இருக்கு, அங்கே உட்காந்து படித்தா அதை வரலாறா சொல்கிறான், அவ்வளோதான் தெருவில் தான் விளக்கே இருந்துச்சு. உங்களைப் போல உங்கள் பிள்ளை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. பிள்ளைகள் உள்ளுக்குள் குமரி கொண்டு இருக்கிறார்கள், யதார்த்தம் உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நிறைய இருக்குது. அவன் செல்ஃபோன் பார்த்துருக்கப்போ திடீர்னு எதுவும் ஒன்று வந்துருதோ டப்புன்னு அமைக்கிறான், இது அமுக்குனதுனால எதாவது ஆகுமோன்னு பயத்தோடு இருக்கான். நான் எடுத்த ஃபோட்டோவால் ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயத்தோடு இருக்கிறான். தான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கருவிகள் குறித்த சரியான புரிதல் இல்லாமல் பயத்தோடு இருக்கிறான். எங்கேருந்தோ வந்த மிரட்டல் காலுக்காக பயந்துட்டுருக்கான். பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் வேறு, முள்ளு குத்துனது, நிலப்படி இடித்தது, பக்கத்துட்டு பையன் கடித்தது, பென்சில் பாக்ஸ் எடுத்தது, கேம்பஸ் எடுத்துகிட்டு போனதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. கோன் பி வித் தம், யூ நீட் டு பி மோர் பர்சனலைஸ் வித் தம். கம்யூனிகேஷன்ங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதா, உறவாடு கம்யூனிகேஷனுங்கிறது தான். நீங்கள் பெண்கள் எல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, 10 வருஷத்துக்கு ஒரு 4-5-2 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கல, கசின் சிஸ்டர்ஸ்லாம் சந்திக்கிறீங்க 3-6 மாதத்துக்கு அப்புறம் கலகலகலகலன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடமே ஜகஜோதியார். அங்கே உங்கள் வீட்டுக்காரன் உங்கள் அண்ணன் பேசிகிட்டு பாய பாருங்கள், 45 வயசு உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் இப்போ கொழுந்தனாருக்கு 48 வயசுன்னு வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் இந்த பக்கம் எப்படி திரும்பி உட்காந்துருப்பாங்க? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, இவர் இங்கேருந்து அவர் ஊம்பார், இவர் இதை சொன்னது அவருக்கு புரியும். பெண்களின் வாய் பேசும், ஆணின் மனசு பேசும். அண்ணன் தம்பிக்கு பேசிக்க மாட்டான், ஆனால் மனசு பேசும். டக்குன்னு அப்படிங்கிற அந்த வண்டி எடுத்தால் வெளியே நிறுத்துவான், எங்கன்னா வெளியே போகணுமா அப்படின்னு கேட்பான். இதுதான் கம்யூனிகேஷன். நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க தான் கம்யூனிகேஷன் நினைக்கிறீங்களா? டச் இஸ் அ கம்யூனிகேஷன், கிஸ் இஸ் அ கம்யூனிகேஷன், ஹக் இஸ் அ கம்யூனிகேஷன், ஐ எம் த ஃபைங்கிறது கம்யூனிகேஷன். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்களை இண்டிபெண்டாக வளர்க்குறேன் ஒரு 9 வயசு பையன், அம்மா ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? நோ, 9 வயசு பையன் ஆகிவிட்டாய், எருமமான் மாதிரி வளர்ந்துட்டு நீயே சாப்பிட்டுக்க கூடாதா? நம்ம எல்லாம் ஏன்னா இண்டிபெண்டாக வளர்க்கணும், அமெரிக்கா அப்படி தானே சொல்லுது, இண்டிபெண்டாக வளர்க்க வேண்டும், இண்டிபெண்டாக வளர்க்க வேண்டும், சுயமாக வளர்க்க வேண்டும். தினமும் கேட்கலவன் ஏதோ திடீர்னு கேட்குறான்னா உங்களுடைய அனுசரணை இவனுக்கு தேவைப்படுகிறது அர்த்தம். தட்ஸ் கால் த கிரேட்டஸ்ட் கம்யூனிகேஷன். நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுற போது உங்களுடைய விரல்கள் அந்த பிள்ளைகளுடைய உதட்டில் படுறப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பரிசம் தரும் நம்பிக்கையை இந்த உலகத்தின் எதாலும் தர முடியாது. தட் இஸ் கால் ரியல் கம்யூனிகேஷன். நம்ம எல்லாரும் ஜார்கன் சார் கம்யூனிகேஷன் நினைக்கிற பெஸ்ட் அட்வைஸ் பண்ணுறது ஒரு கம்யூனிகேஷன் நினைக்கிறேன். கோபிநாத் மேடையில் நல்லா பேசினா அவர் பெரிய கம்யூனிகேட்டர் நினைக்கிறேனோ, அது இல்லை கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுங்கிறது நான் உங்களை புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு புரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறது, அவங்களுக்கு இது புரிஞ்சால் போதும். அவன் கேட்குறான்ல, அப்போ என்ன நீ ஏன் பெரிய பிள்ளை ஆகிட்ட, உனக்கு அறிவு இல்லையா, நீ ஏன் சாப்பிட்டுக்க மாட்டியா, மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மாடு இன்னைக்கு கையில் எடுத்து திணிச்சு சும்மா அனாஜுக்கு எதுக்கு சொல்லணும், உங்களுக்கும் தெரியாது பெரிய விஷயம், நான் என்ன பிள்ளையை நான் இண்டிபெண்ட்டாக வளர்க்குறேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் பெரிய அழகாக வளருவார்கள் நீங்களாம் நினைக்கிறதுனால, உங்களுக்கு அது சின்ன விஷயமாப்பட்டால் உங்களுக்கு ஒரு சீன் நான் சொல்கிறேன், அப்போ தெரியும் ஊட்டி விடுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. நீங்கள் சாத்து உள்ளே இருக்கீங்க, உங்கள் மாமியார் மதுரையில் இருக்காங்க, சரியா, இங்கே எது மாமியார் வீட்டுக்கு ஒரு நாள் போகிறீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு, உங்களுக்கு ஒரு 30 வயசு, உங்கள் கணவருக்கு ஒரு 35 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனவுடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காராரு, உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்தா 2 இட்லி வச்சு எடுத்துகிட்டு வா, என் பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உட்கார வச்சு 2 வாய் ஊட்டினா அப்படி பற்றிக்கிட்டு எரியுதுல, எரியும்ல, ஏன் சாதாரண விஷயம் தானே, அது பெரிய விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளை குழந்தைகளுக்காக வாழ்வதுக்கு வழி கொடுங்கள், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட அவங்க வெளியில் போயிடுவாங்க, ஒரு வயசுக்கு மேலே உங்கள்ட்ட வெளியில் போயிடுவாங்க, உங்களோட பக்கத்தில் இருக்க மாட்டான், அவனுக்கு நண்பர்கள் பெரிதாக தெரிவார்கள், அவளுக்கு நண்பர்கள் பெரிதாக தெரிவார்கள், அவனுக்கு படிப்பு ரொம்ப பெருசாகிடும், உட்காந்து 24/7 கம்ப்யூட்டர் அவன் எதாவது நோண்டிகிட்டே இருப்பான், எதாவது கம்ப்யூட்டரில் செஞ்சுட்டே இருப்பான், அடுத்து அவங்களுக்கு போயிடும். பிள்ளைகள் உங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களோடு கூட இருங்கள், பி எ மாம் அண்ட் டேட், டோன்ட் ட்ரை டு பி எ ஃபாதர் அண்ட் போலீஸ், டோன்ட் ட்ரை டு பி எ டீச்சர் அண்ட் மதர், நோ, நமக்குள்ளே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பாடுறா மறுபடியும் பிள்ளைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான், இல்லை மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் அட் ஹோம், த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி சேஞ்ச்ட் இஸ் யூ, ஒரு வீட்டுக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை முதலில் செய்ய வேண்டியது நீங்கள் தான், காந்தி சொல்லுவதைப் போல மாற்றம் என்பது என்னிடமிருந்து தொடங்க வேண்டும், ரைட், சோஷியல் மீடியா பஞ்சாயத்து இதெல்லாம் விடுங்க சார், ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காங்க சார், நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மொதல் கேள்வி, வீட்டில் 2 சட்டம்லாம் இருக்க முடியாது, ஒரு காலம் உங்கள் காலம் நைட் அப்பா மட்டும் தான் டிஃபன் சாப்பிடுவார், எல்லாருக்கும் சோறு, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஒத்துக்க மாட்டோம், 2 சட்டம் வச்சுருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொது தான், 9 மணிக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது முடிவெடுத்தால் அப்பாவும் பார்க்கக்கூடாது அம்மாவும் பார்க்கக்கூடாது பிள்ளையும் பார்க்காது, 7 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணணும் முடிவுபடுத்தால் அப்பாவும் ஆஃப் பண்ணணும் அம்மாவும் ஆஃப் பண்ணணும் பிள்ளையும் ஆஃப் பண்ணும், நீங்களே இங்கே பால் பொங்குறது தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு எத்தனை இதை பார்க்குறீங்க, எவ்வளோ அதில் பார்க்குறீங்க, இதில் பெருமை வேறு, எங்கள் அம்மாலாம் நீ ஆனால் நான் காலையிலே பார்த்துட்டேன் தெரியுமா உனக்கு அப்படிமாங்க, ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டாங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கானதெல்லாம் செஞ்சுக்கலாம், நீங்கள் 11 மணி வரைக்கும் டிவி பார்க்கலாம், அதற்கான நியாயங்களை நீங்களே கற்பித்துக் கொள்ளுகிறீர்கள், ஒரு தந்தை தனக்கான நியாயத்தை தானே கற்பித்துக் கொள்கிறார், நான் காலம் முழுக்க கஷ்டப்படுறேன் இந்த குடும்பத்துக்காக ஓடா தேகிறேன், என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே பார்க்கல, வீட்டில் உட்காந்து 1 மணி நேரம் நிம்மதியாக டிவி பார்க்குறேன், அந்த நியாயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது, அந்த மனுஷன் என்ன நல்லது கிட்ட பார்த்தாரு கஷ்டப்பட்டார், அவர் ஏதோ 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு போட்டுமே, ரைட், அந்த நியாயத்தை அவர் கற்பிக்கிறார் அல்லது நீங்கள் கற்பித்துக் கொள்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிற, உங்கள் பிள்ளையின் நியாயங்களுக்கு நியாயம் தருவது யார், நான் டே முழுக்க படித்தேன் ஒரு 1/2 ஹவர் உட்காந்து டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வச்சுக்கணும், ஃபிசிக்ஸை காலையில் தான் நீ படிக்கணும், இது மாதிரி ஆள்லாம் இருக்காங்க அது தெரியுமா இல்லையா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நீ மேக்ஸ் தான் படிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா தான் மேக்ஸ் நல்லா வரும், யாருக்கு தெரியும்னே, படிக்கிறவனுக்கு தானே எப்போ படித்தா மண்டையில் ஏறும் தெரியும், இது ரொம்ப நேரமாக படிச்சுருக்கேன் மேக்ஸ் படிக்கணும், நான் ஃபிசிக்ஸ் படி, ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது, ஒரு முறை நம்ம முறையாக வளர்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முறை 2 விதமான சட்டங்களின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்தவே முடியாது, ஆனால் மாறா இந்த ஒரு விடத்தில் மட்டும் ஐ மீன் ஆக்சுவலாக பசங்களுக்கு தான் நிறைய பேச நினச்சிட்டு வந்தேன், அதிகமான பெற்றோர்கள் இங்கே இருக்கிற காரணத்தினால அதிக விஷயங்களுக்கு பேசினா இப்போ பசங்கள்ட்ட போகணும், சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் பக்கம் பெரிய அளவுக்கு நம்மால் குறை சொல்லவே முடியாது, இந்த பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறது மாதிரி 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் தான் இங்கே எல்லாருமே இருக்க போகிறீங்க, உங்களுடைய வாட் இஸ் உங்கள் ஹெட்டு வரைக்குமே 2000க்கு அப்புறம் பிறந்த பையன் தான், ரைட், நீங்களாம் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிற மாதிரி பாண்ட் வித் டெக்னாலஜி, நீங்களாம் டெக்னாலஜியோடு பிறந்தவர்கள், இதுக்கு முந்தின தலைமுறை தரக்கூடிய அட்வைஸ் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, ஃபோனை ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணு, அந்த கருமத்தை தூக்கி அங்கிட்டு போடு, இனிமேல் ஃபோன் எடுத்தால் கையை ஒடிச்சு போடுவேன், இதை தான் சொல்ல தெரியும், இதை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணாத, இதுக்கு வந்து வால் போட்டுக்கோ, இதுக்கு ஃபயர் வால் போட்டுக்கோ, இதுக்கு வந்து 17+ இது வந்து அடல்ட் கண்டென்ட், இதை நீ பார்க்கக்கூடாது, இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லலாம் தெரியாது, அவங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது வாட்ஸ்அப் இல்லைனா இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் மாதிரி அப்ளிகேஷன்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் தெரியும், அப்போ நீங்கள் தான் உங்களுக்கான விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும், இந்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அறிவு, வாட் டு சூஸ் வாட் நாட் டு சூஸ், அதான் எதை தேர்வு செய்யக்கூடாதுன்னு தெரியும், இந்த வயசில் ரொம்ப முக்கியமான விஷயம் மூளையை பழக்குவதா, யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் பிரெயின், நல்ல விஷயங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மூளையை பழக்கப்படுத்துறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக சொல்ல போனால் நாம் ரொம்ப பழையாளாக திரும்ப மாறிட்டு இருக்கோம் இந்த தலைமுறையில், நாம தான் அம்மா அப்பா கிட்டலாம் சொன்னால் சித்தப்பா பற்றி நான் ஏன் கவலை பண்ணும், பெரியப்பா பற்றி நான் ஏன் கவலை பண்ணும், மாமா சொல்கிறது மாமாவோட, நீங்கள் ஏன் அவரை பற்றி பேசுகிறீங்க, நீ சொல்லுமா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கீழே என்ன கமெண்ட் எழுதுவான்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அவங்களாவது பாவம் பெரியப்பாக்கும் சித்தப்பாக்கும் பயந்தாங்க, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எவனோ ஒருத்தர் எழுதுறதுலாம் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரைட்டு தானே, அப்போ அந்த விஷயத்திற்கான விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டியது நீங்கள் தான், அவங்களுக்கு உங்களால் சரியாக வழி சொல்ல முடியாது, கூகுள் எப்படி பயன்படுத்தணும், சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி பயன்படுத்தணும், சாட் ஜிபிடி எப்படி பயன்படுத்தணும், ஏஐ எப்படி பயன்படுத்தணும், பிரைவசி செட்டிங்ஸில் என்ன வச்சுக்கணும், எது பாப்பப் வந்துச்சுன்னா உடனே டிலீட் பண்ணணும், எதை ஃபோனில் வச்சுக்கக்கூடாது, செல்ஃபி எப்படி எடுக்கணும், டாப் ஆங்கிள் செல்ஃபியை நீ போடணுமா போடக்கூடாதா, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் 11 மணிக்கு மேலே இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பொருள் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, பை பண்ணணுமா லோன் எடுக்கணுமா பண்ணக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், திஸ் ஜென்ரேஷன் ஹவ் டு கம் அப் வித் யர் ஓன் ரூல்ஸ் அண்ட் மெக்கானிசம், பிகாஸ் இந்த முழுக்க முழுக்க உங்கள் தலைமுறையில் வந்த ஒரு பெரிய டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜி எனக்கு பயன்படுத்த தெரியும் என்பதை அறிவென்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கீர்கள், அதை வைத்து பெரியவர்களை என்னால் ஏமாற்ற முடியும் என்பதை அறிவென்று நம்பிக்கொண்டிருக்கீர்கள். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்னால் ஒரு குறிப்பிட்ட சைட்டை போய் பார்க்க முடியும், டக்குன்னு வந்தால் நான் ஒரு ரெண்டு சுவிட்ச் அமைக்கி பிளைண்ட் ஸ்க்ரீன் பிளாக் ஸ்க்ரீனை கொண்டாந்துவேன், அம்மா ஏமாந்துட்டாங்க. இதில் அம்மா ஏமாறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது, என் அம்மாக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் தான் சில விதிமுறைகளை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் தான் தொழில்நுட்பம் சார்ந்த விதிமுறைகளை கண்டுபிடித்தார்கள். நான் இவ்வளோ என்ன சோஷியல் மீடியா பயன்படுத்துவேன், இந்த காரணங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். தம்பி கூட சொன்னார் வாட்ஸ்அப்பில் தான் என்ன ஹோம்ஒர்க்லாம் வருது, அதனால் வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துட்ருக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் கூட பாருங்கள், சோஷியல் மீடியாலாம் கூட பாருங்கள், டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம் நம்ம பெருசாக வளர முடியாது. ஆனால் டெக்னாலஜி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா அல்லது டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா என்ற புரிதல் நமக்கு இருக்கணும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது தொழில்நுட்பம் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த டைம். டைம் தான் இங்கே எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய பணம். உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் தான். ஓகே, பெரியவங்க கூட ஏதோ ஆர்வத்தில் ஹார்ம்லெஸ் விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ எதை சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ரெண்டு உலகத்தில் வாழ்றீங்க, ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வாழ்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த யதார்த்தமான உலகத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. உங்கள் தொழில்நுட்ப அறிவை வைத்துக்கொண்டு உங்கள் பெற்றோர்களை ஏமாற்றி விடுவதன் வழியாக நீங்கள் புத்திசாலிகள் என்று தயவுசெய்து நிறுவ முயற்சி செய்யாதீர்கள். ஒவ்வொன்றை பற்றின பெர்செப்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு காலகட்டத்தில் ஃபோனுங்கிறது வெறும் ஃபோன், இன்றைக்கி அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கையில் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒன்று கேட்டால் முதலெல்லாம் வெளியாட்ட கேட்பாங்க, இப்போ என்ன பண்ணுங்க டக்குன்னு கூகுள் போய் சர்ச் பண்ணுங்க, போங்க கூகுளை ப்ரைமரி ஃபேஸாக வச்சுக்கோங்க, பாடங்களை ப்ரைமரி ஃபேஸாக வச்சுங்க. அந்த டிவைஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஃபோனில் அந்த டெக்னாலஜி தெரியும், இந்த டெக்னாலஜி தெரியும், அதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ண தெரியுங்கிறது மட்டும்தான் கணக்கு. So as far as the social media is concerned, that you have to fix with your own rules. ஒரு ஃபோனை நான் எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு, ப்ளே டேட்னு வச்சுக்கிறீங்கல்ல, ஸ்டடி டேட்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணுங்கிற புரிதலை நீங்கள் தான் உருவாக்கியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தினந்தோறும் அந்த தவறை செய்யாதீங்க. உங்கள் மனசு உங்கள் மூளை இந்த இடம் தவறு, இங்கே நான் நிற்கக்கூடாது, இது நம்மளை காலி பண்ணுன்னு தெரிஞ்சால் தயவு தாட்சியம் இல்லாமல் அந்த இடத்துல வெளியில் வாங்க. வெக்கேட் த பிளேஸ் வேர் விச் யூ டோன்ட் ஃபிட். எது சரியில்லை, இது நம்மளை கெடுத்து நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு நாளும் இருக்காது. எந்த அடிக்ஷனுக்கும் மாட்டாது, அது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், வேறு எந்த அடிக்ஷனாகவும் இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது, பட் தீஸ் பீப்புள் பில்ட் ஹார்ட் வேலை வேலை வந்தவங்க. நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கிடைக்காத எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய காலத்தினுடைய எல்லா விஷயத்தையும் சுருக்கிக்கிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளைங்க ஃபோனை பார்த்து கெட்டு போதுன்னு சொன்னாலும் கூட எவ்வளோ ஒரு ஃபோன் வச்சுக்கிறது பார்க்குறது எனக்கு சந்தோஷம் இருக்குது, வாங்கி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜங்க் ஃபுட் உங்களை கெடுக்குது அப்படின்னு உங்களுக்கு சங்கடம் இருந்தாலும் கூட பிள்ளை நல்லது கெட்டு சாப்பிடட்டுங்கிற ஆசையில் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ எந்த இடத்துல நிறுத்திக்கணும், எந்த இடத்துல போதும்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தான். குறிப்பாக இந்த 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய பிள்ளைகள், டீச்சர்ஸ் கேட்டதை 11, 12

0: நீங்க தகஞ்சு போகணும் அப்படிங்கிறல்ல. அந்த வயசுல இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன், உலகத்துல ரெண்டு பேர் அந்த காலத்துல நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பாவம் பாவப்பட்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்னு வாத்தியார் இன்னொன்னு அப்பா. இந்த ரெண்டு பேரை மட்டும் அந்தந்த காலகட்டத்தில் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. படிக்கிற வயசில் வாத்தியாரை புரிஞ்சுக்க முடியாது, 16 வயசில் 17 வயசில் அவங்க சொல்கிற எல்லாமே எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படிப்பை வச்சு நீங்கள் ஜெயிச்சு ஒரு முக்கியமான இடத்துல போய் நிற்கிறப்ப உங்களுக்கு முதல்ல தோண போகிற ஆள் அந்த வாத்தியார் தான். உலகத்தில் சொந்தக்காரன் தாயப்புள்ள பக்கத்தில் இருக்கவேன் நண்பன் கூட உங்கள் கூட இருக்கவேன் திடீர்னு நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா துணுக்குட்டு போயிடும். ஐயா ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கூட சுற்றி தெரிஞ்சப்ப இன்றைக்கி பாரு திடீர்னு காரில் போகிறான் அப்படின்னு. ஆனால் வாத்தியாருங்கிற ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் தாங்கிட்ட படித்த பிள்ள தன்னை தாண்டி பணக்காரனாகி தான் முன்னால் காரில் போகிறப்ப கூட சைக்கிளில் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதே தான் அப்பா அம்மாக்களாவது அப்பப்போ சொல்லிடுவாங்க, உன்னை பெற்றுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, உண்மையில அம்மா அப்போ இவ்வளோ பிரியமாக இருக்கேன் தெரியுமா, அம்மாக்கள் அன்பை வந்து அதை நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அப்பாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்பா முரடாகவே இருப்பார். 100 ரூபாய் காசு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 நாள் உங்களை அவர் அலைய விடுவார், நாளைக்கு தரேன் பார், இப்போ இல்லை அப்புறம் கொடுக்குறேன் பார், ஆத்திரமா 1000-1000 காசு வச்சுருக்கா இருந்தாலும் ஒரு 100 ரூபா காசு நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் விஷயம், 100 ரூபா காசு இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்க மனுஷனுக்கு 100 ரூபா காசு கொடுக்க தெரியாது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு 100 ரூபா காசு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பிள்ளைக்கு தெரியும். எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சமூகத்தை பார்க்கணும், அக்கா தங்கச்சியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பொண்டாட்டியில் பார்க்கணும். அப்போ ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அது உங்களுக்கு லேட்டாக கொடுக்கும்போது லேட்டாக கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுக்குறது அம்மா நல்லவங்களா உங்களுக்கு அப்போ தெரியலாம், அம்மா நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்பாக்களின் முன்னோட்டத்தை நம்ம அப்படி தான் இருந்தாலும் இவ்வளோ நல்லது கெடுதலாம் செய்கிறான், நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. ஊருக்குலாம் அள்ளி கொடுக்குறான், நம்ம கேட்டால் தரமாட்டேங்கிறார். பெரிய பெரிய முதலாளிகள் கூட தங்கள் பிள்ளைகளை சாதாரண வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடிய பண்பாடு இந்த பகுதிகளெலாம் இருக்கே, வாழ்க்கையை அவன் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான், உங்களை கொடுமைப்படுத்துங்கிறதுக்காக இல்லை, அது அப்போ புரியாது. ஆனால் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு, அப்பா பேசின வார்த்தைகள், அப்பா சொன்ன அறிவுரைகள்லாம் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை செம்மப்படுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரிகிறப்ப நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க. அப்போ தான் அப்பாவாகவும் புரியும், அப்பாவும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனம் தான், அப்போ அப்பாவை புரியாது. டீ கடையிலேருந்து நீங்கள் உங்கள் நண்பர் உட்காந்துட்டு உங்கள் அப்பா பற்றி கோவமாக உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்களா இருந்தாலும் கடுப்பு ஏற்றலாம் அப்படின்லாம் கூட நீங்கள் பேசியிருக்கலாம். அது உங்கள் அப்பாவின் நண்பர் இந்த பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்டுவிட்டு மனம் சங்கடப்பட்டு போய் அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவார், என்ன அவன் பிள்ளை இப்படி பேசுகிறான், எனக்கே சங்கடமாக போச்சுடா, ஊருக்குள்ள இவ்வளோ முக்கியமான ஆள் உன்னை பற்றி கடைவீதியில் வச்சு அசிங்கசமாக பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னால், விட்றா நல்லா இருந்தாரு சர்றா அப்படின்னு. தன் பிள்ளை தன்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, தன் பிள்ளை தன்னை நாளைக்கு வச்சு காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு எதிராக மல்லுக்கு நின்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தால் மட்டும் போதும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. பட் இன் ரெபலியஸ் ஏஜ் அது ஒரு வார் தான். ஸோ 11+5 16 12+5 17 திஸ் இஸ் ஏஜ் தட் பீப்புள் ஜென்ரலி டு பி ரெபலியஸ். அதே மாதிரி தான் அந்த பிரீட்டி, தங்கள் கதவுகளை தானே அடைத்துக் கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் ப்ரீட்டீன். 13க்கு முன்னான ஒரு காலகட்டம், இதில் புதுப்பழக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை ப்ரீட்டீனுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். போசுக்கு போச்சுக்கு போய் கதவை சாதிக்கிறாங்க, என்ன தான் பண்ணா ரூமுக்குள்ளனே தெரியல, நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா உங்கள் பிள்ளை ப்ரீட்டீனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய கேள்விகள் கேட்டு நீங்கள் பதில் சொல்லுன்னா கடுப்பாய் டக்குன்னு வெளியில் போகிறாங்கன்னா ப்ரீட்டீனுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை பிறந்தப்போ இந்த மாதிரியே 17 வயசு வரைக்கும் இருக்காது, நீங்கள் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை, என்ன ஒன்று நம்மளாம் அப்படியே வளர்ந்தோம், இப்போ கைக்குள்ளே வச்சு வளர்க்க நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்தந்த வயசுக்கு ஒரு கேப்பபிலிட்டி, அவன் ரெபலியஸாக மாறுவான், மெச்சூர் ஆகிறான், மனிதனே 40 தானே செகண்ட் இன்னிங்ஸ்னு கிண்டல் ஆண்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, ஆண்கள்லாம் 40 வயசான என்ன சொல்லுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிமா, அப்படின்னா விளையாட்டாக 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்க. அது இல்லை, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 ஒரு தியரி இருக்குது, வாழ்க்கையே 40ல தான் தொடங்குதான். சிறுவயதுலேருந்து பையன் என்ன பண்ணுவான், அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான், எல்லாருக்கும் அதிகாரம் தான், எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்பான், வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக அடம்பிடிப்பான், அழுவான், பெண் பிள்ளை அப்படி தான், அதுக்காக சண்டை போடுவாங்க, சாப்பிடாம கிடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
1: இதுவரை கோபிநாத் அவர்கள் குழந்தைகள் பற்றி ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக்கும் உங்கள் அபிமான தமிழொலி, தமிழொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நேபாள திபெத் எல்லை பகுதிகளை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் காணாமல் போன டஜன் கணக்கான ஆஸ்திரேலியர்களில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியரும் அவர்களது இரண்டு இளம் மகன்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.

அகிராஜ்யத்தில் சென்ற இலங்கை தமிழர்கள் சிலரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வாவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோஷான் அமரசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். 2026 ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22 திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் தற்போது பரிசீலிக்க தொடங்கிவிட்டது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை நாட்டுக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியின் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் இந்த வீதியால் பிரயாணிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்துள்ள மகளவெட்டுவான், பழுகாமம், மாவடி, ஓடை போன்ற 3 பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2027 துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜாயல பம்னுகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்று ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமான 13 சிறுவனின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். 13 சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 இளைஞர் ஒருவரை மாதம்பை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குருநாகலையில் உள்ள பிரதான கலவன் பாடசாலை ஒன்றில் 14 பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த பாடசாலையின் அறிவியல் ஆசிரியர் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குருநாகல தலைமைய காவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் அதே பாடசாலையில் அறிவியல் பாடம் கற்பிக்கும் 52 2 குழந்தைகளின் தந்தை ஆவார். கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் 20 மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் சுகாதார பரிசோதனை என்ற போர்வையில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 51 பொது சுகாதார பரிசோதகர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்த நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றாடல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.
வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்பக் குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமார் ராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 தேதி கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்குட்பட்ட சாதனையாளர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் தூது தன்நாயகம் அடிகளாரின் 46 நினைவு தினம் பவனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,347,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,075 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை மூண்டது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பலர் காயமடைந்துள்ளார்கள். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ள நிலையில் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தம் எதுவும் கிடையாது என்று பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரெண்டம் கவுஸ் இந்தியா நேற்று தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல்லை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி 2 பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெற்றிக் கழக அரசு நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனக டெல்லியில் வரும் 5 தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா கேட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெற்றிக் கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்யூ ஆரோன் வான்டெக் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கம்சி விக்டர் ஆகியோரிடம் தீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கார்கே பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்த ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டுபவரே குற்றவாளியா என்று பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4,000 மேற்பட்டோரை தேடும் பணி இந்திய மீட்புக் குழுவினரின் உதவியுடன் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்த நாட்டு ராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்ட காற்றில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் 38 வயது பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் 1 தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்த முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பான வெப்ப அளவு 27.34 டிகிரி செல்சியஸ் ஆகும். 1901 பிறகு 125 கழித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. திருப்பதியில் செப்டம்பர் 15 முதல் 23 வரை ஏழுமலையானுக்கு பிரம்மனே முன்னின்று நடத்தும் வருடாந்த பிரமோற்சவ விழா நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விக்கிரவாண்டி உட்பட 26 மேற்பட்ட சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் என்று 1,15,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் என்று 14,385 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2005 4250 அதிகரித்துள்ளது. நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா தரவெல்லை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். சீனா நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய கூட்டத்தின் பேரில் சீனா 10 பேருக்கு தண்டனை விதித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன தனது உரிமையாளருக்காக அடித்து செல்லப்பட்ட வீடு இருந்த இடத்தை விட்டு நகராமல் வளர்ப்பு நாய் ஒன்று காத்திருக்கிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்து போனார்கள். கிரீஸ் நாட்டில் பல அடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேற்று கையொப்பமிட்டிருக்கிறது. மொடர்னா மெர்க் நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கிவிட்டன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மெக்சிகோவில் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி. வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நியூயார்க் நகர மேயர் ஷோரான் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண 100,000+ கூடியிருந்தார்கள். நியூயார்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே இந்த போட்டி நடைபெற்றது. முழு கடியையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹொங்கொங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ஒரு ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டாரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றிவிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் உள்ளவர்களுக்கு லேக் ஒன்டாரியா என்ற பெயரை தொடர்ந்து காட்டப்படும் என்று கூகுள் தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு 2 பெயர்களும் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோன் டெர்னஸ் பொறுப்பேற்க இருக்கிறார். நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்தி கொன்ற பெண்ணை காவல்துறையினர் நேற்று சுட்டுக் கொன்றார்கள். இருண்ட ஆற்றல், கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மேசப்பந்து வீரர் தாவி சமரவீர மற்றொரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குரோஷியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் நபீபியாவுக்கு எதிரான போட்டியில் சிம்பாபே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான செர்பியாவின் ஜோகோவிச் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியிலிருந்து அழுதபடி வெளியேறினார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு தனக்கு வேதனை அளித்ததாகவும் ஆனால் நேரம் வந்துவிட்டதென்றும் அவர் குறிப்பிடுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.14 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.96 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.91 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.21 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.51 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.43 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் விணத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் விணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Gelke Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17 ஐக்கியராச்சியத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு 11:15 to 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள் பரசலாட்சிய பிள்ளைகள் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோஸ் ஆசி பூசர்கி இவர்களோடு இணைந்து போட்டி பாண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பாண்டிய மார்க்கெட் இந்த 3 நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:41, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்
2: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் அலைகடல்

0: நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஜி எம் எஸ். பாடலை யாற்றவர் கவிஞர் முத்துக்குமுத்தான் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான பாடலில் தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பள்ளம் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசரி ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே வலுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்

நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஏடிஎம்எஸ் அவர்கள். பாடலை ஆற்றுவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர் திரேசு திலகம், கே பி மகாதேவன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமைப்பெண். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது கரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பெருமாள் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டு பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோதிகள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் இணைந்து கான சரஸ்வதி பி சுசலா. பாடலை யாற்றவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காவல்காரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: மறந்து விடவர்கள் அன்பவர்களே, உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்ல சூழன் பல்பொருள் வாணிபம். அன்பவர்களே, தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் எல்லாம் வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். விலையோ கொள்ளை மலிவு. அன்பு உறவுகளுக்கான மகிழ்ச்சியான செய்தியை அறிய தருகின்றன. அதாவது கிளிநொச்சி வாழ் மக்கள் கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்று கூடல் காலம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு இடம்பெறும் மண்டபம் பேலஸ் ராயல் சூண்டு ஆக்டிவிட்டி எக்கானமிக் மாரிஸ் 91,830 மோன்ராகன் பிரான்ஸ் என்ற இடத்தில் இடம்பெறுகின்றது. அனைத்து பழைய மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம், மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்று கூடல் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு இடம்பெறுகின்றது. அன்புறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிஹரன் அவர்கள், பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜே ஜே. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தீனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தீனும் பாலும். அன்பு உறவுகளே, உங்களுக்காக மண் பாசனை கமலும் குரலும் திரைப்படம் பொபினி திரையரங்கில் பார்த்து மகிழுங்கள். 13 ஞாயிறு மாலை 5 மணிக்கு. அதாவது அன்பு நேர்களை, உங்களுக்கு தெரியுமா நஞ்சு திண்ணை வீதி எங்கே இருக்கின்றது? அருகே ஆசைப்படுகின்றீர்களா? கவலை விடுங்கள். அதாவது 13 செப்டம்பர் மாதம் பிற்பகல் 5 மணிக்கு சினிமா ஹலைன்ஸ் பை 24 ஆர்தி பிராங்க்லின் 93000 பொபினி என்ற இடத்தில் அமைந்துள்ள திரையரங்கில் கதை வசனம் இயக்கம் வேலனையூர் தேவதாசன் அவர்கள். மேலே செய்ய தொடர்புகளுக்கு 06 11 93 19 32 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 06 68 61 63 62. அடுத்த தொலைபேசி இலக்கம் 06 52 85 79 45. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. நஞ்சு தென்னி வீதி என்ற திரைப்படம் கிராமிய மண் பாசனை கமலும் சூழ்நிலையை கொண்ட ஒரு திரைப்படமாக தயாரித்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கின்றது இந்த நிறுவனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றவருக்கு விஞ்ஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொந்தம் 16. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வாழ்நிலை கெடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளம் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரியை இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் இதோ.

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை.

அஜித்த பாடலை தேனுமல் நிகழ்ச்சியில் பாடியிருந்தார் ஜெயச்சந்திரன். பாடலை ஆற்றவர் கவிஞர் துரைசூடன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் கவிஞர் முத்திலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை ஞானி இளையராஜா. காதல் பரிசு திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேன்பால நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்போர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நேபாள திபெத் எல்லை பகுதிகளை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் காணாமல் போன டஜன் கணக்கான ஆஸ்திரேலியர்களில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியரும் அவர்களது இரண்டு இளம் மகன்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஐக்கியராஜ்யத்தில் சென்ற இலங்கை தமிழர்கள் சிலரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வாவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோஷான் அமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். 2026 ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22 திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் தற்போது பரிசீலிக்க தொடங்கிவிட்டது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை நாட்டுக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியின் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் இந்த வீதியால் பிரயாணிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்துள்ள மகளவெட்டுவான், பழுகாமம், மாவடி, ஓடை போன்ற 3 பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 கொண்ட குழு ஒன்று தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2027 துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜாயல பம்னுகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்று ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமான 13 சிறுவனின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். 13 சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 இளைஞர் ஒருவரை மாதம்பை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குருநாகலையில் உள்ள பிரதான கலவன் பாடசாலை ஒன்றில் 14 பள்ளி மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த பாடசாலையின் அறிவியல் ஆசிரியர் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குருநாகல தலைமைய காவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் அதே பாடசாலையில் அறிவியல் பாடம் கற்பிக்கும் 52 2 குழந்தைகளின் தந்தை ஆவார். கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் 20 மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் சுகாதார பரிசோதனை என்ற போர்வையில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 51 பொது சுகாதார பரிசோதகர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றாடல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமார் ராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 தேதி கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்கு உட்பட்ட சாதனையாளர்களை மதிப்பளிப்பும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் தூது தன்நாயகம் அடிகளாரின் 46வது நினைவு தினம் வவுனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 347,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,075 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை மூண்டது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பலர் காயமடைந்துள்ளார்கள். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ள நிலையில் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தம் எதுவும் கிடையாது என்று பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரெண்டம் கவுஸ் இந்தியா நேற்று தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கலை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி 2 பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெற்றிக்கழக அரசு நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனகர் டெல்லியில் வரும் 5 தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா கேட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெற்றிக்கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்யு ஆரோன் வான்டெக் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கம்சி விக்டர் ஆகியோரிடம் பீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கார்கே பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்த ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டுபவரே குற்றவாளியா என்று பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4,000 மேற்பட்டோரை தேடும் பணி இந்திய மீட்பு குழுவினரின் உதவியுடன் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்த நாட்டு ராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்ட காற்றில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் 38 பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது.
இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்த முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பான வெப்ப அளவு 27.34 டிகிரி செல்சியஸ் ஆகும். 1901 பிறகு 125 ஆண்டுகள் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. திருப்பதியில் செப்டம்பர் 15 முதல் 23 வரை ஏழுமலையானுக்கு பிரம்மினே முன்னின்று நடத்தும் வருடாந்த பிரமோற்சவ விழா நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விக்கிரவாண்டி உட்பட 26 மேற்பட்ட சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,15,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,385 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2005 4,250 அதிகரித்துள்ளது. நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். சீனா நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய குற்றத்தின் பேரில் சீனா 10 பேருக்கு தண்டனை விதித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன தனது உரிமையாளருக்காக அடித்து செல்லப்பட்ட வீடு இருந்த இடத்தை விட்டு நகராமல் வளர்ப்பு நாய் ஒன்று காத்திருக்கிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்து போனார்கள். கிரீஸ் நாட்டில் பல அடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேற்று கையொப்பமிட்டிருக்கிறது. மொடர்னா மெர்க் நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கிவிட்டன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மெக்சிகோவில் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி. வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நியூயார்க் நகர மேயர் ஷோரான் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண 100 கணக்கானோர் கூடியிருந்தார்கள். நியூயார்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே இந்த போட்டி நடைபெற்றது. முழு கடையையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹொங்கொங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ஒரு ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டாரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றிவிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் உள்ளவர்களுக்கு லேக் ஒன்டாரியா என்ற பெயரை தொடர்ந்து காட்டப்படும் என்று கூகுள் தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு 2 பெயர்களும் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோன் டெர்னஸ் பொறுப்பேற்க இருக்கிறார். நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்தி கொன்ற பெண்ணை காவல்துறையினர் நேற்று சுட்டுக் கொன்றார்கள். இருண்ட ஆற்றல், கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மேசப்பந்து வீரர் தாவி சமரவீர மற்றொரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குரோஷியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் நபீபியாவுக்கு எதிரான போட்டியில் சிம்பாபே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான செர்பியாவின் ஜோகோவிச் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியில் இருந்து அழுதபடி வெளியேறினார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தன
தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு தனக்கு வேதனை அளித்ததாகவும் ஆனால் நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 65 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 14 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 96 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 91 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 21 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 51 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 52 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 43 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலேரி
3: 11 à 13 ரூபாய், 75 மில்லி பாரி.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan, 95140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 45 45. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் ஹூ கேனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் கலஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 92 78 85 0 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு வாசப்பிலை ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்க வல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 ரீ கை பரிஸ் 10 லாக்ஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 ஷரி 0169 58 2 61 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசலாட்சப்பலை ஷோரி மகால். அமைந்திருக்கும் ஷாரி மஹால். நேரம் சரியாக 12:25 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:25. இந்த நேரத்தில் வானிலையில் பலம் பெறுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் தர்சன் அவர்கள். அவர்களோடு பேராசிரியர் சச்சிதானந்தம் ஆசிரியரும் இணைந்து கொள்கின்றார்.
1: தமிழ் ஒலி ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி ஒலி.

இப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன்

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்

0: நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றார். உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுப்ப

அன்பினில் போய உன் நம்பிக்கை இல்லை என்று.

0: வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அதே நேரத்தில் வெகு விரைவில் பேராசிரியர் அவர்களால் செப்டம்பர் 19 தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதன் தொல்காப்பியர் ஆய்வு நூலக திறப்பு விழா என்பன நடத்தப்பட இருக்கிறது. அவை தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலே பேராசிரியர் அவர்களை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். என்றும் அன்புக்குரிய தர்சன், எங்களுடைய அனைவருக்கும் உங்களை போல நானும் வணக்கம் சொல்றேன். இந்த உதவமானியில எப்போதுமே கலந்து கொள்றது எனக்கு ஒரு பேச்ச ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
0: அது சந்தோஷமா சிரமங்களுக்கு மத்தியில தான் கலந்து கொள்ளுகிறீர்கள்.
1: அப்படித்தான் சொல்ல வேண்டியதுக்கு நான்
0: இல்லையே. பல வேலை திட்டங்களை, சமூக பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே நடத்தப்பட வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களோடு அதற்கென்று நேரம் ஒதுக்கி கலந்து கொள்வது உண்மையிலேயே எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம்.
1: அப்படி சொல்றது எனக்கு ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் சிஆர்டி ஆரம்பித்து காட்டின நீங்கள் டிஆர்டி வானொலி மற்ற நேரல் காட்டின என்னென்னு சொல்றது அன்பு, அந்த ஆதரவு, அனுசரணை, இதுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் மேற்கொண்டு செய்ய முடியும்னா வேற நிகழ்ச்சியும் செய்ய ஆசை தான். ஆனால் அதுக்கு முடியாம இருக்கு,
0: அதுக்கு நேரம் வேணுமே.
1: அதான், ஆனால் இந்த நிகழ்ச்சியாவது நான் செய்யணும்ன்றது ஏற்கனவே சொல்லி இருக்கணும்னு இப்போ புதுசாக ஒன்று சொல்லவில்லை. இதே நான் எனது ஒரு கடமைப்பாடாக தான் நினைக்கிறேன். என்னுடைய கடமை இதை நான் செய்ய வேண்டிய ஒன்று. எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நான் செய்ய அவர்களுக்கு ஒரு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்றால் அந்த சந்தர்ப்பத்தை நான் தவித்துக் கொள்வேன், விளத்தி கொள்வேன், இலக்கத்தை தயாராக இருப்பேன். தவிர இந்த டிஆர்டியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரம் நடக்கிற நிகழ்ச்சி என்னால் முடிந்தவரையும் உள்ளவரையும் நான் அதை செய்வேன். அதிலே ஒன்று உறுதி தர விரும்புகிறேன். ஏனென்றால் அது மேலும் மேலும் இப்படியான உறுதியை செய்ய வேணும் சொல்ல வேணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுதல ஒரு பலத்தை தாரது இந்த சிஆர்டி நேயர்கள் காட்டுகிற அன்பு. ஒரு முறை சில வருடங்களுக்கு முதல் வழக்கம் போல் லண்டனிலிருந்து அழைக்கிற என்னுடைய புஷ்பபதி விஸ்வநாதன் தொடர்பு சொன்னால் அதை எதேச்சியதா சொன்னவா சொன்னது காரணம் இருக்குது. அது முந்தநாள் தான் எனக்கு அதை உறுதிப்பாடு வந்தது. அப்படின்னா இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு முதல் அதான் சொன்னது புஷ்பவதி சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கோ என்று சொல்லி சொன்னேன். அப்போ நானும் அது என்னத்துக்குவா சொல்கிறேன், குரல் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறான்னு அவள் அப்படியே சொன்னான். அப்புறம் அண்மையில் கூடி இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் இன்னும் ஒரு டிஆர்டியில் நீண்ட கால நேயர் அண்மையில் நீங்கள் சந்தித்து அவரை போட்டி கொடுத்துருக்க அவர் பேசும் கதைக்கும் போது தான் சொன்னார். என்ன சொன்னால், நீங்கள் உங்களோட தர்சன அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய டெலிஃபோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்றால் உண்மைதான், பிரச்சனை இருக்குத்தான். அது விரைவில் செய்து பண்ணணும். அது என்னென்னு சொன்னால் சரியாக குரல் விழுகவில்லை, இடக்கிடையே துண்டிக்கப்பட்டு வர்ற செய்திகள் எல்லாம் இருக்குது, பல பேர் சொல்லியிருக்கிறார். அந்த நேரம் நான் அதை நினைச்சிட்டு பிறகு கருத்தில் உள்ள விட்டு வேலையா இன்னும் அதை சீர் செய்யவில்லை. அப்போது அந்த நேயர்கள் லண்டனில் உள்ள நேயர் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த மறு ஒளிபரப்பு கேட்டு பார்த்தேன். என்ன எப்படி ஒருத்தனை சொல்லி நம்ம என்ன காரணம் கேட்டு பார்த்தேன். அவர்கள் நேரடியாக சொல்ல முடியாத ஒரு நாகரிகமாக சொன்ன விஷயம் தான் அது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் கேட்டு பாருங்க, ஒருக்கா உங்களோட குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தர்சனே பல தடவை சொல்லியிருக்கீங்க, போன தூர வயிற்றில் கதைக்கிறீங்களோ கிட்ட வச்சு கதைக்கிறீங்களோ என்று நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ எனக்கு புரிகிறதில்ல. சொல்கிற உடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருளை பற்றி கலைக்கிற பொழுது அதில் என்னுடைய சிந்தனை இருக்கிறதால இந்த டெலிஃபோன் அங்கே இருக்கிறதை பற்றி நான் அக்கறை கொள்ளாமல் விட்டதும் உண்டு தான். ஆகவே அதுக்காக நான் என்னுடைய மன்னிப்பை இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ நானே அதை கேட்டு பார்க்குற பொழுது தான் எனக்கு தெரியுது, யாரோ ஒரு போதை இல்லை அல்லது வரி என்று சொல்வார்கள் தானே பேச்சு வழக்கில், இந்த வரியில் கலைக்கிற மாதிரி கலைக்கிறவர் கேட்குற மாதிரி அந்த நிகழ்ச்சி குறி அந்த குரல் தன்மை இருந்ததை நான் பார்த்து
0: மருந்துகள் எடுக்கிறது, மருந்துகளும் வந்து சில நேரத்திலே அப்படியான தடுமாற்றங்களை ஏற்படுத்தும்.
1: தடுமாற்றங்கள் நடக்கிற வாரம் ஒன்றுதான் சொல்லியிருப்பேன். இந்தியாவுக்கே ஒரு உலகமே போனது அதுல முதல் ஒரு நாள் ஓகே, அடுத்து வந்து மூணு நாளுமே காலையில இருந்து எங்குமே போக முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினாருடைய செக்ரட்டரி நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு மனிதர் அவர். அவருக்கு பேர் சண்முகம். அவருக்கு சண்முகம் என்ற பேர் ஏன்னு வந்தேன்னு சொன்னால், அவருடைய தகப்பனுக்கு ஒரு நண்பர் இருந்தார், அந்த நண்பரின் பேர் சண்முகம். அப்ப நண்பரான ஒரு நண்பரின் பேரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த நண்பர் மீது உள்ள அன்பை காட்டுவதற்காக தனக்கு சண்முகம் என்று சொல்லி அப்பா வைக்காண்ட எனக்கு சொன்னார். அதே மாதிரி எங்க தெரியும், நாங்கள் இந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் என்றெல்லாம் தமிழர்களை பெரிய இந்த சமய குறவர்கள் பேசி போவதெல்லாம் அவர்கள் தகப்பன ஈடுபாடு காரணமாக அந்த அப்பூதி அடிகள் என்று அப்படித்தான் வைக்கப்பட்டது. அது மாதிரி திருப்பமான பேரை அப்படி வைக்கிறது ரொம்ப வழக்கம். காரணம் கருதி ஒரு காரண பேர் வைக்கிறது இருக்கு, இடுபுரி பேருன்றது வைக்கிறதும் இருக்கு. இப்ப அப்ப அதுதான் அது மாதிரி தான். இப்ப நாங்கள் இப்படி நான் என்ன எனக்கு அப்போ அவரை சந்திக்க முடியும், அவரை போன் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நீங்க எப்பதான் வரப்போறீங்களோ எப்பதான் வரப்போறேன், நான் டெல்லிக்கு போறேன் வாங்க முடியும், என்னால மூன்று நாளும் வெளியில வலிக்க முடியாது, கொஞ்சம் காலப்பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு தலைச்சுத்து மயக்கமே. ஸோ வீட்டில் வரும் அறையில் மட்டும் ஹோட்டல் அறையில மட்டும் தங்கி இருந்தோம், எங்கும் போக முடியாது, இருந்தால் தலை சுத்தம். ஸோ அது இடக்கிற எனக்கு வர்றது உண்டு, நான் நடக்கிற பொழுதெல்லாம் பயந்து பயன்பெறேன் நடக்கிறது உண்டு. ஆனால் இந்த டிஆர்டி உபமான ஆட்சி செய்கிற பொழுது நீங்கள் சொன்னது உண்மைதான், சில சமயத்தில் நான் எப்படி கதைச்சோன்னு எனக்கு தெரியாமல் அந்த மர ஒளிபரப்பு கேட்டு பார்க்குற பொழுது தான் நான் அவ்வளோ அக்கறை இல்லாமல் அந்த சொன்ன எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி அக்கறை காட்டியிருப்பேன். அந்த சொல்ல வேண்டிய குரல்லே அக்கறை காட்டுறேன், எனக்கு ஒரு விழிப்புணர்வு பக்கமாக இருக்கு. இன்றைக்கும் வந்து நல்ல விதமாக செய்வோன்னு எண்ணத்தில் கேட்கும். இனி நீங்கள் அதை மத ஒளிபரப்பு செய்கிற பொழுது தான் அதை எப்படி வழக்கம் போல் தான் காய்ச்சணும் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி.
0: இன்று எல்லாமே நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது.
1: இல்லை அதை எனக்கு வேண்டாம், நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு முறை 8 மணிக்கு நாங்கள் கலைக்கிறோம் நிகழ்ச்சி செய்வோம். நீங்கள் 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற பொழுது நான் நிச்சயம் ஆகிட்டேன், நிகழ்ச்சி செய்வோணுமென்ற எண்ணத்தில் தான் இருந்தேன், அப்படியே நிச்சயம் ஆகிட்டேன். என்னை அறியாமல் நிச்சயம் வந்துட்டது. ஏன்னா நித்திர கடன் ஒன்று தான், இப்போ நாங்கள் ஆக்கிறது வாங்கினதை கொடுக்காம இருக்கிற ஒரு கடன் பல வகை கடன் இருக்காது, நன்றி கடன் என்று சொல்கிறோம். அது மாதிரி இந்த நித்திர கடன் ஒன்றும் இருக்கு. ஒருவர் குறைஞ்சது 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு நித்திர கொள்ளவில்லை என்றால்
0: அப்படி அப்படி நித்திர கொள்ளுவார்கள், அவர் கொடுத்து வைத்தவர்.
1: நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு, நானும் அப்படி இருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார் அன்றைக்கு பேரும் பொழுது, பகல் ஒரு சாப்பிட்ட ஒன்று 20 நிமிஷம் ஆக நிற்கிறோம்டா என்ன, ஏன் அப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது இன்று வரைக்கும் அதை நிறைவேறணும், அப்படி ஒரு ஆசை சாப்பிட்ட ஒன்று படுக்கணும். ஆனால் அதுக்கு தக்க மாதிரி வேலைகள் இருக்கு தானே. அப்போ இதுதான் நாங்களே அடிக்கிறது மனமும் மலர்ச்சியா இருக்கும் சொல்லுகிற வார்த்தைகளும் தரங்கள் இல்லாம எடுத்துக்கொள்ள பொருளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு வரணும்னு தான் ஆசையாக இருக்கு, பட் வர்றது இல்லை. நான் தான் வரணும்னு சொல்றேன், நித்திரை ஒரு காலம் சொல்லியது நான் உனக்கு நித்திர உள்ள விட மாட்டேன், நித்திரை ஒரு காலம் சொன்னது
0: நேரம் தர வேணுமே நித்திரை உள்றது. உங்களோட டெலிஃபோன் ஏதோ சிக்கல் உள்ள டாக்கு
1: சரிதான், நீங்களும்
0: டெலிஃபோன்ல நீங்க பேசுறது வருது இல்லை வடிவ தொலைபேசி அழைப்பு வரையில்லை.

0: தொடர்ந்து பேராசிரியர் அவர்கள் இங்கே வானொலிகளில் இணைந்திருக்கிறார். தொடருங்கள் பேராசிரியர்களே.
1: மீண்டும் ஒரு முறை என்னுடைய மன்னிப்பை சமர்ப்பிக்கின்றேன். இந்த போன் காரணமாக கேட்டது, அதாவது இந்த போன் தான் ஒரு காரணமாக முக்கியமான காரணமாக இருக்கும் போது இருக்கின்ற நான் இப்போ உறுதிப்படுத்த வேண்டியது நல்லது. இனி ஒரு முறை இந்த தவறு நேந்திராமல் நடக்க பார்ப்போம். நல்லது தகுந்த நாங்கள் இன்றைக்கு
2: செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு.
1: நன்றி நன்றி தர்சன், உங்களுக்கு நன்றி. எத்தனை சொல்றது அவ்வளவுக்கு நீங்க செய்திருக்கிறீர்கள். அதை செய்ய அந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்றால், எனக்கு அந்த இன்னைக்குதான் என்னுடைய மகள் சொன்னா, டாக்டர் சொன்னதான், எனக்கு மூன்று முறை இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்லி அவன் படத்தை எடுத்து பார்க்க நான் ஒருக்கான்னு தான் நினைச்சிருக்கேன். எனக்கு மூன்று முறை வந்திருக்கேன் சொல்லி அந்த டாக்டர் சொன்னது கவனமாக இருக்கணும்னு சொல்லி விட்டதான் இன்றைக்கு மகள் சொன்னான். எதுக்கு இதை நான் சொல்லுவாரன்னு சொன்னால், அப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்த நேரத்தில் நான் காப்பாற்றப்பட வேணும்ன்று நீங்கள் ரூட்ஸுக்கு வச்ச நேர்த்திக்கடன். அது எத்தனை தடவை என்றாலும் ஒவ்வொரு முறை நினைப்பூட்டி வாங்க வாங்கணும்னு சொல்லி உங்களில் எத்தனையும் அருமையான பெருமையான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் பெரிய பல பேருக்கு தெரியும் உங்களோட விஷயம், உங்களை உங்களை பருத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நன்மை செய்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் அப்படித்தான் செய்திருக்கிறீங்களோ அது நிறைய நிகழ்வுகளை என்னால் சொல்ல முடியும். எங்களை டிஆர்டியில் ஒரு முறை நீங்கள் செய்தி ஒரு நிகழ்ச்சி செய்யணுன்றீங்க, திரு ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, ஒரு நம்பரை தந்து இந்த நம்பரை எடுத்து அவரோட கழிச்சிட்டு போலீஸுக்கு அடிங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்க. என்னென்று சொன்னால், ஒரு பெண்மணி ரெண்டு பிள்ளைகளும் உள்ளவாதான், கணவர் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் அவ தற்கொலை செய்ய போகிறோம், நித்திர கொலை செய்ய போய்கிட்டாரன்னு சொல்லி, அப்போ நீங்கள் அதை அங்கே போக முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, நிகழ்ச்சி வானொலி நிகழ்ச்சி துவங்கிட்டீங்க. அப்போ எனக்கு அதை சொல்கிறீங்க, நீங்கள் போலீஸுக்கு அடித்து போலீஸ் அந்த வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுங்க, அந்த வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சி அட்ரஸ், ஏன்னா அந்த நித்திர கொலை செய்வீங்கன்னா தாய் காப்பாற்றவணும் இருக்கேன். அது இப்போ நடந்து கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள், பல ஆண்டுகள்
2: உடனடியாக தொடர்பு கொள்ளும்படி ஆனா அந்த பகுதியில் உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளும்படி என்று சொன்னார். அப்ப நான் உங்கள்கிட்ட தந்திருந்தேன் அந்த தொலைபேசி இலக்கம்.
1: அதுதான் தந்தீங்கள், நாங்கள் தொடர்பு கொண்டு அதை என்றைக்கு நாங்கள் காப்பாற்றி விட்டோம். அதை நீங்கள் காப்பாற்றி விட்டோம், டிஆர்டி காப்பாற்றியது நீங்கள், உங்களுடைய உள்ளம் எப்போதுமே மற்றவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தான். அந்த அது பல அதே மாதிரி தான்
2: நான் இன்னொருக்கு தெளித்திருந்தார்கள். அந்த கணவன் அல்கோலை ஊற்றி நெருப்பு வச்சு
1: அதை நீங்களே நான் காப்பாற்றினது. லண்டன்லேருந்து வந்த ஒரு பெண்மணி மூலம் அந்த செய்தி அட்ரஸ் அறவே ஆரஞ்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்த போய் சரியாக கண்டுபிடிச்சு அந்த பெண்மணியை காப்பாற்றியிருந்தீங்க கையில் எரிச்ச காயத்தோடு. அப்போ அது இப்படிலாம் எத்தனை விஷயங்கள் டிஆர்டியால் செய்கிறீங்களோ அல்லது உங்களால் செய்கிறப்படுதோ என்றது ஒரு நம். இப்போ நிறைய பேருக்கு நிறைய நல்லதான் கேட்குறீங்க, ஒருவரா இருவரா பல பேர், அதில் நானும் ஒருவன் பல வகையில். அப்போது அந்த எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் கடவுளை நம்பாதவனுண்டே, அதுக்காக யாரோ நம்புறாரோ அவர்களுக்கு சார்பாக தான் நான் கடவுளை நம்புவதிலேருந்து எந்த கட்டத்திலும் காட்டிக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, என்னுடைய நம்பிக்கையை அவருக்கு நான் சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் எப்போவுமே ஆணித்தரமாக இருக்கிறான். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நெருங்கி போகிறவர்கிட்ட நான் சில சமயம் உண்மையாக சொல்லிவிடுவேன். உண்மையென்ற உதாரணம், நான் இந்த கடவுளை நம்புறதில்லை என்று சொல்கிறதே சொல்லிவிடுவேன் நெருங்கி போகிறவர்கிட்ட. உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் அதையும் பிடித்து தான் அந்த வேண்டுதல் நேர்த்தி கடந்து வச்சிங்க. வாங்க வாங்க வாங்க இப்போ வாருகிற இப்போ வாருகிற கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிச்சு தான் உங்களை நீங்கள் இப்படி உங்களுடைய அன்பு ஆக்கினைக்காக வரணும்ன்ற வந்து திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு வள்ளி சளி கூடி எங்களை செலவழிக்கிறீங்க. உடைய நாங்கள் ஒரு முயற்சி பண்ணோம், அங்கே கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலாம் ரெண்டு முந்தி அதுக்கே உங்களை மூளை வேலை செய்யணும். இவரை கொடுக்காம பண்ணுறதுக்கு நான் தானே என்ன செய்வேன், அது பல உதாரணங்க. ஸோ இது எந்த நாளுமே மறந்துட முடியாது அந்த நாளது. நன்றி தர்சன போமே. தொடர்ந்து இந்த மாநாடு நடத்துகிற போதெல்லாம் இடைஞ்சல் கஷ்டங்கள் வர்ற பொழுது எங்களை நேர்களை வச்சு நடக்க வச்சுங்கள். அதே மாதிரி இப்போ சொல்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அன்பு நேரடி ஒன்றும் அன்பு போதும் நீதி வேண்டாம் அவர்கள் வந்ததுனால தான் என்ன உடைய வந்தால் ரெண்டு விஷயம் கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பில் இப்போ ரெண்டாவது தடவை செய்கிறோம். ஏற்கனவே 2015 செய்திருக்கிறோம். இது ஆரம்பித்தது 2000 அப்போ ஒவ்வொருவரும் முன்ன பின்னே லேட்டாகி 2007 நாங்கள் எக்ஸாம் 2005 எக்ஸாம் ஆரம்பித்தது. 16 இருந்து வந்தார்கள். கூடுதலாக சுவிசில் இருந்து தான் நிறைய மாணவர்கள் மாணவர்கள் அவர் சொல்லி எனக்கு இளைஞர்கள் என்று சொல்லி அப்படி இல்லை அவ்வியர் தான் அப்பளமே அப்படியா சொல்லிவிட்டார். படிக்கிறவர் ஒருவரோ அவர் மாணவர் தான் மாணாக்கன் தான். அந்த வகையில் தான் நானும் இப்போவும் மாணாக்கன் தானே. நேற்று ஏதோ ஒரு பேச்சு வர்ற பொழுது உள்ள சொன்னாங்க நீங்கள் சாமம்பெற மாணவன் தானே. என் எழுத்தும் அதுதான் என்னுடைய பேருண்டே அர்த்தமே அதுதான். நாளைக்கு தான் சார் நான் நடக்க போகிறேன்னு தெரியும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிவு போகிறேன்னு தெரியும்னா இன்று வரைக்கும் படிக்கிற என்ன தான் அந்த சச்சிதானந்தம் என்ற பொருள் சச்சி தான் அந்தம் சத் சித் சச்சி என்றால் ரெண்டாக பிரிக்கலாம். சத் சித் சத்தண்டா பலம் சித்தண்டா அறிவு. அப்போ அறிவு பலமாக இருக்கணும் அதுதான் சந்தம் ஆனந்தம் அதுதான் சச்சிதானந்தம். ஸோ அது எனக்கு எப்போவுமே படிக்கணும்ன்ற ஆசை எப்போவுமே இருக்கு. இவன் முந்தினாலும் சொன்னேன் நீங்கள் ஒரு சாம்பல மாணவன் ஆச்சேன் ஏதோ ஒன்று சொன்னேன். அது எதுக்கு சொல்லுவாருன்ற எனக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆசை. அதனால தான் இந்த பல உடையங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த கடவுள் விஷயத்தை பேசுகிற பொழுது போன சனிக்கிழமை ஒருவர் உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் நடத்துகிறவர் வந்து நீங்கள் வந்து ஒரு உரையாற்ற வேணும்னு சொல்லி ஒரு விருது கொடுத்து எனக்கு ஒரு விருது அவருக்கு ஒரு விருது கொடுத்து நீங்கள் உரையாற்ற வேணும்னு கேட்டேன். நான் ஓகே கிளம்புற கேட்டுட்டேன் வாரிங்களோ தேவை செய்து வாங்கணும் சரி என்று நான் வேறதா சொல்லி போயிருந்தேன். போயிட்டுருக்கிற பொழுது என்னத்தை பேசணும்னு சொன்னால் பத்திரகாளி என்றால் யாருன்னு பேசணும் பத்திரகாளி காளி மகாகாளி எப்படியெல்லாம் காளின்றதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அதில் பேசியிருந்தேன். பிறகு பல பேர் சொன்னார்கள் என்ன சரியாக பேசிட்டீங்க ஆனால் நிறைய பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக என்ன நீண்ட நேரமாக ஆகிடுச்சு நடந்த நிகழ்ச்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இழுபட்டு நடந்தாலும் நேரம் போயிட்டு அப்போ நானும் கடைசி நேரத்தில் அதை முடிக்கணுன்றதுக்காக போய் பேசணும். ஸோ அதில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கடவுள் இந்த பத்திரகாளி காளி என்றால் அப்புறம் காளியை பற்றியே பேசணும் காளி என்றால் என்ன ஸோ அது பத்திரகாளி என்ன மகாகாளி என்றால் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு காளிகளையும் பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ அது மாதிரி தான் நீங்களும் எப்போ நீங்கள் என் மீது உள்ள அன்புக்கு நான் ஒரு நன்றி கடன் காரணமாக தான் நீங்கள் லூர்ஸுக்கு வாங்கணும்னு சொன்னது வந்தது. ஏன்னா என்ன உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் நேர்த்தி கட்டணும் நான் மதிக்கணும்னு நம்புறதை நம்பாத போகிற விஷயம். அது மாதிரி நான் இந்தியாவுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போன பொழுது நான் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அத்தனை இந்து கோயில்கள் கத்தோலிக்க கோயில் இஸ்லாமிய கோயில் இஸ்லாமிய கோயிலுக்கு இப்போ இஸ்லாமிய அல்லாதவர்கள் போக முடியாது. அப்படி இருந்துமே எனக்கு நண்பர்கள் மூலம் இஸ்லாமிய கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கோம். ஏன்னா அது நான் ஒரு தகப்பன்ற ரீதியில் இந்த பிள்ளைகளுக்குரிய கடமை என்னவோ அதை நான் செய்யணும்ன்ற ரீதியில் அந்த பேர் நான் கடவுளை நம்பியிருந்து பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடாது நீ கடவுளை நம்பாத கடவுள் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது யாருக்குமே அப்படி சொல்லதும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோன்னு நினைக்கிறோம். அது ஒரு தகவலாக இருக்குது. நாங்கள் இந்த திருக்குறளை பற்றி எல்லாம் திருவள்ளுவரை பற்றி எங்கள் கதைக்க போகிறோம். என்ன திருவள்ளுவர் பற்றியான பல விதமான கருத்து புதுசாக தான் வந்திருக்கு அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த திருவள்ளுவர் கோயில் அந்த திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றின இடத்துக்கு பேர் அந்த காலத்தில் காணாம் பேர். இப்போ அதுக்கு பேர் காளையார் கோயில் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். மூன்று சிவனும் பார்வதியும் ஒரே இடத்துல உள்ள கோயில். அந்த கோயிலுக்கு நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராக இருக்கிற பொழுது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் யூனிவர்சிட்டி இருக்கும் கிளாஸ் சனிக்கிழமையும் இருக்குது. பிறகு அதே பாதி சனியும் அடுத்த ஞாயிறும் இல்லை யூனிவர்சிட்டி. ஸோ அந்த துணைவேந்தர் என் மீது நல்ல மதிப்பு வந்தவுடைய தினமும் மாலையில் வந்துடுவார் வாங்க போவோம் மேடம் பார்க்கணும் அப்படி கூட்டி கொண்டு போயிருந்தேன். சிவன் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனேன் இந்த காளையார் கோயில் போய் பார்த்தா அந்த கோயில் மூண்டே நிமிந்து தான் பார்க்கணும் கருங்கல்ல கட்டின கோயில். அது பிறகுதான் எனக்கு தெரியும் அந்த கோயிலில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டவன் அவ்வியாரண்ட பரம்பரைக்கு அதில் காட்டுவாங்கள். அவ்வியார் திருக்குறள் மதுரையில் வந்து அரங்கேற்றப்பட்டது. ஆனால் அந்த கோவிலுக்கு போனான், அப்பவும் தெரியாது எனக்கு இந்த சங்க தமிழ் என்று சொல்லி கலைஞர் கருணாநிதியுடைய சங்க தமிழ பிரெஞ்சில் மொழிபெயர்க்கும் பொழுதுதான் அதில் காணாம பேருன்ற ஒரு அதிகாரம் வருது. அதில் திருவள்ள உக்கிர பெருவழுதி என்ற அரசன் திருக்குறளை மொழிபெயர்த்தது அந்த அரங்கேற்றம் செய்த பிறகு அதில் வருது. அப்போ அந்த கோவிலில் இருந்தால் அவ்வளோதான் திருமுகம் சந்திரத்தை எனக்கு தருவார், நான் அப்படியே பூஜை கொள்வது எனக்கு விருப்பம் இருந்தாலும் அவருக்காக நான் பூஜை கொள்றதுன்னு அவரை மலைக்குவோம் மினைக்கிட்டு அவ்வளோ தெரியாது நான் கடவுளை நம்புறது இல்லைன்ட்டு. அப்போ வாங்க பொழுதுபோக்கணுண்ட ஒவ்வொருட ஊராக சுற்றி கொண்டு போகிறது. குண்டக்குடி என்ற இடம் இருக்குது, குண்டக்குடி அடிகளார் அவர் தான் முதல் முதல் திருக்குறள் மாநாட்டை செய்த ஒரு அறிஞர். அவர் வந்து போயிட்டார், அவர் வழியில் வந்தவர் பொன்னம்பல அடிகள். அப்போ அவர் நான் இவர் போகிற பொழுது அது மலையில் ஏறணும், சின்ன சின்ன உயரமாக அறிப்போகணும், அவர்கிட்ட காலில் விழுந்தார் அந்த குண்டக்குடி அடிகளுடைய வாரிசான பொன்னம்பல். நானும் அப்படியே விழுந்தேன், அவர் போகிறவர் அவருக்காக நான் உண்டு காலில் நான் யார்கிட்ட என்னுடைய அம்மா அப்பா வாத்தியார்ன்ற காலத்தவர் வேறு யாருடைய காலையும் விழக்கூடாது நினைக்கிறேன். என்ன முடியும் நான் வாத்தியார்த்த காலம் தான் நான் கண்டிப்பாக விழுவேன். என்ன கல்வி தந்தவர்கள் இப்போ இருக்கிறது காரணம் அவர்கள் சாதப்பனும் அதான் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசி அப்படி செய்யறது அந்த என்ன முடியும். ஸோ இப்படி சொல்லுவேன் அவரோடு நான் அவருக்கு இப்போ அவருக்கு தெரியும் நான் கடவுளை நம்புறதில்லை என்று ஒன்றா சொல்லுவேன் சார். நீங்கள் நண்பர் நான் உங்களுக்கு உண்மையாக பிரபலம்ன்றதுக்காக சொல்கிறேன், நான் கடவுளை நம்புவதில்லை. எந்த அவருக்கு பேர் சுப்பையா, நான் சுப்பையா சார் உங்களுடைய பேர் முருகன்ற பேர் தானே, முருகன் என்ற யாருன்னு சொல்லி அவருக்கு தெரியும் அவர் சொல்கிறேன். இப்படி அவருக்கு பக்த கோடியவர்
2: இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதே நேரம் ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
1: இப்போ நாங்கள் நான் இப்போ பாருங்கள் ஒரு ஆராய்ச்சி எழுதுறப்பொழுது அதில் ஒரு எடுத்து ரெண்டைக்கும் சொல்ல வரணும் என்னென்னா மனிதன் வந்து எந்த விதத்தை எப்பவும் நீடித்த தேடுதல் அல்லாமல் எடுத்தெடுப்பிலே ஒரு விஷயத்தை நம்புறதுன்றா அது கடவுள் தான். யோசிக்க கடவுளை நம்புறதுக்கு யோசிக்க தேவையில்லை, ஆனால் சில விஷயங்களை நம்புறதுக்கு யோசிக்க வேணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எடுத்து சும்மா சொல்லிட்டு போயிடலாமா, கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த கடவுள் இல்லை எந்த கடவுள் அந்த கண்டு எப்படி சொல்ல முடியும். எந்த கடவுள் நான்
2: கடவுள் இல்லையென்றதை சொல்லலாம், கடவுள் இருக்கிறாரன்றதை நிரூபிக்கிறதுன்றா பெரிய கஷ்டம் இல்லை.
1: அதுக்கு நிறைய பாட்டுகளும் உதாரணங்களும் வரும், அதை இங்கே நாங்கள் சொல்ல முடியாது. இந்த அப்போ நான் இந்த கதைகள் மொழிகள் எது உருவாகினாலும் கடவுளை பற்றி தான் அங்கே முன்னிறுத்தி நாங்கள் கதைப்போம். இப்போ உதாரணம் வந்து இப்போ பாருங்கள் இப்போ ஒரு மொழிகளின் மூலம் என்ற ஒரு அஞ்சாறு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இந்த ஆர்த்தை அந்த டெலிவிஷன் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து நன்றி செய்கிற ஒரு அறிவியல் தொலைக்காட்சிகள், அது அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்டர்நெட்டில் நாங்கள் என்ன எங்களுக்கு ஐயமோ அதை அடித்த முடியும் அதை பற்றிய விடயங்களெல்லாம் வரும். ஸோ ஒரு அமெரிக்கன் ப்ரோ

0: ஆக உயரமான அளவு தட்டவும் ஆகாயத்தை தொடர வரைக்கும் வானத்தை தொடரும் வரைக்கும் அதை சொல்றது ஆக்கன்சியல் என்று சொல்ற ஆக்கன்சியல் ஆகாயத்தை தொடர வில்லு வானவில் மாதிரி. அப்போ கடவுள் இருக்கிற இடத்த கடவுள் அங்கே இருக்குது, கடவுள்களே இல்லை நரகங்களே சொக்கம் மேலே. அப்போ சொக்கத்தில் தான் அந்த கடவுள் இருக்குது, எல்லாம் மேலே இருக்கணும்னு தான் தெரியும் நாங்கள் சொல்றது. காரணம் கடவுள்ன்றது மேலே இருக்குது. ஸோ இந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆணும் பண்ணுமெல்லாம் சேர்ந்து இந்த களிமண்ணை எடுத்து மனிதன் களிமண்ணை எடுத்து ஒரு பெரிய அகண்ட உயர்ந்த வீடு கட்டிக்கணும். பெரிய எல்லாரும் நாங்கள் இருப்போம். இப்போ தனிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறது ரெண்டரை ஒரு அறையில் நம்ம முந்தி அந்த அந்த காலத்தில் வீடு கட்டுற பொழுது ரெண்டரை கொண்ட வீடு தான் மனுஷர் கட்டுறது வழக்கம். பொதுவாக வசதி வாய்ப்புக்கு அப்பாலே அப்போ அந்த அறிவு தான் இருந்தேன். சமைக்கிறதுக்கு ஒரு அறை, படுக்கிறதுக்கு ஒரு அறை, அந்த ரெண்டு அறை கொண்டாடுறது தான் நான் ஒரு ஒருவருடைய வீடு. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் மண்ணில் அந்த களிமண் அப்படியானதை கட்டியிருக்கேன். சதுரமாக கட்டக்கூடிய சீமெண்ட்டை கண்டுபிடிச்சாதான் வீடுகளை கட்டுறவங்களை நாங்கள் சதுரமாக கட்டுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நாங்கள் வட்டமாக தான் கட்டுவோம். அப்படி வட்டமாக ரெண்டு அறை கொண்ட கட்டினால்தான் இந்த பி என்ற எழுத்து மொழிகளில் வந்து 25 மொழிகளில் இந்த ஏபிசி எழுத்து
1: கடவுள் இல்லையடான்றதுக்கு ஒரு பாடல் வந்திருந்தது. இப்போ அதை கேட்டிருக்கிறீர்களா?
0: என்ன பாட்டு?
1: கடவுள் இல்லையடா ஆண்டு.
0: அருமையா தர்சன், நாங்கள்
1: கேட்டு பாருங்கள்.

காலம் போச்சுது. பாத யாத்திரை போய் போய் பாதி வாழ்க்கை போச்சுது. பூசைக்காக அழுது அழுது பொழுது கொஞ்சம் போச்சுது. ஆறு குளம் கோயில சுத்தி அதுல மிச்சம் போச்சுது.

0: அவனும் இதையே சொல்லுவான்.
1: அந்த பாட்டு
2: கடவுள் தொடர்பாக இருக்க வேண்டும் இல்லையென்றும் பல பாட்டுகள் ஏற்கனவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். எஸ் எஸ் ராஜேந்திரன் கணவன், விஜயகுமாரி மனைவி, அந்த ரெண்டு பேரும் திராவிடர்களை சேர்ந்தவர் திமுக. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை காட்டுறதுக்காக அவர்களுக்கு ஒரு பாட்டு வரும். என்ன படம் தான் ரெண்டு படத்துல வந்தது. இறைவன் இருக்கிறானா, இருந்தாலும் அவன் எங்கே இருக்கிறான் என்று கணவன் பாடுவார். அதுக்கு மனைவி வந்து, மனிதன் இருக்கிறானா, அவன் எங்கே இருக்கிறான் என்று மனைவி கேட்பார். ஸோ அதை கடவுள் இருக்கிறதுக்கும் இல்லையும் ஒரு கருத்து சொல்ற பாட்டுகள். ஆனால் நீங்கள் பாட்டு போடுறதுன்ற ஒரு வியப்பா இருக்கு. என்னென்றால், எனக்கு வியப்பா இருக்கு பல பேரை தெரிஞ்சிருக்க உங்களை பற்றி. சினிமாவோ அல்லது இந்த பாட்டை பற்றியோ நாங்கள் சொன்னால் டக்குன்னு போடுவீங்கள். ஆனால் அந்த என்ன உங்கள்கிட்ட கவனம் போகிற ஒவ்வொரு உலகத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி உங்களை தேடுதல், இப்போ என்ன செய்யறாங்க ரேடியோவில், நாங்கள் அவைக்கு என்ன செய்யலாம், இவைக்கு என்ன செய்யலாம், ஆருக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற தன்மை. இந்த சினிமா இந்த பாட்டுகளில் நீங்கள் கவனம் கொடுக்கிறது குறைவென்று நான் நினைக்கிறேன். அப்போ பொது கருத்துக்கள் இருந்தபடியாக முந்தி மக்கள் சார்ந்து, நாடு சார்ந்து, மொழி சார்ந்து ஒரு ஈடுபாடு இருந்த இயக்கத்தை இயக்கம்ன்றது அந்த அசைவு ஓட்டம் அப்படி இருந்ததில் நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறது உண்டு. இன்றைக்கு இந்த பாட்டை போட கேட்ட பாட்டும் கேட்குறீங்களாக்கும் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நேற்று யோசிச்சு தரிசனுக்கு சில பாட்டுகளை பற்றியே நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவோமே. அந்த தமிழ்களை தமிழே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லுகளையும் அதை எப்படி அந்த பொருளில் வருதுன்னு பார்க்கறதுக்கு பார்த்தோம். நன்றி இந்த பாட்டு கேட்க வைக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் இந்த கடவுளை பற்றி பேசுகிற பொழுது மனிதன், அப்போ அமெரிக்காவில் மொழிகளை பற்றி அப்போ இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மொழியை சார்ந்து பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த மொழியியல் எப்படி ஆனது, மொழி சார்ந்த விடயங்கள் மனிதன் மூளையில் இருக்கு இயல்பாக்க ரெண்டு ஒரு கருத்தை வெளியிட்டு நவீன மொழிகளின் தந்தை அவருக்கு பேர் நோவாம் சோம்ஸ்கி. நோவாம் சோம்ஸ்கி என்பது ஒரு அமெரிக்கன், இப்போ சரியான 98 வயது உடையவர். ஸோ அந்த அவர் என்ன, அவர் தான் இந்த மொழிகளை பற்றி வித்தியாசமாக ஆராய்ச்சியவர். இப்போ நாங்கள் வழக்கமாக எந்த மொழியை கதைக்கிற பொழுதும் அந்த இயல்பு இலக்கணம் ஒன்று சொல்கிறோம், கந்தன் மாட்டை அடித்தான், புலி யானையை கொண்டது அப்படின்னு எழுபாய் பயனில் செய்யப்படுவோம். ரெண்டு இதுகளை பற்றி தான் நாங்கள் கதைப்போம். ஒருவர் சொல்லிக் கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி அப்படியே தான் நாங்கள் சொல்கிற வழக்கமாக இருக்கு. கொண்டது புலி யானைன்றதை நாங்கள் சொல்கிறதில்லை. அவர் சொல்ல ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். ஒரு வசனம் இருக்கும், வசனம் மூலம்தான் பூர்ண கருத்தை சொல்ல முடியும். அந்த இடத்துல எழுபாய் முன்னுக்கு வரணும்னு செய்யப்படுவோம். தமிழ் என்ற அவரைட்ட உலகத்தில் உள்ள மொழிகளை நாங்கள் அந்த வசன அமைப்பை கொண்டு தான் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி என்று இந்த தமிழ் சிங்களம் போன்ற மொழிகளை நாங்கள் ஹிந்தி, இந்த மூணாவது மண்டல நாட்டு மொழிகளை நாங்கள் பார்க்குற பொழுது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா, முதல் காரியகர்த்தா ஆர் செயலை செய்கிறாரோ அவர்தான் எழுபாய். அடுத்தது செய்யப்படுபவர், நான் சாப்பிடுகிறேன், என்ன சாப்பிட்றேன் ரெண்டு தான். அப்போ நான் சோறு சாப்பிடுறேன் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். நான் சோறு சாப்பிடுறேன் என்றால் நான் எழுபாய் சோறு செய்யப்படுபவர். அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறேன்டா செய்கிறாங்கிற பயனில்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய மொழிகள் இந்த உலகத்தில் நாங்கள் 6929 மொழிகள் பேசப்படுறது. ஒரு காலத்தில் 14000 மொழிகள் பேசப்பட்டது, 14 நூற்றாண்டு அளவில். இப்போ அது குறைஞ்சி போச்சு, 6912 மொழிகள். இன்னும் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா சில மொழிகள், சின்ன மொழிகள் அழிகின்றன. என்ன சின்ன மொழிகள் அழிகின்றன? இப்போ சொல்கிறது அக்காலோட போச்சு, மைத்துன உறவுண்டு ஒரு பழமொழிகள். இப்போ நாங்கள் மச்சான் மச்சானுண்டு ஆக சொல்லுவோம். அக்கா ஒரு பெண்ணை கரியாங்கட்டும், அந்த பெண்ணுக்கு ஒரு தம்பி இருப்பார், அவனோடு தான் நான் மச்சான் மச்சானுண்டு சொல்லுவோம். அவர் இந்த அக்காவை கரியாங்கிறவன் அத்தான் அத்தானுன்னு சொல்வார். அப்ப அந்த அக்கா இறந்து போயிட்டான்னு சொன்னால், ஏன்னா பொதுவாக பெண்களுக்குத்தான் வாழ்வாயுகாலம் கூட, ஆண்களோட ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கு ஆயுள்காலம் கூட, ஆண்களுக்கு ஆயுட்காலம் குறைய. ஏன் ஆயுள்காலம் கூட குறையன்னு சொன்னால், அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த மனிதனுடைய இந்த ஒரு உயிரினத்தின் செயற்பாடுக்கான காரணம் வந்து என்ன, நீங்கள் சொன்னீங்கன்னா நித்திரை வர்றதில்லை, நித்திரை உள்ளோம் அன்றையெல்லாம் நாங்கள் நிற்கிற பொழுதெல்லாம் அந்த நித்திரையை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஓமம் உண்டு, நித்திரையை இல்லாமல் பண்ணதுக்கு ஒரு ஓமம் உண்டு. அப்போ நாங்கள் அதனால தான் இப்போ நித்திரையை கொடுக்கறதுக்கு என்ன ஓமானோ அதீன்ற பேரில் எல்லா நாட்டிலையும் இப்போ மறந்து வந்துட்டு எல்லாருமே முறைப்பாடு, எனக்கு நித்திரை வருதில்லை, இதை இடையில நித்திரை வரலன்னு சொல்ல சொல்ல, சரி இந்த இந்த மருந்தனி பாவியன்னு சொல்லி நித்திரை வருவதுக்கு என்ன ஒரு ஓமோன் எங்களுக்கு நித்திரையை உருவாக்குமோ அந்த ஓமோன்ற பேரில் இப்போ ஒரு மருந்தை விட்டுருக்காங்க. அதே மாதிரி என்ன ஓமோன் எங்களுக்கு நித்திரையை நிப்பாட்டமோ அந்த ஓமோனுக்கு இப்போ நித்திரை வராதுக்கு ஒரு ஓமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணம் நாங்கள் என்னது சொல்லலாம், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில ஓமான இப்போ உருவாக்கிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த நித்திரை கொள்றோம், அப்போ நித்திரை கொள்றோம் இரவு நேரத்தில், நித்திரை கொள்றோம் ஏன் இரவு நேரத்தில் நாங்கள் நித்திரை கொள்றோம், பொதுவாக உடல் இயக்கங்கள் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டா பிறகு உடல் இயக்கங்கள் போகுது, அதுக்கு பிறகு அந்த உடற்கலங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வு நேரம் என்ன செய்கிறோம், ஒளி இல்லாமல் இருக்கு. ஏன்னா நாங்கள் காட்டில் மனிதன் வந்து இப்போ எங்கே வாழ்ந்தோம், காட்டில் தான் நித்திரை உள்ள பழகினதும் சரி, சாப்பிட பழகினதும் சரி, அடிக்க பழகிறதும் சரி, சந்தியனாக பழகினதும் சரி, அப்போது ஒரு மொழிகளை கலைக்கிறதும் சரி, இப்போது காட்டில் வாழ்ந்த பொழுது தான் நாங்கள் இப்போ மழை இருக்கிற வீடுகள் வாசலில் வெளிச்சத்தில் கட்டணங்களில் வாழையில் அந்த காலம் ஒரே உண்மை கம்மண்ட இருட்டு இம்மண்ட இருட்டான்னு தான் சொல்லுவோமே. சூரியன் வந்தால் வெளிச்சம், இல்லையான்னு சொன்ன நிலவு வந்தால் வெளிச்சம், மற்றபடி இருந்துக்கு தான் நாங்கள் இருப்போம். அப்போ எங்களுக்கு எப்போவுமே பயத்தில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ இயல்பாக எங்களுக்கு ஒரு ஓமன் சுதக்கம், அதுக்கு பேர் மெலட்டோனின், மெலட்டோனின் அதுக்கு பேர். அந்த மெலட்டோனி எங்களுக்கு வந்து மூளையில் சுரக்கும், மூளையில் சுரந்து உடவுண்ட பகுதிகளில் மூளைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மூளையை நாங்கள் ஏற்கனவே மூளைன்ற பகுதிகளை சொல்லியிருக்கிறோம், முன்மூளை பின்மூளை நடுமூளைன்றது வந்து அந்த மொழியில் ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு தொழில் இருக்கேன். நாங்கள் இப்போ கதை கேட்க சும்மா சொல்லுவோமே, ஆரை முடிக்க விரும்புகிறேன், அவருக்கு புடையீர்களை அடித்து விட ஆள் போயிருந்தாரு. அப்போ புடையீர்களை அடிக்கிறான்னு சொல்லுவோம் தானே, புடையீர்களை அடிக்கிறான்னு சொன்னால் ஏனென்னா எங்களோட தலையின்ற பிற்பக்கம், அந்த தலையின்ற பிற்பக்கம் தான் எங்களோட மூளையின்ற நீட்சி, மனிதருடைய மூளையின்ற நீட்சி பகுதி, நரம்புகளுக்கு போகிற பகுதிக்கு பேர், அதுக்கு பேர் தமிழில் வந்து அந்த நரம்பாக இருக்கிறது பேர் முன்னான், முன்னான். அதுக்கு மேலே இருக்கிற மூளையோடைய பகுதிக்கு பேர் நீள் வளைய மைய விளையம், நீளமாக இருக்கும் வளையமாக இருக்கும் மைய விளையம். நாங்கள் கழுத்தில் கையை வச்சு பார்ப்போம், அது வளையம் வளையமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே ரங்கு விதைக்கு தட்டியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த எங்கட முள்ள அந்த இந்த எலும்பு. அப்போ மேலே இருக்கிற அந்த எலும்பு கையை வச்சு பார்த்தவங்க ஒரு ஆள் இந்த கழுத்தில் திருகவோ அல்லது என்னத்துக்கோ அதை மசாஜ் பண்ணுறதுக்கோ பிடிச்சி பார்ப்போம், அவங்க கை வளையும், இந்த பிறர்கள் வளைஞ்சதானே அந்த எலும்பு அப்படி, அந்த எலும்புக்கு பேர் தான் அந்த பகுதிக்கு தான் பேர் நீள் வளைய மைய உளையம். அந்த நீள் வளைய மைய உளையம் தான் எங்களோட ஹார்ட்டுக்கு தத்த கணத்தாக்கங்களை கொண்டு போடுறோம். கணத்தாக்கம் என்ன, இதை செய் இதை செய்யாது ஓடர். இப்போ மூளை எங்களோட உடலின் பகுதிகளுக்கு கட்டளையிடும், மூளை தான் எஜமானங்களுக்கு மூளையெல்லாம் போச்சுட்டா அவங்க முழங்காதான். அப்போ அது மூளை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் உடம்பில் உள்ள பகுதிகளுக்கு ஓர்டர் பண்ணும், நீ கையை தூக்கு, நீ காலை தூக்கு, நீ அதை தூக்கு, இதை விழுகின்ற மாதிரி. இப்போ காலையும் சிவருமான டான்ஸ் ஆடிக்கொண்டு கேட்க சிவருமான் ஜோதிச்சார், சொல்லுங்க நான் எப்படி ஆடினாலுமே இந்த காளி ஆடிக்கொண்டே இருக்காளே, எப்படி நான் உள்ள வெல்லுறது என்று சொல்லி சிவருமான் நினைக்கிறார். என்ன அவட்ட பாவிண்ட தங்கச்சியார், அவள் தங்கச்சி வந்து காளி வந்து சிவபெருமானம் மதிக்கிறதில்லை, ஏன் மதிக்கிறதில்லை, இவர் என்ன செய்வாரோ அவ்வளோத்தான் நான் செய்வேன். அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒப்பீடு செய்து திறக்கிற மாறுது, இவரை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன் மாறுது. எப்படின்னு சொன்னால் ஒருவர் என்னத்தை செய்கிறாரோ, ஒருவர்கிட்ட என்ன இருக்கோ, ஒருவரால் என்ன முடியுமோ, என்ன ஒருத்தர் வச்சிருக்கிறாரோ அது என்னண்ட இருக்குமாண்டா, ஒருவர் தன்னுடைய இருக்குமாண்டா, அதை இருக்கிறவரை மதிக்க மாட்டேன். அந்த கதா நான் வில்லன்ன்றது அதுதான். அப்போ ஒருவர் இன்னொருவருக்கு என்ன ஒப்பீடு செய்து பார்க்கறது, இவருக்கு என்ன இருக்கு என்னுடைய என்ன இல்லை. அப்போ இவருடைய இருக்கிறத நான் தேடிக்கணும்னா இவருக்கு இவரை விட நான் கொஞ்ச ஆள் இல்லை, ரெண்டு ரெண்டு தெரியுமா நிலம் போகிறது. அப்போ இப்படி எல்லாமே சொன்னதான்
1: ஒரு மனிதருடைய பலவீனம் தெரிந்தாலும் மதிக்காத ஒரு சூழல் ஏற்படும். வீரத்தலங்கள்ல வீர காட்கள் தேவை அப்படியான பலவீனங்கள் இருந்தா தொழிலாளர்கள் மதிக்க மாட்டார்கள்.
2: நீங்க சொல்றது மிக மிக்க அமைக்க உண்மை. இந்த வேறு இடத்துல இல்ல, பல இடங்கள்ல வந்து நாங்கள் இப்ப எனக்கு உதாரணம், எங்களுக்கு ஒரு பயம் பெறுது. பயம் வருகிறது எங்களுக்கு பயப்படுத்தணும், எங்களுக்கு முன்னால் உள்ளவனும் எனக்கு பயம் நாங்கள் காட்டிக்கொண்டு வந்துருந்தேன். அவன் இன்னும் என்ன மேலும் பயன்படுத்துவான். உள்ளே எனக்கு பயம் இருந்தாலும் கூட நான் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் பண்ணிட்டு சட்டசபையில் நடந்ததையெல்லாம் பாதி உண்ட பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பூச்சி செய்தது ஊழல். ஊழல் செய்தவன் என்ன சொல்கிறான், அது உசுப்பி விடுறதுக்கு சொல்கிறானோ அல்லது இல்லை என்று மக்களுக்கு பொய்யை சொல்கிறதுக்கு சொல்கிறானோ என்றது நாங்கள் அவனை தேடி பார்த்துட்டு தான் தெரியும். இத்தனை மழை எல்லாத்தையும் அடித்து மண்ணெல்லாம் பண்ணியாக போட்டு நான் ஒன்றும் செய்யலண்டு தப்பிக்கிறவங்களே நாங்கள் ஒரு முறை சங்கம் தண்ணி சேர்ந்த அமைச்சரை சந்திக்க போயிருக்கேன். போயிருக்கிற பொழுது இன்னொருத்தர் வந்து அவற்று அவருக்கும் பேர் தென்னரசு, ஒரு வயசானவர். அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு அமைச்சர் வந்து அவர் தான் முதல் கூப்பிட்றார். அப்போ நான் கேட்டேன், என்னென்ன இவருக்கு முதல் வந்தேன், என்னென்ன இவர் உங்களை கூப்பிட்றேன், உங்களை கூப்பிட்றேன்ல, அவர் எங்களோட பக்கத்து வீடு, அவர் என்ன சொந்தக்கார், என்னோட தன்னோட வயசானவருன்னு அமைச்சர்கிட்ட பிஏ சொன்னேன். அவர் போய்க்க திருப்பி என்ன வந்தது, என்னோட தன்னுடைய விசிட்டிங் கார்டை என்கிட்ட தந்தார். நான் சொன்னேன், ஓகே நல்லது, அப்போ நீங்கள் உங்களை தமிழில் கட்டி இருக்கிறீங்க, வாங்க ஒன்று மாநாட்டுக்கு பிரான்ஸுக்குன்னு. ஒன்று நான் வர முடியாது, ஏன் என்னோட நான் ஒரு மலையை குடைஞ்சி எல்லாம் அதை மண்ணெல்லாம் கல் எல்லாம் ஆக்கி விற்றுட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அப்படி அதில் சிக்குப்பட்டதான்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அரசு, அப்போ தமிழ்நாடு அரசு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவர் எங்கும் பயணம் போக முடியாது. அப்போ அதுமே அப்போ குற்றத்தை செய்தாலும் வந்து அவர் அவர் சொந்தக்காரன் கூப்பிட்டார், அவருக்கு குற்ற உணர்வு வந்துட்டது. அப்போ அவருக்கு மதிப்பு குறைஞ்ச, அவர் அந்த அமைச்சரோட பணக்காரன் இருந்தாலுமே அவருடைய போனவர் தனக்கு ஒரு தனக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது. உண்மைதான், நீங்கள் சொன்னது மிக்க மிக உண்மை. பலவீனத்தை காட்டக்கூடாது, நாங்கள் பயம் வந்தாலும் பயப்பட வேண்ட மாதிரி காட்டணும். நான் பயப்படுறாண்டு சொல்லணும், நானும் பயப்படுறாளுன்ற மாதிரி நினைச்சா தான் அவன் விட்டுட்டு போக பார்ப்பான். நீங்கள் அன்னைக்கு ஒரு நீங்கள் தரிசனம் நன்றி சொல்லணும், அதை அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் அது என் மீது உள்ள அன்பு காரணமாக சொன்ன விஷயம்தான். ராஜாவுடைய எங்களுடைய டிஆர்டியினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணது. அப்போ நான் வர்ற பொழுது இதை ஒரு 2 மணி ஆச்சு உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் இல்லாமல் எனக்கு பல தடவை ஃபோன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் தான் அதுக்கு முன்னால் இந்த கோதாரி விழுந்த ஃபோனுன்னு தான் சொல்லுவோம் போகிறது. அந்த ஃபோன் வேலை செய்ய போனதால தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் ஜோதிச்சிங்களே, இப்போ தனியாக போகிற இதை ஒரு யார் அடித்து கிடிச்சு அதை போன வாங்க போகிறாங்க எனக்கு சொன்னீங்க. அப்போ நான் சொல்லிட்டு நான் பயப்படுறான்ற மாதிரி சொன்னேன். இப்போ தான் ஜோதிச்சேன், 2-3 பேர் வந்தால் நான் அடிபட முடியுமா என்னால் இந்த வயதில் அந்த நிலைமை இல்லை. அப்போ உண்மையை மறைச்சு தான் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு, விழுந்தாலும் மீசையில் மண்பட வேண்டும் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு அக்கறை 5 அக்கறையில் சொன்னீங்க, நான் இந்த தரிசனம் நான் பயப்பட வேண்டிய மாதிரி சொல்லிவிட்டேன். இப்போதான் சொல்லிச்சேன், 2-3 பேர் வந்தால் நான் இப்படி பயப்படாமல் இருக்க முடியும். ஒரு மாதிரி சமாளித்தான் இருந்தாலும் இந்த பயது முதுமை அமுந்தி இருந்த மாதிரி அடிபட முடியாமல் போயிடுமே என்று நான் இப்போ ஒத்துக்கொண்டேன் அந்த உண்மையை. ஸோ நாங்கள் அந்த இத்தனை விடயங்களை சொல்கிறவங்கள அப்போ அந்த நித்திரியை எங்களுக்கு தார ஓமானுக்கு பேர் மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நித்திரை வேணும். அப்போ எங்களுக்கு வெளிச்சம் வர்ற பொழுது, வெளிச்சம்ன்றா எங்களுக்கு லைட்டாக இருக்கலாம், சூரியன் வெயிலாக இருக்கும், அப்படி படைக்க தான் நாங்கள் நித்திராவிடம் போவோம். ஏன் நித்திரா போவோம்னா மெலட்டோனின் சுழக்காமல் விட்டுடும். சுழக்கமாக விட்டால் அப்போ அந்த இடத்துல கோர்டிசோல்ன்ற ஓமான் சுழக்கம். அப்போ கோர்டிசோல்ன்ற ஹோமோன் சுரந்தா எங்களுக்கு நித்திரை போயிடும், முழிப்பு வந்துடும். அப்போ அது என்னென்று வர்றது சொல்லி வச்ச மாதிரி வாரையில் எங்களுக்கு ஆதி இயல்பு, எங்களுக்கு ஆதி இயல்புன்னா நாங்கள் மிருகமாக குரங்குகள் இருந்து அப்படி இப்படி தான் வந்தாங்க. அதை பற்றி ஒரு நாளைக்கு சொல்கிறேன், எத்தனை குரங்குகள் இருக்குது. இப்போ நாங்கள் ஐரோப்பிய குரங்கு இது, இலங்கை குரங்கு இது, இந்திய குரங்கு இது. நாங்கள் ஊரில் இலங்கையில் பார்க்குற முருகனி கோயிலெல்லாம் குரங்குகளை பார்ப்போம், இந்தியாவிலேயும் குரங்குகள் தஞ்சாவூர் கோயிலில் பார்ப்போம். ஆனால் இப்போ ஆப்பிரிக்காவில் குரங்குகளில், சீனாவில் பார்க்குற குரங்குகளை பார்க்க இதெல்லாம் குரங்குன்னு சொல்றோமே, இதுக்கெல்லாம் வித்தியாசமே இருக்கு. மனிதர்களும் அப்படித்தான், மனிதர்களும் ஒவ்வொரு நாங்கள் அதெல்லாம் அப்படி ஹோமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸ் என்று தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இந்த ஐரோப்பியர் வாழ்ந்த குரங்கு பேர் வந்து நேதம் தாத்தல். அந்த நேதம் தாத்தல் தான் முதல் பேச பழகின குரங்கு. பேச பழகினா நிறைய வச்சு சாப்பிட சாப்பிட அந்த வாய் பெருசாக ஆண்டாகண்டு தாடை எங்கிட்ட வாய் தாடை இருக்குதானே, தாடைன்னா அந்த நாடி பகுதி, இலங்கை தமிழில் நாடி, இந்திய தமிழில் தாடை. தாடையை அடித்து விட்டுனண்டா என்று சொன்னால் அந்த அடிக்கும். ஸோ அந்த தாடை பகுதி அசைவம்னு சொன்னால் தான் எங்களால் கூடுதலாக சாப்பிட முடியும். தாடை அசைவாண்டா நாங்கள் கணக்க சாப்பிட முடியாது, வாயாட்ட முடியாது. அப்படி வாயாட்ட வாயாட்ட தான் நாவுக்கு மேலே இருந்த எலும்பு மேலே வர வர தான் கதைக்க மூமெண்டு ஊண்டு சத்தம் போட ஆரம்பித்தோம். அப்போ முதல் வெளியிட்ட சத்தம் அந்த ஆவு தான், அதுதான் இப்போ பேச்சு வழக்க பேச்சு மொழியாக மாறினது. இப்போ முதல் வந்த கதை என்ன சொன்னால், இப்போ கடவுளுக்கு ஏன் மனிதன் எது இருந்தாலும் கடவுளை என்னாமே நாங்கள் ஒரு பெரிய பயமில்லாதன்னு நினைப்போம். இதை சாமத்தில் போயிட்டு தான் எந்த கோவில் பக்கத்தில் போகிறோமோ அந்த கோவிலை வேண்டி கொண்டு போவோம். பைரவரை என்னை காப்பாற்று, காடி என்ன காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவரை என்னை பார்த்துக்கணுங்கன்னு சொல்கிறோம். அல்லாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த பயம் இருக்கீங்க வெளிப்படைக்க தான். அப்பெல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் கிட்ட வரும். அப்போ கடவுளையே நீங்கள் சொல்கிறேன்னா இந்த மொழிகளை உருவாக்கினது எப்படி? ஒரே ஒரு மொழி நேற்று முறையில் என்னோட கதைக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது தமிழ் தானே எங்களோட மூத்த மொழி தானே உலக மொழி. ஆனால் இங்கே நீங்கள் படித்த நீங்கள் அவர் கொஞ்சம் படித்தவர் தான் இன்ஜினியர் பயங்கர வேலை சொல்ற என்னென்ன அப்படி சொல்லிங்கன்னு கேட்டேன். மனிதன் எங்கே தோன்றுறான், மனிதன் எங்கே தோன்றான்னு இப்படி எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் இதை பற்றி இன்னொன்று கூட பேசுவோம், அந்த நிகழ்ச்சியில் பேசுவது நல்லது சொன்னேன். ஸோ அந்த எந்த மனிதனாக இருந்தாலும் முதல் கதைக்கிற பொழுது கடவுளை தான் தொடர்படுத்துறது வழக்கம். அதால தான் அப்போ அந்த அமெரிக்கன் நோம் சோம்ஸ்கியை பிரிக்கணும். நோம் சோம்ஸ்கி தான் அந்த மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு ஆள். மொழிகளின் ஒரு மொழியோட எந்த மொழியோடு பிறக்கலானோ அந்த மொழியை கதைக்கக்கூடிய தன்மை இயல்பாக மனுஷனுக்கு வந்துடுமா? என்ன கேட்டு கேட்டு பழகி அதில் வந்து எங்களுக்கு மூளையிலே அது இயல்பாக ஒரு பாட்டு இருக்குது, ரெண்டு பகுதி இருக்குது எங்களுக்கு மூளைன்ற முற்பக்கத்தில். எனக்கு அதுதான் இப்போ நீங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த பொழுது போக்கு வந்து என்ன பார்க்க வந்தீங்க, அப்போ என்னால் கதைக்க முடியாமல் போனது. ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுதே நாலு நாள் நான் கதைக்கவே முடியலை. டாக்டர்னு கேட்டால் எனக்கு பார்த்து சொல்ல முடியும். எனக்கு அடுத்த நாள் தமிழில் பார்த்து சொன்னேன், அதுக்கு நாள் அதுக்கு அடுத்த நாள் இங்கிலீஷில் பிறகுதான் பிரெஞ்சில் சொன்னேன். என்ன அப்போ தான் டாக்டரை கேட்டேன், நீங்கள் கேட்குறது எனக்கு என்ன தமிழை பார்த்து சொல்கிறேன் கதைக்க முடியலை, அப்புறம் தமிழை சொல்கிறேன்னு அவர் சொன்னார். கூட மூளையில் உள்ள அந்த பேச்சு மொழி மொழிப்பகுதி அதுக்கு பேர் பரோக்கா. அந்த பரோக்கா பகுதி அழிஞ்சு போச்சு, டேமேஜ் ஆச்சு. இப்போ எங்களுக்கு மூளையில் போகுது டேமேஜ் ஆகும். ஏன்னா இப்போ நாங்கள் உடம்பின் பகுதியில் பார்த்தா என்ன இருக்குது? தசை இருக்குது, எலும்பு இருக்குது, சிதை இருக்குது. சிதைன்ற தசையை எலும்பையும் சேர்க்குற ஒரு உறுப்புக்கு பேர் சிதை. டென்டன்னு சொல்லுவோம். அதுதான் எங்களை அந்த கையால் கைகால் உழைகிற பொழுது வலிக்கலான்னு சொல்லுவாங்க, டென்டனிட் டென்டனிட் என்று சொல்கிறோம். ஸோ எங்களை எந்த உடம்பின் அமைப்பு எடுத்தாலும் மூன்று வகையான அமைப்புகள் இருக்கும். ஒன்று தசை, ஒன்று எலும்பு, அடுத்தது சிதை, இதுக்குள்ள நரம்பு. அப்போ இப்படிலாம் இதெல்லாம் மூளையிலேருந்து தான். அப்போ நரம்பு வழியாக தான் எங்களுக்கு மூளை வந்து ஓடர் கொடுக்கும். அதை செய்யல செய்யாத சாப்பாடை கொடுக்கிறேன்ட வாயை கொஞ்சம் திற வாயை கொஞ்சம் திறக்கண்ட ஓடரே மூளை தான் சொல்லும் சாப்பாடு தானே வாயை திறான். சாப்பாடு நீட்டைக்க வாயத்து மூடிக்கொண்டு தான் என்ன சாப்பாடு உள்ளே போகும். ஸோ அதை ஓடர் கொடுக்குறது அந்த மூளை தான். சரி சாப்பிட்டு தந்தாச்சு வாயை முடிப்பேன் என்று சொல்கிறது கொமாண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மூளை தான். ஸோ அந்த மூளை என்ற கவைக்கிற போது இதை கவிஞ்சு போயிட்டு எங்களை மூளை என்று சொன்னால் என்ன, நாங்கள் இந்த மீன் சாப்பிட கேட்கிறத அந்த ஆற்றைச்சி தலை விற்கிறவங்களும் அந்த தலையை வாங்கி சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. அதில் சில பகுதி பெரிய பெரிய சொப்டாக இருக்கும். அது வந்து தான் அந்த மூளை பகுதி. நாங்கள் மீனை சாப்பிடக்கும் தலையை கடித்தவங்கன்னா ஒரு சொப்டான ஒரு பகுதி வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மூளை. அது வந்து என்னென்னா ஒரு கொழுப்பாலான ஒரு பகுதி தான். இப்போ எங்கள் உடம்பில் பகுதிகள் எலும்பாகி இருக்கும், தசையாக இருக்கும், சிறியாக இருக்கும், நரம்பாக இருக்கும். ஆனால் அந்த மூளையிலே அப்பார்ட்மெண்ட்டும் வந்து கொழுப்பாலான பகுதி. அந்த கொழுப்பால் எத்தனை மடங்கு அதை சுற்றி சுற்றி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு படிசு காப்பெட் மேகன் வச்சுக்கிறோம், காப்பெட்டை மடிச்சு வைக்கிறோம், சீத மேகன் மடிச்சு வைக்கிறோம். நாலு எட்டு முளை சீத நாலு முளை ஓட்டி என்னதான் சொல்ற கூட கடையில் எடுத்து வைக்க மடிச்சு எடுத்து சிம்பிளாக இருக்கு. அதை பிரித்து பார்த்தா தான் உங்களாக பிரிச்சா இருக்கு. சீல எத்தனை தடவை வச்சு தரலாம் சாரி என்றெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மூளையை வந்து பல தடவை சுற்றி சுற்றி எங்கள் தலைக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த வச்சிருக்கிற பகுதி எது அழிஞ்சோண்டு போகுதோ அந்த உணர்வு இல்லாமல் போகும். இப்போ எனக்கு அந்த பேச்சு மொழி இல்லாமல் போச்சு. அந்த பேச்சு மொழி பகுதிக்கு பேர் பரோக்கா. அந்த பரோக்கான்றது ஆறுன்னா அது ஒரு பிரெஞ்சுக்காரன்ற பேர். என்ன பிரெஞ்சுக்காரன்ற பேர் என்று இதில் சொல்கிறீங்களே, மூளைன்றீங்கள் பிரெஞ்சுக்காரன்ற பேர் என்று சொல்கிறீங்கன்னு பார்த்தா இந்த எல்லா பகுதிகளும் ஆறால் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவற்றை பேர் தான் வைப்போம். நாங்கள் இப்போ உதாரணம் என்ன சொல்லலாம், வாட்டன்னு சொல்கிறோம், வாட்டன்னு சொல்கிறோம், வாட்டன் சொன்னால் என்ன, வாட்டன் அவரான்ட்டு பேர், அதை கண்டுபிடிச்சவராக அவற்றை பேர். இதாக ஜூல்ஸ் வேலையின் அளவு அளவு எத்தனை ஜூல்ஸ் ஏதாவதுவன் அதை வச்சு அந்த வேலையை தீர்மானிப்போம். அந்த வேலையின் அளவு வந்து ஜூல்ஸ் என்று சொல்கிறோம். ஜூல்ன்றது ஒரு ஆண்ட பேர். அப்போ பதவியுடைய பேர் கண்டுபிடிச்சவன் பேரை நாங்கள் அதை கட்டுருவோம். அது மாதிரி தான் அந்த மூளையை கண்டுபிடிச்ச அவருக்கு பேர் லூயிஸ் பரோக் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரன். 1782 கண்டுபிடிச்சார். மூளையில எங்களுக்கு கதைக்கப்படுற ஒரு கதைக்கு மொழிக்குரிய ஒரு பாட்டு இருக்கு. அது சிதவடைஞ்சா எங்களுக்கு பேச்சு தன்மை இழந்து போயிடும். இப்போ நானும் சரி ஆராய்ச்சியில் இதெல்லாம் நான் அறிஞ்சு கொண்ட விஷயம். அப்போ இதை தான் எப்படி சொல்ற உள்ளது, அந்த அமெரிக்கன் நோம் சோம்ஸ்கி இருக்கிற மேடையில் ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இங்கே பாருங்கள் எப்படி மொழிகள் உருவாகன்று சொன்னால், மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போம், நாங்கள் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுவோம், உயரமாக கடவுள் இருக்கிற தூரத்துக்கு, கடவுள் மேலே தானே இருக்கிறது, அப்போ எவ்வளோ தூரமாக அவர் இருக்கிறாரோ அவ்வளோ தூரம் நாங்கள் வீட்டை கட்டுவோம் கொண்டு கட்டினோம். கட்டி கொண்டு இருக்கிற பொழுது அதை மேலே வந்துட்டு கடவுள் டக்குண்டு நிமிந்து ஒரு பார்ப்பார் வெளியில் வந்து, என்னடா எங்கட வீடு கிட்ட இன்னொரு வீடு மனுஷர் கட்டி கொண்டு இருக்கிறாங்களே, இவங்களே வீடு கட்டாமல் பண்ணுவோம், அப்போ என்ன செய்யலாம், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் பேசுகிறோம், மொழி ஒருத்தனுக்கு பிளாங்காக பண்ணணும், என்னட்டு சாபம் சாபமுறையார், நீங்கள் உங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருந்து ஒரு மொழியை பேசி இந்த வீடை கட்டினீங்களோ இந்த வீட்டை தாண்டி போயிருங்களோ, அப்போ சொக்கத்துக்கு யார் வாரது யார் வரக்கூடாது தீர்மானிக்கிறது நான் கடவுள். அப்படி இருக்கத்தக்கதான் நீங்கள் எல்லாருமே சொக்கத்துக்கு வரப்போகிறீங்களே, உங்களை வரவிடாமல் பண்ணணும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மொழி பேச கடவுள் ஜவிச்ச உடனே, அப்போ ஒவ்வொரு மொழி பேச கடவுள்னு சவிச்ச உடனே ஒருத்தன் பேசுகிற மொழி ஒருத்தனுக்கு தெரியல, மம்படி எடுத்தவனும் வாளி எடுத்தவனும் தண்ணி எடுத்தவனும் மண்ணை அள்ளினவனும் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு கதைக்கிறது இவ்வளங்கையில். அப்படியே அந்த கோபுரம் வீடு கட்டினதை நிப்பாட்டினோம். அந்த கோபுரத்துக்கு பேர் தான் பாபிள் கோபுரம், பாபிள் கோபுரம். இந்த பாபிள் என்ற சொல்லில் இருந்துதான் பைபிள் என்ற சொல்லி உருவானோம். பைபிள்ல தான் இந்த கதை சொல்லப்படுது. பைபிள்ல இந்த கதை சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மத நூல கத்தோலிக்க மத நூல வந்து புதிய பழைய ஏற்பாட்டில் இந்த கதை சொல்ல வர பொழுது, இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு மொழியை ஆராய்ச்சியது அப்புறம் இந்த கதையை தான் இந்த அறிஞரும் சொல்வாரு. அப்போ மனிதன் எப்படி முந்தி ஒரு மொழி பேசினவன் பிறகு எப்படி பல மொழி பேசினான், ஆகவே ஒரு மொழி என்று ஒரு மொழி இல்லை, ஒவ்வொருத்தன் மனிதன் எந்த இடத்துல அந்த இடத்து மொழியை தான் அவன் பேசினான். தமிழ்நாட்டில் உள்ளவன் தமிழ் பேசினான், மெக்சிகோ நாட்டில் இருந்தவன் மெக்சிகோ பேசினான், யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசினான் யூரோப்பியன். பட் எங்கே மனுஷன் முதல் தோன்றினான் என்று பார்க்க, ஆப்பிரிக்காவில் தான் மனிதன் தோன்றினான். எங்கே தோன்றினான், எத்தியோப்பியாவில் தான் தோன்றினான், தன்சானியாவில் தான் அவன் தோன்றினான், கென்யாவில் தான் தோன்றினான். ஆகவே அங்கே உள்ளதான ஒரு மொழிகளை தான் முதல் மொழிகளாக சொல்லப்படுது. ஆனால் அந்த மொழியில் அந்த ஆப்பிரிக்க மக்களை இந்த அந்த ஆப்பிரிக்க என்ற இடத்தை பிடிக்கிறது, அப்போ ஆப்பிரிக்கா மக்கள் என்ன செய்வார்கள், அந்த வெயில் தாங்க முடியல, வறுமையாக இருக்குது, சில இடங்களில் குளிராக இருக்குது, எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்துட்டு இடம்பெயர துவங்கினார். அப்படி ஆப்பிரிக்க மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போய்த்தான் சில இடங்களில் பழகி அந்த இடத்த மொழியை பேசினார். அப்போ அந்த ஆப்பிரிக்கான்னு சொல்கிறோம் தானே, அந்த ஆப்பிரிக்கான்ற நாட்டுக்கு உண்மையான பேர் ஆப்பிரிக்கா அல்ல, ஆப்பிரிக்கான்ற பேரே இந்த ஐரோப்பியர் வழங்கின பேர். ஏன்னா இந்த ஆறு நாங்கள் எந்த நாட்டின பேர் எடுத்தாலும் அது ஒரு ஐரோப்பிய பேராக தான் இருக்கு. இப்போ நாங்கள் லண்டனில் நாங்கள் இப்போ எல்லோரும் கதைக்கிறது லண்டனில் கதைக்கிறோம். லண்டன் சொல்றது எந்த கதை, இங்கிலீஷ் கதை இல்லையா, அது லொந்தர் லொந்தர் என்று நாங்கள் பிரெஞ்சில் சொல்கிறோம். அப்ப லண்டனோ எந்தவெந்த சொல்லுதான் அது எந்த மொழி, அது வந்து இத்தாலிய மொழி. அப்போ இத்தாலிய மொழின்ற உள்ள பேர் தான் இந்த லண்டன்ன்றது. சரி, இந்த பரிசுன்றதுமே இந்த பிரான்ஸுக்கு பரிசு கேபிட்டல், எப்படி பிரான்ஸுக்கு கேபிட்டல் வரும்? ஏன்னா பிரான்ஸுக்கு கேபிட்டலுக்கு முன்னாடி பேர் வேறு பேர், பிற பரிசு என்றது பிற இடையில வந்த பேர். ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படித்தான். எப்படி இலங்கைக்கு கொழும்பு, இலங்கையின் தலைநகரம் கொழும்பு, ஏன் கொழும்பு கொண்டு பேர் வந்தது? தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம், சென்னைன்னு சொல்கிறோம், ஏன் வந்தது சென்னை? தமிழில் சென்னைன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம், எதுக்கு? வடநாட்டுக்கு போனால் மதராசி என்று தான் சொல்கிறது தமிழர்கள், மதராசி அது மெட்ராஸ். ஸோ அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ லண்டன் என்று சொன்னது நாங்கள் சொன்ன பொழுது அது இங்கிலீஷ் பேர் இல்லையா, அது வந்து கிரீக் நேம், இத்தாலியன் நேம், லத்தீன் நேம். அப்போ பரிசுன்றதும் அப்படி தான், பரிசி என்ற மக்கள் வாழ்ந்தவர்கள் இந்த பரிசு பகுதி தான் அப்போ, அதனால் அவைக்கு பேர் பரிசு என்று வந்தேன். அப்போ பரிசுக்கு அந்த பரிசு மக்கள் பரிசி என்ற மக்கள் முதல் இருந்த பேருக்கு என்ன பெயர்? லுத்தேசியா. அப்போ பரிசுன்ற உண்மையான பேர் லுத்தேசியா. அப்போ லுத்தேசியான்ற பேர் இப்போ பரிசு என்ற மக்கள் வந்த அப்புறம் லுத்தேசியாவை எடுத்து போட்டு பரிசு பரிசென்று வச்சார்கள், அதான் பேர். அதே மாதிரி இந்த பிரான்ஸுக்கு என்ன பேர்? உண்மை பிரான்ஸுடைய உண்மையான பேர் பிரான்ஸுக்கே. முந்தைய நாங்கள் கலமுறை காட்சி
3: உறவுகள் இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் வலம் வர இருக்கின்றது மணித்தியால மணிக்கவும் மதிய பிரதான செய்திகள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: nwlulgam.com.
8: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
9: அங்காலோட்டி Paris Lachapelle
10: 11 à 13 rue Caille 75 000 du Paris
9: BT Superstore Gala Gonesse Sasselil
10: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
9: Mélodie Tordrelke BT Cash and Curry Paris Lachapelle Tordre Televisilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சுமார் 20 ஏக்கர் அரசகாணியை இந்திய தனியார் வனம் ஒன்றுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றிலைக்கேணி மற்றும் ஆளியவளை பகுதிகளை உள்ளடக்கிய அந்த காணியில் அபிருத்தி என்ற போர்வையில் கலாச்சார சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க அனுமதிக்க முடியாது என்று அந்த பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 28ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அந்த 20 ஏக்கர் காணியை இந்திய தனியார் வனம் ஒன்றுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவது தொடர்பில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தங்களது மண் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததோடு பல தியாகங்களை சுமந்த மண் என்பதால் இளைய தலைமுறையை சீரழிக்கும் வகையிலான கேளிக்கை விடுதிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு தங்களால் இடமளிக்க முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்நிலையில் மக்கள் வெளியிட்டுள்ள எதிர்ப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்த அவர், யாழ்ப்பாண மாவட்டத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தியே அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அந்த திட்டத்தின் ஊடாக 1200 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆன்மீகம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துறையை மையமாக கொண்ட இந்த திட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆயுர்வேதத்தை சுற்றுலாத்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கையாகவே இது முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் தொழில் துறைசார் ஆயுர்வேத உடற்பிடிப்பு நிலையம் தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டதாகவும், அந்த நிலையம் கொழும்பில் இயங்கும் ஸ்பா நிலையங்களை போன்று அமையாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் வெற்றிலக்கேணி மற்றும் தாளையடி பகுதி மக்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் இந்த திட்டத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் எதிர்ப்புகள் அரசியல் ரீதியானவை என்றும், பொருளாதார நன்மைகளை எதிர்பார்க்காத தரப்பினரே திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் 76 ஆண்டுகால கடன்களை விடவும் ஜேவிபி நடத்திய ஆயுத கலவரங்களால் பஸ் தீக்கிரையாக்கப்பட்டு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட பொருளாதார சேதங்களை அதிகம் நாட்டுக்கு அவர்கள் இழைத்த வரலாற்று அழிவுகள் குறித்த உண்மைகளை சுந்தர கட்சி விரைவில் அம்பலப்படுத்தும் என்று துமிந்த திசநாயக்கா குறிப்பிடுகிறார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக்கா தற்போதைய அரசாங்கத்தின் கடுமையான அடக்குமுறைகள், வழக்குகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாகவே நாட்டில் வலுவான எதிர்கட்சியொன்று இயங்க முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். அரசியல்வாதிகளுக்கும் குடும்பமும் குழந்தைகளும் இருப்பதால் அவர்கள் பயத்தில் வெளியே வர முடியாத நிலை காணப்படுவதாகவும், இருந்தாலும் அரசாங்கத்தின் இந்த அழுத்தங்களுக்கு உள்ளாகும் பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் மிக விரைவில் ஒன்று திரண்டு போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். 1951 எஸ் டபிள்யூ ஆடி பண்டார் நாயக்காவினால் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது பெருமைமிக்க 75வது ஆண்டு நிறைவை எட்டியிருக்கின்ற நிலையில் 2026 செப்டம்பர் 2ஆம் தேதி கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் பிரமாண்ட மாநாடு நடைபெற இருக்கிறது. கடந்த 76 ஆண்டுகளில் நாட்டில் எதுவும் நடக்கவில்லை என்று தற்போதைய அரசு கூறுவது முற்றிலும் தவறானது என்றும், சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கங்கள் எட்டிய வரலாற்று சாதனைகள் மற்றும் அபிவிருத்தி பணிகளை இந்த மாநாட்டின் மூலம் மக்களிடம் வெளிப்படுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய அரசாங்கம் பெருமையுடன் பேசும் கனிம எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஆராய்ச்சி திட்டங்கள், கேஸ் கண்டறிதல் மற்றும் மொரட்டுவையிலிருந்து போர்ட் சிட்டி வரையான அதிவேக போக்குவரத்து பாதை திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்துமே சுந்தர கட்சி ஆட்சி காலத்தில் தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களின் இறுதிக்கட்டங்களே தவிர இந்த அரசாங்கத்தால் புதிதாக கொண்டுவரப்பட்டவை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் அது தொடர்பான செயற்பாடுகள் குறித்து எச்சரித்த அவர், இது ஒரு சர்வாதிகார நிர்வாகத்துக்கு தேவையான சூழலை உருவாக்கவே செய்யப்படுவதாகவும், இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாது ஊடகங்கள், விவசாயிகள் மற்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் மிகவும் ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நிதியமைச்சு தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அறிக்கைகள் குறித்து பேசும் ஆட்சியாளர்கள் முதலில் தம்மை நிரபராதிகள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் விடுதலை புலிகள் நிதி பொறுப்பாளர் கே பி குமரன் பத்மநாதன் வசம் கப்பல்களும் பெருமளவு பணமும் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் எவ்வாறு சுதந்திரமாக நடமாடுகின்றார் என்பது குறித்து உடனடி விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். நாட்டின் 76 ஆண்டு கால கடன்களை விடவும் ஏவிபி நடத்திய ஆயுத கலவரங்களால் பஸ்கள் தீக்கிரியாக்கப்பட்டு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட பொருளாதார சேதங்களே இந்த நாட்டில் அதிகம் என்றும், நாட்டுக்கு அவர்கள் இழைத்த வரலாற்று அழிவுகள் குறித்த உண்மைகளை சுந்தர கட்சி விரைவில் நிச்சயமாக அம்பலப்படுத்தும் என்றும் துமிந்த திசநாயக்கா குறிப்பிடுகிறார். ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரண்ணாவுக்கு 7 வருட கடுழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. முதலாவது குற்றச்சாட்டுக்கு 7 வருட சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அத்துடன் இரண்டாவது குற்றச்சாட்டுக்கும் 7 வருட சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த இரண்டு குற்றங்களுக்குமான தண்டனைகளை ஒரே தடவையில் அனுபவிப்பதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டின் ஆரம்ப விழாவில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா கலந்து கொண்டு இன்று விசேட உரை நிகழ்த்தினார். தருணத்துக்கேற்ற எழுச்சி பெறல், தன்முக நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்தல் என்ற தலைப்பில் அவர் அங்கு தலைமை உரையை நிகழ்த்தினார்.
1: உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாடு பூட்டானின் பாரோ நகரில் நடைபெறுகின்றது. குறித்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பூட்டானின் பாரோ சர்வதேச விமான நிலையத்தை நேற்று சென்றடைந்தார். அங்கு பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பிரதமருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். உணவு முறைகள் மாற்றத்தின் இதயத்தை இயங்க செய்தல் எனும் தலைப்பின் கீழ் பூட்டான் அரசாங்கம் விழிப்புணர்வு உணவு முறைமைகள் கூட்டணி மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் என்பன இணைந்து உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன.
2: We possess a wealth of values and practices.
1: உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் வகையில் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நெருக்கமான உறவை பேணும் வகையிலும், கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய பல மதிப்புமிக்க விழுமியங்களும் நடைமுறைகளும் எம்மிடம் உள்ளன. உணவு உற்பத்தி, சேமிப்பு, பாதுகாப்பு மற்றும் நுகர்வு என்பன அனைத்து கட்டங்களிலும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்த எமது முன்னோர்களின் அறிவால் வலுப்படுத்தப்பட்டு எனது நாட்டை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன். இதற்கு சிறந்த உதாரணமாக உலர் வலயத்தில் காணப்படும் குளம் கிராம அமைப்பை குறிப்பிடலாம். இந்த அமைப்புகள் சுமார் 2000 ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளதுடன் இன்றும் எமது விவசாயத்திற்கும் ஏனைய தேவைகளுக்கும் சேவையாற்றி வருகின்றன. மனித நல்வாழ்வும் சுற்றுச்சூழல் அமைப்பின் நல்வாழ்வும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதையும், நிலம், மண், நீர், விலங்குகள் மற்றும் மனித சமூகத்திற்கு இடையிலான தொடர்பின் அடிப்படையிலேயே இந்த அமைப்பு தங்கியுள்ளது என்பதையும் எமது முன்னோர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். மகா பராக்கிரம பாகு மன்னரின் பிரபலமான கூற்று ஒன்று உள்ளது. மனித குலத்திற்கு பயனளிக்காமல் எந்த ஒரு நீர்த்துளியும் கடலை சென்றடைய கூடாது என்று. இதனூடாக நீர் விவசாயம் மற்றும் எதிர்கால தலைமுறைகள் தொடர்பில் எமது தலைவர்களிடம் காணப்பட்ட பொறுப்புணர்வையும் ஆழமான புரிதலையும் அறிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலத்தை வெறுமனை மெருகூட்டி மாத்திரம் சித்தரிக்க வேண்டியதில்லை. நாம் இழந்துவிடக் கூடாத மதிப்புமிக்க ஞானம் குறித்த விழுமிய கட்டமைப்பிற்குள் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
2: That captures this consciousness.
1: இந்த விஜயத்தின் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பூட்டான் பிரதமருடனும் கல்வி திறன்கள் அபிவிருத்தி அமைச்சருடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். அத்துடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் பொதுச் செயலாளர் பான் கி-மூன் உள்ளிட்ட வெளிநாட்டு உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாடு செப்டம்பர் 4 வரை பூட்டானில் நடைபெறவுள்ளது.
0: தொடர்ந்து நேபாள திபெத் எல்லை பகுதிகளை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் காணாமல் போன டசின் கணக்கான ஆஸ்திரேலியர்களில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியரும் அவர்களது 2 இளம் மகன்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 47 வயதான சந்திரசேகரன் முரளிதரன், அவரது மனைவி 42 வயதான சைலஜா முரளிதரன் மற்றும் அவர்களது மகன்களான 14 வயது தம்பி அஸ்வின், 11 வயது தம்பி ஆர்ஸ் ஆகியோர் இமயமலை பனிப்பாறை சாகச பயணக்குழுவுடன் சென்று கொண்டிருந்த போது அவர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அனர்த்தம் ஏற்பட்ட புதன்கிழமை நாளன்று காலை உணவு அருந்திய சிறிது நேரத்திலே அந்த குடும்பத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தினர் சிட்னியின் வடமேற்கு பகுதியில் வசித்து வந்தார்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய ஊடகங்களின் தகவல்களின்படி சந்திரசேகரன் பூர்வீகமாக யாழ்ப்பாணத்தின் கோப்பாயைச் சேர்ந்தவர். அவரும் அவரது மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்த முதல் தலைமுறை இலங்கையர்கள் ஆவார்கள். இவர்களது 2 மகன்களும் ஆஸ்திரேலிய தமிழர் சமூகத்தில் பிறந்தவர்கள். ஆகஸ்ட் 26 அன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த குடும்பத்தினர் கைலாச மலைப்பகுதிக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தார்கள். பேரிடர் நிகழ்ந்த நாளன்று காலையில் தான் அந்த குடும்பத்தினருடன் கடைசியாக தொடர்பு கொள்ள முடிந்ததாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியின் பெரும் பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள், சாலைகள், மின்சார விநியோகம் மற்றும் தகவல் தொடர்புகளை அளித்ததால் அந்த அழைப்புக்கு பிறகு அவர்களது குடும்பத்தினரால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. முரளிதரன் குடும்பத்தினர் 15 ஆஸ்திரேலியர்கள் அடங்கிய ஒரு சுற்றுலா குழுவுடன் பயணம் செய்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேரழிவு ஏற்பட்ட போது அந்த குழுவினர் நேபாள சீன எல்லைக்கு அருகில் உள்ள ரசு வாகதிக்கு அருகே இருந்ததாக நம்பப்படுகிறது. வெள்ளத்தை தொடர்ந்து 43 ஆஸ்திரேலியர்கள் இன்னமும் காணாமல் போயுள்ளதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். அவர்களில் பலர் கைலாச மலையை பார்வையிடுவதற்காக நேபாளம் வழியாக திபெத்தை நோக்கி பயணம் செய்த யாத்திரிகர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரித்தானியாவைச் சேர்ந்த தமிழர்கள் சிலரும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாயமான உதவியாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய உயிரிழப்புகள், சொத்து அழிவுகள் மற்றும் தொடரும் மனிதாயமான சவால்களை கருத்தில் கொண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்ட கால வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையிலும் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 26 தேதி ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் காரணமாக காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்வதோடு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சேதங்களை எதிர்கொள்ளவும் நிவாரண மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் இந்த நிதி உதவி பேருதவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. குற்ற புனர்வர்த்தனை கழகத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோசான் அமரசிங்க நியமிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். வலிந்து காணாமலாக்கல் படர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் தலைமையுரை ஆற்றிய போதே அவர் இதனை வெளிக்கொணர்ந்தார். மாநாடு சாதாரணமானதொரு மாநாடல்ல, மாறாக பல ஆண்டுகளாக கேட்காத எமது குரலை சர்வதேசத்துடன் கேட்கச் செய்வதே இந்த மாநாட்டின் நோக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் வீதிகளில் இறங்கி போராடிய தாய்மாரின் கண்ணீருடன் இந்த போராட்டம் ஆரம்பமானது. இன்றுவரையான காலப்பகுதியில் பெரும் எண்ணிக்கையான தாய்மார் அவர்களுக்கான பதில் கிட்டாமலே உயிரிழந்து விட்டார்கள். ஆனால் எமது அன்புக்குரியவர்கள் எங்கே என்ற கேள்வி இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது. எமது அன்புக்குரியவர்கள் எங்கே? அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் உயிருடன் இல்லாவிட்டால் அதற்கு யார் காரணம் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாமல் இருப்பது பெரும் அவலமாக இருக்கிறது. எமது உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனியொரு கட்டமைப்பை எதிர்ப்பது எமது நோக்கமல்ல. இருந்தாலும் எமது அன்புக்குரியவர்களுக்கான குற்றவியல் நீதி பொறிமுறைக்கு மாற்றீடாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒருபோதும் இருக்க முடியாது. வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்களுடன் தொடர்பட்டிருக்க கூடும் என்று நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேகப்படும் உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதேவேளை இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு சர்வதேச சமூகத்தின் பங்கேற்பும் இன்றியமையாததாகும். உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிலவரம் என்பன எந்த அளவுக்கு பாதகமானதாக இருந்தாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். தற்போது நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகிறது. எது இவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். 2026 ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. கொழும்பு நகர் பிரதேசங்களில் மாதாந்த நுகர்வோர் பணவீக்கத்தை முன்னிலைப்படுத்தி தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய விலை சுட்டெண்ணை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கடந்த ஜூலை மாதம் 6.3% காணப்பட்ட உணவு பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8.5% உயர்வடைந்துள்ளது. அதேபோல் உணவல்லாத பணவீக்கம் ஜூலை மாதம் 7.8% காணப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 7.7% குறைவடைந்திருக்கிறது. அதேபோல் அல்கோகோல் பானங்கள் புயலைக்கான பணவீக்கம் ஜூலை மாதம் குறைந்த நிலையில் காணப்பட்ட நிலையில் கடந்த மாதம் உயர்வடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கனிம தொழில்துறையை பலப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது.
1: இலங்கை கனிம மண்ணில் சங்கத்தின் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கனிம வளங்களின் ஆராய்ச்சி, அகழ்வு, பெறுமதி சேர்ப்பு செயல்முறைகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் உள்நாட்டு கனிம வளங்களை தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் முறையான வகையில் பயன்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. உள்நாட்டு உற்பத்தி தொழில் துறைகளை வலுப்படுத்துவதற்காக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி, முதலீட்டாளர்களுக்கு சலுகைகளை வழங்குதல், ஆராய்ச்சி அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் என்பன குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு உள்நாட்டு முதலீடுகளை ஈர்த்து துறை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது, எழுந்துள்ள பிரச்சினைகளை உடனடியாக நிவர்த்திப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களை பெறுவது உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளும் முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை நிவர்த்திப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மேலும் நிலவிய கொள்கை ரீதியான சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் முதலீடுகளை ஈர்ப்பதில் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும், சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையில் சிறந்த ஒருங்கிணைப்பை பேண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் ஊடாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெற்கொள்வினவினை முன்னெடுப்பதற்கான நிதியை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகிறது.
3: பல மாவட்டங்களில் அரிசியாலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவுக்காக கோரிக்கைகளை விடுத்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுபோகத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அதிகபட்சமாக 250 லட்சம் ரூபாய் என்ற வரம்பில் வட்டியன்றிய கடன் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் இம்முறை சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செயற்பாடுகளை தடையின்றி தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக மேலதிகமாக 7500 மில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
0: தொடர்ந்து அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க தொடங்கியிருக்கிறது.
1: மனுக்களை பரிசீலிக்கும் நடவடிக்கையை உயர்நீதிமன்றத்தின் 503 இலக்க நீதிமன்ற அறையில் இன்று காலை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த அறையில் போதிய இடவசதி இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிபதிகள் குழு முன்னிலையில் தெரிவித்தார். அதற்கமைய 501 இலக்க நீதிமன்ற அறையில் மனுக்களை பரிசீலிக்க நீதிபதிகள் குழு தீர்மானித்தது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் அச்சல வெங்கப்புலி, அர்ஜுன ஒபேசேகர், சம்பத் அபேகோன், கிஹான் குலத்துங்கா ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களை உள்ளடக்கிய 5 கொண்ட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை மேல்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நீதித்துறை வரைவு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி மேலும் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்கள் தொடர்பில் தமது தரப்பு விளக்கங்களை முன்வைக்குமாறு சட்டமாதிபருக்கு உயர்நீதிமன்றம் நேற்று பிற்பகல் அறிவித்தல் விடுத்திருந்தது.
0: இந்த நேரத்தில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பூரண உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் விசாரிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் தரப்பில் முன்னிலையான பல சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இந்த மனுக்களை அனைத்து உயர்நீதிமன்ற நீதியரசர்

0: இலங்கையின் நீதித்துறையில் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பில் எழுந்துள்ள விடயங்கள், ஜெனிவா மனித உரிமை பேரவையின் விசாரணைகள் குறித்து வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இன்று இது தொடர்பான விளக்கத்தை அளித்தார்.
1: சிலர் முன்வைத்துள்ள ஒரு தர்க்கம் என்னவென்றால், இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் நீதிபதிகளின் வயதை நீடித்தல் தொடர்பிலும் கேள்வி எழுப்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தற்போது இலங்கை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளின் அடிப்படையில் செப்டம்பர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தயாரித்து வழங்கப்படிக்க வேண்டிய அறிக்கையில் இது தொடர்பான விடயங்கள் ஏதேனும்
2: இடம்பெற்றிருந்தனவா?
3: தெளிவாகவே அது இடம்பெற்றிருந்தது. அதற்கு முன்னரும் ஜெனிவாவில் உள்ள எமது விசேட செய்தியாளர் இது தொடர்பாக விசாரித்திருந்தார். அதுக்கு நாங்கள் விரிவான விளக்கத்துடன் பதில் ஒன்றையும் அவருக்கு அனுப்பியிருந்தோம். 2016 மோனிகா என்ற விசேட பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் 6 நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்தார். இலங்கையில் வழக்குகள் தாமதம் அடைவதால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்பதுடன் நீதித்துறை செயற்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் தனது அறிக்கையில் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், சட்டமாதிபத்திய களத்தை வலுப்படுத்த வேண்டும், தடயவியல் அறிக்கைகளில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க வேண்டும், நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் அவர்களின் திறனையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளிட்ட பல பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார். உண்மையில் அவர் 2016 பரிந்துரைத்த விடயங்களை தான் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த நிலையில் தற்போது நடைமுறைப்படுத்துகிறோம். இதன் நோக்கம் நீதித்துறை கட்டமைப்பில் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வழக்குகளை விசாரிக்கும் செயல்முறை விரைவுபடுத்துவதாகும். அதன் ஒரு பகுதியாகத்தான் அனைத்து நீதிபதிகளினதும் சேவை காலத்தை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்கும் விடயமும் இடம்பெறுகிறது. இதுவும் குறித்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாகவே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையும் எங்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கு நாங்கள் மிகவும் தெளிவாக பதிலளித்துள்ளோம். ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்று தெளிவான பதிலை வழங்கியுள்ளோம்.
2: தொடர்ந்து
0: அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை இலங்கைக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகிறார். திருடர்களை கைது செய்வதாக தெரிவித்து அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தொடர்பில் நேற்று அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து விமர்சித்தார். திருடர்களை கைது செய்யும் அரசாங்கத்தின் சேவை திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, ஆனால் அரசியல் நாடகத்துக்காக அதனை செய்வதைத்தான் நாங்கள் எதிர்த்து வருகிறோம். திருடர்களை கைது செய்வது போல் நாட்டை வங்குரோத்தாக்கியவர்களுக்கு எதிராகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது நாடு விடுதலை புலிகளின் யுத்தத்துக்கு முன்னர் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்து வந்தது. ஆனால் 87-88 காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரத்தினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளின் 30 வருட யுத்தம் காரணமாக எமது நாடு வீழ்ச்சியடைந்தது. இந்த 2 போராட்டங்களும் இடம்பெறாமல் இருந்திருந்தால் எமது நாடு அபிவிருத்தியடைந்த நாடாக மாறியிருக்கும். ஆனால் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய யாருக்காவது வழக்குகள் இருக்கிறதா? மக்கள் விடுதலை முன்னணி யாருக்காவது வழக்கு இருக்கிறதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பிரபாகரனுக்கு பிறகு விடுதலை புலிகளின் தலைவர் என்று தெரிவித்து வந்த குமரன் பத்மநாதன் இன்று கிளிநொச்சியில் விமானப்படையின் பாதுகாப்புக்குள் இருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு வழக்கும் கிடையாது. ஆனால் விடுதலை புலிகளின் சாதாரண உறுப்பினர்கள் சிலரே இன்று சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அரசாங்கம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 6 வருடங்கள் கடந்த பின்னர் அவர் தனது பெயரை அலெக்சாண்டர் என்று மாற்றிக் கொண்டிருப்பதால் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட சிக்கல் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. ஆனால் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சிங்கப்பூரில் எந்த சட்ட சிக்கல்களும் இல்லை. அதனால் தான் அரசாங்கம் அவரை கொண்டுவர முடியாமல் இருப்பதாக தெரிவிப்பதில் எந்த உண்மையும் இல்லை. மாறாக பிணமுறை கணக்கை அதிகரிப்பதற்கு தனக்கு எவ்வாறு அழுத்தம் ஏற்பட்டது என்றும் யாரால் தனக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்றும் அர்ஜுன் மகேந்திரன் உறுதியான சாட்சியம் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த நபர் தற்போது ஜனாதிபதி அன்ரோ குமாராவுடனே இருக்கிறார். அதனாலே அர்ஜுனா மகேந்திரனை கொண்டுவராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இதுதான் என்று அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியில் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் அந்த வீதியால் பிரயாணிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.

0: எனவே அந்த வீதியின் இருபக்கமும் கொட்டப்பட்டுள்ள அந்த குப்பைகளை அகற்ற மாநகர சபை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபியின் மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வீதியின் இரு பகுதிகளிலும் தகரங்கள் மற்றும் வீட்டு கழிவுகள் உட்பட குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகளை மாதக்கணக்கில் அகற்றப்படாததால் அங்கு துர்நாற்றம் வீசுவதோடு மாவட்ட செயலகத்துக்கு செல்லும் மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இந்த மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு இந்த வட்டாரத்துக்கு தெரிவான உறுப்பினர் இது தொடர்பாக கவனம் செலுத்தாமல் இருப்பதோடு அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெற்றி பெற்றால் வாங்கும் சம்பளத்தை கல்விக்கு செலவு செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் வாக்களித்த மக்களுக்காவது குறைந்தபட்சம் புதிய மாவட்டத்துக்கு செல்லும் பால மின்மடு வீதி இருபக்கமும் உள்ள குப்பைகளை அகற்றி மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு பிரயாணிக்காத வகையில் சென்று வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள். அதேவேளை வடக்கு கிழக்கில் பருவ பேச்சு மழை அப்பசி மாதத்திலிருந்து பெய்ய தொடங்கும் நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்று இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் மயிலாம்பாவளி, தன்னாமுனை, சத்துருக்கொண்டான், குப்புளாமடு போன்ற வீதி வடிகால்கள் ஊடாக வரும் மழைநீர் புதிய மாவட்ட செயலகத்துக்கு அருகில் அமைந்துள்ள திராய்மடு முருகன் கோவிலுக்கு முன்னால் அமைந்துள்ள வீதியின் பாலத்தின் ஊடாக பாலை மீன்மடுவில் இருக்கும் கட்டுக்கூடா மடுவை சென்றடைந்து ஊரிமடு ஊடாக கடலுக்கு செல்கிறது. இந்த மழைநீர் செல்லும் வடிகால்கள் புல்கள் வளர்ந்தும் மரங்கள் வளர்ந்து காடுகள் போல் காட்சியளிக்கிறது. இதனால் மதகு மற்றும் வடிகால்கள் அடைத்துள்ளதால் மழைநீர் வழிந்தோட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மழை வரும் முன்னர் இந்த மழைநீர் வழிந்தோடும் வடிகால்களை மாநகர சபை துப்புரவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மழை வெள்ளத்தில் பாலமின்மடு கிராமம் பாதிக்கப்படும். எனவே இதை கவனத்தில் கொண்டு வெள்ளம் வரும் முன்னே காப்போம் என்பதற்கு அமைய இந்த வடிகால்களை துப்புரவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்து போன மகிழவெட்டுவான் பழுகாமம் மாவடி ஓடை போன்ற மூன்று பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு அமைவாக 45 பேர் கொண்ட இந்திய ராணுவ தொழில்நுட்ப பிரிவினர், இலங்கை ராணுவ தொழில்நுட்ப பிரிவினர்கள் மற்றும் இலங்கை வீதி அதிகார சபையுடன் இணைந்து பழுகாமம் பெரிய போரதீவு இணைக்கும் ஆத்துக்கட்டு பாலத்தை முதற்கட்டமாக புனர் நிர்மாணிப்பதற்கு தற்போது நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஏனைய பாலங்களான அதற்கான பொருட்கள் வந்தவுடன் தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் புன நிர்மாண பணிகளை முன்னெடுப்பார்கள் என்று மாவட்ட வீதி அதிகார சபை பணிப்பாளர் எந்திரி வேதநாயகம் சுரேந்திரன் நேற்று குறிப்பிட்டார். மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அனில் யாசிங்காவினால் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதிசாவின் பணிப்புரைக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் செயலாளராக மருத்துவர் அமில சுரங்க நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மருத்துவர் WK விக்ரமசிங்கே, மருத்துவர் சமிந்த சமரகோன், சிரேஷ்ட பேராசிரியர் ஓபத்த மற்றும் சிரேஷ்ட பேராசிரியர் திலீப் டி சில்வா ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். முன்மொழியப்பட்டுள்ள இடைநிலை தரத்தை வரையறுத்தல், அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய மருத்துவ பிரிவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மருத்துவ அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் முறைமை, அவர்களின் சேவைக்காலம், அவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் இடமாற்ற நடைமுறை என்பன குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ள இந்த குழுவுக்கு பணிப்புரையும் விடுக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கிவிட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த தகவலின்படி துப்பாக்கி உரிமம் வைத்துள்ள அனைத்து தனிநபர்களும் நிறுவனங்களும் தங்கள் உரிமங்களை 2026 December 31 புதுப்பிக்க வேண்டும். செல்லுபடியாகும் உரிமமின்றி துப்பாக்கி வைத்திருப்பது துப்பாக்கிகள் தொடர்பான கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தங்கள் உரிமங்களை புதுப்பிக்க தவறும் துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதற்கிடையில் 2026 September 1 மற்றும் December 31 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தங்கள் பதிவை புதுப்பிக்க தவறும் தனியார் பாதுகாப்பு முகமைகள் தாமத கட்டணம் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும். தேவையற்ற சிரமங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான விளைவுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து தனிநபர்களும் நிறுவனங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தேவையான புதுப்பித்தல் நடைமுறைகளை நிறைவு செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சு அவர்களை வலியுறுத்தியிருக்கிறது. ஜாயல பமனுகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்ற ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்ட மாயமான 13 வயது சிறுவனின் சடலமும் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பிற்பகல் வேளையில் கடலில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயார், அவரது மகள் உட்பட 4 பேர் பலத்த அலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டார்கள். முன்னதாக நேற்றைய முன்தினம் காலை மேற்கொள்ளப்பட்ட தீவிர தேடுதலில் 35 வயதுடைய தாய் மற்றும் 4 வயது மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாயமான சிறுவனின் உடலும் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்ததிலிருந்து போலீசாரும் கடற்படை மற்றும் அந்த பகுதி கடலோர மீட்புக் குழுவினரும் இணைந்து எபமுள்ள கடற்கரை பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அனைத்து உடல்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு கடலில் நீராடும் போது எச்சரிக்கையுடன் அனைவரும் நீராடுமாறு போலீசார் பொதுமக்களை மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார்கள். நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போய்விட்டதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்கள் பலாங்குடையில் பிரபல பாடசாலை மாணவிகள். காணாமல் போன மாணவிகளில் வயது 17 கௌசல்யா, வயது 17 சர்மிளா, வயது 17 சதுனி ஆகிய மாணவர்களே காணாமல் போயுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பலாங்குட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். 13 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 வயது இளைஞர் ஒருவரை மாதம்பே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர் பிங்கிரிய கிருவல்புர பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை தற்போது விளக்கமறியலில் சிறையில் உள்ள நிலையில் வெளிநாட்டில் பணியாற்றி வந்த அவரது தாய் கடந்த மாதம் 1 தேதி இலங்கைக்கு திரும்பியிருக்கிறார். தாய் வெளிநாட்டில் இருந்த காலப்பகுதியில் சிறுமி தனது பாட்டி, சித்தி மற்றும் சகோதர சகோதரிகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இளைஞரும் அதே வீட்டில் அவர்களுடன் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வீட்டில் வேறு யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் சந்த நபர் தன்னை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சிறுமி தனது தாயிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாய் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையின் நீதிமன்ற வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். குர்நாகலில் உள்ள பிரதான கலவன் பாடசாலை ஒன்றில் 14 வயது பள்ளி மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த பாடசாலையின் அறிவியல் ஆசிரியர் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குர்நாகல் தலைமையக காவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் அதே பாடசாலையில் அறிவியல் பாடம் கற்பிக்கும் 52 வயதுடைய 2 குழந்தைகளின் தந்தை ஆவார். அவரிடமிருந்து துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானவர் அதே பாடசாலையில் 9 வகுப்பில் கல்வி கற்கும் 14 வயது மாணவி ஆவார். கடந்த ஜூன் மாதத்தில் இந்த துஷ்பிரயோகம் நடந்துள்ளது. அது பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அது குறித்து பாடசாலை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார்கள். இருந்தாலும் பாடசாலை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான ஆசிரியரை பாதுகாக்கும் கொள்கையை கடைபிடித்ததாக குற்றச்சாட்டுகள் தற்போது எழுப்பப்பட்டுள்ளன. பின்னர் அது குறித்து குர்நாகல் வலய கல்வி அலுவலகத்துக்கு சென்ற புகாரின் பேரில் விசாரிக்கப்பட்டு சந்த நபர் குர்நாகல் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு சிறிய பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பதிவாகி 2 மாதங்களுக்கு மேலாகி இருந்த போதிலும் தனது மகளுக்கு இழைக்கப்பட்ட துஷ்பிரயோகம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான ஆசிரியருக்கு எதிராக அதிகாரிகள் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை கண்டறிந்த மாணவியின் தந்தை அது குறித்து குர்நாகல் தலைமையக காவல் நிலையத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தில் கடந்த 25 தேதி புகார் அளித்துள்ளார். அதற்கமைய விசாரணை நடத்திய காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமான ஆசிரியரை கைது செய்தார்கள். இந்த சந்த நபர் இதற்கு முன்னரும் குர்நாகல் நகரில் உள்ள மற்றொரு பிரதான கலவன் பாடசாலையில் பணியாற்றிய போது இதேபோன்ற முறையில் அந்த பாடசாலையின் மாணவியொருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து அவர் இந்த பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குருநாகல் நகரில் உள்ள பாடசாலையில் அவர் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மாணவி 18 வயதை தாண்டியிருந்ததால் பெற்றோரின் விருப்பத்துடன் அந்த சம்பவத்துக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலையொன்றில் 20 மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் சுகாதார பரிசோதனை என்ற போர்வையில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 51 வயதுடைய பொது சுகாதார பரிசோதகர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அதிகாரி வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த போதே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்முனை நீதவான் நீதிமன்ற நீதவான் சாஜித் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது இருதரப்பு வாத பிரதிவாதங்களையும் செவிமடுத்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3 வரை 3 விளக்கமறியல் வைக்குமாறு கட்டளையிட்டார். அந்த பாடசாலையில் கடந்த 18 மாணவர்களுக்கான வழக்கமான சுகாதார பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பரிசோதனையில் ஈடுபட்ட அதிகாரி தமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தமது பெற்றோரிடம் முறைப்பாடு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட முறைப்பாட்டு கடிதத்தை பாடசாலை அதிபரூடாக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். அந்த மாணவர்களின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணை அடுத்து இந்த அதிரடி கைது நடவடிக்கை தற்போது இடம்பெற்றுள்ளது. வவனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் 32 கிலோகிராம் 400 கிராம் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 41 வயதுடைய கோவில்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 வயது இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
1: மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 30 வயதான இளைஞன் நாகூட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பயாகுள பகுதியைச் சேர்ந்தவரே துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார். தானியங்கி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாட்டினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க
0: தொடர்ந்து கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் வைத்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: சந்தேக நபர்கள் அனைவரும் கொழும்பில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். 33, 36, 38, 44 மற்றும் 51 வயதான சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். துறைமுகத்தில் மீட்கப்பட்ட கொள்கலனில் இருந்து 471 கிலோ 200 கிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அவற்றின் பெறுமதி 800 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் குறிப்பிட்டனர். மேல் ஏற்றுமதி என்ற போர்வையில் பாகிஸ்தானிலிருந்து துவாய்கள் அடங்கிய கொள்கலன் என தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் குறித்த கொள்கலன் கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாகிஸ்தானிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட குறித்த கொள்கலனை மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரோனுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தமை இதுவரையான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை இலங்கை சுங்கம், போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம், கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகியன இணைந்து முன்னெடுத்து வருகின்றன.
0: யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். பாலியல் குற்றத்துடன் தொடர்புடைய கைதியொருவர் உடல் சுயநலம் அடைந்த நிலையில் சிறை காவல்களின் கண்காணிப்பின் கீழ் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 3 வைத்தியசாலையில் இருந்து கைவிலங்குடன் அவர் தப்பிச் சென்று விட்டார். தப்பிச் சென்றவர் இளவாலை பகுதியில் ஒளித்திருப்பதாக இளவாலை போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் போலீசார் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றுவாழல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். சுற்றாடல் பிரதி அமைச்சர் என்டன் ஜே கொடி தலைமையில் அண்மையில் ஹட்டன் சமவெளி பூங்காவில் நடைபெற்ற விசேட களப்பர் சோதனை மற்றும் முன்னேற்ற ஆய்வு சந்திப்பின் போது இந்த யோசனைகள் ஆலோசிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இணையவழி நேர முன்பதிவு முறைமை மூலம் பூங்காவுக்குள் நுழையும் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் முகாமையை மேம்படுத்தவும் முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் சுற்றாடல் பொறுப்புமிக்க சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் கட்டண முறையை மாற்றி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மையமான இந்த பூங்காவின் நீண்டகால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலே இந்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. திறந்த வழியில் வேலை செய்வோர் போதிய அளவு நீர் அருந்துவதோடு அடிக்கடி நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளிகளை கவனமாக கவனித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் குழந்தைகளை ஒருபோதும் வாகனங்களுக்குள் தனியாக விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான உடல் உழைப்பு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டு லேசான வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணியுமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள 2410 சிறிய நீர்ப்பாசன குளங்களில் 788 குளங்கள் முற்றாக வறண்டு விட்டதாகவும் மேலும் 612 குளங்களின் நீர்மட்டம் 5% கீழ் குறைந்து விட்டதாக மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நிலவும் வறட்சியான காலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தினமும் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நீர் விநியோகம் இணைந்திருத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு 7 மாவட்டங்களில் 81,929 பேருக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நெல் மரக்கறி பழங்களை பயிரிடும் விவசாயிகளுக்காக விசேட வழிகாட்டல் கோவை ஒன்றினை வெளியிடுவதற்கு எல்நினோ தொடர்பான விசேட அமைச்சரவை உபகுழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: நெற்செய்கை பழங்கள் மரக்கறி பயிரிடும் விவசாயிகளுக்காக ஏற்பட்டு வரும் வானிலையை கருத்தில் கொண்டு எவ்வாறான முறையில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது என்பது குறித்து வழிகாட்டுதல்களையும் நாங்கள் வழங்க தீர்மானித்துள்ளோம்.
0: இந்த கருத்தானது எல்நினோ தொடர்பான விசேட அமைச்சரவை உபகுழு தலைவர் சுற்றாடல் அமைச்சர் தம்பிங்க பட்டப்பெத்தி அவர்களது.
2: அதே போன்று விவசாய போகங்களுக்கான ஒன்று கூடலை செப்டம்பர் 18 நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது அக்டோபர் 15 அளவில் அடுத்த போகத்திற்கான பயிற்சிக நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என அறிவிப்பதாக தீர்மானித்துள்ளோம். அக்டோபர் 15 தமது பயிற்சிக நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முடியாத விவசாயிகளுக்காக குறைந்தபட்சம் அக்டோபர் 25 அளவில் இந்த பயிற்சிக நடவடிக்கை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றோம்.
1: மின்னேரியா தேசிய பூங்காவில் வசிக்கும் காட்டு யானைகளுக்கு உணவையும் நீரையும் தேடிக் கொள்வது இக்கால பகுதியில் பாரிய பிரச்சனையாகியுள்ளது. காட்டு யானை கூட்டங்கள் இக்கால பகுதியில் நீரை தேடி தொடர்ச்சியாக மின்னேரியா குளத்திற்கு வர ஆரம்பித்துள்ளன.
2: 6048 குடும்பங்களுக்கு நாங்கள் தற்போது குடிநீர் வசதிகளை வழங்கி வருகின்றோம். 86368 பேருக்கு நாங்கள் குடிநீர் வசதிகளை ஏற்கனவே வழங்கி வருகின்றோம். இந்த வலயத்தில் வனவிலங்கு திணைக்களத்தினால் வில்பத்து யால பூந்தல உடவளவ குமண தேசிய பூங்காக்களில் வழக்கமான நீர் விநியோகத்துடன் ஒப்பிடும் போது 2 வாரங்களுக்குள் நீர் விநியோகம் 10.1 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 683,000 லிட்டர்களை நாங்கள் பவுசர்கள் மூலமாகவும் சூரிய மோட்டார்கள் மூலமாகவும் விநியோகித்துள்ளோம். தேசிய பூங்காக்களுக்குள் 113 குளங்கள் நீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய பூங்காக்களுக்குள் 113 குளங்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த வறட்சியால் செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை யால தேசிய பூங்காவை சுற்றுலா பயணிகளுக்காக மூடுவதற்கு வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த எல்நினோவினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதே போன்று வடமத்திய மாகாணங்கள் மன்னார் மொனராகலை மாவட்டம் போன்ற இடங்களிலும் அதிகூடிய தாக்கம் காணப்படுகின்றது.
0: இந்த கருத்தானது வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான அவர்களது.
2: இந்த மாதம் நிறைவடையும் போது இதன் தாக்கம் காணப்படுகின்ற பிரதேசங்களில் படிப்படியாக மழை ஆரம்பமாகும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த மாதம் முழுவதும் குறித்த பிரதேசத்திற்கு மழை குறைவாகவே கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று தென்மேற்கு பகுதியிலும் கடந்த மாதம் முழுவதும் ஓரளவு மழையை பெற்றுக் கொண்டோம். இந்த மாதமும் தென்மேற்கு பகுதிகளில் சபரகமோ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரலியா போன்ற மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தின் பின்னர் பெரும்பாலான பிரதேசங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனுடன் அக்டோபர் மாத இறுதியில் அதிக மழை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நவம்பர் மாதத்தில் வளமையை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து இலங்கையில் இந்த வருடம் இதுவரை 95,493 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 10,157 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இந்த வருடத்தில் டெங்கு காரணமாக 72 பேர் உயிரிழந்துள்ளார்கள். டெங்கு மரண வீதம் 0.76% பதிவாகியுள்ளது. மாகாண ரீதியில் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர் பதிவாகியுள்ளார்கள். அங்கு இதுவரை 50,506 பேர் டெங்குவால் பாதிப்படைந்துள்ளார்கள். மேலும் இலங்கையின் 50 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிகம் பரவும் அபாய பகுதிகளாக தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த மக்கள் தமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றி சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும், காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜோன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமாராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 தேதி கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்துறையின் முன்னேற்றத்துக்காக குறிப்பிடத்தக்க சேவையாற்றிய மற்றும் கடல்சார் துறையில் தொழில்முறை தர வெளிப்பாடுகளை காண்பித்த சிறந்த நபர்களுக்கு இந்த விருதை வழங்கும் முறை 1930 தொடங்கப்பட்டது. இதற்கமைய கடற்படை ஆய்வுத்துறையின் முன்னேற்றம் பிராந்திய சமுத்திர ஒத்துழைப்பு மற்றும் பிரான்ஸ் இலங்கை இடையிலான சமுத்திர தொடர்புகளை வலுப்படுத்துவதற்காக ரியர் அட்மிரல் தம்மிக குமார வழங்கிய தனித்துவமான பங்களிப்பை பாராட்டி இலங்கைக்கான பிரான்ஸ் தூதராலே இந்த கௌரவமிக்க விருதுக்காக ரியர் அட்மிரல் தம்மிக குமார பரிந்துரைக்கப்பட்டார். மேலும் ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றி இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக 2024 தொடங்கப்பட்ட பிராந்திய சமுத்திர ஆய்வு மையத்தை நிறுவுவதற்கும் அதன் வளர்ச்சிக்கும் ரியர் அட்மிரல் தம்மிக குமார வழங்கிய பங்களிப்பு அங்கு சிறப்பான முறையில் பாராட்டையும் பெற்றிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்குட்பட்ட சாதனையாளர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் பங்கேற்றார். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பங்கு தந்தை அர்ப்பணி எஸ் அஜந்தன் தலைமையிலும், முல்லைத்தீவு மாவட்ட குரு முதல்வர் ராஜசிங்கம் அடிகளார் அவர்களது ஆன்மீக தலைமையிலும் இடம்பெற்ற இந்த மதிப்பளிவு நிகழ்வானது விருந்தினர்கள் மற்றும் சாதனையாளர்கள் வரவேற்புடன் ஆரம்பமானது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல், விருந்தினர்களது உரைகள், மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு புதுக்குடியிருப்பு பங்கிற்குட்பட்ட சாதனையாளர்களும் மதிப்பளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன், உள்நாட்டு இறவரி திணைக்கள பிரதி ஆணையாளர் செபஸ்தி அருள்ராஜ்குமார், வவனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கற்கைகள் பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் மதிவதனி, புதுக்குடியிருப்பு உதவி பிரதி செயலாளர் கிரிதரன் டென்சியா, புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய முதல்வர் அர்ப்பணி ரோபின்சன் ஜோசப் அடிகளார், சட்டத்தரணி வி எஸ் எஸ் தனஞ்சியன், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி முதல்வர் நெவிட் ஜீவராசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 46th நினைவு தினம் பவனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. பவனியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தன்னாயகம் அடிகளாரின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதோடு தன்னாயகம் அடிகளார் தொடர்பான சிறப்புரையும் இடம்பெற்றிருந்தது. மாநகர சபை முதல்வர் காண்டிபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை உறுப்பினர்களான ரவீந்திரன், தர்மரத்னம், முன்னாள் செட்டிக்குள பிரதிசபையின் தவிசாளர் ஜெகதீஸ்வரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழ்மணி அகலங்கன், பொது அமைப்பை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும், 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:28 ஐக்கியராஜ்யத்தில் 1:28. தமிழில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கு நன்றிகள். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை மூண்டுள்ளது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பலர் காயமடைந்துள்ளார்கள். டெல்டா பாசனத்திற்கான மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ள நிலையில் கால்வாய் தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தம் எதுவும் கிடையாது என பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா நேற்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல் நிலை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி 2 பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெட்டிக்கழக அரசு நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரும் 5 கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா ஹெட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அனல் மின் நிலையங்களின் பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெட்டிக்கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த மெட்டியோ ஹாரோன் வான்டைக் மற்றும் உக்ரைனை சேர்ந்த ஹெமின்ஸ்கி விக்டர் ஆகியோரிடம் தீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகாமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கார்கே பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்து ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்படுபவரே குற்றவாளியா என பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. நேபாளத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ராசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்நாட்டு இராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவா நேற்று தெரிவித்தார். இதையடுத்து நேபாள இராணுவத்திற்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். உத்தரப்பிரதேச மாநில மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்டா காட்டில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து 4 பேரின் உடல்களும் 2 ஆம்புலன்ஸ் மூலமாக நேபாள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக மகாராஜ்கஞ்ச் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவில் 32 வயது பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் 1 தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளார்கள். '26-27 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்திர முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28.03 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பு வெப்பநிலை 27.34 டிகிரி செல்சியஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தமிழகம் முழுவதும் உள்ள 52 கோவில்களில் இன்று முதல் பக்தர்கள் தொலைபேசி எடுத்து செல்ல இந்து சமய அறநிலை தடை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதியில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 7 மில்லியனுக்கு பிரம்மனை முன்னின்று நடத்தும் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் விக்கிரவண்டி உட்பட 26 மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 உயர்ந்து 1,15,080 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,385 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2,500 4,850 உயர்ந்துள்ளது. நேபாள பிரதமர் பாலேந்திரா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். சீன நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய குற்றத்தின் பேரில் சீனாவில் 10 தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன தனது உரிமையாளருக்காக அடித்து செல்லப்பட்ட வீடு இருந்த இடத்தை விட்டு நகராமல் வளர்ப்பு நாய் ஒன்று காத்திருக்கின்றது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள். கிரீஸ் நாட்டில் பல அடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டினுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையொப்பமிட்டுள்ளது. மொடர்னா மெர்க் நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மெக்சிகோவில் காவல் நிலையத்திற்கு வெளியே நடந்த குண்டு வெடிப்பில் 7 காயமிட்டுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி, வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. நியூயார்க் நகர மேயர் லோரன் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண நூற்றுக்கணக்கானோர் கூடினார்கள். நியூயார்க்கின் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே போட்டி நடைபெற்றுள்ளது. முழு கடையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹாங்காங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதற்காக அறிவித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக திரு ஜான் ஜெனர்ஸ் பொறுப்பேற்க உள்ளார். நியூயார்க் நகரின் டைம் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்திக்கொண்ட பெண்ணை காவல்துறையினர் சுட்டு கொண்டுள்ளார்கள். நேற்று நடந்த சம்பவத்தில் அந்த பெண் இன்னொருவரை காயப்படுத்தியதாக தெரிய வருகின்றது. இருண்ட ஆற்றல், கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ராமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டுள்ளது.

தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கை மேசை பந்து வீரர் டாபி சமரகுரு மற்றொரு வெற்றியை பதிவு செய்துள்ளார். குரோசியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் நவியாவுக்கு எதிரான போட்டியில் ஜிம்பாப்வே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றியை பெற்றுள்ளது. ஜூன் 23 மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோவோ யோகோவிச் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கான சனை வழங்குகின்றார்கள் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியே வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 380 ரூபா 65 சதம், இந்தியாவில் 110 ரூபா 14 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 327 ரூபா 96 சதம், இந்தியாவில் 94 ரூபா 91 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 405 ரூபா 5 சதம், இந்தியாவில் 117 ரூபா 21 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444 ரூபா 16 சதம், இந்தியாவில் 128 ரூபா 51 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236 ரூபா 52 சதம், இந்தியாவில் 68 ரூபா 43 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் நிறுவனத்தினர். அவரை தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பர்ஸ் லாச்சப்பரில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன்கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக மதிய பிரதான செய்திகள் விடைபெறுகின்றது.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம்
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaha.com.
3: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
4: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
9: நேரம் சரியாக 2:45 மைக்ராட்சத்தில் 1:45 இந்த நேரத்தில் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 2:30 to 3 வரை இடம்பெறும் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டு நிகழ்ச்சி வானலையில் மலர்கின்றது.

சேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள்

ஆபீஸ் என்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவல் திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழைங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது.

விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 to 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையின் தாளாட்டம். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். காற்றோடு கலந்து வரும் உன் நினைவு சாரலை எண்ணில் வாங்கி நினைந்து கொள்கிறேன். மனதில் கிறுக்கியதை அலை வந்து அழித்தாலும் என் மனதில் நீ கிறுக்கியது மரணம் வரை அழியாது.

ரசிகர்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பா ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பா ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரி

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

முதல் எளியோர் வரை கேட்டேன் ரசிப்பது இசையும் தாலாட்டம். செவ்வாய் கிழமைகளில் மதிய பிரதான செய்திகளுக்கு பின்பு உங்கள் செவிகளுக்கு இனிக்கும் இசை.

0: பாட்டம் ஆசி பூசகம்.
1: இன்னைக்கு ஒரு புட்டே
0: ஆடு மாடு கோழி காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகம். சுவை மிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகம். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசகம். பூசகம் மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசகம். பூசகம்
1: இன்னைக்கு ஒரு

கௌசிகன் பேசுகின்றேன். இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை நான் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேட்டு வசியுங்கள். மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்து

அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலிக்கிறது.

0: கேட்டது இசையும் தாளாட்டும். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆர்.ஜே. விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை இசையின் தாளாட்டு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய நன்றிகள்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
3: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 3:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக ராஜா அமெரிக்காவில் இருந்து. வணக்கம் ராஜா. நலமாக இருக்கின்றோம். நீங்கள்
1: மறந்து சாப்பிட்டீங்களா?
0: எல்லாம் எல்லாம் சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஒரு பாடல் தரங்க செல்லத்தான் படத்துல இருந்து செல்லத்தான்
0: சொல்லாமல் தவிக்கிறேன் பாட்டு கேக்குறீங்க.
1: செல்லத்தான் செல்லாமல் தவிக்கிறேன்.
0: என்னத்த சொல்ல நினைக்கிறீங்க?
1: என்னென்ன
0: என்னத்த சொல்ல நினைக்கிறீங்க?
1: நேரடியாக
0: சிவனை போய் சந்தித்து விட்டார்கள்.
1: ஓ, அது பெரிய ஒரு கவலை. எங்க யாப்பாணத்தை கோப்பாய சேர்ந்த ஒரு குடும்பம் போயிருக்கேன்.
0: ஆஸ்திரேலியால வசித்த
1: கரிசல் சொல்லி இருந்தாரு, செய்தியில சொல்லி இருந்தார்.
0: கோப்பாய சேர்ந்த 47 வயது கணவனுக்கு, 42 வயது மனைவி. எல்லாம் படிவா அப்படி மனதில பாலமாக பதிய ஒன்று. நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள்.
1: நன்றி அண்ணா.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் அமெரிக்கா ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகேஸ்வரி குணராஜா நினைக்கிறேன்.
0: வணக்கம் யோகேஸ்வரி குணராஜா, நலமா இருக்கிறீங்களா யோகேஸ்வரி?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க?
1: நல்லா சாப்பிட்டோம். இந்த வந்த ராஜா உங்களே உங்களுக்கு சாப்பாட்ட வேண்டும் உண்டாக்கி.
0: என்னம்மா
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: என்னம்மா
0: அழகென்னும் கவிதை? ஆயிரம் படைத்தான்.
1: ஆயிரம் படைத்தான்.
0: இப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: பாட்டு
0: நல்ல பாட்டு கேட்கிறீங்கல்ல பிள்ளை, இவ்வளவு பாட்டுகள், இவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாம் கிடக்குது உங்களுக்கு.
1: பாட்டு
0: எனக்கு தெரியல. அழகு நான் அன்றே தான் கூட பாட்டை கேட்க போறேன். அழகென்னும்
1: கவிதை ஆயிரம் படைத்தான்.
0: அழகு என்னும் கவிதை ஆயிரம் படைத்தான்.
1: அதான் படம் சொல்றது கையில அது கிடையாது, படம் ஓடிடும்.
0: அழகு என்னும் கவிதை ஆயிரம் படைத்தான்.
1: அழகு
0: ஆயிரம் உல்லாச பரா அப்படி இல்ல,
1: அப்படி வந்து வேற வாட்ட
0: போடுவோம். கவிதை அழகென்னும் கவிதை நன்றி வாழ்த்துக்கள். அவர் திருமதி குணநாயகி அவர்கள்
1: கேட்டார்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: மதிய வணக்கங்களுடன் பேசுவது.
0: நீங்க அவாவோட நிக்கலையா பக்கத்துல யோகேஸ்வரி அம்மாவோட?
1: என்ன
0: பாடல
1: எனக்கு வந்து சிந்து வைரவில நான் ஒரு சிந்து காவடி சிந்து
0: நீங்க ஒரு சிந்து கண்ணதாசன் யாற்று பாடல் வரி என்ன தெரியல. நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி,
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரி திருமதி குணநாகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது. நேரம் சரியாக 2:35.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் மனவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நீங்கள் யார் பேசுறீங்க?
1: அற்புதமானது நல்ல பாடல் நான் கேட்டேன், கேட்கற மாதிரி இருந்துச்சு. அப்ப கேக்குறேன். அற்புதமானது ஆனந்த மருந்தை கண்டு
0: கொண்டேன்.
1: அற்புதம் தெய்வத்தின் அருள் தான். தேசுநாதர் என்ன ஃபாதரா தானே அதுல நடிக்கிறார் முத்துராமன்.
0: அந்த பாட்டு நல்லா பிடிச்சிட்டு ராதா கனகராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை அவருக்காக தருகின்றோம். அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரத்தையும் தந்து
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிபுரத்து வந்திருக்க? எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிபுரம் இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான

0: ஒலித்த பாடலை ராதா கனகராஜா அவர்கள். நேரம் சரியாக 3:47, ஐக்கியராச்சியத்தில் 2:47. இந்த வேளையில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா, எப்படி சொன்னீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்கள் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
0: ஓம் நல்லா சாப்பிட்டோம். நீங்க?
1: நாங்களும் சாப்பிட்டோம்.
0: என்ன பாடல்?
1: அப்ப இந்த ஒரே பாடல்,
0: உன்னை அழைக்கும்.
1: என்னை அழைக்கும்?
0: உங்களையும்.
1: ஓ,
0: ஒரே பாடல் உங்களை அழைக்குமா?
1: ஓ, என் ஃப்ரெண்ட் அழகு எனக்கு விருப்பம் இல்லை பாட்டு, அவற்றை ஞாபகம் வந்து கேட்டேன்.
0: உங்களும் விருப்பம் இல்லையா?
1: எனக்கும் விருப்பம் தான், அவர் நடுகளும் படிப்பேன். அந்த பாட்டு
0: ஒரு பாட்டு இல்ல,
1: நல்ல குரலும் படிப்பேன்.
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாணவர்கள் நன்றி.

நீங்கள் கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியில் வசிக்கும் டாக்டர் ரவி அவர்கள். நேரம் சரியாக 3:51 ஐக்கியராச்சியத்தில் 2:51 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருந்தது. உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு

0: இந்த நேரத்தில் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் சகோதரி.
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் உங்களை மாதிரி சௌக்கியமா இருக்கிறோம்.
0: சாப்பிட்டீங்களா? வேலையை போவீங்களா? எங்கிருந்தோ வந்தால் படத்துல விஷயத்தோட எனக்கு வந்த பாட்டு கண்ணதாசனுடைய கவிதை எனக்கு உஷார் குறைஞ்சிடுமா? களைச்சி
1: போனேன்.
0: எல்லா இடமும் போய் போய் போய் போய் போய் போய் போய் இப்போ களைச்சி போனேன். ரெஸ்ட் எடுத்துனா எனக்கு இப்போ இது வேலை இங்கே நான் வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியாது. ஆமாம். நீங்கள் என்ன பாட்டு சியாமலா யோசிச்சு கொண்டு வந்தீங்க?
1: நான் நீலக்கடலின் ஓரத்தில்
0: அந்த பாட்டை கேட்குறீங்களா? அது வந்து விஸ்வநாதனுடைய செயல் கண்ணதாசனும் அல்லது தமிழ்வாணன் ரெண்டு ஒரு ஆள் இருக்கணும். ரெண்டு பேரில் ஒரு ஆள் கண்ணதாசனோட புனித அந்தோனியர். எப்போ வருது? நீல கடலின் ஊரத்தில் சவுந்தரராஜன் பாட்டு. என்ன
1: புனித
0: அந்தோனியார்ல நல்ல படம். நல்ல படம் என்ன
1: படம் பார்த்த ஞாபகம் இல்ல. நான் அந்தோனியர் கோயிலுக்கு போன ஞாபகம்.
0: இந்தியாவில் மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறார். வாணியம்மா பாட்டு பாட்டு அதுதான். நான் சொன்ன தமிழ் வாணன் வருவார் எழுதினு நினைச்சேன்னா
1: இது தமிழ் வாணன் எழுதினதா
0: என்ன தெரியல. வடிவந்த ரெண்டு பேரும் எழுதின கண்ணாசன் எழுதினதும் அவரும் எழுதினது.
1: நான் தேடு இல்லை டாக்டர்.
0: தமிழ் வானொலிதான் நீலக்கடலின் ஓரத்தில்.
1: நீலக்கடலின்
0: எல்லாத்திலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பாட கேட்டீங்க? நீலக்கடலின் ஓரத்திலையா? பாடு அந்த பாட்டு தான் கேட்டீங்க. நான் சௌந்தரராஜன் குரல் அந்த பாடலை உங்களுக்கு தரணும்னு செய்யாமல் வடிவாக சந்தோஷமாக இருங்கோ. நன்றி.
1: நன்றி.

ஒலித்த பாடலை சகோதரி ஷியாமலா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக லக்மாலி கருணநாயக்காவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி வகிக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இவர் தற்போது பதவி வகிக்கின்றார். வெளியம்பிட்டிய பகுதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தனாவின் வீட்டிற்கு பின்புறமாக ஓடும் தெல்கா அறக்கால்வாயில் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்று செவ்வாய்க்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பலாங்குடியில் காணாமல் போன 17 வயதுடைய 3 பாடசாலை மாணவிகள் திருகோணமலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்து விளக்கமறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 63 இலங்கை தூதரகங்களில் உயர்ஸ்தானிகள் மற்றும் அலுவல்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வெட்டமராட்சி கிழக்கு பகுதியில் சுமார் 20 ஏக்கர் அரசகாணியை இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு புத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். நேபாளத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ராசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவியாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் கனிம தொழில்துறையை வளப்படுத்தும் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் விடயங்களை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க தொடங்கியுள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அவர்கள் இப்பொழுது திருகோணமலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். 13 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 வயது இளைஞர் ஒருவரை மாதவப்பு போலீசார் கைது செய்துள்ளார்கள். வவுனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மரணாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 46வது நினைவு தினம் வவுனியாவில் நகர மத்தியில் அமைந்துள்ள

அவரது சிலைக்கு அருகே இடம்பெற்றது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பது சிக்கல் நிலை நீடிக்கும் நிலையில் சட்டவிதிகளை மீறி இரண்டு பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெட்டிக்கழக அரசு நியமிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். 2026-27 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. திருப்பதியில் செப்டம்பர் 15 முதல் 23 வரையான ஏழுமலையானுக்கு பிரம்மனை முன்னின்று நடத்தும் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறவுள்ளது. உலக செய்திகள். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2500 உயர்ந்துள்ளது. சீன நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த் தகவல் பரப்பிய கூட்டத்தின் பேரில் 10 சீனர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணாட்டில் பல அடுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையொப்பமிட்டுள்ளது. நியூயார்க் நகர மேயர் லோரான் மந்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண நூற்றுக்கணக்கானோர் கூடினார்கள். நியூயார்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே இந்த போட்டி இடம்பெற்றது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கான கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டோரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றியுள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள். இலங்கை மேசைப்பந்து வீரர் டாபி சமரவீரா மற்றொரு வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஜூன் 23 மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வேண்டும். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் tamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்தி இலங்கையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் $380.65 இந்தியாவில் ₹114. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் $327.96 இந்தியாவில் $94.91. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் $405.05 இந்தியாவில் $117.21. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் $444.16 இந்தியாவில் $128.51. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் $136.52 இந்தியாவில் $63. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு ஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:09 ஐக்கியராஜ்யத்தில் 3:09. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 4:10 to 5 வரை வானலையில் வலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு இணைந்து எமது அன்பு அறிவிப்பாளர்கள் தீபன் ரதினி கோபாலசிங்கமும் இணைந்து குரல் கொடுக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில். இதோ வானலையில் மலர்கின்றது சிந்தனை சிறகுகள்.

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேவிங் வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள்.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலர விடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்ப்பதை விட அவர்களை சொத்தாக்குங்கள். வீடு, நிலம், பணம் என அனைத்தையும் சேர்த்து அவர்களின் எதிர்காலம் குறையக்கூடாது என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நாம் இழப்பது என்ன? அவர்களுடன் செலவிட வேண்டிய நேரம், அவர்களின் சிறு மகிழ்ச்சிகளை பகிர வேண்டிய தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய அமைதி, எல்லாமே நாளைக்கு என்று தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாம் கஷ்டப்படுகின்றோம். அவர்கள் எதையும் இழக்கக்கூடாது என்பதற்காக நம்மையே இழக்கின்றோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நாமே தேடி தேடி சேர்த்து கொடுத்து விட்டால் அவர்கள் தங்களுக்காக தேட கற்றுக்கொள்வார்களா? கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவன் கஷ்டத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வானா? தோல்வியை சந்திக்காமல் வளர்ந்தவன் தோல்வியை தாங்குவானா? எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தால் வாழ்க்கையில் எதையும் தேட வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்குள் உருவாகுமா? வாழ்க்கையை எளிதாக்க நினைத்து நாம் அவர்களின் வாழ்க்கையே கடினமாக்கி கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்காக வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தால் எப்போது அவர்கள் தங்களுக்காக வாழ்வார்கள்? எப்போது உழைப்பார்கள்? எப்போது தங்கள் உழைப்பின் பலனை அனுபவிப்பார்கள்? எப்போது நிம்மதியாக சிரிப்பார்கள்? அதற்கு பதிலாக அவர் உழைக்கட்டும், அவர் சம்பாதிக்கட்டும், அவர் தன் சொத்தை உருவாக்கட்டும், அவர் தன் வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று தன் பிள்ளைகளை உழைப்பையும் பண்பையும் பொறுப்பையும் கற்றுக் கொடுத்து நல்ல மனிதர்களாக உருவாக்கட்டும். அடுத்த தலைமுறையும் தன் உழைப்பால் உயரட்டும். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே உருவாக்கும் ஒரு நல்ல பண்பாடு உருவானால் யாரும் வாழ்நாள் முழுவதும் சொத்துக்களுக்காக ஓட வேண்டியதில்லை. யாரும் தங்களை உருக்கி அடுத்த தலைமுறைக்காக மட்டும் வாழ வேண்டியதில்லை. யாரும் தங்கள் மகிழ்ச்சியையும் ஓய்வையும் நிம்மதியையும் வாழ்க்கையின் இறுதி வரை ஒத்தி வைக்க வேண்டியதில்லை. சொத்து என்பது அடுத்த தலைமுறைக்காக நாம் சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு மனிதனும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய செல்வம். ஆகவே பிள்ளைகளுக்காக சொத்துக்களை மட்டும் சேர்க்காதீர்கள். அவர்கள் சொத்துக்களை உருவாக்கும் ஆற்றலை சேர்த்துக் கொடுங்கள். பணம் அல்ல பண்பை கொடுங்கள். சொத்து அல்ல சுய நம்பிக்கையை கொடுங்கள். சுகம் அல்ல சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை கொடுங்கள். நீங்கள் சேர்த்த சொத்துக்களை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையாக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளையே உங்கள் மிகப்பெரிய சொத்தாக உருவாக்குங்கள். அப்போது நீங்கள் வாழ்வீர்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர்களின் பிள்ளைகளும் வாழ்வார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்காக உழைத்து, தங்களுக்காக மகிழ்ந்து, தங்களுக்காக வாழ்ந்து தங்கள் சந்ததியை நல்ல நிலையில் உருவாக்கும் ஒரு சமநிலையான வாழ்க்கை உருவாகும். வாழ்க்கையை இழந்து சொத்துக்களை சேர்க்காதீர்கள். வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே பிள்ளைகளை சொத்தாக்குங்கள். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். கடவுளுக்கு கொடுக்க நினைப்பதை ஒரு ஏழையின் கையில் கொடுங்கள். மனிதனிடம் யாசகம் கேட்கும் அளவுக்கு கடவுள் ஏழை அல்ல. பசியோடு நிற்கும் மனிதனை கடந்து சென்று கல்லால் கட்டப்பட்ட இடத்தில் மட்டும் கருணையை தேடாதீர்கள். கடவுளுக்கு நாங்கள் கொடுக்கும் பொருள் அவருக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் உதவி அவனுடைய ஒரு நாளையே மாற்றிவிடலாம். வழிபடுதல் என்பது கைகளை கும்பிடுவது மட்டுமல்ல, தேவைப்படும் நேரத்தில் ஒரு மனிதனின் கைகளை பற்றி தூக்கி விடுவதும் தான். நாம் இறந்த பின் நம்மோடு வருவது நாம் சேர்த்த செல்வம் அல்ல, நாம் வாழ்ந்த போது பிறர் மனதில் விட்டு சென்ற நன்மைகள் மட்டுமே. கடவுளை தேடாதீர்கள். அவர் தேவைப்படும் இடத்தில் கடவுளாகவே இருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது.
2: நம் முன்னோர்கள் எதையும் காரணம் இல்லாமல் செய்யவில்லை. இன்று நாம் வெறும் ஃபேஷனுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் அணியும் நகைகளுக்கு பின்னால் உலகமே வியக்கும் ஒரு மாபெரும் மருத்துவ அறிவியல் ஒளிந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு விடயத்தை எப்போதாவது ஆழமாக கவனித்திருக்கின்றீர்களா? நாம் எவ்வளவுதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் தங்கத்தை காலில் அணியவே மாட்டோம். பழங்கால அரசர்கள் மற்றும் அரசிகளாகவே இருந்தாலும் கொலுசு மெட்டி போன்றவற்றை வெள்ளியில் தான் அணிவார்கள். காலில் தங்கம் அணியக்கூடாது என்பது வெறும் சம்பிரதாயமா? கிடையவே கிடையாது. அறிவியல் மற்றும் சித்த மருத்துவத்தின் படி தங்கம் என்பது உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்ட ஒரு லோகம். தங்கம் உடலின் மேல் பகுதியில், அதாவது தலை முதல் இடுப்பு வரை இருக்கும் போது அது உடலின் வெப்பத்தையும் ஆற்றலையும் சீராக காத்து ஒரு கவசம் போல செயல்படுகின்றது. அதே சமயம் வெள்ளி என்பது உடலை குளிர்ச்சியாக்கும் ஆற்றல் கொண்டது. பூமியின் காந்த சக்திக்கும் நமது நரம்பு மண்டலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. வெள்ளியானது பூமியில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை எளிதாக கிரகித்து நம் உடலுக்குள் கடத்தும் சக்தி கொண்டது. இதில் உச்சக்கட்ட அறிவியல் எங்கே இருக்கின்றது தெரியுமா? பெண்கள் காலில் அணியும் மெட்டியில் தான். கால்கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள இரண்டாவது விரலில் தான் பெண்கள் மெட்டி அணிவார்கள். அந்த விரலின் நரம்பு நேரடியாக பெண்களின் கர்ப்பப்பை மற்றும் இதயத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. வெள்ளி மெட்டி பூமியின் ஆற்றலை ஈர்த்து கர்ப்பப்பையை பலப்படுத்தி மாதவிடாய் மற்றும் இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது. தங்கத்தை இடுப்புக்கு கீழே அணிந்தால் உடல் சூடு அபரிதமாக அதிகரித்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பல நோய்கள் வர வாய்ப்புள்ளது. அதனால்தான் தலை முதல் இடுப்பு வரை தங்கமும் இடுப்புக்கு கீழே வெள்ளியும் அணியும் பிரமாண்டமான வாழ்க்கை முறையை நமது சித்தர்களும் முன்னோர்களும் வகுத்து வைத்தார்கள். நகைகளை வெறும் அழகு பொருளாக பார்க்காமல் அதை மனிதர்களின் ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு மருத்துவ கருவியாக மாற்றிய நம் தமிழர்களின் அறிவை நினைத்தால் பெருமையாக இருக்கின்றது அல்லவா? இந்த வியக்க வைக்கும் அறிவியல் உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்?
0: ஒளிபரப்பாகின்றது.

0: சிங்கமே சிவகுகள் சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள் சிவகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
1: வெளியிலிருந்து எழுந்த மனிதநேயத்தின் காவியம் சுபாஷினி மிஸ்திரி. நிதியின் கொடூரமான அடியை ஒரு பெண் நினைத்திருந்தால் வெறும் கண்ணீரால் மட்டுமே கடந்து போயிருக்க முடியும். ஆனால் தன் தனிப்பட்ட பெரும் சோகத்தை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான பெரும் நன்மையாக மாற்றிய உன்னத தாய்தான் இந்த சுபாஷினி மிஸ்திரி. மேற்கு வங்கத்தின் ஒரு ஏழை கிராமத்தில் வசித்த சுபாஷினிக்கு 23 வயதே ஆகியிருந்த போது ஒரு பேரிடி தாக்கியது. அவரது கணவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. கையில் ஒரு சத காசு கூட இல்லாததால் அவருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியவில்லை. முறையான மருத்துவ உதவி கிடைக்காததால் அவரது கணவர் சுபாஷினியின் கைகளிலேயே துடி துடித்து இறந்து போனார். அன்று 4 குழந்தைகளுடன் அனாதையாக நின்ற அந்த இளம் தாய் கண்ணீரோடு ஒரு சபதத்தை எடுத்தார். பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக இனி என் கண்முன்னால் எந்த ஓர் உயிரும் அழியக்கூடாது. படித்த படிப்போ பரம்பரை சொத்தோ இல்லாத ஒரு ஏழை பெண் மருத்துவமனை கட்டுவதாவது? உலகம் அவரை பார்த்து பழித்து பேசியது. ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. பகலில் வீட்டு வேலைகள் செய்தார், மாலையில் காய்கறிகள் விற்றார். கூலி வேலைக்காக கனமான செங்கற்களை தன் தலையில் சுமந்தார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு தன் வியர்வையின் ஒவ்வொரு துளியையும் மருத்துவமனை கட்டுவதற்காக சிறுக சிறுக சேமித்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இரவும் பகலும் உழைத்து ஒரு சிறிய நிலத்தை வாங்கினார். 1993 ஒரு சிறிய கூரை கொட்டகையில் ஏழைகளுக்கான இலவச சிகிச்சை தொடங்கியது. சுபாஷினியின் இந்த அசாத்திய உழைப்பை கண்டு வியந்த பல நல்ல உள்ளங்களும் மருத்துவர்களும் அவரோடு கைகோத்தனர். இன்று அது ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பிரமாண்ட மருத்துவமனையாக நிமிந்து நிற்கின்றது. தன் கணவரை காப்பாற்ற முடியாமல் போனாலும் தன் மகனை படிக்க வைத்து மருத்துவராகவும் மாற்றி காட்டினார் இந்த சாதனை தாய். இவரது வாழ்நாள் தியாகத்தை பாராட்டி இந்திய அரசு 2018 இவருக்கு நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. சுபாஷினி மிஸ்திரி வெறும் மனிதர் அல்ல, வறுமையையும் சோகத்தையும் தன் அசாத்திய உழைப்பால் வென்றெடுத்த ஒரு மகாசக்தி. வெளியிலிருந்து பிறக்கும் வைராக்கியம் இந்த உலகையே மாற்றும் என்பதற்கு இவரே அகச்சிறந்த உதாரணம்.
2: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களில் அலங்கரிக்க வருகிறது
3: பேனா முனை.
2: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
0: முடிவில்லா பாசம், அன்னையின் அன்பு, தந்தையின் பாசம், இரண்டுக்கும் எல்லை ஏதும் இல்லை. அன்னையின் பரிவு, தந்தையின் நேசம் விலை கொடுத்து வாங்கிட இயலாது. அமுதூட்டிய அன்னை, தோளில் சுமந்த தந்தை, இரண்டுக்கும் ஈடு இணை இல்லை. அன்னையின் அக்கறை, தந்தையின் நேர்மை வாழ்வின் எடுத்துக்காட்டு. தவழ்ந்த பருவம் முதல் தலைக்கு மேல் வளர்ந்த பருவம் வரை பெற்றோரின் கரிசனம் மாறுவதில்லை. கண்டிப்புடன் கனிவு, கருணையுடன் மகிழ்வு, ஒழுக்கத்துடன் பண்பாடு, நல்லாசிராய் பயிற்றுவிக்கும் இந்தவர்கள். மூத்தோரிடம் மரியாதை, முன்னோர்களின் வழிகாட்டுதல் எடுத்தியம்பும் பெற்றவர்கள். முடிவில்லா பாசம், என்னாலும் இல்லை வேஷம், தவறென்றால் தட்டி கேட்டிடவும் தயங்காத சீலர்கள். நல்லதை பாராட்டி உச்சி மோந்திடுவர். நல் துணியை இல்லற பந்தத்தில் இணைத்திடுவர். உறவாடி களிப்புற்று உவகையில் பூரித்திடுவர். காலமெல்லாம் காத்திடுவோம், காலடியை தொழுதிடுவோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி.

தொண்ணூறுகளின் இசை நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு பெயர் எஸ் ஏ ராஜ்குமார். ஒரு காலத்தில் காதல், நட்பு, பிரிவு, ஏக்கம் என நம் மனதின் பல உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுத்தவர் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். தொண்ணூறுகளில் தனது இனிமையான மெலடிகளால் கொடிகட்டி பறந்த அவர் தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகிலும் தனக்கென ஒரு இசை பாதையை உருவாக்கியவர். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல்களில் ஒன்றை இன்று கேட்போமா?

சிந்தனை சிறகுகள் சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: சாக்ரடீஸ். தாய்மொழி தமிழை தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: தமிழ் சங்க இலக்கியங்களில் உள்ள மிக அழகான கருத்துக்களில் ஒன்று ஐந்திணை. பண்டைய தமிழர்கள் நிலப்பரப்பை வெறும் இடங்களாக மட்டும் பார்க்காமல் அதனுடன் மனித உணர்வுகளையும் இணைத்து பார்த்தனர். அவை குறிஞ்சி, மலைப்பகுதி. மலர் குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது. இதன் கடவுள் முருகன், சேயோ. இவர்களின் வாழ்க்கை வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், குறவர் குறத்தியர். இவர்களின் பாடல்கள் காதல், வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் பாடல்கள். இவர்களின் நேரம் நள்ளிரவு, குளிர்காலம். அடுத்தது முல்லை, காடு மற்றும் மேய்ச்சல் நிலம். மலர் முல்லை. வழிபடு தெய்வம் திருமால் மாயோ. வாழ்க்கை கால்நடை வளர்ப்பு, பால் தொழில், ஆயர் ஆச்சியர். நேரம் மாலை பொழுது, கார்காலம் அதாவது மழைக்காலம். அடுத்து மருதம், பலமான சமவெளி. அவர்களின் மலர் மருதம். வழிபடு தெய்வம் இந்திரன், வேந்தன். வாழ்க்கை விவசாயம், உழவர் உழர்த்தியர். உணர்வு காதல்களுக்கு இடையிலான ஊடல், இல்லற வாழ்க்கை. நேரம் விடிய காலை, இளவினை காலம். அடுத்து நெய்தல், கடற்கரை பகுதி, மலர் நெய்தல். வழிபடு தெய்வம் வரணன், கடலோர். வாழ்க்கை மீன்பிடித்தல், உப்பு காய்ச்சுதல், முத்து குளித்தல். பரதவர் நுழையர். உணர்வு ஆழ்ந்த ஏக்கம், நீண்ட பிரிவின் துயரம். நேரம் சூரிய அஸ்தமனம், பின்பணி காலம். அடுத்து பாலை, வறண்ட நிலம். இது ஒரு சிறப்பான திணை. தொல்காப்பியம் கூறுவது போல பாலை என்பது ஒரு நிரந்தரமான நிலப்பரப்பு அல்ல. மேலும் குறிஞ்சி அல்லது முல்லை நிலங்கள் கடுமையான வெயிலால் வறண்டு பாலைவனமாக மாறுவதே இதுவாகும். இவர்களின் மலர் பாலை. தெய்வம் கொற்றவை, வெற்றி மற்றும் காட்டுக்குரிய தெய்வம். வாழ்க்கை வழிப்பறி, பயணம் எய்னர், மறவர். உணர்வு பிரிவின் துயரம், ஆபத்தான பயணம். நேரம் நண்பகல், கோடைக்காலம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. காட்டலிகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு. கூஜாவா?
4: கூஜாவா?
1: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
0: காதுகளில் வந்து விழுந்த,
1: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
0: வாழ்க்கை தந்த பாடங்கள்
1: சிறுகதையாக மலர்கின்றது.
2: கடல் சிரித்தது. எழுதியவர் எஸ் அகஸ்தியர். 3 நாட்களுக்கு முன் அந்த கடற்கரையில் முத்து பிணமாக கிடந்தான். அந்த சடலத்தின் சதை பிண்டங்கள் பிழிந்து போய் கிடந்தன. நீங்களின் மாமிச வெறி வேட்டிக்கும் கடல் அலைகளின் முரட்டு மோதல்களுக்கும் ஆளாக்கி அழுகி நெக்கு விட்டு போன அந்த பிரேதம் கரையில் சதா மோதிக்கொண்டிருந்தது. காகங்கள் அதன் கண்களை திறந்து தின்று தீர்த்து விட்டன. இன்னும் அதன் நாற்றம் வெடி அந்த ஊரை உசுப்பி விட்டு கொண்டுதான் இருந்தது. பாவம், 4 வருஷங்களுக்கு முன்தான் அடைக்கல மாதா கோயிலில் அவனை தன் நாயனாக சத்திய பிரமாணம் செய்து ஏற்றுக்கொண்ட மேரிய கூட தவிக்க விட்டு அவன் செத்து போய்விட்டாள். நாசமா போக அவள்தான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாள். அதுதான் அவன் கடல்ல விழுந்து செத்து போய்விட்டாள். பொய் சொன்னாலும் புரிஞ்சு சொல்ல வேண்டாமே. மாஞ்சோள வேதசாட்சி கோயில போய் பார், அப்போ தெரியும் மெய்யா பொய்யா என்று. கடற்கரை காற்றோடு அள்ளுப்பட்டு வந்த இந்த வார்த்தைகள் முத்துவின் தந்தை கிழவன் கைத்தானுக்கு நன்றாக கேட்டன. ஐயோ முத்து! கிழவன் குரல் எடுத்து பலமாக கத்தினான். அவனுடைய கண்கள் அந்த கடலை வெறித்து பார்த்து சபித்தன. கடலையும் குடிசையும் மாறி மாறி பார்த்து கடைசியில் கடல் மண்ணை அள்ளி எறிந்து திட்டி ஒவ்வொன்று அழுத கிழவன் மேலே பார்த்து எதிலோ லயித்தான். இருதயம் உருகியது. உருகிய அந்த இருதயத்திலே சித்து போன அவன் மகன் முத்துவும் அவன் கூட்டாளி மரியானும் பாசத்தின் சாயலில் தோன்றினார்கள். குமுறி பாயும் கடல் அலைகளை கிழித்துக் கொண்டு உலாஞ்சி உலாஞ்சி தூக்கி எறியும் தோணியின் அணியம் முத்துவை தொட்டில் குழந்தை போலாட்டியது. கருத்து திரண்டு வரும் மேகத்திவலை கூட்டங்கள் சோ என்று வெறித்து சீறி பாயும் புயல் காற்றில் பட்டு மாய்ந்தன. கடல் உருமியது, காற்று பேன அடித்து சீறியது. முத்து கூடகத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு கூதல் தீர சுருட்டு ஒன்றை பற்ற வைத்து தம்பிடி தெழுத்தான். கொண்டல் மலை குடியை கெடுக்கும் என்பது அவனுக்கு தெரியும். இப்போ அவன் மனம் கொண்டல் கரையோரம் தாவியது. மீறி என்ன பாடோ? அவன் அவளுக்காக மேலே பார்த்து செபித்தான். ஐயோ தேவனே! மீண்டும் இடி முழக்கம், கண்களை பறிக்கும் வெட்டு மின்னல். இடி முழக்கம், கண்களை பறிக்கும் வெட்டு மின்னல். இறைந்து கொட்டும் சூனாவாரி மலை, தொடர்ந்து அலறல் காற்று. அண்ணன் பாய விளக்கு! முத்து பலமாக கத்தினான். நீ ஆத்தான் கைத்து விடடா! கடையாளில் இருந்த மரியான் உத்தரவிட்டான். அந்த உத்தரவு குரல் முத்துவின் காதுகளுக்கு எட்டவில்லை.
5: மரியான் அண்ணன் என்ன சொன்னாய்
2: என்று குரல் எடுத்து கேட்டான். ஆத்தான் கைத்து அவிட்டு விடு, தோணி கடலுக்கு சரிய போகுது. முத்து பயந்தே போனான். மரக்கோள்களையும் சவளையும் எடுத்து அடங்க வைத்துவிட்டு மரியானினும் தன் உயிரை வாங்க பார்ப்பானோ என்று எண்ணி ஏங்க அவனை வெறித்து பார்க்கின்றான். சோம்பரி கழுதை! மரியான் கோபத்தோடு அழைத்தான். கரிய இருளில் அவன் முகபாவத்தை காண முடியவில்லை. நீ கதையாளில் இரு, நான் அணியத்தில் நிற்கிறேன். என்ன நடந்துகிறாய்? கூதலை பல்ல கடித்துக் கொண்டு கம்ப போடு, கூதல் பறக்கும் என்று நான் சொன்னது கேட்டதே. இவ்வாறெல்லாம் சொன்ன பின் மரியானுக்கு அவன் மீது இரக்கம் பிறந்து விட்டது. மீண்டும் ஊட்டி தாங்கடா தம்பி, அந்த கொட்டிலே போய் நெருப்பு எடுத்து கூதல் காய்வோம் என்றார். முத்துவுக்கு இப்போ உற்சாகம் கரை புரண்டோடியது. பறவை கடலை தேடி அணியத்து முனையை வைத்து தாங்கினான். எனினும் மனைவி மேரியின் நினைவு வந்ததும் அவன் பலமிழந்து சோர்வடைந்தே விட்டான். அடிக்கல மாதாவி, வீட்டிலே மேரி குளிராலும் என் நினைவினாலும் ஏங்கிச்சாவாளே, அவளுக்கு நல்ல ஆறுதலை கொடு. அவன் மேலே பார்த்து மீண்டும் வேண்டிக் கொண்டான். மேரியை அவன் கைப்பிடித்து ஒரு ஆண்டு கூட கழியவில்லை என்பது மரியானுக்கு தெரியும். கிண்டல் பண்ணினான்.
5: பொன்னியா, வீட்டுல கட்டி பிடிச்சு கொண்டிருக்காமே உழைச்சு கொட்டு வந்துட்டியே, அங்கேயும் இங்கேயும் மனமோடினால் தொழில் உருப்பட்ட மாறி தான்.
2: இதை கேட்டு முத்து தன்னை மறந்து சிரித்தான். அவள் கொடுக்கும் கொள்ளை இன்பத்தை புலன்களில் செலுத்தி கழித்தான். உடல் சென்றது, கடல் ஓய்ந்தது, காற்று அடங்கியது, விடிவள்ளி கிளம்பி விட்டது. மீறி தவியாய் தவிப்பாள். இன்னும் அவள் கல்யாண புதுப்பன் தானே, ஒரு பூவோ பிஞ்சோ பிடிக்காது. அவளுக்கு ஒரே மனக்குறை. அவனை கேட்பானே தன்னன் தனிமையில் அவள் அன்று இரவு மட்டும் சிறிய புயல் காற்றினால் அவனை எண்ணி பட்ட பாடு. அப்பப்பா, அவன் இன்னும் வரவில்லை. அவள் நெஞ்சு இருந்தது, மனம் நிலை கொள்ளாது அழிந்தது. மேலே பார்த்து மீறி மாதாவை வேண்டி சிவம் செய்தாள். மேலேயும் பறையையும் தோளில் போட்டுக்கொண்டு குடிசை நோக்கி வந்து கொண்டிருந்த முத்துவை கண்ட மீறி அழுதான். அவள் கண்கள் வீங்கி போயிருந்தன. கடந்த இரவு அவள் என் உயிருக்கு பயந்திருப்பாள், அதனால் தான் இந்த நிலைக்கு அழகி தவிக்கின்றாள். என்ன இருந்தாலும் பெண் அல்லவா என்பது அவன் அபிப்பிராயம். அதிலே அவனுக்கு ஒரு பெருமிதம். நான் தான் வந்து விட்டேனே, இனிமே நழுகிறாய்? கஞ்சி கிடந்தால் போய் கொண்டு வா. வாழ்க்கை செலவு கூறி அரசாங்க ஊழியர்கள் செய்த வேலை நிறுத்தம் கறுப்பு சந்தைக்காரர்களுக்கு யோகம் அடித்து விட்டது. சீனிக்கும் மாவுக்கும் தட்டுப்பாடு. அவன் பெனங்கட்டியையும் சூடு தேநீரையும் கொடுத்தாள். அவன் சுவைத்து குடித்தான். அவன் கன்னத்திலேயே ஒட்டியிருந்த கடற்பாசி ஒன்றை அவள் தன் மெல்லிய விரல்களால் அழுத்தி பறிவோடு எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு அருகில் அமர்ந்து விட்டாள். அவன் கண்கள் அவளை குஞ்சலாக பார்த்தன. அவள் சிரித்தாள். ஏ, இப்படி வா. அவன் அழைத்தான். அவள் எழுந்தாள். ராத்திரி பயந்துட்டியே என்று வெறி அவன் கண்களை மயக்கியது. அவள் அட்டை போல் சுருண்டு அவன் மடியில் கிடந்தாள். நீ இறந்து போய் கொண்டிருக்கும் ஜீவனுக்கு ஒரு பேச்சு வேறா? அவளால் பேச முடியவில்லை. அவனும் இரவிரவாக கடலில் மாய்ந்து நான் தான் விதியினால் மடிந்து சாகிறேன் என்றால் அவளும் அதற்காக தனிமையில் இரவு முழுவதும் பயந்து சாவதா என்ற ஒரு எண்ணம் அவனை வாட்டியது. ஒரு குழந்தை குட்டியாவது கிடைத்திருந்தால் கொஞ்சம் துணையாக கூட இருந்திருக்கும். மேரியில் வைத்த உயிர் அன்பு எப்படி இல்லாமோ சிந்திக்க வைத்தது. இப்போது அவனுக்கு தன் சித்தப்பன் மகன் மீது மனம் போய்விட்டது. அவனும் சிறு பயல்தானே, திண்டு கொழுத்து சும்மா திருநீக்கு மண்ணெடுப்பவன். அண்ணனின் பெண் சாதிக்கு துணையாக இருக்கட்டுமே. முத்து மறுநாளே மாணிக்கத்தின் சுதந்திரத்தில் மண்ணை போட்டு விட்டான். திருவிழா, பேசும் படம், முச்சந்தி, சிரிப்பு ஆகியோருக்கு மாணிக்கமினி முழுக்கு போட வேண்டியதான். அதனால் ஆத்திரம் தான் என்றாலும் அண்ணன் சொல்ல எப்படி தட்டுவது ஒப்புக்கொண்டான். அன்றும் கடல் கொத்தளித்தது, ஆனால் அவள் உள்ளமோ குதூகலித்தது. மூன்று வருடங்களாக இத்தகைய நிகழ்ச்சிகள் எத்தனையோ தடவைகள் நடந்தன. முத்து ஒரு அப்பாவி, அவன் மனம் பேதலிக்கவில்லை. அன்றொரு நாள் காற்று விட்டுவிட்டு வெறுக்கென்று உதறி தள்ளியது. மழை தூரல் ஓயவில்லை. மேகமண்டலத்தில் அலைகள் கருங்குருவிகள் போல் திரண்டு படைப்படையாக பறந்தன. தோணியில் இடிந்து போயிருந்த முத்து மேரியை நினைத்து சேமாலை ஓதினான். மீண்டும் இடி முழக்கம், கண்களை குருடாக்கும் திடீர் மின்னல், பாரி பொழியும் மழை, காற்று, மீண்டும் தொடர்ந்து காற்று, புயல். தேவ மாதாவி! அவன் மேரியை நினைத்து பலமாக கத்தினான். என்னடா பைத்தியம், ஆண்டவனிலே பழிய போட்டுக்கொண்டு தோணியை தள்ளி தாங்கு. முத்துவுக்கு மரியான் தைரியம் கூறினான். எனக்கு என்னென்ன தெரியும், அவள் என்னை அணிச்சித்து போவாளோ
5: மரியான் சிரித்தான். உருளையே மேரியையும் மாணிக்கத்தையும் பற்றி பேசப்படுவதை மரியான் அறிந்து வைத்திருந்தான். இந்த முத்து, உன் பெண் புதிசாக உன்னை நேசிக்கிறாவே, எப்ப தொடக்கம்? முத்து பரபரப்படைந்தான் எதிர்பாராத கேள்வியாதலால். என்ன அது என்ன கேட்டாய் என்றான். சரி சரி, ஊண்டி தள்ளி தாங்கு என்றவாறு ஏதோ கூறி பேச்சை ஒரு பக்கம் திருப்பினான் மரியான். எப்படியோ மூன்று கூடைகளும் இரண்டு பறைகளும் நிரம்ப மீனும் ராளும் பிடித்துவிட்ட சந்தோஷத்தில் முத்து தடுமாறினான். முத்து வலியையும் பறியையும் ஆட்டி தோளில் போட்டுக்கொண்டு துள்ளி ஆடிக்கொண்டு குடிசை நோக்கி நடந்தான். வழக்கத்துக்கு மாறாக வீடும் பூட்டி இருந்தது. சேத்தையின் ஓலை கீற்று துவாரங்களின் ஒடி தன் கண்களை அகல திறந்து பார்த்தான் முத்து. அவளை காணவில்லை. ஐயோ கடவுளே, அவன் ஏங்கி போனான். மாணிக்கம் அவனையும் காணவில்லை. மரியானின் எதிர்பாராத கேள்வி அவன் மனத்திரையில் அப்போது பழிச்சிட்டது. அடைக்கல மாதாவே என்று அவன் வாய் முணுமுணுத்தது. அவன் ஓடினான், வாழ்வழித்த ஆளிக்கே ஓடினான். அது சிரித்து அவனை வரவேற்றது. காற்று ஓய்ந்தது. சிறிது நேரத்தில் தனது அலைக்கரங்களால் கடல் தாய் அவனை தாளாட்டி மீளாத நித்திரைக்கு ஆளாக்கினான்.
6: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
2: ஒரு தலை ராகம். சில படங்கள் பார்க்கப்படுவதில்லை, உணரப்படுகின்றன. பாடசாலை முடிந்து வீட்டுக்கு போகும் வழியில் ஒரு முறை திரும்பி பார்த்த அந்த முகம், வகுப்பறையில் யாருக்கும் தெரியாமல் பார்த்த அந்த ஒரு பார்வை, பெல் அடித்ததும் நண்பர்களோடு வெளியே வந்தாலும் மனம் மட்டும் அவள் சென்ற பாதையிலேயே நின்று கொண்டிருந்த நாட்கள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அந்த காலத்தில் காதல் என்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிடுவது அல்ல. ஒரு பார்வை போதும், ஒரு புன்னகை போதும், அடுத்த நாள் அவள் வருவாளா என்று காத்திருப்பது போதும். அவள் பேசாமல் போனால் அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒன்று குறைந்து போனது போல இருக்கும். அந்த காதலுக்கு பெயர் வைக்க முடியாது, ஆனால் அது காதல் என்பதை மட்டும் மனம் நன்றாக அறிந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையின் சொல்லப்படாத காதலுக்கு திரையில் ஒரு முகம் கொடுத்த திரைப்படம் தான் ஒரு தலை ராகம். 1980 வெளியான இந்த திரைப்படம் ஒரு காதல் கதையை மட்டும் சொல்லவில்லை, ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் நம் கண் முன்னால் கொண்டு வந்தது. இந்த படத்தின் பின்னால் நின்றவர் டி ராஜேந்தர். அவர் எழுதிய வார்த்தைகளில் இளமை இருந்தது, அவர் எழுதிய பாடல்களில் ஏக்கம் இருந்தது, அவர் உருவாக்கிய காட்சிகளில் சொல்ல முடியாத காதலின் மௌனம் இருந்தது. ஒரு இளைஞனின் மனதில் காதல் எப்படி பிறக்கின்றது? அது எப்படி வளர்கின்றது? சொல்ல துணிவில்லாமல் எப்படி உள்ளுக்குள் எரிகின்றது? அதை அவர் பெரிய வசனங்களால் சொல்லவில்லை, மௌனத்தாலேயே சொல்லிவிட்டார். திரையில் வரும் அந்த இளமை முகங்கள், சங்கர், சந்திரசேகர், ரூபா உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் அந்த காலத்து மாணவர்களாக மட்டுமே தெரியவில்லை. அவர்களை பார்க்கும் போது நம்முடைய பள்ளி நண்பர்கள் நினைவுக்கு வருகின்றார்கள். நம்முடன் நடந்தவர்கள், நம்முடன் சிரித்தவர்கள், ஒரு நாள் திடீரென்று வாழ்க்கையில் இருந்து காணாமல் போனவர்கள் அனைவருமே நினைவுக்கு வருகின்றார்கள். அந்த காதலில் மிக பெரிய வலி என்ன தெரியுமா? அவன் காதலிக்கிறான் ஆனால் சொல்லவில்லை. அவளுக்கும் ஏதோ ஒரு உணர்வு இருக்கின்றதா தெரியவில்லை. அவள் ஒரு பார்வை பார்த்தால் அவன் மனதில் 1000 பூக்கள் பூக்கும். அடுத்த நாள் அவள் பேசாமல் சென்றால் அதே மனம் 1000 துண்டுகளாகும். அந்த வயதில் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் போல இருக்கும், ஒரு பார்வை என்பது ஒரு கவிதை போல இருக்கும், ஒரு பிரிவு என்பது வாழ்க்கையை முடிந்து விட்டது போல இருக்கும். அதனால் தான் இந்த படத்தின் பாடல்கள் இன்றும் மனதை தொடுகின்றன. அந்த பாடல்கள் கேட்கும் போது நாம் திரைப்படத்தை பார்க்கவில்லை, நம்முடைய கடந்த காலத்தையே கேட்கின்றோம். பாடசாலை மைதானம், வகுப்பறை, கடைசி பெஞ்ச், மதிய உணவு நேரம், சைக்கிளில் வீடு திரும்பிய மாலை, பாடசாலை வாசலில் கடைசியாக பார்த்த அந்த முகம், எல்லாமே மீண்டும் வந்து நிற்கும். சில நேரங்களில் நாம் மறந்துவிட்டதாக நினைத்த ஒருவரின் முகத்தையும் கூட. ஒருதலை காதலின் கொடுமை அதுதான். அது முடிவடையாமல் போகலாம், ஆனால் மறக்கவும் முடியாது. காலம் ஓடும், நாம் வளர்வோம், திருமணம் நடக்கும், குழந்தைகள் பிறக்கும், வாழ்க்கை மாறும். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பழைய பாடல் ஒன்று காதில் விழுந்தால் நாம் மீண்டும் அந்த பாடசாலை வயது பையனாகவோ அந்த பாடசாலை வயது பெண்ணாகவோ மாறிவிடுகின்றோம். அந்த ஒரு நிமிடத்தில் வயது மறைந்துவிடும், காலம் பின்னோக்கி போகும், நம் முன்னால் அந்த ஒரே முகம் மட்டும் தெரியும். அதனால் தான் ஒருதலை ராகம் பார்த்தவர்கள் படம் முடிந்து திரையரங்கை விட்டு வெளியே வரும்போது
5: கண்களை துடைத்துக் கொண்டே வந்தார்கள் என்று அந்த படத்தை பார்த்த தலைமுறை நினைவு கூறுகின்றது. ஏனென்றால் அவர்கள் திரையில் ராஜாவின் கதையை மட்டும் பார்க்கவில்லை, தங்களுடைய கதையை பார்த்தார்கள். சொல்லாமல் போன காதல், கிடைக்காமல் போன காதல், திரும்பி பார்க்காத காதல், அல்லது காலம் கடந்த பிறகு நினைவாக மட்டுமே மிஞ்சிய காதல். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருந்தது. சில காதல்கள் வாழ்க்கையில் நம்முடன் வருவதில்லை, ஆனால் அவை நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒருபோதும் வெளியேறுவதில்லை. ஒரு பழைய பாடலாக, ஒரு பழைய புகைப்படமாக, ஒரு பழைய பள்ளி பாதையாக, அல்லது மழை பெய்யும் ஒரு மாலையில் திடீரென்று நினைவுக்கு வரும் ஒரு முகமாக அவை நம்முள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு தலைவராக இது ஒரு திரைப்படத்தின் பெயர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் முதல் காதலுக்கு வைத்த பெயர், ஒருபோதும் சொல்ல முடியாத வார்த்தைகளுக்கு வைத்த பெயர், முடிவில்லாமல் போன கதைகளுக்கு வைத்த பெயர், மறக்க முடியாத நினைவுகளுக்கு வைத்த பெயர். பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் நேசித்த ஒரு முகம் இன்னும் உங்கள் முகம் நினைவில் இருக்கும்.

0: இதுவரை நிரம்பும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுபட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷം ആ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നാണ് ഈ സിനിമ പുറത്തുകൊണ്ടിരിക്കുക. എന്തിനാണ് നിങ്ങളുടെ புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வர போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்துவிடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நல்ல சரித்திரமே எழுதும் காலம் முடி.
4: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-77-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையாவில்

0: பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
1: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பாரிஸ் லாட்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கியராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம், ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வியையும் அதற்கான பாடலையும் தருகின்றேன் அன்புடவர்களே. இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உணவினை கூறி

குறிப்பிட்டாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடியாக உருவாக்கலாம். இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடியாக பெறலாம். கடந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் 14 அன்புறவுகள். அவர்களுடைய பதிலின் முன்பகுதி விடை வந்துவிட்டது. அன்புறவுகளே, ராணி சம்பந்தர்கள் அவர்கள் ஜெர்மனிலிருந்து இணைந்து ஒரு வாட்டி ஒடியல் என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜா அவர்கள் முகம் முகச்சுளிப்பு முந்திய படி, அதனைத் தொடர்ந்து புஷ்பவதி அம்மா அவர்கள் ஒரு வாட்டி, பத்மராணி அவர்கள் சோந்து சோத்து மாடு என்று சொல்லியிருந்தார். சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஒரு வாட்டி ஒதுக்குதல், உதயன் அவர்கள் ஒரு வாட்டி ஒடியல் கூழ் என்று சொல்லியிருந்தார். சியாமல் அவர்கள் வாடி வதங்கி வாடை என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் ஒரு வாட்டி என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஒரு வாட்டி ஒடியல் கூழ் என்று சொல்லியிருந்தார். வதனி மோகன் அவர்கள் சோந்து சோத்து மாடு என்று சொல்லியிருந்தார். ஜியா நடேசன் அவர்கள் முகம் முகநூல் என்று சொல்லியிருந்தார். முருகல் முருகல் என்று சொல்லியிருந்தார். ஏந்திமாலா அவர்கள் ஒரு வாட்டி ஒதுக்குதல் என்று சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் சோந்து சோத்து மாடு என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் சோந்து சோற்று மாடு என்று சொல்லியிருந்தார்கள். இந்த விடைகளில் முன்பகுதி விடை வந்துவிட்டது. நீங்கள் இப்பொழுது முன்பகுதி விடையையும் பின்பகுதி விடையையும் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள். இதோ அதற்கான பாடலை மீண்டும் உங்களுக்காக தருகின்றேன்.

0: சரி அன்பு உறவுகளே, பாடலை கேட்டீர்கள். பாடல் இருந்து சொல்லையும் கண்டுபிடித்து அதனுடைய சொல்லின் முதல் எழுத்து எடுத்து பின்பகுதிக்கான விடையோடு சீட்டு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, உங்களுக்காக தானே 4 தொலைபேசி அழைப்புகள் காத்திருக்கின்றது. அந்த 4 தொலைபேசியில் உங்களுக்கு விருப்பமான தொலைபேசியில் இணைந்து கொண்டு விடையை நீங்கள் கூறலாம். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் பொன்னானது அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 5:11 ஐக்கியராட்சியத்தில் 4:11 போன நேரத்தை பிடிக்க முடியாது. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
3: அம்பாள் ஸ்டோர்ஸ். நேரம் சரியாக 5:16, ஐக்கியராட்சியத்தில் 4:16. இந்த நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
3: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நலமா இருக்கணும். கேள்வி கேட்கிறேன். நான் அண்டை வெள்ளிக்கிழமை நிக்கவில்லை, எழுதையில நீங்க சொல்லினது குறையாதான லீவ் வச்சுக்கிறேன். மன்னிக்க ஒண்ணு சொல்றீங்களா?
3: என்னத்த சொல்லு?
4: திருப்பி கேள்வி இருக்க சொல்றீங்களா?
3: கேள்வியே சொல்லட்டா?
4: ஓகே,
3: உங்களுக்கு இல்லாத
4: இன்றைய
3: கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொல் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம்.
4: மனிதர்களின் குணம் உண்டு. ஏதோ டைப்ரைட்டர் வச்சு அடிக்குமா போல நீங்க.
3: என்ன பிள்ளை?
4: டைப்ரைட்டர் வச்சு அடிக்கிறதோ, ஷோர்ட் ஹேண்ட்ல எழுதுறதோ?
3: எழுது, வேகமா எழுதுறதுக்கு. நீங்க
4: இல்லையே, அப்படி விடுதலாபோடு கேக்குறேன். குணத்தினே குறிக்கும் ஒரு சொல்.
3: ஓ
4: சரி, நன்றி
3: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
4: ஓ நன்றி.
3: அவர்கள் சகோதரி குணநாயகி, அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, நான் ராதா ஹரிக்கிறேன். நிலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
5: நாங்களும் நிலமா இருக்கிறோம் அண்ணா.
3: நன்றி.
5: நான் முகம்தான் அடிக்கிறேன்.
3: நீங்க முகம்தான், நீங்க முகத்துல விடிய கட்டிக்கார.
5: முகத்துல இருந்து முடிச்சென்று சொல்றேன்.
3: முடிச்சென்ன?
5: முடிச்சு போட்டு ஆக்களை கொழுவி விடுறதானே, அப்படியும் இருக்குதானே அந்த கூடாத குணங்கள்.
3: அது கூட
5: அப்ப சாப்பாட்டையும் முடிச்சு போடுறது, அந்த முடிச்சண்ட அந்த சாப்பாட்டை முடிஞ்சது அதையும் சொல்லலாம் தானே. அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கிறேன்.
3: நன்றி வாழ்த்துகள்.
5: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
3: அவரை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பதி அம்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சௌதரி.
6: வணக்கம் ராஜா. ஓ நலமா இருக்கிறேன் அண்ணா, இருக்கிறேன்.
3: நல்லா இருங்கள். வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்?
6: வீட்டில் எல்லாரும் சாமி சட்டிவான
3: அப்புசாமி
6: அப்புசாமி மேல ரெஸ்டா வடிவா இருக்கிறார்.
3: வடிவா இருக்கிறார்.
6: முந்தி ஒரே எழுத்து தானே அவ
3: எழுத்துறதுல இப்ப பஞ்சு புடிச்சிட்டா எங்க வேலைக்கு போறாவ தெரியும்.
6: இப்ப வேலைக்கு போறாவியா? சரி,
3: அப்ப பென்சன் எடுக்க இல்ல.
6: இந்த பேர் நடுவா கேட்டு கேள்விப்பட்ட பேர்.
3: சின்ன
6: பிள்ளைதான். சின்ன பிள்ளை
3: பென்சன் கொடுக்கும்.
6: சின்ன பிள்ளையா இருக்கா வேணும்? சின்ன பிள்ளையா இருக்கணும். சிலாக்கெல்லாம் பென்சன் எடுத்துட்டு
3: பென்சன் எடுத்து
6: பென்சன் எடுத்துட்டு வேலைக்கு வாம இருக்காம வேலைக்கு போறவே
3: என்ன வயது காட்டி கொடுக்கும்.
6: வாட்டி கொடுக்கும். அதை விட வருத்தம், அந்த பென்சன் எடுத்துட்டு வீட்டை இருக்காமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸுக்கு சும்மா வேலைக்கு போயிட்டு வர்றது அந்த அவையில் இந்த கொஞ்சம் மனதுக்கு தைரியமா இருக்கும், நல்லதுன்ட்டு. இங்க எல்லாரும் அப்படித்தான். அப்போ அப்ப நான் உங்களை முகத்தை சொல்லி முகச்சொல்லி இப்போ நீங்க முகம் மட்டும் பின் ரெண்டாம் தரவும் வரக்கூட வராதுன்னு சொன்னீங்க. அப்ப இதை சொல்ல நான் சில ஆக்கள் வந்து ஆக்களுக்கு ஆக்கள் பிரச்சனைக்கு ஒரு என்ன சொல்றது மூட்டி விடு, அது முடிச்சு போட்டு விடுவினா
3: முடிச்சு போட்டு வருவது.
6: ஓ அப்படி வருமே ராஜா?
3: அப்படி வரலாம். முடிச்சு போட்டு
6: நீங்க நல்லா உள்ள
3: கொழுவி
6: நல்லா உள்ள நீங்க
3: நல்ல உள்ள வாழ்த்து
6: விடுறதோ.
3: ஓகே
6: நன்றி. நீங்க நீங்க தான் இருக்க வெச்சப்ப பார்த்து விடுங்க.
3: ஓகே சங்கஜி. அவர் திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வைபர் ஊடாக ராணி சம்பந்தர். வணக்கம். வணக்கம் ராணி சம்பந்தர், நீங்க தான் கதையுங்கள் ராணி. சரி, அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன். அவர் அங்கால வந்துட்டார். பைபரூடாக ராணி சம்பந்தன் நின்றிருந்தார். அவருடைய கதை வழியால் வரவில்லை. நன்றி. அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: நான் ஒரு பாட்டி என்று சொல்றேன். அந்த நேரம் இல்ல, வெள்ளிக்கிழமை அது நடந்தது.
3: வெள்ளிக்கிழமை
7: நான் வெள்ளிக்கிழமை நிக்கல. சரி, இப்பதான் கேட்டேன். நான் ஒரு பாட்டி எண்டு எடுப்போம் என்னன்னு சொன்னா, ஒரு முறையாவது எங்கட குரலை கேளுங்க கொண்டு கத்துறவே என்ன கடைசி இந்த பாட்டியாவது கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு பாட்டின்னு பாட்டுல இருக்கு. அப்ப ஒரு பாட்டி எங்க எடுத்து ஒட்டு கேட்டல்னு
3: சொல்றேன்.
7: ஒட்டு கேட்டல் எல்லாம் இன்னொரு சொல்லிருக்கு. ஒட்டாரம் வேண்டா
3: பிடிவாதம். பிடிவாதம் இது ஒட்டு கேட்டல்னு என்ன?
4: நீங்க எங்கனையும் கதைச்சு கொண்டு கேக்கல யாராவது அதை ஒட்டு கேக்குறது ஒட்டு கேக்குறது கேட்டுட்டு பிறகு அதை ரெடி கதைக்கிறது.
8: நன்றி
4: ஏதோ வந்ததே சொன்னேன்
3: பாப்பா. அவர்கள் அவர்களை தொடர்ந்து ராணி சம்பந்தர் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தர் நான் கதைக்கிறது கேட்குது இல்லையா? என்ன நடக்குது? ராணி சம்பந்தர் வைஃபர் தூக்கி கிடக்குது, எல்லா லைட்டும் எரியுது. திருமதி ராணி அவற்றுடைய தொடர்பு துண்டிங்க. நான் கதைக்கிறது கேட்குது இல்லையா? இப்ப மைக்க நாங்கள் மைக்க வெளியால் அமைத்தி கேட்கிறோம். அப்ப சொல்லுங்க. முகத்தை எடுத்து
4: முட்டை.
3: நன்றி, வாழ்த்துகள். அவர் சௌதரி ராணி சம்பந்தர். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜியா நடேசன்.
9: வணக்கம் ராஜா.
3: நடமா இருக்கிறீங்களா? வயது போனாங்க கதைச்சிருப்பார்கள் தங்கட வாழ்ல, கேட்டுருக்கீங்களா?
9: எனக்கு
3: சில்லற காசுகள் வச்சிருப்பேன். தால் காசுகள் புள்ளியல் கொடுத்தா தான தருவேன். அதான் முடிச்சில வைக்கிற கால கொடுத்துருவாங்க. நன்றி சகோதரம். அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும்.
10: வணக்கம் ராஜா.
3: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா?
10: பாட்டுக்கு
3: காலப்பந்தலுக்கும் சரியான சந்தம் வந்து அப்ப உங்களுக்கு கிடைக்கும். கமலமணி என்று சொல்லி வார்த்தையில வரையில
10: திருவிட்டு
3: வந்தீங்களா? நேற்று திரு சொல்றா அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
8: வணக்கம் அண்ணா.
11: வணக்கம் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள். நல்லமா இருக்கீங்களா சித்ரா?
8: ஓ நல்ல சமா இருக்கிறோம். நீங்கள்?
11: நானும் நல்லா இருக்கிறோம். உங்க அன்போடு வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்?
8: எல்லாம் நல்ல சமா இருக்கிறேன்.
11: எல்லாரும் சாப்பிட்டீங்களா?
8: ஓ எல்லாரும் சாப்பிட்டேன்.
11: சாப்பிட்டீங்க?
8: ஓ
11: மூக்கு மட்டும் சாப்பிட்டீங்க?
8: ஓ
11: ஓகே. அப்போ ஒரு சிவவாரம் பாடுங்கோ.
8: அப்ப நீங்களும் நல்ல சமா இருக்கலாம். வல்ல சிறு ஜெயவீர் கேமரா பிராச்சிட்டு கண்டு நானும் முகத்துல ரெண்டு மூணு மூணு பண்ணு சொல்றேன்.
11: உங்கட முகத்து முகமா
8: என்ன?
11: உங்கட முகமா முகத்துல இருந்து மூணு மூணு
8: ஓ
11: என்ன சித்ரா, நான் வாழ்க்கையில சொல்லு சொல்லு மூணு மூணு பே சித்ரா மூணு மூணுக்குற இல்லையே. அப்ப என்னது புள்ள மூணு மூணு?
8: அப்ப என்ன வர வந்துக்கிறீங்க?
11: நான் பிரக சாவேக்கு புள்ளை சொல்றேன்.
8: ஓகே நான்
11: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு விடையை சொல்லுங்கள். அன்பு உறவுகளை முன்பது விடை வந்துவிட்டது என்று சொல்லுகின்றேன். நீங்க வரும்பரே வேகமாக வாங்க அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்.
11: நான் நல்லா இருக்கும். உங்களோட பேரையும் மறந்து போறோம்.
8: சாம்பிராணி
11: புகையை காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கூட அப்பா அன்னைக்கு முழுகி போட்டு அப்பா இஞ்சி வாங்க இந்த சாம்பிராணி போட்டு விடுங்கோ.
8: ஓகே.
11: என்ன
8: கவலைப்படுற
11: மாதிரி சொல்ற முகத்துல
5: நன்றி
11: தலையாட்டுறா, உண்மையதான் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வராமட்டா கேட்டு வாஜான்னு வந்தவா, நீங்க வேற இல்லையன்றைக்கு மனவேதனைப்படுவோம்.
5: நன்றி,
11: வாழ்த்துகள்.
5: நன்றி, வணக்கம்.
11: அவர் திருமதி சுபாஷினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா, நல்லமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நன்றி. நான் இப்போ உங்கள் மெக்கை அமைச்சு தான் கூட இது கேட்குறேன். நான் வாரணம்மா, அப்புறமா வாரேன். மெக்கைத்தான் தூக்கி எங்களை மெக்கில் பிடிச்சி வெளியில் சத்தம் வர இல்லையா? இப்போ வருது பாருங்க. ஒரு வாட்டி எடுத்து
5: என்ன
11: செய்வீங்க?
5: நீங்க இல்ல விட கண்டுபிடிக்க மண்டேக்குல இதுதான் ஓடு ஏறுது இல்ல
11: ஏறுது இல்லையா? ஓகே, மண்டைக்கு
5: மண்டைக்கும் வயசு போச்சு.
11: ஒரு வாட்டியில இருந்து என்னமா பின்ன கூட
5: ஒழுக்கக்கேடு பின் கேள்விக்கு பொருத்தமா இருக்கு, முன் கேள்விக்கு பொருத்தமா இல்ல.
11: நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி ராஜா.
11: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஷியாமலாவை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர். வணக்கம்.
12: வணக்கம் ராஜா.
11: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா தேவி?
12: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
11: நல்லா இருக்கிறோம் சகோதரம். அதே போல் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
12: நன்றி ராஜா. நானும் ஒரு வாட்டியில இருந்து.
11: ஒரு வாட்டியா? ஒரு வாட்டி சொல்லடா. ஒரு வாட்டியில இருந்து
12: இருந்தாருந்தோ
11: சீச்சி, அது நீங்க கொப்பி இருக்கிறதில்ல புள்ள. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் சமூக காய்க்கு. நீங்க கஷ்டப்பட்டு
12: படிக்கணும்.
11: அதுக்கு உள்ள தலை வந்து இருக்கும். மூளையில பாவிக்க. அப்ப ஒரு வாட்டி என்று சொல்லி கோவில் கண்டுபிடிச்ச வந்து ஒரு வாட்டி
12: பாட்டுல
11: அப்படி இருந்தாலும் நீங்கள் அது அந்த கேளிய போட்டு பாட்டு போட்டு அடிக்கும் போது இப்படியே கண்டுபிடிப்பீங்க. அவ்வளவு கட்டிக்காரர் நீங்கள்.
12: பாட்டுல வர்ற படிக்கத்தான் கண்டுபிடிப்பிடிக்கக்கூடியதா இருக்கு. அந்த முன் பாட்டை வச்சுட்டான், முன் விடைய வச்சுட்டான் ராஜானா, பின்னுக்கு தோறணும். பின்னுக்கும் பாட்டு தந்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்கள் வந்து அங்க படிச்சதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு.
11: அழிஞ்சு போச்சு
12: ஏன்னு சொன்னா, நாங்கள் அந்த எங்க போவோம், எங்க உயிரை கொண்டு தப்புவோம், அந்த ஏக்கத்துல இருந்து என்ன அப்படியே இதா போச்சு.
11: மூளையெல்லாம் வேஸ்டா போச்சு. போர்க்கால
12: சூழ்நிலையால
11: எங்களுக்கு அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
11: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா? நன்றி மீனா, அப்படியே என்று இருங்கள். நாங்களும் நல்ல உற்சாகமா கலகலப்பாக சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செவ்வாய் தானே? ஐப்பசி செவ்வாய், புரட்டாதி செவ்வாய், புரட்டாதி பிறந்துட்டு தான் மீண்டும்
13: ஒரு
11: வாட்டியில இருந்து மீனா.
13: ஒழுக்கமின்மை.
11: என்னமா?
13: ஒழுக்கமின்மை.
11: அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
14: வணக்கம் ராஜா.
11: வணக்கம் குணநாயகி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா குணநாயகி?
14: அறிவிக்கட்டினபடி
11: சொல்லணும். அறிவிக்கட்டினபடி சொல்லுங்க.
14: ஒரு
11: வாட்டி முகம், மற்றது சோந்து, ஷியாமலா வந்து வாடி வதங்கி மற்றது முகம் ஒன்று, முகம் ரெண்டாவது ஒரு வாட்டி, மூன்றாவது சூழ்ந்து, நாலாவது வாடி வதங்கி, அஞ்சாவது சாரி அஞ்சு நாலு விட வந்திருக்கு.
14: இப்ப இது வந்து உணவுகளை குறைத்தாலும் வெறும் கூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை. ஒரு வாட்டி எடுத்து ஒப்பாரி சொல்றேன்.
11: ஒரு வாட்டி எடுத்து
14: ஒப்பாரி வைக்கிறீங்க சாப்பாடு
11: இல்லையா?
14: ஒப்பாரி
11: அதுல செத்தாக்கள வைக்கிறது ஒப்பாரி.
14: சாப்பாடு இல்ல, நீங்க கத்த வேண்டியா
11: சாப்பாடு அவர் திருமதி குணநாயகி பசுவதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவு. வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம்.
11: வணக்கம் சுசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
15: நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
11: ஐயா எப்படி இருக்கிறார்?
15: ஐயாவும் நலமாக இருக்கிறார்.
11: நன்றி. பீட்டி?
15: ஓ பீட்டியும் சூப்பரா இருக்கா.
11: பாத்துட்டீங்களா காட்சி?
15: இன்னும் இனிதான்.
11: இனிதான் பார்க்க போறீங்க. உங்களுடைய படக்காட்சி ஐந்து மணி ஆறு மணி தான் தொடங்கும்.
15: ஏழு
11: மணிக்கு முடிந்துவிடும். அடுத்த இரவு சாப்பாடு பெரிய
15: விரச்சனை.
11: அப்ப என்ன கண்டுபிடிச்சீங்கம்மா?
15: அது என்ன, ஒரு வாட்டி வரும் ஆனால் ஓனாமலே ஒன்றும் வருது. அந்த உணவோட சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லை. ரெண்டாவது படி
11: எடுப்போம்.
15: அப்ப இது சும்மா எல்லாம்
11: அதுக்கு என்ன செய்யறேன்? கைக்கு இருக்கிறதான
15: முணுமுணுக்கிறது அப்படி அந்த
11: அதே வந்து சொம்புக்கு இருக்கிற அளவுதான் எங்களுக்கு இருக்கு. உடம்புக்கு
15: அன்றைக்கு சொன்ன சோத்து மாடு அது சரியா வருது.
11: சோத்து மாடு சரியா வருது.
15: அதே உணவோட சம்பந்தப்பட்டதாயும் ஆக்கள் பேசுற மாதிரியும் வருது அல்லோ.
11: செப்டம்பர்
15: முதலாம் தேதி
11: மாறி சொல்லிட்டு
16: அவசரப்பட்டு
17: நன்றியம்மா.
16: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
18: வணக்கம் ராஜண்ணா.
16: வணக்கம் திருமதி. உங்களோட பேர்?
18: சந்திரமணி.
16: சந்திரமணி.
18: சந்திரமணி.
16: சந்திரமதி.
18: சந்திரமதி.
16: ஹரிச்சந்திரன் எப்படி இருக்கிறார்?
18: அடிவா
16: இருக்கிறார்.
18: அந்த புறத்தில்
16: என்னன்னு இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன சொல்லுகின்றார்கள் எங்களுடைய தமிழ் ஒப்பாரிதான் வைக்கிறாரு நீங்க சொல்றவர். அந்த அந்த சொல்லிலே இருந்தம்மா, உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை விடையாக பெறலாம். உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை நீங்கள் குறிப்பிடும் சொல் ஒன்றை விடையாக பெறலாம்.
18: என்ன பள்ளிக்கூடம் என்ன காலமேல என்ன உத்தியம் செய்யறீங்க உள்ள
16: எனக்கு குடநாயம்மாதான் ஒரு சகோதரம் வந்து ஓடி ஓடி
18: வருவான்.
16: அவங்க அவாக்கு இல்லாத வேலையா? அவா இவ்வளவு எல்லா வேலையும் சட்டை போட்டு செய்திருவா. ராஜாட்டு போய் பாட்டு கேட்கணும்னு ஆசையில எல்லாத்தையும் சட்டை போட்டு செய்து போட்டு நடக்க போயிருவா. நடையா இது நடையாண்டு நடப்பா. நடந்து முடிஞ்சிட்டு வந்து கை காலெல்லாம் கழுவி போட்டு ஒரு டீ வச்சு குடிப்பா. பால் டீ நல்ல சீனிய போட்டு கமகமாண்டு. நன்றியம்மா. அவர் சகோதரி வதனா அவர்கள் வதனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
19: வணக்கம் ராஜாண்ணா.
16: வணக்கம் ராணி, எப்படி இருக்கிறீங்க ராணி?
19: ஒரு வாட்டி அவள் காட்டுங்கோண்டு கதறலாம் இருக்கு, மூத்த காட்டுங்கோண்டதும் சரியா இருக்குது, ஒரு வாட்டி என்றவன் சரியா இருக்குது. அந்த வெற உணவு ஒடிசா சாதமண்டி இருக்குது, ஒடிசா சாதமண்டு, அது இந்தியாவில் ஒடிசா சாதம். மற்றது ஒத்தப்ப மண்டி இருக்கு, ஊத்தப்பத்தே ஒத்தப்ப மண்டு சொல்றதையா? நன்றி அண்ணா. அவர் சகோதரி
16: வசந்தராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார், அவருக்கும் அவர் இதயபூர்வமான நன்றி. சரி, அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:49 மைக்கராட்சியத்தில் நான்

0: வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3998 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
3: வான்கூவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கல. 5000 புரிஞ்சு இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வான்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, வான்கூவர், கனடா.
1: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமேந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம். உனக்கு நல்ல சக்திகளே.

0: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0776-24-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை.
2: பரிசு லாஷத்திலையும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கதிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9-51-15-82 3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-77-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை விலைக்கு 50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும்.

0: காப்பறுதி, ஆயுள் காப்பறுதி, வீட்டு காப்பறுதி, நிறுவனங்கள் காப்பறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்பறுதி முகவர் ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: பைனான்ஸ் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-5858.
2: மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
3: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ராஜா அண்ணாக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் உங்களுடன் நான் பயணிக்க இருக்கிறேன். அந்த வகையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள், அதனைத் தொடர்ந்து 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், அதனை போல் தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கை, உதவுவோம் என்று தமிழொலி டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும். அந்த வகையிலே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலாவதாக எனது கலையக நேரம் சரியாக 6 மணி 7 நிமிடங்கள். வழமை போல எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள் தருவதற்கு முன்பு நான் ஒரு கதையோ ஆன்மீக சிந்தனையோ சொல்வது, ஆன்மீக தகவலோ சொல்வது வழக்கம். அந்த வகையிலே வந்து நான் ஒரு இன்றும் ஒரு கதை தான். ஒரு மனிதன் வந்து ஒரு குரங்கு கூட்டம் என்று சொல்ல, ஒரு குரங்கு, ஒரு வயது முதிர்ந்த குரங்கு ஒன்று இருந்தது. அதனை சுற்றி நிறைய சிறு குரங்குகள் எல்லாம் நின்று விளையாடி கொண்டு இருந்தது. அவை அந்த குரங்கு கூட்டம் வந்து அந்த அந்த வயது முதிர்ந்த அந்த குரங்கு வந்து அவர்கள் அந்த மற்ற குரங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அறிவுரை சொல்லும் ஒரு குரங்காக அந்த அது அவை அவர் வயது மூத்தவர், அப்போ அப்படி இருந்தவர், அப்படி இருக்கல இருந்து கொண்டு இருக்கல அந்த தங்களது சுவதுக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த குரங்கிடம் சிறு குரங்கிற்கு இருப்பதும் இந்த குரங்கு அவைக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஒரு மனிதன் என்ன செய்தார்ன்னு சொல்லி சொன்னால், ஒரு செத்த மலைப்பாம்பை அந்த குரங்கு கூட்டத்தின் மத்தியில் வந்து அந்த மலைப்பாம்பை வீசி எறிந்து விட்டார். அப்படி வீசி எறிஞ்ச போது அந்த குரங்குகள் எல்லாம் டக்கண்டு அந்த அந்த முதிர்ந்த குரங்கை தள்ளி விட்டுட்டு ஆளுக்கால் ஏறி ஏறி தப்பி தப்பி தப்பி ஏறி மரத்தின் உச்சியில் போய் இருக்குது. எல்லாம் வந்து தாங்கள் தப்பிட்டினோம், ஆனால் அந்த அந்த மலைப்பாம்புக்கு நடுவிலே அந்த வயது சென்ற குரங்கு நிற்கிது. அப்போ அந்த குரங்குகள் எது எந்த குரங்குமே அந்த வயது முதிர்ந்த குரங்கை காப்பாற்ற நினைக்கவே இல்லை. எல்லாரும் மேலே இருந்து பார்க்கினோம், இப்போ இந்த மலைப்பாம்பு இந்த குரங்கை விழுங்க போகுதுன்ற அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவையே தவிர அதற்கு ஒரு அந்த வயது முதிர்ந்த குரங்குக்கு ஒரு ஆதரவும் கொடுப்பதுக்கு இல்லை. இந்த வயது முதிர்ந்த குரங்கு ஒருக்கா சுட்டுமுட்டும் பார்த்து மேலே அண்ணாந்து பார்த்தா எல்லாரும் சேஃப்டியாக இருப்பினோம், ஆனால் தான் மட்டும் இருக்குன்னா அந்த மலைப்பாம்பை பயத்துடன் பார்க்கலதான் பார்த்தால் அந்த குரங்கு அந்த மலைப்பாம்பு வந்து இறந்த மலைப்பாம்பு. அப்போ இறந்த மலைப்பாம்பை கண்டு அது இறந்ததுன்று தெரியாமலே போயிட்டினம். ஆனா ஒன்று சொல்லி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த அந்த வயது முதிர்ந்த குரங்கு வந்து ஒரு பாடத்தை படித்தது. ஒரு ஆபத்தன்று வந்தால் எல்லோரும் தங்கள் வேலையைத்தான் பார்ப்பார்களே தவிர ஒரு தரம் மற்றவர்களுக்கு தங்களது உயிரை பாதுகாக்கிறதுக்கு நிற்பார்களே தவிர மற்றவர்களோட உயிரை பாதுகாக்க நினைக்க மாட்டார்கள் என்று அந்த குரங்கு வந்து வயது முந்த குரங்கு வந்து உணர்ந்து கொண்டுச்சுது. அதே மாதிரி தான் எங்கள்ட வாழ்க்கையிலும் சிலர் சில நேரங்களில் வந்து ஒருவரை வந்து ஒரு ஒருவர் வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரங்களில் மட்டும்தான் அவர்களை வந்து தங்களோட இணைத்து வைத்துக் கொள்வார்கள். ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு கவலை வந்தால் எல்லாரும் அந்த மெல்லமா தாங்கள் தப்பினா போதும் என்று சொல்லி விட்டுட்டு போயிடுவார்கள். அவ அந்த அப்படியான நண்பர்களையோ அப்படியான உறவுகளையோ நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதற்காக ஒரு தரையும் நம்ப கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த நேரம் யார் வந்து ஒரு தர ஒரு பொருளுதவி அப்படி என்று சொல்லி செய்ய வேணும் என்றதில்லை. ஒரு மனதுக்கு ஒரு ஒரு ஒரு தென்றலாக ஒரு மயிலிறகாக ஒரு இதாக இருக்கிற ஒரு உறவை நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்க வேணும். அப்போத்தான் வந்து எங்கள்ட மன வேதனைகள் மன துன்பங்களை வந்து துடைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அந்த மன மாறுவதற்கும் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு ஏதனமாக எங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு முதலாவதாக வரும் எனது தெரிவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலி. டிஆர்டி தமிழோலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவிரிசல திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:16. அந்த வகையில் அடுத்ததாகவும் ஒரு சிறு கதை, சிறு ஒரு குட்டி கதை தான். அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு நாட்டிலே வந்து ஒரு நிறைய நாக பாம்புகள் வந்து அதிகமாக பெருகிவிட்டது. அப்போ அந்த அதிகமாக பெருகிவிட்ட உடனே அந்த நாட்டு அரசன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், குடிமக்களுக்கு சொல்லுவான், இந்த நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வளவு பாம்புகளை பிடித்து கொண்டு வருகிறீர்களோ, நாக பாம்புகளை பிடித்து கொண்டு வருகிறீர்களோ, அதுக்கு தக்கமாறு உங்களுக்கு வந்து நான் வந்து சன்மானம் வந்து உங்களுக்கு பரிசு வந்து தருவேன். உடனே என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், நாட்டு மக்கள் எல்லாரும் காட்டுக்கு போய் பாம்பை பிடித்து போய் மன்னனிடம் அதை கொடுத்து விட்டு சன்மானத்தை பெற்று வந்தார்கள். இது இப்படியே அது போய் பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து காட்டுக்கு போய் பிடிப்பதை விட நாங்கள் வீட்டிலேயே பாம்புகளை வளர்க்கலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு வீட்டிலேயே கணக்க வீடுகளில் பாம்புகளை வளர்க்க தொடங்கிட்டார்கள். அப்போ பாம்புகளை வளர்க்க தொடங்கினோன்னா ஒரு வீட்டில் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு விதமான சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் அறிவித்ததுக்கு பிரகாரம் அந்த வீடுகளை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஒரு வீடில் பல வீடு அநேகமான வீடுகள் வழிய அந்த பாம்புகளை வந்து நாக பாம்புகளை வந்து வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ அதை கண்ட மன்னன் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், இனி வந்து உங்களுக்கு வந்து பாம்புகளுக்காக நான் சன்மானம் தரப்போவதில்லை என்று சொல்லி சொன்ன உடனே என்ன செய்தார்கள், அந்த பாம்பு பிடித்து வைத்த பாம்பு எல்லாத்தையும் மக்கள் என்ன செய்தார்கள், திறந்து விட்டுட்டார்கள். அப்போ முன்பு இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் அதிகளவு நாக பாம்புகள் வந்து பெருகிவிட்டன. அப்போ பெருகின உடனே இது வந்து என்ன, இதை வந்து என்ன எப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனை இதைத்தான் சொல்கிறது வந்து கோப்ரா எஃபெக்ட்டு. அதாவது வந்து ஒரு ஒரு இருந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக புதிதாக அந்த அதை விட பல மடங்கு பிரச்சனையை உருவாக்கி விட்டு தோன்றுவிட்டு அந்த முளைத்து விட்டன. இன்னும் வந்து நிறைய முளைத்து விட்டது. அதே மாதிரி தான் இது வந்து எங்கள்ட வாழ்க்கையோடு எப்படி சம்மந்தப்படுகுதுன்னு சொல்லி சொன்னால், நாங்களும் வந்து ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு சிறு சன்மானத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. அல்லாடி உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வேலையை முடிப்பதற்காக கூடி அந்த ஒரு சிறு சன்மானம் கொடுத்து ரொக்கத கொடுத்து அந்த ஒரு வேலைக்குரிய சம்பளம் வண்டி இல்லாமல் ஒரு உதவியாக உண்ட கொடுக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த உதவி அந்த அதுக்குரிய சன்மானம் தான் பெருசாக இருக்குமே தவிர கடைசி வரையும் அந்த மன சுத்தமாக அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். இப்பவும் வந்து நாங்கள் அந்த மன சுத்தத்துக்கும் அந்த வேலைக்கு உரிய சன்மானத்தை கொடுக்கணுமே தவிர நாங்கள் அந்த உடனடி தீர்வுக்காக இந்த ஒரு காலமும் சன்மானம் கொடுக்கக்கூடாது. அப்படி நாங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து உண்மையான ஒரு பெர்ஃபெக்டான வேலை வந்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து நான் எனது தெருவில் ஒரு பாடல் வருவதற்கு முன் ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு வருவோம்.
1: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு, எந்த நாளும் முன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: உனக்கு நல்ல சரித்திரமே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது விருப்பத்தில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:21. அந்த வகையில் எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ள

0: đi xuôi.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனது தெருவில் சில திரைசெய் பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:28. அடுத்ததாக ஒரு சின்ன கதையொன்றை சொல்லிவிட்டு பேந்து ஆன்மீக குறிப்பு அளித்தலுக்கு போவோம். எப்படி என்று சொல்லிச்சுன்னா, ஒரு மான் கூட்டம் வந்து தண்ணி மான் கூட்டம் ஒன்றாக இருந்து ஒரு வளமையாக ஒரு குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கும். அதில் அப்போது வந்து ஒரு இளம் மான் வந்து தண்ணி குடிக்க போகும்போது அதுக்குள்ள இருந்து காத்து கொண்டிருந்த ஒரு முதலை வந்து அந்த இளம் மானை பிடித்து ஒரு கணத்திலே அப்படி எடுத்து உள்ளுக்கு இழுத்து விட்டது. அப்போ அதை பார்த்த குட்டி மான் ஒன்று அதை காப்பாற்றுவதற்கு ஓடி போகும். அது இந்த தாய் மான் என்ன செய்யும், பிடித்தெழுக்கும். பிடித்தெழுத்து போட்டு சொல்லும் என்னன்னு சொல்லி, ஏன் நீ போகாதே ஏன்னு சொல்லி சொன்னால், அது யார் அந்த இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உள்ளுக்கு போய் தண்ணி குடிக்க சொன்னது, கரையில் நின்று குடிச்சிருக்கலாம் தானே, நான் எப்பவும் கரையில் நின்று தான் குடிக்கிறேன் தண்ணி, இவருக்கு ஏன்ன அவர் ஒரு துணி அசட்டு துணிச்சல் அதுதான் உள்ளுக்கு போய் தண்ணி குடித்தது, அதால் தான் இன்றைக்கு அவருக்கு இப்படியான நிலை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த போகும்போ அந்த அந்த அவ்வளவு மானும் அந்த அதை காப்பாற்ற வேணும், அந்த உள்ள முதலை இழுத்து கொண்டு நிற்கும் போது அந்த மானை காப்பாற்ற வேணும் என்று நினைக்கவில்லை. தவிர அந்த மான் ஏன் போய் அதுக்குள்ள போய் தண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு போய் தண்ணி குடிப்பான் அது என்று சொல்லி அதுகின்ற தப்பத்தான் அந்த மான்கள் எல்லாம் கதைத்து கொண்டு இருந்ததே தவிர ஒரு அந்த அதை காப்பாற்ற வேணும் என்ற சிந்தனை அதற்கு அந்த மற்ற மான்களுக்கு இல்லை. ஆனால் அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த கரையில் இருந்த மான் கரை அந்த வயது போன நம்ம அந்த கொஞ்சம் பெரிய மான் என்ன செய்யும், கரையில் நின்று தண்ணி குடிக்கும். கரையில் இருந்து தண்ணி குடிக்கல, அப்போ வந்து என்ன செய்யும், முதல்ல கரைக்கு வந்து இழுத்து கொண்டு அந்த பெரிய மானை இழுத்து கொண்டு போய் சாப்பிட்டுடும். அப்போத்தான் அந்த மற்ற மான்களுக்கு ஒன்று உரைத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் உள்ளுக்கு போனாத்தான் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து கொஞ்சம் தள்ளி போனாத்தான் அது வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களது அடியை வந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி வைக்கும்போது தான் எங்களுக்கு ஆபத்தில்லை. ஆபத்துன்றது வந்து இப்பையும் வரலாம், ஒரு ஆக்சிடென்ட்ன்றது வந்து இப்பையும் வரலாம். அப்போ அது வந்து நாங்கள் கரையில் நின்றாலும் சரி நடுவுக்கு போனாலும் சரி, அந்த கரையில் நடுவுக்கு போன மானுக்கு தான் ஆபத்து, கரையில் நின்று குடித்த மானுக்கு ஆபத்தில்லைன்ற இது இல்லை. இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலேயும் நாங்கள் பார்க்கும்போது, ஒருவர் வந்து ஒரு பிஸ்னஸ்லேயே ஒரு நோகடிக்கப்பட்டாரோ அல்லது ஏதோ ஒரு வழியில் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வி அடைந்து விட்டாரோ ஒன்று அல்லது ஏதாவது இன்னத்துக்காவது ஒரு தோல்வி அடைந்தால், அவர் செய்த தப்பத்தான் நான் எல்லோரும் பார்ப்பார்களே தவிர, அவருக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததென்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அவருக்கு அந்த நிலைமைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து அவரை காப்பாற்றணும் அல்லது அவருக்கு ஒரு கை கொடுக்கணும் என்ற எண்ணம் வராது. எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லினா, ஏன் வைக்கிற வேலை, ஏன் இதை சொல்ல கேட்காம போனவ, அந்த ஏதோ அப்படியான ஒரு மனோநிலையில தான் இன்றைக்கும் வந்து மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த அதாவது அந்த விபத்தோ ஒரு விதமான ஒரு ஏற்றத்தாழ்வோ வாரதுக்கு வந்து அது வந்து யாரும் நினையா பிரகாரம் ஒவ்வொன்றும் நடக்கிறது. அப்ப நாங்க வந்து ஒன்று நடந்ததுக்கு என்ன தப்புன்ற தப்பை தேடி பிடிக்கிறதை விட்டுட்டு அதுக்குரிய ஒரு உதவியை செய்ய வேணும். உதவி செய்யாவிட்டால் உபத்திரவமாவது செய்யக்கூடாது என்றது தான் இந்த கதையின் வந்து ஒரு சுருக்கம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.
2: பரிசு சாரேகாமா கார்வான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:37. அடுத்ததாக ஒரு சிறு ஆன்மீக தகவல் என்று சொல்லி சொல்வதை விட நாங்கள் வளமையாக வந்து நாங்கள் வீடுகளை வந்து பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். எங்களது வீடுகளுக்கு வந்து பல பேர் வருவார்கள். இப்போ உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பலரும் வருவார்கள். சிலர் வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி சிலர் வரும்போது வீட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாமே என்ன செய்வீங்கள் என்று சொன்னால், அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் புதிதாக ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தாப்ப சில நேரத்தில் வந்து உறவினர்களோடு சேர்ந்து இன்னொரு அவர்களுடைய நண்பர்களோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களோ 6வது வரும்போது அவர்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு புதிதாக இருக்கலாம். அப்போ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வோம், உங்களோட சந்தோஷம், நீங்கள் உங்களோட உழைப்பு, அந்த சந்தோஷத்தை காட்டுவதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டை சுற்றி காட்டுறேன், அங்கே சுற்றி காட்டுறேன் சொல்லி அந்த புதியவர்களை வீட்டு முழுக்க கூட்டிக் கொண்டு போவீர்கள். அது அப்படி வந்து நீங்கள் வந்து யாரும் புதிதாக வீட்டுக்கு வந்தவர்களை வந்து உடனடியாக வந்து சமையல் அறை பக்கம் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், பூஜை அறையும் சமையல் அறையும் படுக்கை அறையும் ஒரு ஆலயத்துக்கு சரி, எப்படி நாங்கள் பூஜை அறையை வைத்திருக்கிறோமோ, எப்படி நாங்கள் சமையல் அறையை வைத்திருக்கிறோமோ, இப்படி படுக்கை அறையை வைத்திருக்கிறோமோ, அது மூன்றும் ஒரு தெய்வம் வாழுகிற ஒரு இடமாகத்தான் நாங்கள் அதை வந்து நாங்கள் நினைக்கணும். அது வந்து மூன்றாவது நபர் வந்து உள்ளுக்கு போவதற்கு அனுமதிக்க கூடாது. அது வந்து ஒரு துப்புரவு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து தவித்து கொள்வது வந்து நல்ல. நீங்கள் வந்து விலை தந்த கட்டில்களை வேண்டியிருக்கலாம், அல்ல விலை தந்த மாதிரி படுக்கை அறையை தயாரித்து இருக்கலாம், அல்லது நீங்கள் சமையல் அறையை விதம் விதமான வண்ணத்தில் நீங்கள் வடிவாக செஞ்சுருக்கலாம், அல்லது அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் செய்து விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய விருந்தினர்கள் உட்கார வேண்டிய விருந்தினர் அறையிலேயே தான் நாங்கள் வரவேற்பறையில் தான் அவர்களை இருத்தி வைத்து சரி அவர்கள் சில வேளைகளில் தங்க வேண்டி வரும். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்குரிய அந்த தங்குறதுக்குரிய இடங்களை நீங்கள் கொடுக்கணுமே தவிர, நீங்கள் வளமையாக தூங்கும் இடத்தை கூடி நீங்கள் அவர்களுக்கு தூங்குவதற்கு இனி இல்லையண்ட இக்கட்டான நிலைமை வந்தால் கொடுக்கலாமே தவிர, சும்மா பெருமைக்காக நீங்கள் அந்த இடங்களை கொடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு விதமான ஒரு தோஷத்தை வந்து கொண்டு வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளும் மற்றது வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்கள்ட சின்ன குழந்தைகள் இருந்தால் வந்தவர்கள கையில் உடனடியாக நீங்கள் வந்து குழந்தைகளை தூக்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வெளியில் இருந்து வருவார்கள், அவர்களோட வந்து அந்த ஒரு துப்புரவின் மேல் ஒரு அசுத்தம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அந்த எதிர்மற சக்திகள் வரும். அப்போ நீங்கள் குழந்தைகளை தூக்கி அவர்களிடம் கொடுக்கும்போது அது இலகுவாக அந்த குழந்தைகள் மீது படிந்து விடும். மற்றது வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து அந்த தங்கள்கிட்ட இந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுவார்கள், எங்கள்கிட்ட நான் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன், அப்படி செய்து வச்சுருக்கேன் சொல்லி அது எல்லாம் அந்த வருவர்களுக்கு காட்டக்கூடாது. நீங்கள் வேணுமெண்ணா போட்டுக்கொண்டு போகிக்கலாம், யாராவது பார்க்கட்டும். அதுக்காக வீட்டுக்கு வந்தவர்களிடம் நான் இதெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளுக்கு அதை அவர்கள் வந்து எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, இவையெல்லாம் ஒழித்து வைத்திருக்கணும் ஒருத்தரும் சொல்லவில்லை, அப்படி இப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் காட்டக்கூடாது. அது வந்து அவர்கள் நல்ல மனதோட பார்த்தாலோ என்ன மனதோட பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் உங்களுக்கு கண் திருஷ்டிப்பட்டு உங்களுக்கு வீட்டிலே வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். மற்றது வந்து ஒரு நாளும் வந்து அந்த சாமி அறையில் வந்து சாமி அறையை இங்கே பாருங்கள், இங்கே சாமி நாங்கள் சாமி படம் இப்படி இப்படித்தான் வைத்திருக்கிறோம்னு சொல்லி சாமி அறையை நீங்கள் திறந்து காட்டக்கூடாது. மற்றது வந்து அந்த அவைய வழி அனுப்ப போகிறோன்னு சொல்லி போட்டு நீங்கள் போய் வாசலில் நின்றுவோண்டு கன நேரன் எல்லாம் வடிவாக கதைத்து விட்டீர்கள்டா வாசலுக்கு போய் சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு வரணும். பேந்து போய் அதில் அரமணத்தியாலம் வாசலில் நின்று தூங்கி கொண்டு நின்று அப்படி நின்று கதைக்கக்கூடாது. எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு கூடாத ஒரு எதிர்மற சக்திகளைத்தான் கொடுக்கும். அதால் வந்து சில விஷயங்களை வந்து அடுத்தது வந்து வீட்டில் வந்து சிலர் வந்தோடனே சொல்வார்கள், என்ன நீங்கள் இந்த சாமானை அப்படி வச்சுருக்குறீங்க, என்ன இந்த சாமானை இப்படி வச்சுங்க, இனிமேல் இதே அங்கே வையுங்க, அதை அங்கே வையுங்க, அப்படி மாற்றி வைங்க, இப்படி மாற்றி வைங்கன்னு சொல்லி குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அல்லது ஏன் இந்த திரைச்சி இந்த கேட்டுனை இப்படி போட்டு வச்சுருக்கிறீங்களா, அல்லாட்டி இந்த டிவி ஏன் இப்படி வைத்திருக்கிறீங்க, ஆனால் அந்த ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு வந்து அந்த சொல்லாவிட்டால் அது சரி வராது. அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து அந்த அப்படியானவர்களை வந்து தவித்து கொள்ளுங்க, உங்களோட வீடுகளுக்கு அனுமதிப்பதற்கே நீங்கள் தவித்துக் கொள்ளுங்க சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வரும் எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ இந்த

0: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்தினாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க தங்கச்சே தங்கச்சி
1: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். அந்த வகை அத்துடன் சிறிய சிறிய ஆன்மீக குறிப்புகளும். அடுத்ததாக நான் சொல்ல போவது என்னன்னு சொல்லி சொன்னேன், சில நேரங்களில் எங்கள் வீடுகள் வழிய தொடர்ந்து ஒருவருக்கும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு மாறி மாறி நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாட்டி நோய்கள் இல்லாட்டியும் அந்த ஒரு ஒரு விதமான ஒரு என்னென்னு சொல்வது அது மந்த குணம் என்று சொல்வார்கள். அல்லாட்டி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு சோர்ந்து போயிருக்கிறது, சோம்பலாக இருப்பது, அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் வரும். அந்த அப்படியான நேரங்களில் நாங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நல்ல தேசிக்க நல்ல ஒரு மாசு மறுவில்லாத ஒரு தேசிக்காயை வந்து அந்த கண்ணாடி தம்ளரில் போட்டுட்டு வந்து நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் மேலே வந்து இந்த பச்சை கற்பூரம்ன்றதை வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னு சொல்லி நீங்கள் எல்லா தமிழ் கடையிலையும் பச்சை கற்பூரம் இருக்குது. அந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு நல்ல ஒரு இனி இல்லையன்ற ஒரு நல்ல வாசமான இது. அந்த பச்சை கற்பூரத்தை நாங்கள் சுவாசிக்கும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த தலையில் இருக்கிற நீர் கட்டி இருப்பது கூடி அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனையால் அந்த நீர் கூடி வெளியிலே வெளியேறும். நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரத்தை அந்த கிளாஸில் ஒரு தேசிக்காயம் போட்டு கொஞ்சம் போட்டுட்டு துளசியில் இருந்தால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஒரு ரெண்டு துளசியிலேயே அதுக்குள்ள அந்த துளசிக்கு பதிலாக துளசி இல்லாதவர்கள் அந்த மொந்தன்றது மொந்தண்டா இங்கே இந்த புதினாவைத்தானாக்கும் மொந்தன் சொல்கிறது அந்த மொந்த் திலையிலே மொண்டை போட்டுட்டு நீங்கள் உங்களது வரவேற்பறையில் நீங்கள் வைத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த தேசிக்காய் வந்து உங்களோட வீட்டில் உள்ள எதிர்மறைய சக்தி எல்லாத்தையும் இழுத்து ஒரு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு இதை கொண்டு வரும். கொஞ்சம் அந்த இப்போ சில விஷயங்களை வந்து எங்களால் மாற்ற முடியாது. இப்போ சிலதுகள் வந்து இப்போ சிலர் கேட்பார்கள் இனி என்ன இப்போ புதிதாக கொண்டு வரப்போகுதா அப்படி இப்படி என்னெல்லாம் கேட்பார்கள். அப்படி என்று இல்லை, அந்த என்ன எது இப்போ சில விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கும் அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் இன்னுமே இன்னும் எங்கள்கிட்ட காலம் இருக்குது. நாங்கள் மரணிக்கும் வரையும் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேணும், இந்த வீட்டிலே நாங்கள் வாழ வேணும். அப்படி வாழ்றது வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான ஒரு உணவு எங்களுக்கு தேவை. அந்த நிம்மதியான தூக்கத்துக்கும் இந்த நிம்மதியான உணவுக்கும் மனதிலே இருக்கிற ஒரு அமைதிக்கும் வந்து கட்டாயம் வந்து ஒரு வீட்டிலே வந்து அமைதியும் சாந்தமும் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த தேசிக்காயை நீங்கள் அப்படி வைத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த உடல் சோர்வு நீங்கள் கண் திருஷ்டியால் ஏதாவது ஏற்பட்டிருந்த அந்த தடை நீங்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த தேசிக்காயில் கொஞ்சம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒன்றில் செவ்வாய் செவ்வாய் வச்சு பாருங்கள், அல்லது வெள்ளி வெள்ளி என்று வச்சு பாருங்கள். ஒரு ஒரு ஏழு நாளைக்கு இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஒரு மாதம் நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். உங்களோட வீட்டிலே உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் வரும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து எனது பாடலை கேட்டு பார்ப்போம்.

கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி. டி ஆர் டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள்.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலிடம் இதுவரை நேரமும் எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள் கேட்டீங்கள். தொடர்ந்து வர இருப்பது கலையக நேரம் சரியாக 7:03. தொடர்ந்து வர இருப்பது

விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு முன் வருவது தமிழோடு விளையாடு. இப்பொழுது முதல் இரவு 8 மணி வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி ஊடாக சந்திக்க இருக்கிறேன். உங்களுக்காக பலவிதமான கேள்விகள் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். வரலாற்று கேள்விகள், புதிர் மாதிரி பலவிதமான வடிவங்களில் உங்களுக்கான கேள்விகள் தயாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையிலே வந்து நான் முதலாவது ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். அதற்கு பிறகு அந்த விடையை தெரிந்து கொண்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கான பலவிதமான கேள்விகள் வந்து உங்களுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து கேள்விகளை தருகிறேன். அந்த வகையிலே வந்து நான் வந்து ஒரு கேள்வி உண்டு, ஒரு கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சிந்திக்க வைக்கும் உங்களுடைய ஒரு கேள்வி வந்து, பேனாமுனையில் பிறக்கும், பேனாமுனையில் பிறக்கும், சில நேரம் பேனாமுனையின் தேவையில்லை, பேனாமுனையில் பிறக்கும் ஆனால் வந்து காயப்படுத்தாது, இது மனித மனங்களுக்குள் ஆழமாக இறங்கி யோசிக்க வைக்கும், இல்லை இது கட்டாயமாக பேனாமுனையில் தான் பிறக்கும், பேனாமுனையில் பிறக்கும் ஆனால் காயப்படுத்தாது, மனித மனங்களுக்குள் ஆழமாக இறங்கி யோசிக்க வைக்கும், அது என்னன்னு சொல்லி நான் உங்களிடம் வந்து கேட்கிறேன். திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, பேனாமுனையில் தான் பிறக்கும் ஆனால் காயப்படுத்தாது, மனித மனங்களுக்குள் ஆழமாக இறங்கி யோசிக்க வைக்கும். அது எங்களோட வானொலியிலையும் பலவிதம் வடிவங்களில் வந்து இடம்பெறுகுது. நீங்கள் அது என்னன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு வாருங்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் விட தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுக்காக பலவிதமான கேள்விகள் தயார் நிலையில் உள்ளன. நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கான அழைப்புகள் வந்து காத்திருக்கின்றது. உங்களுக்காக நானும் வந்து இங்கு காத்திருக்கிறேன். உங்களை எதிர்பார்த்து அந்த

0: அந்த வகையிலே முதலாவதாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரே. வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன். இன்று முதலாவது நேராகவே வந்து விட்டீர்கள். இன்றுதான் முதலாவது நேரா வந்திருக்கிறீர்கள். எல்லோரோடையும் கதைப்பது சந்தோஷம் தானே. எல்லோரோடையும் சேர்ந்து கதைத்து எல்லோருக்கும் எல்லோரோடையும் நிகழ்ச்சிகளை செய்வது சந்தோஷம். நீங்க இந்த இதை யோசிச்சு பாத்தீங்களா?
1: மேல
0: கவிதை என்றதை விட நான் வச்சிருந்தது சிறுகதையின் நாவலையும் தான் வச்சிருந்தேன். நான் முதல் சொல்ல எடுத்த கேள்வி வந்து வேற. ஆனா நான் சொன்ன கேள்வி வந்து டக்கண்டு மாறி எனக்கு டக்கண்டு வந்துட்டது. நான் முதலாவதாக கேட்க இருந்த இப்ப இதுக்கு ஓகே. இது வந்து சிறுகதை நாவல் கவிதை கவிதையும் சேர்த்துக் கொள்வோம். எல்லாம் வந்து பேனா முனையில தானே பிறக்குது. அது வந்து காயப்படுத்தாது, ரத்தம் சிந்த வைக்காது, ஆனா யோசிக்க வைக்கும் கட்டாயம். நான் வந்து முதலாவது உண்மையாவே கேட்க இருந்த கேள்வி வந்து மேடையும் இல்லை திரையும் இல்லை, ஆனால் குரலால் மட்டுமே உலகத்தை கண் முன்னே காட்டும் கலை எது? மேடை இல்லை திரை இல்லை, ஆனால் குரலால் மட்டும் உலகத்தையே கண் முன்னே காட்டும் கலை எது? குரலாலதான் காட்டுற கலை எதுன்னு சொல்லி நான்
1: கேக்குறேன்.
0: இல்ல பாட்டு இல்லை. வடிவா கேளுங்க. மேடையும் இல்லை திரையும் இல்லை, ஆனால் குரலால் மட்டும் உலகத்தையே கண் முன்னே காட்டும் கலை. சரி, அவர் அப்படியே இருக்கட்டும். நான் இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் என்ன சொல்லி சொன்ன. நான் உங்கள்ட்ட மூன்று கேள்விதான் கேப்பேன. மூண்டுக்கும் நீங்கள் வந்து எனக்கு வந்து விட வந்து நான் கேக்குற மூண்டும் வந்து காவண்ணா வரிசையில தான் தொடங்கும். சரியா? அந்த நீங்க காவண்ணா வரிசையில சொல்ல வேணும். இத்தனைக்கும் காவண்ணா வரிசையில தொடங்கணும் உண்டு. அடுத்தது வந்து ரெண்டு எழுத்து சொல்லு. சரியா? வனம்,
1: காடு,
0: நாணயம்,
1: காசு,
0: எருது,
1: காலை.
0: அப்ப இன்னும் ஒன்று கேக்குறேன். தரையில் வாழும் பறவை, தரைவாழ் பறவை. ஒரு பறவை ஒன்று இருக்குது.
1: செங்கழுத்தில்
0: வரும். இதையும் இன்னொன்றையும் சேர்த்து சொல்வார்கள் நடுகளும். அது அந்த இந்தியன்ஸ் அந்த அந்த கதை கேக்கலதான் இப்படி சொல்வார்கள். இதையும் சேர்த்து சொல்வார்கள். நான் நினைக்கிறேன் இதையும் சாப்பிடுறவையா இருக்கும் நினைக்கிறேன், உண்பவர்களா இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிடுவதில்லை. நாங்கள் என்று சொல்லி சொன்னா நாங்கள் சாப்பிடுவது எனக்கு தெரியாது, நான் அப்படி கேள்விப்படவில்லை. ஆனா இதுவும் ஒரு இதையும் சாப்பிட. சரி, அப்ப இது இருக்கட்டும். அப்ப நான் கேட்ட இந்த கேள்விக்கு நீங்க வெளியா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு குணநாய வசதி. எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன் திரு.
0: நன்றி நன்றி.
2: இந்த வானொலி என்ன இது சொன்னீங்க, குரலும் இல்ல என்ன மேடையும் இல்ல திரையும் இல்ல குரல் உண்டு. அதான் நீங்க இப்ப செய்கிற நேர்ச்சி வானொலி.
0: வானொலி நாடகம்.
2: வானொலி நாடகமோ அது வந்து திரையும் இல்லை
0: நான் சொல்லல வானொலி நாடகம் நாடகத்தின் மூலம்தானே பல உலகத்து கதைகள் எல்லாம் வெளியில நாங்கள் கொண்டு வருகின்ற பாரம் அப்ப அத வந்து உலகத்தின் அதுக்கு வந்து மேடையும் இல்லை திரையும் இல்லை ஆனால் குரலால மட்டும் ஒரு ஒரு ஒரு இப்ப எங்க சங்கமத்துல வர நாடகத்தை பாருங்க ஒரு தமிழ் கடை பத்ரோன்னு சொல்லி ஒரு நாடகத்தை வச்சாரு
2: வச்சாருன்னா
0: அங்கன கண் முன்னால வந்து அப்படி ஒரு ஒரு
2: கட்டாயம்
0: மற்றது வந்து இப்ப ஒரு ஒரு சுற்றுலா போயினோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை வச்சினோம்னா அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் வானொலி நாடகம் மேடையும் இல்லை திரையும் இல்லை ஆனால் குரல் மட்டும் உலகத்தையே கண் முன்னே காட்டும் கலை வானொலி நாடகம் அடுத்ததா வந்து நான் கேக்குறேன் வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் இந்த இப்படியான ஒரு கேள்வி கொஞ்சம் போ விட்டு கேப்போம் பூமிக்கு கீழே மறைந்திருக்கும் வேர் போல பூமிக்கு கீழே மறைந்திருக்கும் வேர் போல வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து மனிதர்களின் கதை சொல்லும் இலக்கிய வடிவம் எது அதாவது வந்து நான் சுருக்கமாக சொல்றது என்னன்னு சொல்ல கிராமத்து மனிதர்களின் கதை சொல்லும் கிராமத்து மனிதர்கள கதையை சொல்லும் இலக்கிய வடிவம் எது என்று நான் கேட்கிறேன் அவர் அப்படியே இருக்கட்டும் இலகுவாவே இரவு பொழுதுக்கு முன்பு சரியா
2: இரவு
0: பொழுதுக்கு முன்பு உள்ள நிலை மணமக்கள் அணிவது என்னது இரவு இரவு பொழுதுக்கு முன் இரவு வாரது வருவதற்கு முன் அடுத்தது வந்து மணமக்கள் அணிவது
2: நீங்க
0: அதை விட்டுட்டு இரவு பொழுதுக்கு முன் வாரது என்ன
2: பகல் என்ற மாலை
0: அப்ப மணமக்கள் அணிவது
2: அணிவது மாலை
0: ஓகே
2: அப்படி
0: இப்ப புரிஞ்சிட்டுதா
2: புரியுது புரிஞ்ச மாதிரி இருக்கு
0: இதத்தான பலமளமையா கொண்டு புஞ்சிரிப்பை குறிக்கும்
2: என்னையா
0: உங்களுக்கு தான் இன்னும் மூன்று கேள்வி கேப்பேன் இன்னும் ரெண்டு கேள்வி கேப்பேன் ஒரு ஆளுக்கு மூன்று கேள்வி புன்சிரிப்பை குறிக்கும் முதலாவது கேள்வி சிரிப்பை புன்சிரிப்பையும் இப்படி சொல்வது ஒரு அணிகள் அணிகளனையும் இப்படி குறிக்கும் புன்சிரிப்பையும் குறிக்கும் அணிகளனையும்
2: குறிக்கும்
0: ஓகே
2: இன்னொன்று
0: பள்ளியில் செய்யும் செயல் பள்ளிக்கு பள்ளிக்கு பாடசாலைக்கு போனா நாங்க செய்யும் செயல் மாடிக்கு செல்வதற்கு உதவும்
2: படி
0: படி ஓகே நீங்கள் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து மக்களின் கதை சொல்லும் இலக்கிய வடிவம் எது அதாவது வந்து மறைந்திருக்கும் மனிதர்களின் கதை சொல்லும் இலக்கிய வடிவம் என்ன கேக்குறேன்
2: சரியா
0: ஓகே கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் அந்த வகை அடுத்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு அடுத்த அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
3: வணக்கம் திரு
0: வணக்கம் வானொலியில சத்தம் பெறுகுது அவங்க சத்தம்
3: இருக்க
0: பாருங்க சரி ஓகே நீங்க வதனேண்ட வந்தா அப்ப உங்க நேம் பெறும் என்னடா நான் அதுல கை தொடவில்லை
3: பூமிக்கு
0: கீழே மறைஞ்சிருக்கும் வேர் போல வெளிச்சத்துக்கு பூமிக்கு கீழே வேர் மறைஞ்சிருந்தா அது வேர் தெரியாது தானே வெளியில இருக்க எங்களுக்கு அதே போல வந்து அந்த கிராமத்து வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து மக்களின் கதையை சொல்லும் இலக்கிய வடிவம் எது
3: அது கரிசல் இலக்கியமா
0: இல்ல அத வந்து ஒட்டுமொத்தமா இப்படி சொல்றது
3: கரிசல் வராது
0: இல்ல அது வராது ஒட்டுமொத்தமா இந்த பதில் வந்து வந்து ஒரு மண் வாசனை சார்ந்தா இப்படி என்று சொல்லுவான் பாடசாலையிலும் ஒரு பாடமாகவும் எடுக்கப்பட்டதா இருக்க வேணும்னு நினைக்கிறேன் தமிழ்ல ஒரு எங்களுக்கு நான் அது படிக்கல, எங்களுக்கு முதல் வந்தாக்கள் அந்த அந்த பாடத்தை படித்திருக்க வேணும். விவசாயம் இல்ல, விவசாயம் இல்ல, தமிழோடு சம்பந்தப்பட்டது. காவன்னா வரிசையில ரெண்டு சொல்லு. தரைவாழ், தரைவாழ் பறவை,
3: தரைவாழ் பறவை, காவன்னாவில ரெண்டு எழுத்துல காவன்னா.
0: அடுத்தது வாரணாசி,
3: காசி,
0: காசி. அப்ப இது இதுக்கு வந்து பறவைக்கு தெரியாது,
3: பறவைக்கு காவன்னாவில் என்ன பாரு.
0: கௌதாரியோட சேர்ந்து வரும் இப்படி சொல்லுவினாம்.
3: காடை,
0: காடை, காடை கௌதாரியன்னு சேர்த்து சொல்றது இருக்கல்ல. உணவையும் இப்படி சொல்வது ஒரு அநேகமாக மதிய மதிய மதி மதிய போஷணத்துக்கு உண்ணும் உணவு, உணவின் ஒரு பகுதியையும் இப்படி சொல்லலாம். ஒரு பறவையையும் இப்படி சொல்லலாம், ரெண்டுக்கும் ஒரே விட.
3: மதிய போஷண உணவையும் சொல்லலாம்,
0: மதிய போஷண உணவின் ஒரு பகுதி, அதையும் இப்படி சொல்லலாம். ஒரு பறவையையும் இப்படி சொல்லலாம், நல்ல சுகமானது.
3: கோழியா,
0: கோழியன்னு சோற சொல்றீங்களா?
3: இல்ல, கோழிக்கறி சொல்ற,
0: கோழிக்கறி இல்ல, நான் சொல்றேன் என்ன சொன்னா. இப்ப
3: பறவைன்றதானே,
0: பறவை, அது இது பறவையும் அப்படி சொல்றது. கிராமத்து மனிதர்களின் கதை சொல்லும் இலக்கிய வடிவம் எதுன்றதை கத்தடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலியக நேரம். சரியாக 7:17 அந்த வகையிலே கலந்து கொள்ளதற்கு வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ரோசாலி,
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, நான் உங்களுக்காக என்ன கேள்வி தயாரித்துக் கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொன்ன, மையண்ணாவில முடிகிற மூன்று சொல் எனக்கு சொல்லணும். மையண்ணாவில முடிகிறது என்று சொல்லி சொன்னா, நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும். வறுமை சொல்லுங்க. அப்ப இன்னும் ரெண்டு சொல்லி சொல்லுங்க. ஹலோ ரொசாலி, ரொசாலியின் தொடர்பு நான் ஒன்றும் செய்யவில்லை. ரொசாலி தெரியவில்லை, உங்களது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், திரும்பியும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: மாலை வணக்கம், திரு ஜெயநடேசன்.
0: இனிய மாலை வணக்கம் ஜெயநடேசன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
4: நல்லமா இருக்கிறீங்களா? உண்மையா சிறப்பான பாடல்கள் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்தது.
0: நன்றி.
4: உங்களோட தீர்வில் புது புது நல்ல பாட்டுகளா இருந்தது. எனக்கு பிடிச்ச பாட்டுகளா
0: இருந்தது.
4: சிறப்பு, வாழ்த்துக்கள்.
0: நான் வந்து இப்ப அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு வந்து ரெண்டு கேள்விக்கும் ஒரே விடைய. இது ஒரு இது வந்து உங்களுக்கு சில நேரம் பெறாது, தெரியாது. இதை குடித்தால் ஆற்றல் கிடைக்கும். இதை குடித்தால், குடித்தால் வந்தவங்களுக்கு சக்தி கிடைக்கும். இலக்கண திணையின் உட்பிரிவு. இதை குடித்தால் எங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். இலக்கண திணையின் உட்பிரிவு ரெண்டு சொல்லுது.
4: தேனோ
0: இல்ல, தேன் இலக்கண திணையில வருகுதா? இலக்கண திணையின் உட்பிரிவு. ஐந்து விதமான இது இருக்குது இதுல, இலக்கண பிரிவின் உட்பிரிவு. இலக்கணத்துல இப்ப வந்து என்ன என்னன்னு சொல்றது, அதை சொன்னா நீங்க வெளியே சொல்லி போடுவீங்க. இலக்கணத்தின் உட்பிரிவு அது அது அதை விட்டுட்டு நீங்கள் இதை சொன்னா இதை யோசிச்சு பாருங்க. இதை குடித்தால் இதை குடி சிலர் வந்து இதை தினமும் குடிப்பார்கள்.
4: ஆமாம்,
0: அது தினமும் குடிப்பார்கள். இதை குடித்தால் நான் ஒரு பரிபூர்ண உணவு என்று சொல்லலாம். இதை குழந்தைகள் விரும்பி குடிக்காது குடிப்பது
4: பால்
0: பால் பால்.
4: ஆமாம்,
0: திணையின் உட்பிரிவு வந்து ஒரு கல்வி ரெண்டு கல்வி கேக்குறேன். எல்லாம் வந்து பூனா பூனா என்று சொல்லி இப்ப உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இனிக்குமாண்டா கரும்பு, சரியா? இனிக்கும் இதே தொழிலதான் எல்லாம் முடியும். பூ மலரு முன் இருக்கும் நிலை
4: அரும்பு.
0: அரும்பு ஒரு உலோகம்.
4: இரும்பு.
0: ஓகே, இது மூணும் சரி. அப்ப நீங்க வந்து நான் இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறேன்னோ, அந்த அந்த கேள்விக்கு நீங்க வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து மக்களின் கதையை சொல்லும் இலக்கிய வடிவம் எது?
4: கிராமத்து அது நாட்டுப்பாடு.
0: ஓகே, அது நாட்டார் பாடல். மற்றும் புலம்பெயர் வாழ்வியலை உலகளவில் கொண்டு சேர்த்த புகழ்பெற்ற நாவலான பார்த்தினியம் பார்த்தினியம் மற்றும் பிள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர் யார்? சுருக்கமாக சொல்றது என்று சொல்லி சொன்னா பார்த்தினியம் மற்றும் புள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர் யார்? இது வந்து பார்த்தினியம் பார்த்தினியம் பார்த்து பாவண்ணா பார்த்தினியம் மற்றும் பிள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர் யார்?
4: பாலசிங்க.
0: இல்ல இல்ல,
4: ஈழத்து போராட்டத்துக்கு
0: ஓ புலம்பெயர்
4: காசியான்.
0: இல்ல இல்ல இல்ல, அவருக்கு ஒரு புனவியரும் இருக்குது. இவர் ஒரு பேராசிரியர்.
4: இவர் ஐயோ வருது என்ன தெரியும், பேராசிரியர்.
0: சரி, அப்ப நீங்க தேடி கொண்டு வாங்க, யோசிச்சு வாங்க.
4: யோசிச்சு வாருங்க. ஓகே, தெரியும் நான்.
0: ஓகே, யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொழி. டிஆர்டி தமிழொழி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:23. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீங்களா? வேர் மறைந்திருக்கிறது போல அந்த கிராமத்து அந்த கிராமத்து மக்களின் அந்த திறமைகள் வந்து வெளிவராமல் இருக்கிற திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் இலக்கியம் எது? அதான் சொன்ன கேட்டேன் நான். அது நாட்டார் இலக்கியம்னு சொல்லி ஜெயா நடேசன் அவர்கள் சரியான விட சொல்லிட்டேன். நீங்க என்ன விட வச்சிருந்த நீங்கள்? உங்களுக்கு சுகமானதா கேக்குறேன், சரியா? நீங்க கேள்வியும் வந்து கடைசியா வந்து உம்மண்ணாவில முடியும், சரியா? உம்மண்ணாவில முடியும் என்று சொல்றதை விட முதலாவது எழுத்து மட்டும்தான் மாறும். முதல் மூன்று எழுத்து சொல்ல,
1: மூன்று
0: எழுத்து சொல்லு. சரி, உங்களுக்கு நல்ல சுகம். கடிகாரம் காட்டுவது
1: என்னென்ன
0: முடியும்?
1: நேரம்.
0: நேரம் செடிகளுக்கு போடுவது
1: உரம்.
0: உரம் கையின் மறுபெயர்
1: கரம்.
0: கரம். ஓகே, அப்ப நீங்க நான் நீங்க வந்து இன்ன அடுத்ததா வந்து இந்த நான் கேட்ட கேள்வி என்ன? இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறேன் இல்ல, அந்த பார்த்தினியம் மற்றும் பிள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர் யார் என்று கண்டுபிடிச்சு கொண்டு வாரீங்க.
1: பிள்ளை நிலா
0: ஆசிரியர் பிள்ளை நிலா படைப்பின் பார்த்தினியா பிள்ளைனிலா டெண்டு புத்து
1: பார்த்தினியம்
0: பாவென்ன இருன்னா இத்தனை தீயன்னா நீனா ஞான அம்மன பார்த்தினியம் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழ் ஒடுபுலியோட நிகழ்ச்சி கலையங்க. நேரம் சரியாக 7:26. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமாக இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். கடந்த வாரம் காணவில்லை உங்களை, என்ன வரவில்லை நீங்கள்?
5: ஈழத்து
0: போராட்டம் மற்றும் புலம்பெயர் வாழ்ந்து அது பிரச்சனை இல்லை. அப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து நான் இந்த சாதாரண கேள்வி கேக்குறேன். நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப இந்த இப்ப கேக்குற ரெண்டு கேள்விக்கு வந்து என்னன்னு சொல்றது, கடைசியில வந்து அந்த உச்சரிப்புகள் வந்து ஒரே மாதிரி முடியும். மூன்று கேள்விக்கும் கடைசியில வந்து வர்றது வந்து ராணா உம்மன்னாண்டு முடியும். ராணா ராணாண்டா என்னன்னு சொல்றது முகம் அறத்துக்கு வர்றது, அறத்துக்கு ராணா உம்மன்னாண்ட முடியும். வீட்டின் முன்னே இருப்பது
5: முற்றம்,
0: தவறு செய்வதை சொல்வது
5: குற்றம்,
0: திருமணத்துக்கு அழைப்பது
5: சுற்றம்.
0: சுற்றம். அப்ப சரி, இன்னும் ஒரு ரெண்டு கேக்குறேன். இது வந்து பானை அம்மன்னாவில முடியும் கடைசியா. மரத்தை அறுக்க தேவை
5: கம்பம்,
0: கண்ணாடியில் தெரிவது
5: பிம்பம்,
0: குடமுழுக்குக்கு தேவை
5: கும்பம்.
0: இந்த கேள்வியை கண்டுபிடிச்சு கொண்டு வாரீங்களோ பார்த்தினியம் மற்றும் பிள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர். நன்றி வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். யாரு அச்சு? ஹலோ
6: ஹலோ
0: வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம். வதனா
6: சொல்லிவிட்டுட்டேன்.
0: இது வந்து ஒரு பேராசிரியர், ஒரு ஆண்
6: தமிழ் நதி கலைவாணி, ஒரு ஆண் தான் அதுல அதுக்கு அதுதான்
0: போட்டிருந்தார். வந்து நந்தி என்று சொல்றது,
6: நந்தியா
0: புனவியர் வந்து நந்தி. பார்த்தினியம் மற்றும் பிள்ளை நிலா படைப்புகளின் ஆசிரியர்.
6: பார்த்தினியம் நாவலின் ஆசிரியர் தமிழ் நதி கலைவாணியா.
0: பேராசிரியர் சிவனேச செல்வன்.
6: இதுல போட்டிருக்கு தமிழ் நதி கலைவாணி, பிராக்கெட்டுக்கு கலைவாணி.
0: அது அது வந்து இந்த புனப்பெயரா இருக்கலாம், உண்மையா நந்தி என்றதும் அவற்ற புனப்பெயர். பேராசிரியர் ஏ சிவனேச செல்வன் தான் இந்த பிள்ளை நிலா பார்த்தினியம் படைப்புகளுடைய ஆசிரியர். அடுத்தது வந்து நான் கேட்கிறேன், ஈழத்தில் உருவான முதலாவது தமிழ் வானொலி நாடகம் எது? புதுசா
6: கேட்கிறேன்.
0: ஈழத்தில் உருவான முதலாவது தமிழ் வானொலி நாடகம் அது வந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில் நேரலியாக ஒலிபரப்பப்பட்ட ஒரு வரலாற்று நாடகம்.
6: எத்தனை ஆமாண்டு?
0: 1950 ஆமாண்டா. ஈழத்தில் உருவான முதலாவது தமிழ் வானொலி நாடகம். உதவி வந்து 1950 இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில் நேரடியாக ஒலிபரப்பப்பட்ட வரலாற்று நாடகம்.
6: தமிழ் நாடகம் பேர் வருது.
0: சரி, அப்ப அது இருக்கட்டும், நாங்க தேடுவோம். இப்ப உங்கள்ட்ட மூன்று கேள்வி. டெண்டெழுத்து சொல்லு. முதலாவது எழுத்து மாறு மற்றதுகளுக்கு. கார்காலத்தில் பொழிவது.
6: மழை.
0: தவறான செயலை குறிப்பது.
6: ஒரு எழுத்து அப்படியே பாரு.
0: ஒரு எழுத்து மாறு. தவறான செயலை குறிப்பது.
6: தவறான
0: செயலை குறிப்பது அல்லது தவறை குறிப்பதுன்னு சொல்லலாம். இல்ல, அழைக்கிறதுன்னு சொல்றதா?
6: தவறை குறிப்பது
0: நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு வந்த அந்த 1950 செய்த இந்த இதை நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நாடகத்தை வானொலி நாடகம் நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலையக நேரம் சரியாக 7:32. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
7: வணக்கம் திரு.
0: வணக்கம் வணக்கம். உங்களைத்தான் நான் உங்களுக்கு தான் வணக்கம் சொல்றேன்.
7: சரி, வணக்கம.
0: வணக்கம். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறேன்.
7: ஓ, அந்த ஈழத்து நாடகத்தை கேட்க போறீங்களா? 50
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ஒரு நாடகம் இல்ல, நாடு நாடகம் லண்டன் கண்டே ஆண்டு நல்ல முக்கியமான ஒரு நாடகம் நடந்து.
0: மற்றது இன்னொண்டு,
7: விதானியார் வீட்டில்.
0: இன்னொண்டு,
7: மாதவி மடந்தை.
0: அதை விட இன்னொண்டு இருக்கு,
7: மிஸ்டர் குவதாசன்
0: கண்டி அரசன்.
7: இந்த நாளும் தான் நான் பார்த்தேன்.
0: கண்டி அரசன்
7: அத காண இல்லையே.
0: கண்டி அரசன் தான் நான் முதல் அந்த இது வந்து வந்தது. மற்ற கேள்வி நான் வந்து கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒற்றை வரி பாட்டில் உலகையே அளக்கும், இரண்டு அலை அடிகளில் அறத்தை சொல்லும்
7: திருக்குறள்.
0: ஓகே, வேணாம்
7: முடிக்கல சொல்லி.
0: ஓகே, தமிழ் இலக்கிய உலகில் ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் முகவரியாக திகழ்ந்த புகழ்பெற்ற சஞ்சிகை எது, பத்திரிகை எது? தமிழ் இலக்கிய உலகில் ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் முகவரியாக திகழ்ந்த பத்திரிகை எது? இது வந்து வெளிவந்த ஆண்டு வந்து 1940
7: தெரியாது.
0: தேடணும்
7: தேடணும். அப்ப தேடி கொண்டு வர வேணும்.
0: அது இருக்கட்டும். இப்ப நான் வந்து சொல்லுறேன், நீங்க நான் மூன்று கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். மூன்றுக்கும் வந்து முதலாவது எழுத்து மாறும். மூண்டெழுத்து சொல்லு. ஓவியத்தை குறிப்பது. சரி, அதுல அதுக்கு அடுத்த கேள்வி வந்து, நீரை நிரப்ப உதவும். இல்ல, அதை விட வேறு ஒன்று. நாங்கள் இதுல நிறைக்க எங்கண்ட ஊரில் நாங்கள் அப்படி செய்வதில்லை. இந்தியாவில இப்படித்தான் நீர், இதுலதான் நீர் நிரப்பார்கள், நீரை எடுத்துக்கொண்டு வருவார்கள்.
7: குடம்.
0: அப்ப ஓவியத்தை குறிப்பது.
7: முதல்
0: அடுத்தது வந்து ஈர மண்ணில் நடந்தால் படிவது.
7: கடம்.
0: கடம். அப்ப ஓவியத்தை குறிப்பது? ஓவியத்தை இப்படியும் சொல்லலாம்.
7: ஓ, அதான் இது ஒரு சொல்லுண்டு நிக்கிறதுதான் வருகிறது இல்லையே.
0: நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலையக நேரம் சரியாக 7:35. அந்த வகையில வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திரு.
0: வணக்கம். நீங்க என்னது கண்டுபிடிச்சு போட்டு போயிட்டு?
8: லண்டன் கந்தையா போயிட்டார்.
0: லண்டன் கந்தையா ஓடிட்டார். தமிழ் இலக்கிய உலகில வந்து முகவரியாக ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் முகவரியாக திகழ்ந்த புகழ் பெற்ற இப்படி இந்த வைபர் வரைக்க வாட்ஸ்அப் வரைக்கல எடுக்கத்தக்கதா இருக்குது. சில நேரத்துல எடுக்க முடியாம இருக்கா? மறுமலர்ச்சி இயக்கத்தின் முகவரியாக திகழ்ந்த புகழ் பெற்ற சஞ்சிகையின் பெயர் என்ன? 1940 வந்தது. இது வந்து ஈழத்து, நான் அதுக்கு பிறகு நான் இனி சின்னதா தாரேன். இதுக்கு வந்து அந்த இது வந்த ஈழத்து நவீன இலக்கியத்துக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தின பத்திரிகையா? 1940 வந்தது. ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் முகவரியா? ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் பத்திரிகை பாருங்களேன்.
8: மலர்ச்சி இயக்கத்தின் பத்திரிகை.
0: ஈழத்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் பத்திரிகை.
8: சரியா.
0: ஓகே, நான் இப்ப கேக்குறேன். வந்து உங்கள்ட்ட வந்து கேக்குறேன். ரெண்டுக்கும் ஒரே விட அது நீங்க டக்குன்னு சொல்லுங்க. முதலாவது வந்து புண், ரெண்டாவது வந்து உடம்பு.
8: காயம்.
0: அங்காடி இறுதியில் இருப்பது.
8: அங்காடி
0: முதலாவது அங்காடி, ரெண்டாவது இறுதியாக இருப்பது.
8: கடை.
0: கடை. ஓ, ஆசனம். நேரடியாக சொல்லாமல் சொல்லாமல் கொடுக்கப்படுவது. இல்ல, நேரடியாக சொல்லாமல் நேரடியாக சொல்லாமல் சொல்வது.
8: நேரடியாக
0: ஆசனத்துக்கு வந்து இந்த சொல்லு வந்து நானும் கேள்விப்படையில, ஆனா பிறகு தேடிப்பா கேட்கலாம். அந்த சொல்லு அப்படி இருக்குமே. இப்ப நேரடியாக சொல்லாமல் இப்படி இப்படி சொல்றதுன்னு சொல்றது, ஆனா அது வந்து ஆசனத்துக்கு சொல்வதுன்றா எனக்கு இண்டேதான் தெரியும். மறைமுகம். அந்த மறைமுகம் அதை வந்து நாங்கள் இப்படி இப்படி போட்டு கொண்டிருக்கணும். இவ நேரடியாக சும்மா சொல்லாமல் இதை இப்படி செய்துக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். தொடங்குது
8: நேரடியா
0: சொல்லாமல் இவ இப்ப இதை கதை சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இப்படி செய்யணும்னு நாங்கள் சொல்லுவோம். சொல்றேன். எனக்கு ஐமிச்சத்துல தேடி பார்த்தேன். அடுத்தது வந்து தமிழ் மாதம். துணியை ஆடையாக்க உதவும். ஆடையாக்குறதை.
8: தமிழ் மாதம்.
0: தமிழ் மாதம். அடுத்தது வந்து
8: தை.
0: ஓகே, இப்ப எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த தமிழ் பத்திரிகை
8: கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்.
0: ஓகே,
8: பிடிச்சிட்டு வர போனா
0: போனா அடுத்த கல்வியில சந்திப்போம்.
8: சரியா.
0: நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம். கலக்கிறேன். நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: அடுத்தது
0: வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் கேக்குற கேள்விக்கு வந்து ரெண்டு சொல்லு. காவன் நாவல தொடங்கும் சவி.
9: காவன் நாவல் தொடங்கும்
0: சவி.
9: காவி
0: பார பாரண்டா இதை இப்படி சொல்லுவோம். பாரன்றதுக்கு இப்படி சொல்லுவோம்.
9: நீங்களும்
0: கட்டிக்காரிதானே. மூண்டெழுத்து. ஹலோ, அப்போதான் ரொசாலியும் கதைச்சு கொண்டு கேட்கல. தொலைபேசி இப்படியே இடையில நின்று விட்டது, எனக்கு தெரியவில்லை. சைவர் ஒன்பது கதைத்து கொண்டிருக்கும் போதே நின்று விட்டது. அதே போல இப்போ ஜோசியம்மாவும் கதைத்து கொண்டிருக்கும் போது நின்று விட்டது, தெரியவில்லை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் அம்மா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம் திரு.
0: வணக்கம். முதலெடுக்க எடுக்க முடியாமல் இருந்தது. நீங்க திருப்பி எடுக்கல. இப்ப ஓகேயா வந்து இப்ப எடுக்கத்தக்கதா இருந்தது.
10: ஓ, நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி கொண்டே இருந்தேன். அப்ப ஒரு கால் சரி, ஒரு கால் லக்க பொறுத்து அடிப்பாமண்டா அடிச்சேன். நோ கிடைச்சிது, அவளுக்கு நன்றி.
0: ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க நிலமா இருக்கிறீங்க தானே?
10: ஓமாமா, நிலமா இருக்கிறேன். அப்ப இருக்க வந்த உங்களுக்கும் சந்தோஷம்.
0: எனக்கும் சந்தோஷம் தான். மேல ஓகே, தலைப்பை இப்படி சொல்றது.
10: சுருக்கி
0: சொல்லுங்க. முந்தி
10: பாட்டிலேயும்
0: வரும் முந்தி விரித்த சொல்லியெல்லாம் வரும். சரியா, நீங்க அந்த மூணாவத்தான் இனி முதல் எழுத்தான் மாத்தணும். சரியா, இனி ஒரு இனிப்பு வகை. அடுத்த கல்வி ஒரு இனிப்பு வகை.
10: பூந்தி.
0: பூந்தி. பெருத்த வயிறு. சொல்லுங்க.
10: தொப்பை.
0: நான் முதல் எழுத்து மட்டும்தான் மாறணும்.
10: பூந்தி.
0: பூந்தி. நீங்க சொல்லுறீங்களா? அந்த வடிவம்
10: தொந்தி தொந்தி
0: தொந்தி தொந்தி. மேடம் கந்தகம். கந்தகத்தை எப்படி சொல்றது? கந்தகம்.
10: இழிவாக
0: பேசுவதை இப்படி சொல்வது. அதுவும் அந்த ஒரு அழுத்தத்தை தான் நீங்க மாத்தணும். முதலாவது
10: முன்னுக்குத்தானே
0: இது சாதாரணமா நாங்க சொல்றது. இப்படி இப்படி இப்படி இப்ப கொஞ்சம் அந்த கோவமா இல்லாத ஒரு அவமதிச்சு சொல்றத இப்படி சொல்லுவார். இப்படி சொல்றன்னு சொல்றது. இப்படி இப்படி சொல்லி நான் கோவமா பேசினா பேசின கொஞ்சம்
10: இல்ல
0: நிந்தித்தல் என்று சொல்லுவேன். நீனா நிந்தி.
10: நிந்தியா? நிந்தியா.
0: நிந்தித்தல் என்று சொல்றது. நிந்தித்தல். நிந்தித்தல் இழிவா பேசுறது. ஓகே, சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
10: நீங்க பாத்து
0: ஓகே ஓகே. அடுத்த கேள்வி வந்து கேக்குறேன். 19ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் தோன்றி 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெரிய கேள்வியா
11: இருக்குதுன்றதான்
0: தமிழ் உரநட வளர்ச்சிக்கும் அச்சக கலைக்கும் வித்திட்ட வரலாற்று சிறப்புமிக்க இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா தமிழ் உரநட வளர்ச்சிக்கு வித்திட்ட பத்திரிகை எது? இது வந்து 1841 மேனிப்பாயில தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இதழ் இது. 1841 மேனிப்பாயில தொடங்கின இதழ் அதோட பேர் என்னன்னு கேக்குறேன் நான். கூணா வரிசையில தொடங்கும் முதலாவது கேள்வி வந்து
11: சொல்லு
0: பல விதமா வருகிறது. 3, 4, 5 எப்படியும் பெறும், ஆனா கூணா வரிசையில தொடங்கும். பல துறமை பல பல தலைமுறைகளாக வம்சத்தை காக்கும் கடவுள்
11: குலதெய்வம்
0: பூமி
11: குவலயம்
0: மனக்கலக்கம்
11: குணாவில
0: குழப்பமும் சரி ஓகே அதே மேட்டுக் கொள்ளலாம். நலம் விசாரிப்பு
11: குசலம்
0: கலசம்
11: குடம்
0: கும்பம் நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:49. அந்த வகையிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு சரி ஓகே அது வேற இல்லையாம்மா ஏனோதைய
9: நான்
0: இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன். குழல் வகை இசைக்கருவி அதுக்கு என்ன பெயர்? எனக்கு ரெண்டு இந்த கேள்விக்கு நீங்க ரெண்டு குழல் வகை இசைக்கருவி சொல்லுங்க.
9: உள்ளாங்குழல்
0: ஓம்
9: ரெண்டு
0: ஓம்
9: குழல்
0: சூரியன் குழல் நாதஸ்வரமும் அதுதான் குழல் வகை
9: இசைக்கருவி.
0: ஓகே காசு நேர்மை இது ரெண்டையும் குறிக்கும் ஒரு சொல்லு. இப்ப காசையும் இப்படி சொல்லலாம் நேர்மையையும் இப்படி சொல்லலாம். காசையும் இப்படி சொல்லலாம் நேர்மையையும் இப்படி சொல்லலாம். நேர்மையானவரையும் இப்படி சொல்லலாம் இப்படியானவர் சொல்லி இப்படி மிக்க இது மிக்கவர் இப்படி என்ன காசை வந்து இப்ப சில்லற காசை கிட்ட சில்லற காசு என்ன காசை இப்படி சில்லற காசையும் அப்படித்தான் சொல்றதாக்கும். காசையும் இதை சொல்லலாம் ஒரு நேர்மைக்கையும் இப்படி சொல்லலாம். நாவன் நாவன தொடங்குது
9: நாணயம்
0: நாணயம். சரி, அப்ப அடுத்தது வந்து இன்னும் ஒண்ணு, நீங்க முந்தி வந்து பணத்தை கண்டுபிடிப்பதற்கு முதல் அந்த செய்யப்பட்ட பண்ட பரிமாற்றத்தை எப்படி சொல்வது? இப்ப காசு காசு காசு கொடுத்து வேண்டி வேண்டி நாங்கள் அந்த பரிமாற்றம் செய்யறதுக்கு முதல் நடந்த பரிமாற்ற முறைய எப்படி சொல்றது?
9: விவசாயின் நண்பன்
0: வந்து மண்புழு.
9: மண்புழு
0: வந்து விவசாயிக்கு ஒரு உதவி செய்யுதான், அந்த மண்ணை
9: பதப்படுத்துதான்,
0: இயற்கையா பதப்படுத்துறதால தான் விவசாயின் நண்பன் என்று சொல்றது. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அம்மா, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம் திரு.
0: வணக்கம். என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க?
12: உதய தாரகைய கண்டுபிடிச்சேன்.
0: கரெக்ட், கரெக்டான பதில், உதய தாரகை.
12: நன்றி, நன்றி.
0: இதுக்கு தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிரயோஜனமா போச்சது, வந்து சொல்லியிருக்கல.
12: அது பிரச்சனை இல்ல,
0: தேடுறதும் ஒரு இதுதானே. தமிழ் சுடர்மணி என போற்றப்பட்ட இலங்கை அறிஞர் யார்? அடுத்த கேள்வி. தமிழ் சுடர்மணி, தமிழ் சுடர்மணி, தமிழ் சுடர்மணி. சரி, அவர் இருக்கட்டும். நான் இப்ப உங்கள்ட்ட வந்து அடுத்த கேள்வி வந்து கேக்குறேன். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரே பதில. கண்ணால் செய்வது. அடுத்த கேள்வி வந்து கொலம்பஸ் சுற்றி வந்த இடம்.
12: கொலம்பஸ் சுற்றி வந்த கண்ணால் செய்வது என்ன? கண்ணால் செய்ய,
0: கண்ணால என்ன செய்யலாம்?
12: ஜாடை காட்டலாம்.
0: இல்ல, வர கண்ணால வந்து, கண் வந்து இதுக்கு தான் உபயோகப்படும்.
12: பார்க்கிறதுக்கு.
0: பார், அடுத்தது வந்து ஒரு எண் வளைந்து ஓடுவது. அடுத்தது
12: ஆறு.
0: சரி, இப்ப நேரம் போய் கொண்டு வந்தபடியே நான் கொஞ்சம் அந்த கொண்டு வந்து
12: உங்களோட தமிழ் சுடர்மணி வந்து வையாபுரி புள்ளையா?
0: இல்லையே. தமிழ் சுடர்மணி என்று போற்றப்பட்ட இலங்கை தமிழ் சங்க பணிகளுக்கு வித்திட்ட அறிஞர்.
12: அவர் வையாபுரி இல்லையா?
0: வையாபுரி இல்லை. பண்டிதமணி என்று தொடர். பண்டிதமணி. பண்டிதமணி சி கணபதி பிள்ளை.
12: அவர் பழைய ஆள் இல்ல.
0: ஓ, அதைத்தான் அதைத்தான் கேட்டேன். பழையவரை தான் கேட்டேன், புதியவரை கேட்டேன். ஒரே பொருள். மனைவிக்கும் பெரும் வறுமையில் இருக்கும் பெண்ணையும் இப்படி சொல்வார்கள்.
12: மனைவிக்கும் பெரும் வறுமையில் இருக்கும் பெண்ணுக்குமா?
0: ரெண்டுக்கும் ஒரே பதில்.
12: மனைவிக்கு இல்லாலன்னு சொல்லி
0: அதான் அதுதான். சரி, இப்ப ஒரு ஆள்கிட்ட ஒன்று வில்லி என்றாலும் அவளும் இல்லாம இருக்கிறவள் இல்லாள்தான்.
12: அப்படி யோசிக்கல, அவளா மூளை இல்ல.
0: என்ன நீங்கள் அப்படி சொல்றீங்க? சரி, அவ இன்னும் ரெண்டு பேர் நிற்கிறோம். அந்த ரெண்டு பேரோட இந்த நிறை நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம் உங்களுடன். நன்றி, வணக்கம். நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த கலையக நேரம் சரியாக 7:55. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு. அந்த உதயதார பத்திரே 1841 மேனிப்பாயில அமெரிக்கன் மிஷன் பிரஸ்ல அடிச்சது ரெண்டு மொழியிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புதியதாரகை. அடுத்தது வந்து ரசிகமணி கே சிதம்பரநாத முதலியார் தான் நீங்க சொன்ன அந்த தமிழ் சுடர்மணி.
0: ஓ, அதுக்கு தமிழ் சுடர்மணி வந்து பிறகு பிறகு பின்னுக்கு வரவே எல்லாருக்கும் அந்த தமிழ் சுடர்மணி என்று கொடுத்தது. ஆனா முதலாவதாக கொடுத்தது வந்து சி கணபதி பிள்ளைக்கு. அதுக்கு பிறகு வந்தவைகளுக்கும் பண்டிதமணி என தமிழ் சுடர்மணி என்ற பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது.
7: அப்படி இது முதல்ல மூட இல்லையாதான் கேட்டேன்.
0: பண்டிதமணி சி கணபதி பிள்ளைக்கு தான் முதல் கொண்ட
7: கணபதி பிள்ளையும் இருக்கு. இளநாட்டும் தமிழ் சுடர்மணியும் நூலக ஆசிய நூலக அது கடைசிக்குள்ள வருது. இளநாட்டின் முதல் போட்டு அவரத்தான் சிதம்பரநாத முதலிய ரசிகமணி.
0: ஆனா இதுல கொடுக்கப்பட்ட அந்த தமிழ் சுடர்மணி என்று பண்டிதமணி சி கணபதி பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்டது முதல். இது
7: பண்டிதமணி சி கணபதி பிள்ளை எங்க யாழ்ப்பாணத்தால் தானே
0: அவருக்கும்
7: கொடுக்கப்பட்டது. எங்க இருக்கு
0: என்ன யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கை கொண்ட நாவட்காட்டு கிராமத்துல மட்டுவில்
7: தெற்கு பக்கம்
0: பண்டிதர் சி கணபதி பிள்ளை அவர்கள் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கு நாவட்காடு கிராமம்.
7: நாவட்காடு என்று அங்கே இருக்கு மட்டக்கிழப்புல நாவட்காடு இருக்கு. அது சோமசுந்தரம் சோமசுந்தரத்தை
0: நவாலியூர் சோமசுந்தர புலவர் தான் இந்த பண்டிதமணி என்ற பட்டத்தை அவருக்கு
7: கொடுத்தது.
0: நவாலியூர் சோமசுந்தர புலவர் தான் இவருக்கு வந்து பண்டிதமணி
7: என்ற
0: மட்டுவீன் வந்து இப்ப அடுத்ததா வந்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன். கூனா வரிசையில கூனாவில தான் பெறும் சிறிய மலையை இப்படி சொல்வார்கள்.
7: குன்று
0: இடையூரை இப்படி சொல்லலாமோ கூனா வரிசையில
7: ஊரையோ
0: இல்ல இடையூறு இடையூறு
7: இடையூறு மூண்டது தானா?
0: இல்ல இல்ல இல்ல அது எத்தனை இடத்துல
7: இடையூறு ரெண்டாவது சூழ்ச்சி இல்லை
0: இல்ல கூனா வரிசையில வேறு கூனாவில
7: கூனா விலை
0: இடையூறு
7: குற்றமா இல்ல
0: இதை செய்கிறோம்னு சொல்லுவேன். இதை நாங்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கேன் இது இப்படி வந்து ஒன்று செய்து கொண்டிருக்குது தடை பண்ணி கொண்டிருக்கிறதை இப்படி சொல்லுவோம் நாங்கள்.
7: குழப்பம்
0: இல்ல குறுக்கீடு
7: குறுக்கீடு ஓ அது சரி குழப்பம் குறுக்கீடு செய்கிறது இடையூறு குறுக்கீடு
0: குறுக்கீடு செய்கிறது. இது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். இதுவும் கூனாவில தான் சிவனின் ஒரு தாண்டவம் தாண்டவ 108 தாண்டவத்திலே ஒரு வகை
7: கொண்டு ஓ அது சரியா
0: குஞ்சிதம் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
7: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கும் இன்னும் ஒருவர் வாய்ப்பிலே வருகிறார். பாப்பம்
13: வணக்கம். சரி, நான்
0: உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் கேட்கறதுக்கு வாவன் நாவல தொடங்கும் ஆகாயம் செண்டெழுத்து சொல்ல செண்டெழுத்து
13: செண்டெழுத்து
0: ஆகாயம் சுருக்கி சொல்லுங்க. முக்கணியில் ஒன்று வாவென்னாவில தொடங்கும்
13: வாழை.
0: வாழை உயிரோட இது இதை எப்படி சொல்வார்கள்?
13: உயிரோட
0: இது உயிரோட இருக்கிறதை எப்படி சொல்லுவார்கள்? இப்ப வாவென்னாவில தொட சொல்லுங்க.
13: வாழ்
0: சுக்கிரீவனின் அண்ணன். சுக்கிரீவனின் அண்ணன்
13: சுக்கிரீவன்
0: இல்ல என்ன பேர் சொல்றீங்க?
13: வாசு.
0: வாசு அண்ணன் புதுசா ஒரு ஆள் சுக்கிரீவன் தான் வந்துட்டாரோ? இது உள்ள பிள்ளை பிள்ளைக்கும் என்று சொல்வார்கள்.
13: அதுவும்
0: பாவன்னாவிலதான்.
13: இது உள்ள பிள்ளை பிள்ளைக்குமா?
0: இது உள்ள பிள்ளை பிள்ளைக்கும். என்ன இது உள்ள பிள்ளை பிள்ளைக்கும் என்று சும்மா பழமுடியா சொல்லுவோம்? சரி, அப்ப அதை நாங்கள் நீங்கள் இப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறேன். இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரையும் எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.
13: கேட்கிறேன்.

0: நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேயர்களையும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு பெறுவது தமிழோடு விளையாடு.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
2: தமிழ் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7 83 20 49 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ். 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது கவிதை பாடும் நேரம். நீங்கள் படித்து சுவைத்த கவிதைகள், கேட்டு ரசித்த கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதை

0: சென்று கவிஞர்களையும் கவிதாஜினிகளையும் அன்புடன் உங்களை உங்களது அழைப்பிற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களது அழைப்புகள் மூலம் உங்கள் படித்து சுவைத்த கவிதைகளையும் கேட்டு ரசித்த கவிதைகளையும் நீங்கள் எழுதிய கவிதைகளையும் வந்து சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு யுவசரிக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா.
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் குறிக்கொண்டு நான் தருவ கவிதை கோபன் மகாதேவாவின் கவிதை தொகுப்பிலிருந்து கவுரி செய்வத்திடம் எடுத்து எனக்கு அனுப்பிய கவிதை. அதுக்கு ஒரு கொஞ்சம் விவரம் இருக்கும், அதையே
0: தரப்போகிறேன்.
1: நன்றி. உண்மை தோழி, பின்னம் தோப்பில் மயிலொன்று தெத்தி தெத்தி ஆடியது. என் வீட்டுக்குள் அழைப்பிட்டேன், தெத்தி கொண்டே ஓடியது. தென்னந்தோப்பில் மயிலொன்று தெத்தி தெத்தி ஆடியது. என் வீட்டுக்குள் அழைத்திட்டேன், தெத்திக் கொண்டே ஓடியது. புன்னை மரத்தில் கிளி இரண்டு புதிதாய் வந்து குரல் கொடுக்க என்ன நலமா சுகமா அன்பேன் ஏளனமாக சிரித்தனது. புன்னை மரத்தில் கிளி இரண்டு புதிதாய் வந்து குரல் கொடுக்க என்ன நலமா சுகமா அன்பேன் ஏளனமாக சிரித்தனது. ஆலமரத்தில் குயிலொன்று சின்னன் சிறிது பாடியது. தாளம் போட்டு சுவைத்திட்டேன், பின்னர் பார்த்தேன் அங்கு இல்லையே. ஆலமரத்தில் குயிலொன்று சின்னன் சிறிது பாடியது. தாளம் போட்டு சுவைத்திட்டேன், பின்னர் பார்த்தேன் அங்கு இல்லையே. வாழை மரத்தில் வண்ணாத்தி வண்ண சிறகை அடித்து இருக்க ஆளை பிடித்தேன், மெல்லப்போய் ஐயோ சிறகு ஒடிந்ததுவே. வாழை மரத்தில் வண்ணாத்தி வண்ண சிறகை அடித்து இருக்க ஆளை பிடித்தேன், மெல்லப்போய் ஐயோ சிறகு ஒடிந்ததுவே. காவலின் கீழே நாய் ஒன்று நாக்கை நீட்டி படுத்திருக்க வாயினை மூடு விசலென்றேன், வல் வல் என்று குறைத்ததுவே. காவலின் கீழே நாய் ஒன்று நாக்கை நீட்டி படுத்திருக்க வாயினை மூடு விசலென்றேன், வல் வல் என்று குறைத்ததுவே. மாவின் கீழே பசுக்கன்று தாயின் மடியில் பால் குடிக்க போதும் பாதி எனக்கென்றேன், போகோ என்று முட்டியதே. மாவின் கீழே பதுக்கன்று தாயின் மடியில் பால் குடிக்க போதும் பாதி எனக்கென்றேன், போகோ என்று முட்டியது. கொட்டிலில் கண்டேன் கோழியொன்று குஞ்சுகள் விளையாடுவதை. பெட்டியில் புட்டு கொண்டு சென்றேன், செட்டை அதித்து குத்தியதே. கொட்டிலில் கண்டேன் கோழியொன்று குஞ்சுகளுடன் விளையாடுவதை. பெட்டியில் புட்டு கொண்டு சென்றேன், செட்டையை விரித்து குத்தியது. தொங்கிய முகத்திடம் வீடு அடைந்தேன், தொல்லைகள் பட்டது இவருடனே. பொங்கிய கழிப்புடன் முத்தம் தந்தால் பலமுறை எனக்கு என் அன்னையே. தொங்கிய முகத்திடம் வீடு அடைந்தேன், தொண்டைகள் பட்டத்தியோருடனே. பொங்கிய கழிப்புடன் முத்தம் தந்தால் பலமுறை எனக்கு என் அன்னையே என்று கூறிக்கொண்டு உங்களிடம் என்று கூறுகிறேன்.
0: சரி, உண்மைதான் இணையர்களே. மனித வாழ்க்கையில நாங்கள் எத்தனை எத்தனையோ உறவுகள் எங்களை தேடி வந்தாலும் நாம் அழுகிற போது தோள் கொடுக்கவும் நாம் சிரிக்கிற போது கூடவே சேர்ந்து சிரிக்கவும் ஒரு உண்மை தோல்வி தோழி அமைறது வந்து ஒரு வரம். மனசுல இருக்கிற பாரத்தை எந்த ஒளிவு மரவும் இல்லாமல் நாங்கள் அப்படியே கொட்டி தீக்கிற ஒரு இடம்தான், அழகான இடம்தான் ஒரு தோழமை. இன்றைக்கு நாங்கள் உண்மையான தோழி என்று சொல்லி ஜோசிரிய மாதந்தன் கவிதைக்கு நான் ஒரு கவிதை. வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் என் மௌனம் வாசிக்கும் வித்தை தெரிந்தவள். வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் என் மௌனம் வாசிக்கும் வித்தை தெரிந்தவள். என் விழிகளுக்கு ஓரத்து துளியில் என் மனதின் பாரம் அளப்பவள். என் விழிகளின் ஓரத்து துளியில் என் மனதின் பாரம் அளப்பவள். சுற்றமும் நட்பும் சூழ்ந்த உலகத்தில் சுயமில்லாத அன்பை விதைப்பவள். நான் தடுமாறும் தருணம் பார்த்து தாங்கி பிடிக்கும் தாயாய் மாறுபவள். முகஸ்துதி வார்த்தைகள் அவளிடம் இல்லை, என் தவறுகளை சுட்டி காட்டிடவும் தயங்கியதில்லை. என் தனிமையை கலைக்கும் முகவரியாய் என் வாழ்வின் வெளிச்சமாய் அமைந்தவள். காலங்கள் மாறினாலும் காற்றாய் கூடவே வரும் அன்பு. நீதான் என் நிஜமான முகம் பார்க்கும் கண்ணாடி, என் அன்பான உண்மை தோழியே. நன்றி. வணக்கம் அம்மா. உங்களது கவிதைக்கு உங்களுக்கான பாடலையும் ஒளிபரப்பு செய்கிறேன். கேட்டு மகளுவோம். நன்றி. கலந்து சிறப்பித்த வைக்கி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம் அம்மா.
1: நன்றி. வணக்கம். நன்றி.
0: வணக்கம். இதோ ஜோயஸ்ரீ அம்மாவுக்கான பாடல் கேட்போம்.

0: இருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த கலைக நேரம் சரியாக 8:13. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். 9 ஊடாக வந்திருப்பவர், இணைந்திருப்பவர், வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரே
1: அன்புடன்
0: என்னுடைய
1: கவிதை வந்து புலியின் மொழி.
0: புலியின் மொழி.
1: இமைகள் மூடியும் உறங்காத கண்கள், மனதின் ஆசைகளை மறக்காத நெஞ்சம். இமைகள் மூடியும் உறங்காத கண்கள், மனதின் ஆசைகளை மறக்காத நெஞ்சம். மலரோடு மனமாக உறவாடிய நினைவுகள், கணமேனும் பிரியாத காதல் உறவுகள். மலரோடு மனமாக உறவாடிய நினைவுகள், கணமேனும் பிரியாத காதல் உறவுகள். மௌனத்தின் மொழி மன்மதன் கணையாக, தூது செல்லும் அன்னத்தின் அழைப்பாக. மௌனத்தின் மொழி மன்மதன் கணையாக, தூது செல்லும் மன்னத்தின் அழைப்பாக. மனதில் மயக்கம், நினைவில் இனிமை, தனியாக தவிக்கிறேன் துணையாக வருவாயா. மனதில் மயக்கம், நினைவில் இனிமை, தனியாக தவிக்கிறேன் துணையாக வருவாயா. நன்றி.
0: நன்றி. என்ன
1: புலியின் மொழி?
0: புலியின் மொழி. பேசாத மௌனத்தையும் வார்த்தைகள் சொல்லாத உணர்வுகளையும் புலிகளால் மட்டுமே கடத்தும் அழகிய தருணம் இது. ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளை கொட்டி பேசினாலும் புரியாத சில விஷயங்கள் ஒரே ஒரு வினாடியில் பார்வையிலே புரிந்துவிடும். உதடுகள் பூட்டி வைக்கும் ரகசியங்களை அப்படியே அப்பட்டமாக வெளிக்கொட்டிவிடும் ஆற்றல் இந்த கண்களுக்கு உண்டு. உதடுகள் மௌனம் காக்கும் வேளையிலும் உள்ளத்தை அப்படியே அடியோடு காட்டிவிடும். வார்த்தைகள் தேவையில்லை உன்னுடன் பேசுவதற்கு, உன் ஓரப் பார்வையை ஆயிரம் அர்த்தம் சொல்லும். வார்த்தைகள் தேவையில்லை உன்னுடன் பேசுவதற்கு, உன் ஓரப் பார்வையை ஆயிரம் அர்த்தம் சொல்லும். கோபத்தின் கனலையும் தன் பார்வையில் காட்டும், காதலின் தூண்மையை சிமிட்டலில் உணர்த்தும். வார்த்தைகள் தடுமாறும் தருணங்களிலெல்லாம் விழிகள் தானே கவிதை எழுதி முடிக்கும். அன்பின் ஆழத்தை அளவெடுக்க அளவுகோல் எதுவும் தேவையில்லை. அன்பின் ஆழத்தை அளவெடுக்க அளவுகோல் எதுவும் தேவையில்லை. கண்ணோடு கண்ணோக்கும் கணப்பொழுதில் காற்றிலாடும் மனமே இதற்கு சாட்சி. நீ பேச தேவையில்லை, உன் இமைகள் அசைந்தாலே போதும். உலகத்தின் அத்தனை மொழிகளையும் விட அழகானது உன் விழியின் மொழி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்ளுவோம் அடுத்த வாரம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையிலே ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மானிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:16. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலவேணி, நலமாக இருக்கிறீங்க தானே?
3: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் திரு. அந்த 71 என்ன திரு, கண நேரமா அடிக்குது லைனுக்கு, நீங்க எடுக்கிறீங்க இல்ல கட் பண்ணி பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி,
0: அது தெரியல தண்ட பாட்டில. ஆனா நீங்க முதல் எடுக்கல, அந்த 09 ஆக்கள் நின்றவ,
3: அது ஆக்கள் நின்றா தெரியும் எனக்கு ஒன்று சொல்லும்.
0: இருந்தபடியா அதாலயோ தெரியல.
3: மிருகங்களின் உலகம் அண்டு காட்டுக்குள்ளே காலையில் குயில்கள் பாடும் வேளையிலே, காட்டுக்குள்ளே காலையிலே குயில்கள் பாடும் வேளையிலே, மான் குட்டிகள் துள்ளியோட மரங்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆட, மான் குட்டிகள் துள்ளியோட மரங்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆட, சிங்கம் கம்பீரமாய் நடக்க யானை மெதுவாக செல்ல, சிங்கம் கம்பீரமாய் நடக்க யானை மெதுவாக செல்ல, குரங்குகள் கிளையில் ஏறி கூட்டமாய் விளையாடும் பாரி, குரங்குகள் கிளையில் ஏறி கூட்டமாய் விளையாடும் பாரி, முளக்குட்டி துள்ளி துள்ளி புல்வெளியில் ஓடும் மெல்லி, முளக்குட்டி துள்ளி துள்ளி புல்வெளியில் ஓடும் மெல்லி, கரடி தேனை தேடி செல்லும் தேனீக்கள் சுற்றி தீங்காரமிடும், கரடி தேனி தேனை தேடி செல்லும் தேனீகள் சுற்றி தீங்காரம் விடும், மிருகங்கள் பறவைகள் வாயில் பறக்க வண்ணத்து பூச்சிகள் சுர வண்ணத்து பூச்சிகள் சுரகடிக்க, மன்னிச்சு கொள்ளுங்க, பறவைகள் வாயில் பறக்க வண்ணத்து பூச்சிகள் சுரகடிக்க, ஒவ்வொரு உயிரும் இயற்கையோடு இணைந்து வாழும் அழகான வீடு, பறவைகள் வானில் பறக்க வண்ணத்து பூச்சிகள் சுரகடிக்க, ஒவ்வொரு உயிரும் இயற்கையோடு இணைந்து வாழும் அழகான வீடு, மிருகங்கள் நம் நண்பர்களே இயற்கையின் இனிய செல்வங்களே, மிருகங்கள் நம் நண்பர்களே இயற்கையின் இனிய செல்வங்களே, அவற்றை காப்போம் அன்புடன் பூமியை பாதுகாப்போம் ஒன்றாகவே, அவற்றையும் காப்போம் அன்புடன் பூமியை பாதுகாப்போம் ஒன்றாகவே. நன்றி, வணக்கம்.
0: நிழல்கள் ஆளும் பச்சை தேசத்தில் நிசப்தம் உடைக்கும் மிருகத்தின் பாதம், நிழல்கள் ஆளும் பச்சை தேசத்தில் நிசப்தம் உடைக்கும் மிருகத்தின் பாதம், நிபந்தனை இல்லாத சுதந்திர பூமியில் இயற்கை மட்டும் ஒரே வேதம், சிங்கத்தின் கம்பீரம் அதிகாரத்தின் பாசை, மான்களின் வேகம் துள்ளல்களின் ஆசை, யானை நடக்கும் வழிதான் பாதை, அமைதியாக பாயும் புலியின் வேட்டை, சிங்கத்தின் கம்பீரம்தான் அதிகாரத்தின் பாசை, மான்களின் வேகம் துள்ளலின் ஆசை, யானை நடக்கும் வழிதான் பாதை, அமைதியாக பாயும் புலிகளின் வேட்டை, பறவைகளின் குரலில் விடியும் பொழுது மிருகங்கள் வாழும் காடு முழுவதும், பறவைகளின் குரலில் விடியும் பொழுது மிருகங்கள் வாழும் காடு முழுவதும், மனிதன் பேராசையை தொடாத வரையிலும் விலங்கின் உலகம் சொர்க்கம் என்றும், மனிதனின் பேராசை தொடாத வரையில் விலங்கின் உலகம் சொர்க்கமே என்றும். நன்றி கமலவேணி, உங்களது கவிதைக்கு இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். அந்த வகையிலே பசுபதி குணநாயகி அவர்களின் கவிதைக்குரிய பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கவி கலையக நேரம் சரியாக 8:26. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: காணாபுரம் 30 சாயதை பற்றி நான் தரேன். தாய மக்களை காணாமல் போடலின் வலி, காணாமல் போனோரின் தேடலின் வலி, வலிந்து காணப்பட்டோர் தினம் ஆவணி 30 ஐக்கிய நாடு சபை அறிய தந்தது. காணாமல் போனவர் வலிந்து ஆக்கப்பட்டு நிலையில் உறவுகளின் துக்க நிலையில் தேடுகின்றார்கள். தட்டுங்கள் சிறு திறக்கப்படும் தேடினால் கிடைக்கும் என்பது தேவ வாக்குத்தான். காணாமல் போன உறவுகளை தேடி தேடி அலைந்து திரிந்து களை துறந்து போன அம்மாக்களும் உண்டு. காத்திருந்து காத்திருந்து கண்களும் கண்ணீரில் மிதந்தன. பிரிவின் செய்தி வந்திருந்தால் மனம் ஒருவாறு தேற்றி இருக்கும். உயிரோடு இல்லையா என்பது கேள்விக்குரிய உறவுகளின் ஏமாற்றம். சீடர் மூலம் கவனயிற்று போராட்டங்கள், ஊர்வலங்கள், தொடர் பந்தல் போராட்டங்கள் முடிவில்லையே. புதைகுழியில் சுமணி மனித புதகுழிகளிலே படுகொலைகளின் முடிவு என்ன? ஐக்கிய நாடு சபை மௌனம் சாதிப்பதேன்? மண்ணில் புதைக்கப்பட்ட புதை குவியல்கள் தோண்ட தோண்டாக ஆராய்ச்சியில் இருந்து வைக்கிறதே பல விசித்திர உடல்களாக. அழுத்தம் காரணமாக நீதியை காணவில்லையே. உறவுகளும் பிரியும் அவலங்களும் வலிகளுமே ஏதிரிகளாய் தமிழர் உலக இடங்கில் வேண்டுவோம் சமாதான தாயிடமே. நன்றி, வணக்கம். திரு
0: நன்றி. ஈழத்து மண்ணில வந்து நாங்கள் எத்தனையோ தடவைகள் நாங்கள் உருட்டி போட்டாலும் சில கண்ணீர் துளிகள் மட்டும் காய்வதே இல்லை. கையிலே புகைப்படங்களோடு வீதிகளிலும் தெருக்களிலும் தங்கள் உயிரை உயிரான உறவுகளை தேடி அலையும் மனிதர்களின் வலி வந்து விவரிக்க முடியாது. காலம் உறைந்து போனது அந்த பாதையில், என் கண்களின் வெளிச்சமும் தொலைந்து போனது அந்த நாளையில். நீ வருவாய் என வாசல்படி காத்திருந்து உன் நினைவுகள் மட்டும் என் மூச்சில் வாழ்கிறது. தேயாத செருப்புகளும் ஓயாத குரல்களும் தெருவெங்கும் கேட்கும் என் கேள்வி கணைகளும். நிழல் தேடி அலையும் தாய்மைக்கு இந்த நீதி தேடும் உலகம் பதில் தருமா? நிழல் தேடி அலையும் இந்த தாய்க்கு இந்த நீதி தேடும் உலகம் பதில் தருமா? மண்ணுக்குள் புதைந்ததா உன் உடலின் அடையாளம், இல்லை சிறைச்சாலை சுவருக்குள் முடங்கியதா உன் எதிர்காலம்? பதில் தெரியாத வினாக்களோடு வாழும் இந்த வாழ்க்கை மரணத்தை விட கொடியதொரு இடைவிடாவாதை. வாழும் வரை தேடுவேன் என் உயிரின் துளியை, என் மூச்சு அடங்கும் வரை ஏந்துவேன் உன் புகழ்படத்தை. நன்றி.
1: அழகான கவிதையாகதான் கவிதை வரிகள். பதிலுக்கு பதிலா தந்தீர்கள். சிறப்பான கவிதை வரிகள் அழகா இருந்தது. அழகா வாழ்த்துத்திருங்கள். சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும்
0: கூறிக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: பரிசுலாற்றப்படலில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாட நேரம். கலியக நேரம் சரியாக 8:33. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு அவர்களே. தேவா.
0: வணக்கம் தேவா. நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். கடந்த ஒரு தடவை உங்களது குரலை காட்டினீர்கள், பிறகு காணவே இல்லை.
1: நன்றி. உங்களின் நலத்தோடு வந்தவர்களையும் வரவேற்றுக் கொள்வோம். வருகின்ற உறவுகளையும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய கவிதை வந்து நேபாளம்.
0: நேபாளம் இப்ப நடந்த பிரச்சனையை வச்சு விடுத போட்டீங்க.
1: ஆமா ஆமா ஆமா. வானம் இருள் சூழாத நேரம், வான்மலை தானும் பொழியாத நேரம். வானம் இருள் சூழாத நேரம், வான்மலை தானும் பொழியாத நேரம். புண்ணிய பூமி தண்ணீரில் மிதந்தது, எண்ணிய எண்ணம் யாவுமே சிதைந்தது. பனிப்பாறைகள் உருகி நதியில் விழ, பனிப்பாறைகள் உருகி நதியில் விழ, நதியை கொந்தளித்து அலையா எழ, சிந்த நாடு சிதறி போனது. சிதறி ஓடிய மக்களின் நிலை சின்னா பின்னமானது. நாளையும் நமக்காய் விடியும் என்றிருந்தவர்கள், வேலை இதுவென்று தெரியாது விம்மித்து போனவர்கள். நாளை நமக்காய் விடியும் என்றிருந்தவர்கள், வேலை இதுவென்று தெரியாது விம்மித்து போனவர்கள். பேரிடி வரும் என்று நினைக்கவில்லை, பேரிடி வரும் என்று நினைக்கவும் இல்லை. ஆறடி நிலத்திலும் அடக்கமில்லை. பேரிடி வரும் என்று நினைக்கவும் இல்லை, ஆறடி நிலத்திலும் அடக்கமும் இல்லை. அழுவதா சிரிப்பதா ஆண்டவனை நினைப்பதா, பெருமைக்காய் வாழ்வதா பெருந்துயலில் மாழ்வதா. அழுவதா சிரிப்பதா ஆண்டவனை நினைப்பதா, பெருமைக்காய் வாழ்வதா பெருந்துயரில் மாழ்வதா. வலுவிழந்த மக்களுக்கு வலியின் சுமை, வாழ்வுதிடும் மக்களுக்கு வாழ்வும் சுமை. சேபித்த மனங்களும் சேதாரம், சேர்ந்திருந்த உறவுகளும் நதியோரம். பொலிவான நாடு ஒளிவிழந்து போனது, கனிவான நாடு களை இழந்து காணது. மறுவாழ்வு கேட்டதா மரணங்கள், மௌனத்தின் நிலையிலா தெய்வங்கள். மறுவாழ்வு கேட்டதா மரணங்கள், மௌனத்தின் நிலையிலா தெய்வங்கள். காணாமல் போனோரின் நிலை என்ன? காணாமல் போனோரின் நிலை என்ன? கண்ணீரில் உறவுகள் பதில் என்ன? பதறிய நாடும் சிதறிய மக்களும், உதறிய காலமும் உருக்குலைந்த வாழ்வும். பதறிய நாடும் சிதறிய மக்களும், உதறிய காலமும் உருக்குலைந்த வாழ்வும். சொந்த மண்ணின் நகரிகளாய், சோகத்தை சுவாசிக்கும் மனிதர்களாய். கண்ணில் தெரிந்த இடமெல்லாம் மண்ணில் புதைந்த மாநிலமாய். கண்ணில் தெரிந்த இடமெல்லாம் மண்ணில் புதைந்த மாநிலமாய். எண்ணில் தெரிந்த எழுத்தெல்லாம் எங்கோ வீசிய சாமரமாய். நேபாளம் அங்கு வாடும் மக்களின் வாசலில் கேட்குமா பூவாளம்? நேபாளம் அங்கு வாடும் மக்களின் வாசலில் கேட்குமா பூவாளம்? நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.
0: இமயத்தின் மடியில் அமைதியாக உறங்கிய நிலப்பரப்பு எதிர்பாராமல் வந்த பேரழிவால் நிலை குலைந்து போயிருக்கிறது. இயற்கை தன் கூர முகத்தை காட்டிய அந்த நொடியில் எத்தனை எத்தனை உயிர்கள், எத்தனை எத்தனை கனவுகள் மண்ணோடு மண்ணாக பொய்ந்து போயின. துயரத்தில் மூழ்கி இருக்கும் நேபாள மண்ணிற்காக பனி மூடிய சிகரங்களின் அமைதி வலிய வலிய நொடிப்பொழுதில் நில குலைந்தே அந்த அமைதி. பனி மூடிய சிகரங்களின் அமைதி வலிய வலிய நொடிப்பொழுதில் நில குலைந்ததே அந்த அமைதி. மண்ணும் மலையும் கோபம் கொண்டு பிளந்த போது மனிதனின் கனவுகள் யாவும் நொறுங்கி போனதே. அம்மா என்றலரும் பிள்ளையின் குரலில் சத்தம், மண்ணுக்குள் புதைந்த மனிதனின் கடைசி மூச்சு, சுவர்கள் எல்லாம் உடைந்து விழும் கோர காட்சி. இயற்கையின் கோபத்தை ஈடு கொடுக்க முடியுமா மனித சக்தி? கோவில்களின் நகரம் என்று இடிபாடுகளின் குவியல், விடியல் வருமா என்று ஏங்கும் மக்களின் விழிகள், விதிகளின் கையில் சிக்கிய இமயத்தின் நிலையே. விதிகளின் கைகளில் நிக்கிய இமயத்தின் நிலமே, உன் கண்ணீரை துடைக்க இந்த உலகமே திரளம். நன்றி. உங்களது கவிதைக்கும் எல்லோ ஏதோ ஒரு வழியில இயற்கை வந்து தனது சீற்றத்தை ஒவ்வொரு ஒரு இடமாக காட்டிக்கொண்டே வருகிறது. எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியாமல் உள்ளது.
1: அமைதி தொடரட்டும், இன்னலே மாறட்டும். நன்றி. நன்றி.
0: உங்களது கவிதைக்கு நன்றி. மனு சந்தித்துக் கொள்ள நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். அந்த கலியக நேரம் சரியாக 8:38. அடுத்ததாக தனது கவிதையை தர வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திருவக்கா, நலமா இருக்கிறீங்களோ?
0: வணக்கம் சரோ, நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்லத்தோட இருக்க என வேண்டிக் கொண்டு
0: தாருங்கள். உங்கள் கவிதையை
2: நான் அவமானம் தரப்போறேன். அவமானம், முதல் அவமானம் அழுகியை தரும், இரண்டாம் அவமானம் அறிவுரை தரும், மூன்றாம் அவமானம் அமைதியை தரும், இறுதி அவமானம் அடையாளத்தை தரும். அவமானங்கள் உனக்கான முற்றுப்புள்ளி அல்ல. முதல் அவமானம் அழுகியை தரும், இரண்டாம் அவமானம் அறிவுரை தரும், மூன்றாம் அவமானம் அமைதியை தரும், இறுதி அவமானம் அடையாளத்தை தரும். அவமானங்கள் உனக்கான முற்றுப்புள்ளி அல்ல, அவைகள் தான் உன் வெற்றியின் தொடக்கப்புள்ளி. அவமானம் வருகிறது என்று கலங்காதே, அவைகள் தான் உன் வெற்றியின் தொடக்கப்புள்ளி. அவமானம் வருகிறது என்று கலங்காதே. கலங்கிய கண்களும் ஒரு நாள் பிறரை கர்வங்கொள்ள வைக்கும். கலங்கிய கண்களும் ஒரு நாள் பிறரை கர்வங்கொள்ள வைக்கும். நன்றி, வணக்கம்.
0: வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு புள்ளியில் அவமானங்களை சந்தித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தட்ட கேலி சொற்களும் அவமதிப்புகளும் எங்களை நெஞ்சை கூறும் கீறும் கூர்மையான முட்களாகத்தான் அமைகிறது. அந்த அவமானங்களை உடைந்து போகும் புள்ளியாய் பார்க்காமல் உயர்ந்து நிற்கும் ஏறிஞாக மாறினால் அவமானங்களை வென்றும் சாதனையாக்கும் வலிமையையும் பேசுகு வலிமையும் தரும். நடு வீதியில் வீசப்பட்ட வார்த்தை அம்புகள் நெஞ்சை துளைத்து சிந்திய கண்ணீர் துளிகள். நடு வீதியில் வீசப்பட்ட வார்த்தை அம்புகள் நெஞ்சை துளைத்து சிந்திய கண்ணீர் துளிகள். அவமானம் தந்த அந்த ஒற்ற நொடியில் நம்பிக்கை செத்து போல அவமானம் தந்த அந்த ஒற்ற நொடிகளில் நம்பிக்கை செத்து போல் செத்தது போல ஒரு உணர்வு. தாழ்வு மனப்பான்மை மனதை சூழும் போது தனிமை சிறை நம்மை பயமுறுத்தும். தாழ்வு மனப்பான்மை மனதை சூழும் போது தனிமை சிறை நம்மை பயமுறுத்தும். ஆனால் அவமானம் என்பது வீழ்ச்சியின் புள்ளியல்ல, அது உன்னை கூர்ந்திட்டும் இரகசிய கல். சுட்டரிக்கும் தீயில்தான் தங்கம் மிளிரும், காயம்பட்ட நெஞ்சில்தான் வைரம் பிறக்கும். உன்னை அவமதித்த நாவுகளின் முன்னால் உன் வெற்றியை கொண்டு பதில் எழுது. விலகி சென்றவர்கள் வியந்து பார்க்கும் வரை அவமானத்தை எரிபொருள் சக்தியாக மாற்றினில் எரிபொருளாய் மாற்றி உயர்ந்தனில். நன்றி
2: உங்களோட பதில் கவிதைக்கு. நன்றி. நான் ஒரு சிறிய கவிதை தந்தனா, நீங்க அதுக்குள்ள எவ்வளவு எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்க்கையிலே அவமானங்களை சந்திக்காத மனிதர்களே
2: மனிதர்கள் யாருமே இல்லை.
0: எல்லாவற்றையும் கடந்து போய்கொண்டே இருக்க வேணும். நன்றி கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையிலே கமலவேணி தந்த கவிதைக்கு ஒரு பாடல் ஒன்று. இதுவும் இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.
3: கொண்டாட்டம். அழகா இருக்கே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை தங்களது கவிதைகளை, தாங்கள் படித்த கவிதைகள், தாங்கள் எழுதிய கவிதைகள் என்று கவிஞர்களும் கவிதாஞ்சினிகளும் தங்களது கவிதைகளை தந்திருந்தார்கள். ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு ஜியா நடேசன் அவர்கள் தந்த கவிதைக்கான பாடலை ஒளிபரப்பு செய்வோம்.
1: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Bhélaké, VT Cash & Curry, Paris La Chapelle, Tordre-Bhé, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Nappadé, Saïver-Aïnde, Saïver-Aïle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையிலே ஓரளவுக்கு எனது முடிந்த அளவிலே யாரு ஜானடேசன் அவர்களுக்கான பாடல் இது பொருந்துமோ தெரியவில்லை, ஆனால் முடிந்த அளவுக்கு தர முயற்சிக்கிறேன். கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது கவிதை பாடு நேரம். இத்துடன் கவிதை பாடு நேரம் நிறைவு பெறுகிறது. கவிதை பாடு நேரத்தில் கவிதை பாடிய கவிஞர்களுக்கும் கவிதாங்கினிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களும், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களும், கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க வேண்டும் என்ற அவளுடன் இனிய இரவு வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இனிய இனிய ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாது இங்க போங்க போ.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: Vicky Superstore, Gala Gonesse Sasseril.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

www.noolagam.com இணையதளத்தினர். அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சுமார் 20 ஏக்கர் அரச காணியை இந்திய தனியார் வனம் ஒன்றுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றிலைக்கேணி மற்றும் ஆளியவளை பகுதிகளை உள்ளடக்கிய அந்த காணியில் அபிவிருத்தி என்ற போர்வையில் கலாச்சார சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க அனுமதிக்க முடியாது என்று அந்த பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 28ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அந்த 20 ஏக்கர் காணியை இந்திய தனியார் வனம் ஒன்றுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவது தொடர்பில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தங்களது மண் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததோடு பல தியாகங்களை சுமந்த மண் என்பதால் இளைய தலைமுறையை சீரழிக்கும் வகையிலான கேளிக்கை விடுதிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு தங்களால் இடமளிக்க முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்நிலையில் மக்கள் வெளியிட்டுள்ள எதிர்ப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜீவன் ஜெயசந்திரமூர்த்தியிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்த அவர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தியே அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அந்த திட்டத்தின் ஊடாக 1200 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆன்மீகம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துறையை மையமாக கொண்ட இந்த திட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுர்வேதத்தை சுற்றுலாத்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கையாகவே இது முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் தொழில் துறைசார் ஆயுர்வேத உடற்பிடிப்பு நிலையம் தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டதாகவும் அந்த நிலையம் கொழும்பில் இயங்கும் ஸ்பா நிலையங்களை போன்று அமையாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் வெற்றிலக்கேணி மற்றும் தாளையடி பகுதி மக்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் இந்த திட்டத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் எதிர்ப்புகள் அரசியல் ரீதியானவை என்றும் பொருளாதார நன்மைகளை எதிர்பார்க்காத தரப்பினரே திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் 76 ஆண்டுகால கடன்களை விடவும் ஜிபிபி நடத்திய ஆயுத கலவரங்களால் பஸ் தீக்கிரையாக்கப்பட்டு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட பொருளாதார சேதங்களே அதிகம், நாட்டுக்கு அவர்கள் இழைத்த வரலாற்று அழிவுகள் குறித்த உண்மைகளை சுந்தர கட்சி விரைவில் அம்பலப்படுத்தும் என்று துமிந்த திசநாயக்கா குறிப்பிடுகிறார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக்கா தற்போதைய அரசாங்கத்தின் கடுமையான அடக்குமுறைகள், வழக்குகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாகவே நாட்டில் வலுவான எதிர்கட்சியொன்று இயங்க முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். அரசியல்வாதிகளுக்கும் குடும்பமும் குழந்தைகளும் இருப்பதால் அவர்கள் பயத்தில் வெளியே வர முடியாத நிலை காணப்படுவதாகவும், இருந்தாலும் அரசாங்கத்தின் இந்த அழுத்தங்களுக்கு உள்ளாகும் பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் மிக விரைவில் ஒன்று திரண்டு போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். 1951 எஸ் டபிள்யூ ஆடி பண்டார் நாயக்காவினால் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது பெருமைமிக்க 75வது ஆண்டு நிறைவை எட்டியிருக்கின்ற நிலையில் 2026 செப்டம்பர் 2ஆம் தேதி கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் பிரமாண்ட மாநாடு நடைபெற இருக்கிறது. கடந்த 76 ஆண்டுகளில் நாட்டில் எதுவும் நடக்கவில்லை என்று தற்போதைய அரசு கூறுவது முற்றிலும் தவறானது என்றும், சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கங்கள் எட்டிய வரலாற்று சாதனைகள் மற்றும் அபிவிருத்தி பணிகளை இந்த மாநாட்டின் மூலம் மக்களிடம் வெளிப்படுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய அரசாங்கம் பெருமையுடன் பேசும் கனிம எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஆராய்ச்சி திட்டங்கள், கேஸ் கண்டறிதல் மற்றும் மொரட்டுவையிலிருந்து போர்ட் சிட்டி வரையான அதிவேக போக்குவரத்து பாதை திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்துமே சுதந்திர கட்சி ஆட்சி காலத்தில் தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்.

0: அரசாங்கங்களின் இறுதிக்கட்டங்களை தவிர இந்த அரசாங்கத்தால் புதிதாக கொண்டுவரப்பட்டவை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் அது தொடர்பான செயற்பாடுகள் குறித்து எச்சரித்த அவர், இது ஒரு சர்வாதிகார நிர்வாகத்துக்கு தேவையான சூழலை உருவாக்கவே செய்யப்படுவதாகவும், இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாது ஊடகங்கள், விவசாயிகள் மற்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் மிகவும் ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நிதியமைச்சர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அறிக்கைகள் குறித்து பேசும் ஆட்சியாளர்கள் முதலில் தம்மை நிரபராதிகள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் விடுதலை புலிகள் நிதி பொறுப்பாளர் கே பி குமரன் பத்மநாதன் வசம் கப்பல்களும் பெருமளவு பணமும் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் எவ்வாறு சுதந்திரமாக நடமாடுகின்றார் என்பது குறித்து உடனடி விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். நாட்டின் 76 ஆண்டு கால கடன்களை விடவும் ஏவிபி நடத்திய ஆயுத கலவரங்களால் பஸ்கள் தீக்கிரியாக்கப்பட்டு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட பொருளாதார சேதங்களே இந்த நாட்டில் அதிகம் என்றும், நாட்டுக்கு அவர்கள் இழைத்த வரலாற்று அழிவுகள் குறித்த உண்மைகளை சுந்தர கட்சி விரைவில் நிச்சயமாக அம்பலப்படுத்தும் என்றும் துமிந்த திசநாயக்கா குறிப்பிடுகிறார். ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரண்ணாவுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. 1வது குற்றச்சாட்டுக்கு 7 வருட சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அத்துடன் 2வது குற்றச்சாட்டுக்கும் 7 வருட சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த 2 குற்றங்களுக்குமான தண்டனைகளை ஒரே தடவையில் அனுபவிப்பதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டின் ஆரம்ப விழாவில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா கலந்து கொண்டு இன்று விசேட உரை நிகழ்த்தினார். தருணத்துக்கேற்ற எழுச்சி பெறல், பன்முக நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்தல் என்ற தலைப்பில் அவர் அங்கு தலைமை உரையை நிகழ்த்தினார்.
1: உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாடு பூட்டானின் பாரோ நகரில் நடைபெறுகின்றது. குறித்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பூட்டானின் பாரோ சர்வதேச விமான நிலையத்தை நேற்று சென்றடைந்தார். அங்கு பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பிரதமருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். உணவு முறைகள் மாற்றத்தின் இதயத்தை இயங்க செய்தல் எனும் தலைப்பின் கீழ் பூட்டான் அரசாங்கம், விழிப்புணர்வு உணவு முறைமைகள் கூட்டணி மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் என்பன இணைந்து உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன.
2: We possess a wealth of values and practices.
1: உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் வகையில் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நெருக்கமான உறவை பேணும் வகையிலும், கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய பல மதிப்புமிக்க விழுமியங்களும் நடைமுறைகளும் எம்மிடம் உள்ளன. உணவு உற்பத்தி, சேமிப்பு, பாதுகாப்பு மற்றும் நுகர்வு என்பன அனைத்து கட்டங்களிலும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்த எமது முன்னோர்களின் அறிவால் வலுப்படுத்தப்பட்டு எனது நாட்டை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன். இதற்கு சிறந்த உதாரணமாக உலர் வலயத்தில் காணப்படும் குளம் கிராம அமைப்பை குறிப்பிடலாம். இந்த அமைப்புகள் சுமார் 2000 ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளதுடன் இன்றும் எமது விவசாயத்திற்கும் ஏனைய தேவைகளுக்கும் சேவையாற்றி வருகின்றன. மனித நல்வாழ்வும் சுற்றுச்சூழல் அமைப்பின் நல்வாழ்வும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதையும், நிலம், மண், நீர், விலங்குகள் மற்றும் மனித சமூகத்திற்கு இடையிலான தொடர்பின் அடிப்படையிலேயே இந்த அமைப்பு தங்கியுள்ளது என்பதையும் எமது முன்னோர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். மகா பராக்கிரம பாகு மன்னரின் பிரபலமான கூற்று ஒன்று உள்ளது. மனித குலத்திற்கு பயனளிக்காமல் எந்த ஒரு நீர்த்துளியும் கடலை சென்றடைய கூடாது என்று. இதனூடாக நீர், விவசாயம் மற்றும் எதிர்கால தலைமுறைகள் தொடர்பில் எமது தலைவர்களிடம் காணப்பட்ட பொறுப்புணர்வையும் ஆழமான புரிதலையும் அறிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலத்தை வெறுமனை மெருகூட்டி மாத்திரம் சித்தரிக்க வேண்டியதில்லை. நாம் இழந்துவிடக் கூடாத மதிப்புமிக்க ஞானம் குறித்த விழுமிய கட்டமைப்பிற்குள் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
2: That captures this consciousness.
1: இந்த விஜயத்தின் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பூட்டான் பிரதமருடனும் கல்வி திறன்கள் அபிவிருத்தி அமைச்சருடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். அத்துடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் பொதுச் செயலாளர் பாங் கிமோன் உள்ளிட்ட வெளிநாட்டு உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாடு செப்டம்பர் 4ஆம் தேதி வரை பூட்டானில் நடைபெறவுள்ளது.
0: தொடர்ந்து நேபாள திபெத் எல்லை பகுதிகளை பேரழிவுக்குள்ளாக்கிய வெள்ளப்பெருக்கு பின்னர் காணாமல் போன டசின் கணக்கான ஆஸ்திரேலியர்களில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியரும் அவர்களது இரண்டு இளம் மகன்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 47 வயதான சந்திரசேகரன் முரளிதரன், அவரது மனைவி 42 வயதான சைலஜா முரளிதரன் மற்றும் அவர்களது மகன்களான 14 வயது நம்பிய அஸ்வின், 11 வயது நம்பிய ஆர்ஸ் ஆகியோர் இமயமலை பனிப்பாறை சாகச பயணக்குழுவுடன் சென்று கொண்டிருந்த போது அவர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அனர்த்தம் ஏற்பட்ட புதன்கிழமை நாளன்று காலை உணவு அருந்திய சிறிது நேரத்திலே அந்த குடும்பத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தினர் சிட்னியின் வடமேற்கு பகுதியில் வசித்து வந்தார்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய ஊடகங்களின் தகவல்களின்படி சந்திரசேகரன் பூர்வீகமாக யாழ்ப்பாணத்தின் கோப்பாயைச் சேர்ந்தவர். அவரும் அவரது மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்த முதல் தலைமுறை இலங்கையர்கள் ஆவார்கள். இவர்களது இரண்டு மகன்களும் ஆஸ்திரேலிய தமிழர் சமூகத்தில் பிறந்தவர்கள். ஆகஸ்ட் 26 அன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த குடும்பத்தினர் கைலாச மலைப்பகுதிக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தார்கள். பேரிடர் நிகழ்ந்த நாளன்று காலையில் தான் அந்த குடும்பத்தினருடன் கடைசியாக தொடர்பு கொள்ள முடிந்ததாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியின் பெரும் பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள், சாலைகள், மின்சார விநியோகம் மற்றும் தகவல் தொடர்புகளை அளித்ததால் அந்த அழைப்புக்கு பிறகு அவர்களது குடும்பத்தினரால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. முரளிதரன் குடும்பத்தினர் 15 ஆஸ்திரேலியர்கள் அடங்கிய ஒரு சுற்றுலா குழுவுடன் பயணம் செய்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேரழிவு ஏற்பட்ட போது அந்த குழுவினர் நேபாள சீன எல்லைக்கு அருகில் உள்ள ரசு வாகதிக்கு அருகே இருந்ததாக நம்பப்படுகிறது. வெள்ளத்தை தொடர்ந்து 43 ஆஸ்திரேலியர்கள் இன்னமும் காணாமல் போயுள்ளதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். அவர்களில் பலர் கைலாச மலையை பார்வையிடுவதற்காக நேபாளம் வழியாக திபெத்தை நோக்கி பயணம் செய்த யாத்திரிகர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரித்தானியாவைச் சேர்ந்த தமிழர்கள் சிலரும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாயமான உதவியாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய உயிரிழப்புகள், சொத்து அழிவுகள் மற்றும் தொடரும் மனிதாயமான சவால்களை கருத்தில் கொண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்ட கால வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையிலும் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 26 தேதி ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் காரணமாக காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்வதோடு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சேதங்களை எதிர்கொள்ளவும் நிவாரண மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் இந்த நிதி உதவி பேருதவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. குற்ற புணவர்த்தனை கழகத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோசான் அமரசிங்க நியமிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது. இது எவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். வலிந்து காணாமலாக்கல் படர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் தலைமையுரை ஆற்றிய போதே அவர் இதனை வெளிக்கொணர்ந்தார். மாநாடு சாதாரணமானதொரு மாநாடல்ல, மாறாக பல ஆண்டுகளாக கேட்காத எமது குரலை சர்வதேசத்துடன் கேட்க செய்வதே இந்த மாநாட்டின் நோக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் வீதிகளில் இறங்கி போராடிய தாய்மாரின் கண்ணீருடன் இந்த போராட்டம் ஆரம்பமானது. இன்றுவரையான காலப்பகுதியில் பெரும் எண்ணிக்கையான தாய்மார் அவர்களுக்கான பதில் கிட்டாமலே உயிரிழந்து விட்டார்கள். ஆனால் எமது அன்புக்குரியவர்கள் எங்கே என்ற கேள்வி இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது. எமது அன்புக்குரியவர்கள் அங்கே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் உயிருடன் இல்லாவிட்டால் அதற்கு யார் காரணம் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாமல் இருப்பது பெரும் அவலமாக இருக்கிறது. எமது உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனியொரு கட்டமைப்பை எதிர்ப்பது எமது நோக்கமல்ல. இருந்தாலும் எமது அன்புக்குரியவர்களுக்கான குற்றவியல் நீதி பொறிமுறைக்கு மாற்றீடாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒருபோதும் இருக்க முடியாது. வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்களுடன் தொடர்பட்டிருக்க கூடும் என்று நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேகப்படும் உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதேவேளை இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு சர்வதேச சமூகத்தின் பங்கேற்பும் இன்றியமையாததாகும். உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிலவரம் என்பன எந்த அளவுக்கு பாதகமானதாக இருந்தாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் சர்வதேச சமூகம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். தற்போது நீதி கோரி போராடி வரும் தாய்மார் ஒவ்வொருவரும் பதில் கிட்டாமல் உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியமும் ஒவ்வொன்றாக அழிந்து போகிறது. இது இவ்வாறு இருப்பினும் எமக்கான நீதி பொறுப்பு கூறல் மற்றும் மீள் நிகழாமை என்பன உறுதிப்படுத்தப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். 2026 ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதன்மை பணவீக்கம் 8% உயர்வடைந்திருக்கிறது. கொழும்பு நகர் பிரதேசங்களில் மாதாந்த நுகர்வோர் பணவீக்கத்தை முன்னிலைப்படுத்தி தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபெற திணைக்களம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய விலை சுட்டெண்ணை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கடந்த ஜூலை மாதம் 6.3% காணப்பட்ட உணவு பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8.5% உயர்வடைந்துள்ளது. அதேபோல் உணவல்லாத பணவீக்கம் ஜூலை மாதம் 7.8% காணப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 7.7% குறைவடைந்திருக்கிறது. அதேபோல் அல்கோஹோல் பானங்கள் புயலைக்கான பணவீக்கம் ஜூலை மாதம் குறைந்த நிலையில் காணப்பட்ட நிலையில் கடந்த மாதம் உயர்வடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கனிம தொழில்துறையை வளப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது.
1: இலங்கை கனிம மண்ணில் சங்கத்தின் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கனிம வளங்களின் ஆராய்ச்சி, அகழ்வு, பெறுமதி, சேர்ப்பு செயல்முறைகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் உள்நாட்டு கனிம வளங்களை தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் முறையான வகையில் பயன்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. உள்நாட்டு உற்பத்தி தொழில்துறைகளை வலுப்படுத்துவதற்காக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி, முதலீட்டாளர்களுக்கு சலுகைகளை வழங்குதல், ஆராய்ச்சி அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் என்பன குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு உள்நாட்டு முதலீடுகளை ஈர்த்து துறை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது, எழுந்துள்ள பிரச்சினைகளை உடனடியாக நிவர்த்திப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களை பெறுவது உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளும் முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை நிவர்த்திப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மேலும் நிலவிய கொள்கை ரீதியான சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் முதலீடுகளை ஈர்ப்பதில் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும், சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையில் சிறந்த ஒருங்கிணைப்பை பேண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் ஊடாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெற்கொள்வினவினை முன்னெடுப்பதற்கான நிதியை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகிறது.
3: பல மாவட்டங்களில் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவுக்காக கோரிக்கைகளை விடுத்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுபோகத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அதிகபட்சமாக 250 லட்சம் ரூபாய் என்ற வரம்பில் வட்டியன்றிய கடன் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் இம்முறை சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செயற்பாடுகளை தடையின்றி தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக மேலதிகமாக 7,500 மில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
0: தொடர்ந்து அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விடயங்களை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க தொடங்கியிருக்கிறது.
1: மனுக்களை பரிசீலிக்கும் நடவடிக்கையை உயர்நீதிமன்றத்தின் 503 இலக்க நீதிமன்ற அறையில் இன்று காலை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த அறையில் போதிய இடவசதி இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிபதிகள் குழு முன்னிலையில் தெரிவித்தார். அதற்கமைய 501 இலக்க நீதிமன்ற அறையில் மனுக்களை பரிசீலிக்க நீதிபதிகள் குழு தீர்மானித்தது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் அச்சல வெங்கப்புலி, அர்ஜுன ஒபேசேகர், சம்பத் அபேகோன், கிஹான் குலத்துங்க ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களை உள்ளடக்கிய 5 கொண்ட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை மேல்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நீதித்துறை வரைவு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி மேலும் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்கள் தொடர்பில் தமது தரப்பு விளக்கங்களை முன்வைக்குமாறு சட்டமாதிபருக்கு உயர்நீதிமன்றம் நேற்று பிற்பகல் அறிவித்தல் விடுத்திருந்தது.
0: இந்த நேரத்தில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பூரண உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் விசாரிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் தரப்பில் முன்னிலையான பல சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இந்த மனுக்களை அனைத்து உயர்நீதிமன்ற நீதியரசர்களையும் உள்ளடக்கிய பூரண நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார்கள். ஆனாலும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தின் 132(3) பிரிவின்படி பிரதம நீதியரசருக்கு முழுமையாக இருக்கிறது என்று மன்றில் வாதிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள் ஆயம் பூரண அமர்வுக்கான கோரிக்கையை நிராகரிப்பதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை ஏற்கனவே உள்ள 5 நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். இலங்கையின் நீதித்துறையில் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பில் எழுந்துள்ள விடயங்கள், ஜெனிவா மனித உரிமை பேரவையின் விசாரணைகள் குறித்து வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இன்று இது தொடர்பான விளக்கத்தை அளித்தார்.
4: சிலர் முன்வைத்துள்ள ஒரு தர்க்கம் என்னவென்றால், இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் நீதிபதிகளின் வயதை நீடித்தல் தொடர்பிலும் கேள்வி எழுப்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்றாகும். தற்போது இலங்கை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளின் அடிப்படையில் செப்டம்பர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தயாரித்து வழங்கப்படிக்க வேண்டிய அறிக்கையில் இது தொடர்பான விடயங்கள் ஏதேனும் இடம்பெற்றிருந்தனவா?
5: தெளிவாகவே அது இடம்பெற்றிருந்தது. அதற்கு முன்னரும் ஜெனிவாவில் உள்ள எமது விசேட செய்தியாளர் இது தொடர்பாக விசாரித்திருந்தார். அதற்கு நாங்கள் விரிவான விளக்கத்துடன் பதில் ஒன்றையும் அவருக்கு அனுப்பியிருந்தோம். 2016 மோனிகா என்ற விசேட பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் 6 இலங்கையில் தங்கியிருந்தார். இலங்கையில் வழக்குகள் தாமதமடைவதால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்பதுடன் நீதித்துறை செயற்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் தனது அறிக்கையில் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், சட்டமாதிபர் திணைக்களத்தை வலுப்படுத்த வேண்டும், தடயவியல் அறிக்கைகளில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க வேண்டும், நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் அவர்களின் திறனையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார். உண்மையில் அவர் 2016 பரிந்துரைத்த விடயங்களை தான் 10 பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த நிலையில் தற்போது நடைமுறைப்படுத்துகிறோம். இதன் நோக்கம் நீதித்துறை கட்டமைப்பில் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வழக்குகளை விசாரிக்கும் செயல்முறை விரைவுபடுத்துவதாகும். அதன் ஒரு பகுதியாகத்தான் அனைத்து நீதிபதிகளினதும் சேவை காலத்தை மேலும் 2 நீடிக்கும் விடயமும் இடம்பெறுகிறது. இதுவும் குறித்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாகவே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையும் எங்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கு நாங்கள் மிகவும் தெளிவாக பதிலளித்துள்ளோம். ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்று தெளிவான பதிலை வழங்கியுள்ளோம்.
0: தொடர்ந்து அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர சிங்கப்பூரில் எந்த சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. மாறாக அவர் வழங்கியுள்ள வாக்குமூலம் காரணமாகவே அவரை இலங்கைக்கு கொண்டுவர அரசாங்கம் பின்வாங்கி வருவதாக ஜனநாயக குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகிறார். திருடர்களை கைது செய்வதாக தெரிவித்து அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தொடர்பில் நேற்று அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து விமர்சித்தார். திருடர்களை கைது செய்யும் அரசாங்கத்தின் சேவை திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, ஆனால் அரசியல் நாடகத்துக்காக அதனை செய்வதைத்தான் நாங்கள் எதிர்த்து வருகிறோம். திருடர்களை கைது செய்வது போல் நாட்டை வங்குரோத்தாக்கியவர்களுக்கு எதிராகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது நாடு விடுதலை புலிகளின் யுத்தத்துக்கு முன்னர் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்து வந்தது. ஆனால் 87-88 ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரத்தினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளின் 30 வருட யுத்தம் காரணமாக எமது நாடு வீழ்ச்சியடைந்தது. இந்த இரண்டு போராட்டங்களும் இடம்பெறாமல் இருந்திருந்தால் எமது நாடு அபிவிருத்தியடைந்த நாடாக மாறியிருக்கும். ஆனால் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய யாருக்காவது வழக்குகள் இருக்கிறதா? மக்கள் விடுதலை முன்னணி யாருக்காவது வழக்கு இருக்கிறதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பிரபாகரனுக்கு பிறகு விடுதலை புலிகளின் தலைவர் என்று தெரிவித்து வந்த குமரன் பத்மநாதன் இன்று கிளிநொச்சியில் விமானப்படையின் பாதுகாப்பு கீழ் இருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு வழக்கும் கிடையாது. ஆனால் விடுதலை புலிகளின் சாதாரண உறுப்பினர்கள் சிலரே இன்று சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அரசாங்கம் மத்திய வங்கி பிணமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 6 வருடங்கள் கடந்த பின்னர் அவர் தனது பெயரை அலெக்சாண்டர் என்று மாற்றிக் கொண்டிருப்பதால் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட சிக்கல் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. ஆனால் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சிங்கப்பூரில் எந்த சட்ட சிக்கல்களும் இல்லை. அதனால் தான் அரசாங்கம் அவரை கொண்டு வர முடியாமல் இருப்பதாக தெரிவிப்பதில் எந்த உண்மையும் இல்லை. மாறாக பிணமுறை கணக்கை அதிகரிப்பதற்கு தனக்கு எவ்வாறு அழுத்தம் ஏற்பட்டது என்றும் யாரால் தனக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்றும் அர்ஜுன் மகேந்திரன் உறுதியான சாட்சியம் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த நபர் தற்போது ஜனாதிபதி ஆந்திர குமாராவுடனே இருக்கிறார். அதனாலே அர்ஜுனா மகேந்திரனை கொண்டு வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இதுதான் என்று அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகத்துக்கு செல்லும் வீதியில் இருபக்கமும் இறந்த கால்நடைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள், குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசுகின்றதால் அந்த வீதியால் பிரயாணிக்கும் மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீதியின் இருபக்கமும் கொட்டப்பட்டுள்ள அந்த குப்பைகளை அகற்ற மாநகர சபை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபியின் மட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வீதியின் இரு பகுதிகளிலும் தகரங்கள் மற்றும் வீட்டு கழிவுகள் உட்பட குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகளை மாதக்கணக்கில் அகற்றப்படாததால் அங்கு துர்நாற்றம் வீசுவதோடு மாவட்ட செயலகத்துக்கு செல்லும் மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இந்த மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு இந்த வட்டாரத்துக்கு தெரிவான உறுப்பினர் இது தொடர்பாக கவனம் செலுத்தாமல் இருப்பதோடு அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெற்றி பெற்றால் வாங்கும் சம்பளத்தை கல்விக்கு செலவு செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் வாக்களித்த மக்களுக்காவது குறைந்தபட்சம் புதிய மாவட்டத்துக்கு செல்லும் பால மின்மடு வீதி இருபக்கமும் உள்ள குப்பைகளை அகற்றி மக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு பிரயாணிக்காத வகையில் சென்று வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள். அதேவேளை வடக்கு கிழக்கில் பருவ பேச்சு மழை ஐப்பசி மாதத்திலிருந்து பெய்ய தொடங்கும் நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்று இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் மயிலாம்பாவளி, தன்னாமுனை, சத்துருக்கொண்டான், குப்புளாமடு போன்ற வீதி வடிகால்கள் ஊடாக வரும் மழைநீர் புதிய மாவட்ட செயலகத்துக்கு அருகில் அமைந்துள்ள திராய்மடு முருகன் கோவிலுக்கு முன்னால் அமைந்துள்ள வீதியின் பாலத்தின் ஊடாக பாலை மீன்மடுவில் இருக்கும் கட்டுக்கூடா மடுவை சென்றடைந்து ஊரிமடு ஊடாக கடலுக்கு செல்லுகிறது. இந்த மழைநீர் செல்லும் வடிகால்கள் புல்கள் வளர்ந்தும் மரங்கள் வளர்ந்து காடுகள் போல் காட்சியளிக்கிறது. இதனால் மதகு மற்றும் வடிகால்கள் அடைத்துள்ளதால் மழைநீர் வழிந்தோட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மழை வரும் முன்னர் இந்த மழைநீர் வழிந்தோடும் வடிகால்களை மாநகர சபை துப்புரவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மழை வெள்ளத்தில் பாலமின்மடு கிராமம் பாதிக்கப்படும். எனவே இதை கவனத்தில் கொண்டு வெள்ளம் வரும் முன்னே காப்போம் என்பது காமைய இந்த வடிகால்களை துப்புரவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்து போன மகள வெட்டுவான் பழுகாமம் மாவடி ஓடை போன்ற மூன்று பாலங்களை நிர்மாணித்து தருமாறு இந்திய அரசிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு அமைவாக 45 பேர் கொண்ட இந்திய ராணுவ தொழில்நுட்ப பிரிவினர், இலங்கை ராணுவ தொழில்நுட்ப பிரிவினர்கள் மற்றும் இலங்கை வீதி அதிகார சபையுடன் இணைந்து பழுகாமம் பெரிய போரதீவு இணைக்கும் ஆத்துக்கட்டு பாலத்தை முதற்கட்டமாக புனர் நிர்மாணிப்பதற்கு தற்போது நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஏனைய பாலங்களான அதற்கான பொருட்கள் வந்தவுடன் தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் புன நிர்மாண பணிகளை முன்னெடுப்பார்கள் என்று மாவட்ட வீதி அதிகார சபை பணிப்பாளர் எந்திரி வேதநாயகம் சுரேந்திரன் நேற்று குறிப்பிட்டார். மருத்துவ அதிகாரிகளுக்கான இடைநிலை தரத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அனில் ஜாசிங்காவினால் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசாவின் பணிப்புரைக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் செயலாளராக மருத்துவர் அமில சுரங்க நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர் டபிள்யூ கே விக்ரமசிங்கே, மருத்துவர் சமிந்த சமரகோன், சிரேஷ்ட பேராசிரியர் ஓபத்த மற்றும் சிரேஷ்ட பேராசிரியர் திலீப் டி சில்வா ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். முன்மொழியப்பட்டுள்ள இடைநிலை தரத்தை வரையறுத்தல், அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய மருத்துவ பிரிவுகள், சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மருத்துவ அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் முறைமை, அவர்களின் சேவைக்காலம், அவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் இடமாற்ற நடைமுறை என்பன குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ள இந்த குழுவுக்கு பணிப்புரையும் விடுக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்கும் பணிகள் இன்று தொடங்கிவிட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த தகவலின்படி துப்பாக்கி உரிமம் வைத்துள்ள அனைத்து தனிநபர்களும் நிறுவனங்களும் தங்கள் உரிமங்களை 2026 டிசம்பர் 31 தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும். செல்லுபடியாகும் உரிமமின்றி துப்பாக்கி வைத்திருப்பது துப்பாக்கிகள் தொடர்பான கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தங்கள் உரிமங்களை புதுப்பிக்க தவறும் துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதற்கிடையில் 2026 செப்டம்பர் 1 தேதி மற்றும் டிசம்பர் 31 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தங்கள் பதிவை புதுப்பிக்க தவறும் தனியார் பாதுகாப்பு முகமைகள் தாமத கட்டணம் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும். தேவையற்ற சிரமங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான விளைவுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து தனிநபர்களும் நிறுவனங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தேவையான புதுப்பித்தல் நடைமுறைகளை நிறைவு செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சு அவர்களை வலியுறுத்தியிருக்கிறது. ஜாயல பமனுகம பகுதியில் அமைந்துள்ள எபமுள்ள கடற்கரையில் நீராடச் சென்ற ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்ட மாயமான 13 வயது சிறுவனின் சடலமும் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பிற்பகல் வேளையில் கடலில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயார், அவரது மகள் உட்பட 4 பேர் பலத்த அலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டார்கள். முன்னதாக நேற்றைய முன்தினம் காலை மேற்கொள்ளப்பட்ட தீவிர தேடுதலில் 35 வயதுடைய தாய் மற்றும் 4 வயது மற்றும் 12 வயதுடைய இரண்டு சிறுமிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாயமான சிறுவனின் உடலும் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்ததிலிருந்து போலீசாரும் கடற்படை மற்றும் அந்த பகுதி கடலோர மீட்புக் குழுவினரும் இணைந்து எபமுள்ள கடற்கரை பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அனைத்து உடல்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு கடலில் நீராடும் போது எச்சரிக்கையுடன் அனைவரும் நீராடுமாறு போலீசார் பொதுமக்களை மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார்கள். நேற்றைய தினம் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையில் 3 மாணவிகள் காணாமல் போய்விட்டதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்கள் பலாங்குடையில் பிரபல பாடசாலை மாணவிகள். காணாமல் போன மாணவிகளில் வயது 17 கௌசல்யா, வயது 17 சர்மிளா, வயது 17 சதுனி ஆகிய மாணவர்களே காணாமல் போயுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பலாங்குட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். 13 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 20 வயது இளைஞர் ஒருவரை மாதம்பே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர் பிங்கிரிய கிருவெல்புல பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை தற்போது விளக்கமறியலில் சிறையில் உள்ள நிலையில் வெளிநாட்டில் பணியாற்றி வந்த அவரது தாய் கடந்த மாதம் 1 இலங்கைக்கு திரும்பியிருக்கிறார். தாய் வெளிநாட்டில் இருந்த காலப்பகுதியில் சிறுமி தனது பாட்டி, சித்தி மற்றும் சகோதர சகோதரிகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இளைஞரும் அதே வீட்டில் அவர்களுடன் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வீட்டில் வேறு யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் சந்தேகநபர் தன்னை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சிறுமி தனது தாயிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாய் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையின் நீதிமன்ற வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். குர்நாகலில் உள்ள பிரதான கலவன் பாடசாலை ஒன்றில் 14 வயது பள்ளி மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த பாடசாலையின் அறிவியல் ஆசிரியர் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக குர்நாகல் தலைமையக காவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் அதே பாடசாலையில் அறிவியல் பாடம் கற்பிக்கும் 52 வயதுடைய 2 குழந்தைகளின் தந்தை ஆவார். அவரிடமிருந்து துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானவர் அதே பாடசாலையில் 9 வகுப்பில் கல்வி கற்கும் 14 வயது மாணவி ஆவார். கடந்த ஜூன் மாதத்தில் இந்த துஷ்பிரயோகம் நடந்துள்ளது. அது பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அது குறித்து பாடசாலை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார்கள். இருந்தாலும் பாடசாலை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான ஆசிரியரை பாதுகாக்கும் கொள்கையை கடைபிடித்ததாக குற்றச்சாட்டுகள் தற்போது எழுப்பப்பட்டுள்ளன. பின்னர் அது குறித்து குர்நாகல் வலய கல்வி அலுவலகத்துக்கு சென்ற புகாரின் பேரில் விசாரிக்கப்பட்டு சந்த நபர் குர்நாகல் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு சிறிய பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பதிவாகி 2 மாதங்களுக்கு மேலாகி இருந்த போதிலும் தனது மகளுக்கு இழைக்கப்பட்ட துஷ்பிரயோகம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான ஆசிரியருக்கு எதிராக அதிகாரிகள் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை கண்டறிந்த மாணவியின் தந்தை அது குறித்து குர்நாகல் தலைமையக காவல் நிலையத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தில் கடந்த 25 புகார் அளித்துள்ளார். அதற்கமைய விசாரணை நடத்திய காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமான ஆசிரியரை கைது செய்தார்கள். இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் குர்நாகல் நகரில் உள்ள மற்றொரு பிரதான கலவன் பாடசாலையில் பணியாற்றிய போது இதேபோன்ற முறையில் அந்த பாடசாலையின் மாணவி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து அவர் இந்த பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குர்நாகல் நகரில் உள்ள பாடசாலையில் அவர் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மாணவி 18 வயதை தாண்டியிருந்ததால் பெற்றோரின் விருப்பத்துடன் அந்த சம்பவத்துக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கல்முனை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் 20 மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் சுகாதார பரிசோதனை என்ற போர்வையில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 51 வயதுடைய பொது சுகாதார பரிசோதகர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அதிகாரி வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த போதே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்முனை நீதவான் நீதிமன்ற நீதவான் சாஜித் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது இருதரப்பு வாத பிரதிவாதங்களையும் செவிமடுத்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3 வரை 3 விளக்கமறியில் வைக்குமாறு கட்டளையிட்டார். அந்த பாடசாலையில் கடந்த 18 மாணவர்களுக்கான வழக்கமான சுகாதார பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பரிசோதனையில் ஈடுபட்ட அதிகாரி தமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தமது பெற்றோரிடம் முறைப்பாடு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட முறைப்பாட்டு கடிதத்தை பாடசாலை அதிபரூடாக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். அந்த மாணவர்களின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணை அடுத்து இந்த அதிரடி கைது நடவடிக்கை தற்போது இடம்பெற்றுள்ளது. வவனியா கோவில்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் 32 கிலோகிராம் 400 கிராம் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 41 வயதுடைய கோவில்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். களுத்துறை பயாகல கொஸ்கென பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 28 வயது இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
1: மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 30 வயதான இளைஞன் நாகூட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பயாகுல பகுதியை சேர்ந்தவரை துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார். தானியங்கி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாட்டினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க.
0: தொடர்ந்து கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றிலிருந்து 463 கிலோ கிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பாகிஸ்தான் பிரஜைகள் உட்பட சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் வைத்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: சந்தேக நபர்கள் அனைவரும் கொழும்பில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். 33, 36, 38, 44 மற்றும் 51 வயதான சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். துறைமுகத்தில் மீட்கப்பட்ட கொள்கலனில் இருந்து 471 கிலோ 200 கிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அவற்றின் பெறுமதி 800 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் குறிப்பிட்டனர். மேல் ஏற்றுமதி என்ற போர்வையில் பாகிஸ்தானிலிருந்து துவாய்கள் அடங்கிய கொள்கலன் என தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் குறித்த கொள்கலன் கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாகிஸ்தானிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட குறித்த கொள்கலனை மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரோனுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தமை இதுவரையான விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை இலங்கை சுங்கம், போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம், கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகியன இணைந்து முன்னெடுத்து வருகின்றன.
0: யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதி மீண்டும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். பாலியல் குற்றத்துடன் தொடர்புடைய கைதியொருவர் உடல் சுயநமடைந்த நிலையில் சிறைக்காவல்களின் கண்காணிப்பின் கீழ் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 3 மணி அளவில் வைத்தியசாலையிலிருந்து கைவிலங்குடன் அவர் தப்பிச் சென்று விட்டார். தப்பிச் சென்றவர் இளவாலை பகுதியில் ஒளித்திருப்பதாக இளவாலை போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்த நபரை இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் போலீசார் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் அழுத்தத்தை குறைத்து அதன் மென்மையான சுற்றுவழல் அமைப்பை பாதுகாப்பதற்காக தினசரி வருகையாளர் வரம்புகளையும் இணையவழி முன்பதிவு முறையையும் அறிமுகப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். சுற்றாடல் பிரதி அமைச்சர் என்டன் ஜெயக்கொடி தலைமையில் அண்மையில் ஹட்டன் சமவெளி பூங்காவில் நடைபெற்ற விசேட களப்பரிசோதனை மற்றும் முன்னேற்ற ஆய்வு சந்திப்பின் போதே இந்த யோசனைகள் ஆலோசிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இணையவழி நேர முன்பதிவு முறைமை மூலம் பூங்காவுக்குள் நுழையும் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் முகாமையை மேம்படுத்தவும் முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் சுற்றாடல் பொறுப்புமிக்க சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் கட்டண முறையை மாற்றி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மையமான இந்த பூங்காவின் நீண்டகால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலே இந்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. திறந்த வழியில் வேலை செய்வோர் போதிய அளவு நீர் அருந்துவதோடு அடிக்கடி நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளிகளை கவனமாக கவனித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் குழந்தைகளை ஒருபோதும் வாகனங்களுக்குள் தனியாக விட்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான உடல் உழைப்பு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டு லேசான வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணியுமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 2410 சிறிய நீர்ப்பாசன குளங்களில் 788 குளங்கள் முற்றாக வறண்டு விட்டதாகவும் மேலும் 612 குளங்களின் நீர்மட்டம் 5% கீழ் குறைந்து விட்டதாக மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நிலவும் வறட்சியான காலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தினமும் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நீர் விநியோகம் இணைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு 7 மாவட்டங்களில் 81,929 பேருக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நெல் மரக்கறி பழங்களை பயிரிடும் விவசாயிகளுக்காக விசேட வழிகாட்டல் கோவை ஒன்றினை வெளியிடுவதற்கு எல்நினோ தொடர்பான விசேட அமைச்சரவை உபகுழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
6: நெற்செய்கை பழங்கள் மரக்கறி பயிரிடும் விவசாயிகளுக்காக ஏற்பட்டு வரும் வானிலையை கருத்தில் கொண்டு எவ்வாறான முறையில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது என்பது குறித்து வழிகாட்டுதல்களையும் நாங்கள் வழங்க தீர்மானித்துள்ளோம்.
0: இந்த கருத்தானது எல்நினோ தொடர்பான விசேட அமைச்சரவை உபகுழு தலைவர் சுற்றாடல் அமைச்சர் தம்பிங்க பட்டப்பெத்தி அவர்களது.
6: அதே போன்று விவசாய போகங்களுக்கான ஒன்று கூடலை செப்டம்பர் 18 நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது அக்டோபர் 15 அளவில் அடுத்த போகத்திற்கான பயிற்சிகை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என அறிவிப்பதாக தீர்மானித்துள்ளோம். அக்டோபர் 15 தமது பயிற்சிகை நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முடியாத விவசாயிகளுக்காக குறைந்தபட்சம் அக்டோபர் 25 அளவில் இந்த பயிற்சிகை நடவடிக்கை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றோம்.
1: மின்னேரியா தேசிய பூங்காவில் வசிக்கும் காட்டு யானைகளுக்கு உணவையும் நீரையும் தேடிக்கொள்வது இக்கால பகுதியில் பாரிய பிரச்சனையாகியுள்ளது. காட்டு யானை கூட்டங்கள் இக்கால பகுதியில் நீரை தேடி தொடர்ச்சியாக மின்னேரியா குளத்திற்கு வர ஆரம்பித்துள்ளன.
6: 6,048 குடும்பங்களுக்கு நாங்கள் தற்போது குடிநீர் வசதிகளை வழங்கி வருகின்றோம். 86,368 பேருக்கு நாங்கள் குடிநீர் வசதிகளை ஏற்கனவே வழங்கி வருகின்றோம். இந்த வலயத்தில் வனவிலங்கு, திணைக்களத்தினால், வில்பத்து, யால, பூந்தல, உடவளவ, குமண தேசிய பூங்காக்களில் வழக்கமான நீர் விநியோகத்துடன் ஒப்பிடும் போது 2 வாரங்களுக்குள் நீர் விநியோகம் 10.1 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமே 683,000 லிட்டர்களை நாங்கள் பவுசர்கள் மூலமாகவும் சூரிய மோட்டார்கள் மூலமாகவும் விநியோகித்துள்ளோம். தேசிய பூங்காக்களுக்குள் 113 குளங்கள் நீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த வளர்ச்சியால் செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை யால தேசிய பூங்காவை சுற்றுலா பயணிகளுக்காக மூடுவதற்கு வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த எல்நினோவினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதே போன்று வடமத்திய மாகாணங்கள், மன்னார், மொனராகலை மாவட்டம் போன்ற இடங்களிலும் அதிகூடிய தாக்கம் காணப்படுகின்றது.
0: இந்த கருத்தானது வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான அவர்களது.
6: இந்த மாதம் நிறைவடையும் போது இதன் தாக்கம் காணப்படுகின்ற பிரதேசங்களில் படிப்படியாக மழை ஆரம்பமாகும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த மாதம் முழுவதும் குறித்த பிரதேசத்திற்கு மழை குறைவாகவே கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று தென்மேற்கு பகுதியிலும் கடந்த மாதம் முழுவதும் ஓரளவு மழையை பெற்றுக் கொண்டோம். இந்த மாதமும் தென்மேற்கு பகுதிகளில் சபரகமோ, மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி, நுவரெலியா போன்ற மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தின் பின்னர் பெரும்பாலான பிரதேசங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனுடன் அக்டோபர் மாத இறுதியில் அதிக மழை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நவம்பர் மாதத்தில் வளமையை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து இலங்கையில் இந்த வருடம் இதுவரை 95,493 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 10,157 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இந்த வருடத்தில் டெங்கு காரணமாக 72 பேர் உயிரிழந்துள்ளார்கள். டெங்கு மரண வீதம் 0.76% பதிவாகியுள்ளது. மாகாண ரீதியில் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர் பதிவாகியுள்ளார்கள். அங்கு இதுவரை 50,506 பேர் டெங்குவால் பாதிப்படைந்துள்ளார்கள். மேலும் இலங்கையின் 50 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிகம் பரவும் அபாய பகுதிகளாக தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த மக்கள் தமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றி சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும், காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடல்சார் துறைக்காக ஆற்றிய சேவை மற்றும் தொழில்முறை சிறப்பை பாராட்டி பிரான்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கௌரவமிக்க ஆர்டர் ஆஃப் மெரிட்டிம் மெரிட் விருது ஜெனரல் சேர்ஜோன் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றும் இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் தம்மிக குமாராவுக்கு 2026 ஆகஸ்ட் 31 கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. சமுத்திர துறையின் முன்னேற்றத்துக்காக குறிப்பிடத்தக்க சேவையாற்றிய மற்றும் கடல்சார் துறையில் தொழில்முறை தர வெளிப்பாடுகளை காண்பித்த சிறந்த நபர்களுக்கு இந்த விருதை வழங்கும் முறை 1930 தொடங்கப்பட்டது. இதற்கமைய கடற்படை ஆய்வுத்துறையின் முன்னேற்றம், பிராந்திய சமுத்திர ஒத்துழைப்பு மற்றும் பிரான்ஸ் இலங்கை இடையிலான சமுத்திர தொடர்புகளை வலுப்படுத்துவதற்காக ரியர் அட்மிரல் தம்மிகுமார வழங்கிய தனித்துவமான பங்களிப்பை பாராட்டி இலங்கைக்கான பிரான்ஸ் தூதராலே இந்த கௌரவமிக்க விருதுக்காக ரியர் அட்மிரல் தம்மிகுமார பரிந்துரைக்கப்பட்டார். மேலும் ஜெனரல் சேர் ஜோன் கொத்லாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றி இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக 2024 தொடங்கப்பட்ட பிராந்திய சமுத்திர ஆய்வு மையத்தை நிறுவுவதற்கும் அதன் வளர்ச்சிக்கும் ரியர் அட்மிரல் தம்மிகுமார வழங்கிய பங்களிப்பு அங்கு சிறப்பான முறையில் பாராட்டையும் பெற்றிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் புதுக்குடியிருப்பு பங்குக்குட்பட்ட சாதனையாளர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் பங்கேற்றார். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பங்கு தந்தை அர்ப்பணி எஸ் அஜந்தன் தலைமையிலும் முல்லைத்தீவு மாவட்ட குரு முதல்வர் ராஜசிங்கம் அடிகளார் அவர்களது ஆன்மீக தலைமையிலும் இடம்பெற்ற இந்த மதிப்பளிவு நிகழ்வானது விருந்தினர்கள் மற்றும் சாதனையாளர்கள் வரவேற்புடன் ஆரம்பமானது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல், விருந்தினர்களது உரைகள், மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு புதுக்குடியிருப்பு பங்கிற்குட்பட்ட சாதனையாளர்களும் மதிப்பளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன், உள்நாட்டு இறவெறி திணைக்கள பிரதி ஆணையாளர் செபஸ்தி அருள்ராஜ்குமார், வவனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கற்கைகள் பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் மதிவதனி, புதுக்குடியிருப்பு உதவி பிரதி செயலாளர் கிரிதரன் டென்சியா, புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய முதல்வர் அர்ப்பணி ரோபின்சன் ஜோசப் அடிகளார், சட்டத்தரணி வி எஸ் எஸ் தனஞ்சியன், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி முதல்வர் நெவிட் ஜீவராசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 46வது நினைவு தினம் பவனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது. பவனியா மாநகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தன்னாயகம் அடிகளாரின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதோடு தன்னாயகம் அடிகளார் தொடர்பான சிறப்புரையும் இடம்பெற்றிருந்தது. மாநகரசபை முதல்வர் காண்டிபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாநகரசபை உறுப்பினர்களான ரவீந்திரன், தர்மரத்னம், முன்னாள் செட்டிக்குள பிரதிசபையின் தவிசாளர் ஜெகதீஸ்வரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தமிழ்மணி அகலங்கன், பொது அமைப்பை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.
8: ஷாங்காய் உச்சி மாநாடு கிர்கிஸ்தான் நாட்டின் பிஷ்கெக் நகரில் நேற்று தொடங்கி 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக உஸ்பெகிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு கிர்கிஸ்தான் வந்த திரு மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அமைச்சர்கள் குழுவின் தலைவரான அட்டில் பெக் கசிமிலியோவ் நேரில் வந்து வரவேற்றார். ஷாங்காய் மாநாட்டுக்கு நடுவே ஈரான் அதிபர் பெசஸ்கியானை பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார். அப்போது மத்திய கிழக்கு போர் நிலவரம், ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் உட்பட பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று அவரிடம் திரு மோடி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து பிஷ்கெக்கில் பிரதமர் திரு மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்தித்து பேசினர். அப்போது இந்திய ரஷ்ய உறவை மேம்படுத்துவது குறித்தும் உக்ரைன் போர் தொடர்பாகவும் இரு தலைவர்களும் பேசியதாக கூறப்படுகிறது. மனித குலத்தின் நலன் கருதி 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு புதினிடம் திரு மோடி கேட்டுக் கொண்டார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வளர்ந்து வரும் கல்வி, கலாச்சார மற்றும் சுற்றுலா தொடர்புகளை புதின் சுட்டிக்காட்டினார். மேலும் ரஷ்யாவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் 7 மடங்கு அதிகரித்து 40,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து பிஷ்கெக்கில் நடைபெறும் உலக நாடோடி விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக திரு மோடியும் புதினும் ஒரே காரில் பயணம் செய்தனர். அங்கு வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளை அவர்கள் கண்டு ரசித்தனர். ஷாங்காய் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை திரு மோடி இன்று சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் டெல்லியில் நடைபெற உள்ளது. இதில் புதின், ஜி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி நடைபெற்ற தீப்பந்த பேரணியில் வன்முறை ஏற்பட்டது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பலர் காயமடைந்தார்கள். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். கால்வாய்கள் தூர் வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
9: மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து வழக்கமான ஜூன் 12ஆம் தேதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே கர்நாடகாவில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 90 அடியை தாண்டியுள்ளது. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்கப்படுமா என விவசாயிகள் காத்திருந்த நிலையில் 82 நாட்களுக்கு பிறகு இன்று பகல் 12 மணியளவில் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனை முதலமைச்சர் திரு விஜய் நேரில் திறந்து வைக்கிறார். இதனிடையே தஞ்சை மாவட்டத்தில் வடவாறு உள்ளிட்ட பாசன ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் உரிய பலன் கிடைக்காது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
10: தண்ணி போகாது சார், கடைக்கு எப்படி தண்ணி போவோம்? அந்த தவிர வரதுனால தண்ணி கடமடைக்கு போய் சேரவே சேராது. இது தஞ்சாவூரை விட்டு தாண்டாது, தண்ணி இங்க வந்துட்டு. இதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு மேற்கே அப்படிதான் இருக்கு. நீங்க கல்லணை தலைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெண்ணாறே ரொம்ப மோசமா இருக்கு. வடவாறு மட்டும் இல்ல, எல்லா ஆறுகளையும் தூர் வரணும்னு நாங்க கோரிக்கை வச்சா இந்த அரசாங்கம் விவசாயியோட கோரிக்கைய செய்யும் எடுக்க மாட்டேங்குது. எங்களோட கோரிக்கைய எதையுமே ஏற்க மாட்டேங்குது. விவசாயிகள் கருத்துக்கு போட்டுங்க நீர்வளத்துறை அமைச்சர் வாங்கன்னா அவர் பொறுப்பத்துல இருந்து காவிரி டெல்டால வந்து விவசாயிகளை குறை இருக்கவே இல்லை.
9: திருவாரூர் மாவட்டத்திலும் ஆறுகள், வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து தற்போது தண்ணீர் திறக்கப்படுவதால் போதிய பலன் இருக்காது என்று தெரிவித்துள்ளனர்.
11: டெல்டா பகுதி முழுவதும் தூர்வாரப்படாமல் காடு மண்டி கிடக்கிறது, பாலங்கள் எல்லாம் செப்பனிடப்படாமல் கிடக்கிறது, மதகுகள் எல்லாம் செப்பனிடப்படாமல் கிடக்கிறது. இந்நிலையில் தண்ணீர் திறக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீர் கடைமடை வரை வயல்களுக்கு சென்றடையுமா என்பது சந்தேகமாக உள்ளது. இந்நிலை மாறிட துரிதமாக இந்த மராமத்து பணிகளை செய்ய வேண்டும்.
9: திறக்கப்படும் தண்ணீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை சென்றடைய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டிய பிறகு திறந்தால்தான் கடைமடை வரை தண்ணீர் வரும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனிடையே மேட்டூர் அணைக்கு திரு விஜய் தண்ணீர் திறக்க வருவதை முன்னிட்டு சேலம் விமான நிலையத்திலிருந்து தொப்பூர் பிரிவு ரோடு வரை தேசிய நெடுஞ்சாலையின் சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தொப்பூர் பிரிவு சாலையிலிருந்து மேச்சேரி குஞ்சாண்டியூர் மேட்டூர் அணை வரையுள்ள 38 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலையின் இருபுறமும் இரும்பு தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. இதனால் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் பொதுமக்களும் கடைகள் வணிக வளாகங்கள் முன்பு அடைக்கப்பட்ட தடுப்புகளால் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக விஜயனுடைய அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார். 5 ஆண்டுகள் வரை இந்த அரசு நீடிக்காது என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார்.
12: சினிமாவில் சட்டமன்ற காட்சி போடுறது அது மாதிரிதான் இப்ப இருக்கிற சட்டமன்ற நிகழ்ச்சி இருக்குது. நீ தான் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய தொலைக்காட்சி வகையில? அதுல பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே சட்டமன்றம் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஊடகத்திலேயே வெளியே தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது. சில அமைச்சர்கள் தான் சொல்கிறாங்க, ஆனால் அந்த இலாக்காத்தோட இலாக்கா அமைச்சர் சொல்லணும். ஆனால் பெரும்பாலான அமைச்சர்கள் அவருடைய இலாக்கா சம்பந்தப்பட்ட கேள்வி மாண்பு உறுப்பினர்கள் கேட்கின்ற பொழுது அதுக்குண்டான பதில் கிடைக்கும்.
13: நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கோவை பொறுத்தவரைக்கும் ஒரு மாசத்துல 9 கொலைகள் நடந்திருக்கு.
12: நாளை மறுநாள் காவல்துறை மானிய கோரிக்கை வருது, அப்போ நாங்கள் அதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொடுக்குறோம். அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும் பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சட்டம், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 110 ஆயிரும் நினைக்கிறேன். 110 சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை, பாலியல் சீண்டல் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. ஆட்சி வருவதற்கு முன் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக இந்த குற்றங்கள்லாம் அதிகரிச்சிருக்கு.
13: அதே மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இலவசங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க.
12: நீங்கள் அவையில் கேட்குற வேண்டிய கேள்வியில என்ன கேட்கல,
13: இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றதுல
12: அந்த நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. ஏன்னா அதிகமான கடன் இருப்பது அனைவருக்கும் தெரியும், அதிகமான அறிவிப்பு கொடுக்குறாங்க, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அறிவிப்பு கொடுத்தா அதிகமாக கடன் வாங்கினான்னு அர்த்தம். கடந்த காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் நிலைக்காது, அப்படி நிலைச்சா 10 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க.

0: உற்பத்தி அனல் மின்சாரம் புதிதாக அமைக்க வேண்டும்னா கிட்டத்தட்ட 6-7 ஆண்டு காலம் ஆகும் முழுமையாக முடிச்சு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு. அதனால அறிவிப்போடு தான் நிற்கும் அது. நாங்கள் இப்படியெல்லாம் ஒன்று அறிவிக்கலையே, ஒரு பார்ட்டி தான் நடித்தோம். இவர்கள் வந்து தொடர் செலவினத்தை கொடுக்குறாங்க, அப்போ வருமானம் வந்துட்டே இருந்தால் தான் அதை சரி செய்ய முடியும். போக்குவரத்துல இப்போ அந்த கூடுதல் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். அது மட்டும் நான் ஏற்கனவே நான் மேதகு ஆளுநர் உரையில நான் உரையாற்றும் போதே குறிப்பிட்டேன், ஏற்கனவே ஓட்ட ஒரசல் பஸ் இருக்குது, அதையெல்லாம் மாற்றுவதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யணும், புதிய பேருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே இன்றைக்கு எக்ஸ்பிரஸ் பஸ் விரைவு பேருந்து அதில் 3 ஆண்டு காலம் ஆயுள் காலம், 5 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளோதான் அதனுடைய பயன்பாடு இருக்கு வேணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்போவே நிதி இல்லாத காரணத்தினால அதை 3 ஆண்டை 5 ஆண்டு ஆக்குனாங்க. பிறகு அது 5 லட்சத்தை கூடுதலாக 7 லட்சம் கிலோமீட்டர் ஆக்குனாங்க. எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா அது எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இதையெல்லாம் ஓடியாச்சு, இதை வந்து 5 வருஷமா ஓட்டியாச்சு, 7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஏற்கனவே வாய்தா போன பஸ் ஓட்டி இப்பவும் வாய்தா போயிட்டு அதை வச்சு எப்படி வந்து பஸ்ஸை இயக்க முடியும்? ஆக இந்த அரசாங்கம் போக்குவரத்து துறையில 1000 பேர் வந்து வாங்கினான்னு சொல்றாங்க. 1000 பேர் வந்து மாநகராட்சியில் தான் வாங்குறாங்க, அது எலக்ட்ரிக் பேர், அது கான்ட்ராக்டில் விடுறாங்க. இது அரசாங்கத்தை நடத்தல கான்ட்ராக்ட் தான் விடுறது மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது இப்படி ஒரு திட்டமிடாம செயல்பாடு தான் இந்த ஆட்சியில் பார்க்கணும்.
1: தொடர்ந்து இன்றைய தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர்களுக்கு இடையிலே கோபங்கள் ஏற்பட்டு அமைச்சர்களின் பேச்சிலே சூடு பறந்தது.
2: வருவாய்த்துறை அமைச்சராக பல முறை இல்ல பல துறைகளை பார்த்த அமைச்சர் கே கே எஸ் அண்ணாச்சி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் பார்த்து அந்த மாவட்டத்துக்கு பல வளர்ச்சியை செஞ்சிருப்பாங்க. நீங்க வந்துருங்க, அந்த மாவட்டத்தை வளர்ச்சி செய்யுங்க, யாரும் குறுக்க நிக்கல. ஆனா இடைச்செருகள் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஒரு பெரிய பாட்டு பாடுங்க. எதுக்கு இதெல்லாம் நல்லது இல்லை, இதெல்லாம் நான் பொதுவாக சொல்றேன், இதெல்லாம் நல்லது இல்லை. அவை முன்னவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நீங்க எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸா பேசுற உன் வாயிலிருந்து வரது இல்லை, நான் பார்த்துதான் இருக்கிறேன். உங்க அதிகம் அதை பார்த்துதான் இருக்கிறேன். அமைச்சர்களுக்கு பொறுப்பு அதிகம். நான் அன்னைக்கே சொன்னேன், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் போற்றி போற்றின்னு பாட முடியாது, நாங்கள் ஏதாவது குறை காணும் தான் பார்ப்போம். வர்றதே அதான, ஏதாவது என்ன குறை சொல்லலாம் உங்களை பற்றி, நீங்கள் உங்களுடைய துறையை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் அதை தான் பார்ப்போம். நாங்கள் அது இல்லைன்னு மறுத்து பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு, பேசுங்க. ஆனால் அதை விட்டுட்டு டக்குன்னு இடையில இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அரசு நடத்த முடியல. எங்கள் ஆளு கட்டுப்பாடு இருந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்கனவே என்ன சொன்னார், ஆதாரம் இல்லாத பேசக்கூடாதுன்னு அவரே சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொன்னார், அடுத்த ரூலிங் என்ன சொன்னார், அதை பற்றி எதுவும் பேசாது, உங்கள் திறமை பற்றி பேசுங்க. நானே என்ன சொன்னேன் காலையில், இப்போ நாங்கள் உங்களை பற்றி இப்போ குறை காண முடியாத இருக்கிறோம், 1 வருஷம் ஆனால் நாங்கள் கட்டாயம் குறை காணுவோம். இப்போ எங்கள் ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன 5 வருஷம் பண்ணோன்றதை பற்றிலாம் பேச முடியும். இப்போ நாங்கள் எப்படி 100 நாளையில் போய் எங்கள் ஆட்சியில் என்ன நடந்துன்னு தான் பேச முடியும். அதனால் தயவுசெய்து பேரவைத் தலைவருடைய பேச்சை கொஞ்சம் உங்களை கேட்க சொல்லுங்கள், உங்கள் ரூலிங் கொஞ்சம் மதிக்க சொல்லுங்கள்.
3: மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இருக்காரு, பேசி அவங்க பேசிட்டோம் இல்ல அவங்க பேசிட்டோம். மாநில தொழில்துறை அமைச்சர்
4: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லல இந்த வார்த்தைய, அது அங்க இருக்க அசோசியேஷன்ல இருந்து 5 அசோசியேஷன்ல இருந்து அத்தனை ஓனர்களும், நான் இப்பயும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அசோசியேஷன்ல இருந்து வந்து அத சொன்னாங்க, அதுக்கான ஆதாரங்களை இமெயில்ல எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த ஆதாரத்தை வேணா நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த ஆதாரங்களை அந்த அசோசியேஷன்ல இருக்கிற ஓனர்ஸ் எனக்கு இமெயில் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது நான் சொல்லல பேரவைத் தலைவர்களே.
3: அமைச்சர் பேசுறாரா? அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு தென்னரசு.

0: சட்டப்பேரவை தலைவர் அவர்கள்
1: இப்போ பேசுறாரு, அவன் பேசுறாரு அவரு தங்கம் தென்னல்
0: மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள். இப்போது கூட இந்த ஆட்சி வந்து இப்போது மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு நான் கூட ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு இந்த பிரச்சனையை குறித்து கூட பேசினேன். அதற்கு பிறகு கூட அப்போது கூட அமைச்சர் சொன்னார்கள், இல்லை இல்லை இப்போது வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் உடனடியாக ஸ்டாப் பண்ணி வைத்திருந்த இந்த லைசன்ஸுக்கெல்லாம் இப்போ ரெனிவல் நாங்கள் கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் நாங்கள் தான் ரெனிவல்லாம் கொடுத்துட்டோம். அப்படி ரெனிவல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உறுப்பினர் தான் சொல்றாரு அப்படின்னு அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க கொடுத்த அந்த ரெனிவல் எல்லாத்துக்கும் நீங்க எல்லார்ட்டையும் பணம் வாங்கிட்டு இப்படி கொடுத்ததாக சில அசோசியேஷன் வந்து என்கிட்ட சொல்றாங்க. எப்படி உங்கள்கிட்ட வந்து சொன்னீங்களோ இப்ப நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெனிவல், இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அப்ரூவல் எல்லாத்துக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு இருந்ததாக சில அசோசியேஷன் சில பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஒத்துக்கறீங்களா?
1: உட்காருங்க. தொழில்துறை அமைச்சர் ரொம்ப அருமையா நீ நல்ல விளக்கமா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப அதாவது என்ன ஆச்சரியப்பட்டேன் என்றால் புதிய அமைச்சராக இருந்தும் இவ்வளவு தெளிவாக அடுக்கடுக்காக சொல்லின்னு பார்த்தேன். ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான் அந்த ஊர்லேயே இருக்குன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது, என்னன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உள்ள இடத்துல ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான். அப்போ பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் என்று கூட நான் கருதேன். என்றால் பல நல்ல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வந்த நீங்கள் ஆதாரம் இல்லாமல் அசோசியேஷன்ல வந்து காரியங்கள் முடிகிற போது தேவையில்லாத ஒரு வார்த்தையை கூட அவர் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அது அதை வந்து நீங்கள் அவையில் குறிப்பிட்டிருக்க வேண்டாம் என்று தான் நான் கருதுகின்றேன். அதை விடுத்து சொல்லிட்டேங்க, இதை விடுத்து இருங்க விட்டுருங்க, இதை விடுத்து விட்டு இல்லை நல்ல உட்காருங்க சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன், உட்காருங்க மிஸ்டர் கணேஷ் உட்காருங்க, நான் உட்காருங்க உட்காருங்க, இந்த பிரச்சனையை தொடரும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம், உட்காருங்க உட்காருங்க சொல்லிட்டேன் தெளிவா. மான் உறுப்பினர் தங்கம் தென்னசர் விருங்க உட்காருங்க உட்காரு, இப்போ அவர் சொன்னது சேர்த்து நான் சொல்கிறேன், உட்காருங்க. நீங்கள் நான்கு பேர் என்ன வந்து சொன்னால் என்று சொல்றதற்கு பதில் அவர் சொன்னார் 40 பேர் எங்கள்கிட்ட வந்து சொல்லுகிற போது நமக்கும் பதில் சொல்ல முடியாது. அதாவது சவால் அது இல்லை, சவால் அதற்கு எதிர் சவால் விடுகிற நேரம் இது அல்ல. நல்ல பணிகளை மிக மிக நேர்த்தியாக வேகமாக நீங்கள் செய்து கொண்டிருக்க என்பதை விளக்கமாக சொல்லிவிட்டீர்கள். அது வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களை நீங்கள் திட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி முடித்திருக்கின்றீர்கள். இந்த விவாதத்தை இத்துடன் முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். என்ன இல்ல நான் தான் எடுத்துருக்கேன்னு சொன்னேன், அந்த ஊழல் என்ற வார்த்தையை மட்டும் அந்த ஊழல் என்ற வார்த்தை நான் அவைக்கு நீக்கிடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு உட்காருங்க.
2: தொடர்ந்து சோனியா காந்தியின் சுயசரிதை புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு வெளிப்புற அழுத்தங்கள் எதுவும் கிடையாது என்று பிரபல புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் நேற்று தெரிவித்திருக்கிறது. புத்தக வெளியீட்டாளரின் இந்த முடிவு குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரவிய நிலையில் இந்த புதிய விளக்கத்தை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி புதிய சுயசரிதை புத்தகம் எழுதியுள்ளார். பிலாங்கில் ஏஜானி ஆஃப் லவ் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகத்தை பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியா புத்தக நிறுவனம் வரும் நவம்பர் மாதம் 10 தேதி வெளியிடுவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த அதன் துணை நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சோனியா காந்தி தனது சுயசரிதையில் மாற்றங்களை செய்ய மறுத்துவிட்டதால் அதை பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியா நிறுவனம் வெளியிடவில்லை என்று ஆங்கில பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியானது. இதையடுத்து அந்த நிறுவனம் கடந்த ஆகஸ்ட் 28 தேதி விளக்கம் ஒன்றை வெளியிட்டது. அதில் அந்த புத்தகத்தை வெளியிட தாங்கள் ஆர்வமாக விருப்பத்துடன் இருந்த போதிலும் எழுத்தாளரால் கூறப்பட்டிருப்பதன் உண்மை நிலையை சரிபார்த்து பரிந்துரைகள் அளிப்பது வெளியீட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். அதில் சில விடயங்களில் உடன்பாடு ஏற்படாததால் பிரசுரிக்க முடியாமல் போனது. இது தவிர புத்தகத்தை எழுதிய ஆசிரியருடன் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்களை தாங்கள் வெளியிட விரும்பவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சோனியா காந்தி சுயசரிதை புத்தகத்தை பென்குயின் நிறுவனம் பிரசுரிக்காததை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜஸ்தான் முன்னாள் முதல்வருமான அசோக் கெலாட் கூறுகையில், RSS மோடி ஆட்சியில் இந்திய நிலப்பகுதி சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னணியில் இருப்பவர்கள் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பென்குயின் இந்தியாவுக்கு அழுத்தம் தரப்பட்டதே, புத்தகத்தை வெளியிடவில்லை என்று அந்த நிறுவனம் எடுத்த முடிவுக்கு உண்மையான காரணம் இது என்னக படுகொலை என்று தெரிவித்தார். இது கருத்து சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத்தும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல் நிலை நீடிக்கும் நிலையில் சட்ட விதிகளை மீறி இரண்டு பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்களை தமிழக வெற்றி கழக அரசு நியமித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
3: தாவேக அரசு நியமித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 18 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உள்ளது. துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் உறுப்பினர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தினார். அப்படி செய்தால் மாநில உரிமைகள் கேள்விக்குறியாகும் என கூறிய முந்தைய திமுக அரசு, முதலமைச்சர்தான் வேந்தராக இருக்க வேண்டும் என உறுதியாக இருந்தது. அதற்கான சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது தமிழக அரசுக்கு சாதகமாக அமைந்தது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து அந்த வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு துணைவேந்தர்கள் நியமனத்திற்காக 5 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைக்க முடிவு செய்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்தது. அதற்கான சட்ட மசோதா நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை. இந்நிலையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மூத்த பேராசிரியரை துணைவேந்தராக கூடுதல் பொறுப்பில் நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி முதற்கட்டமாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியர் திரு பிரபாகர், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியர் திரு ஜெயகாந்தன் ஆகியோர் பொறுப்பு துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மற்ற பல்கலைக்கழகங்களிலும் கூடுதல் பொறுப்பு நிலையில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பொறுப்பு துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவதை பல்கலைக்கழக மானியக் குழு ஏற்காது என்ற நிலையில் குறுக்கு வழியில் துணைவேந்தர்களை நியமித்திருப்பதாக கல்வியாளர்கள் தரப்பில் விமர்சனம் எழுந்துள்ளது.
2: தொடர்ந்து தன்னகர் டெல்லியில் வரும் 5 தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா கேட் முதல் டெல்லி காவல்துறை தலைமையகம் வரை அமைதி பேரணி நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஜூலை 25 ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதி அளித்தபடி போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவது நிறைவேற்றவில்லை என்று கூறி இந்த பேரணி நடக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி காவல்துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அனுமதியின்றி போராட்டங்கள் நடத்தப்படுவதை தடுக்க வேண்டும், பேரணி நடைபெறும் அதே காலகட்டத்தில் டெல்லியில் பீரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்க உள்ளதால் சர்வதேச தலைவர்கள் வருகை தரும் வேளையில் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாநாடு முடியும் வரை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மால்யா பாக்சி மற்றும் வி மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணிக்கு எதிராக உடனடியாக அவசர உத்தரவோ அல்லது தடையோ பிறப்பிக்க முடியாது, போராட்டம் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று முன்னதாகவே எப்படியும் அனுமானிக்க முடியாது, அனைவரும் பொறுப்புடனும் அமைதியாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது, மேலும் தங்களின் அச்சங்கள் மற்றும் குறைகள் குறித்து பேரணிக்கு முன் ஒன்றிய அரசிடம் தெரிவிக்குமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் CAP போராட்டங்கள் தொடர்பான நிலுவை மனுக்கள் அனைத்தையும் செப்டம்பர் 10 விரிவான விசாரணைக்கு எடுப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார்கள். புதிய அனல்மின் நிலையங்களுக்கு பதிலாக மாற்று வழிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது.
3: தூத்துக்குடியில் சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம், தனியார் முதலீட்டில் அனல்மின் நிலையம் அமைத்தால் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்குத்தான் வழிவகுக்கும் என கூறினார்.
4: அனல்மின் நிலையத்தை உருவாக்குவது என்கிற அறிவிப்பை, தனியார் உதவியோடு தூக்குவது என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய நாடு முழுவதுமே அனல்மின் நிலையங்கள் மூடப்பட்டு வருகிறது. மூடப்பட்டு வருவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று சுற்றுச்சூழலை அது பாதிக்கிறது என்பதும், போதுமான அளவுக்கு நிலக்கரி உற்பத்தி என்பது இல்லை என்பதும் சேர்ந்துதான் இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்துதான் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
3: தனியார் கூட்டு முயற்சியோடு அனல் மின் நிலையம் அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற திரு சண்முகம், இந்தியா முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்பு, நிலக்கரி பற்றாக்குறையால் அனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டு வருவதாக கூறினார். எனவே மின்சார தேவையை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளை தமிழ்நாடு அரசு ஆலோசிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
2: தொடர்ந்து அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்யூ ஆரன் வான்டெக் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கம்சி விக்டர் ஆகியோரிடம் தீகார் சிறைக்குள் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. குலிப்படையினர் என்று கூறப்படும் இருவரும் நீதிமன்ற காவலில் உள்ளார்கள். இந்தியாவில் ஆயுதமேந்தி போராடும் இனக்குழுக்களுடன் தொடர்புடைய ஒரு பயங்கரவாத சதி வழக்கில் அவர்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சிறைக்குள் வைத்து அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்த அனுமதி கோரி தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி பிரசாந்த் சர்மா செப்டம்பர் 2 மற்றும் 3 தேதிகளில் அவர்களிடம் விசாரணை நடத்த அனுமதியையும் அளித்தார். மியான்மரிலிருந்து மிசோரம் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதாக கூறப்படும் டைக் மற்றும் விக்டர் கார்போ பெட்ரோ, சில்வியா தாராஸ், இவான் சுக்மனோஸ்கி, சேரே பான்கிவ் மரியன் மற்றும் ஹான்சாருக் மார்க்சிங் ஆகிய 6 உக்ரைன் நாட்டினரை தேசிய புலனாய்வு முகமை கடந்த மார்ச் 13 கைது செய்தது. கூலிப்படையாக செயல்பட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் இந்த குழு இந்தியா மற்றும் மியான்மரில் உள்ள ஆயுதமேந்தி போராடும் இனக்குழுக்களுக்கு உதவுதல் மற்றும் ட்ரோன் பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பயங்கரவாத சதித்திட்டம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை 11 காவலில் வைக்க இந்திய தேசிய பாதுகாப்பு முகமைக்கு நீதிமன்றம் கடந்த மார்ச் 16 அனுமதி அளித்தது. பின்னர் அவர்கள் நீதிமன்ற காவலில் தற்போது வைக்கப்பட்டுள்ளார்கள். கார்கோ பேசிய இடத்தை சுத்தம் செய்தவர்களை கண்டித்த ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டுபவரே குற்றவாளியா என்று பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.
5: உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹல்துவானியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் கடந்த மாதம் 8 காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக மற்றும் RSS அமைப்புகளை பாம்புடன் ஒப்பிட்டு அவர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீராம் சேனா தர்மாத் சேவா அறக்கட்டளை அமைப்பினர் கடந்த 10 அதே மைதானத்தில் தூய்மைப்படுத்தும் யாகம் நடத்தினர். இந்த விவகாரத்தை திரு கார்கே மாநிலங்களவையில் எழுப்பிய நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியிருந்தார். இதையடுத்து மைதானத்தில் நடந்த வழக்கமான தூய்மை பணியை அவர் தீண்டாமை குற்றமாக சித்தரித்து பேசியதாக பாஜக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி தங்களது சமூக உணர்வுகளை புண்படுத்தியதாக உத்தராகண்டின் ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்த அமித்குமார் என்பவர் கோட்வாலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் திரு ராகுல் காந்தி மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் எழுப்பியவர் மீதே பாஜக அரசு வழக்கு போட்டிருப்பது பழிவாங்கும் செயல் என கண்டித்துள்ள காங்கிரஸ், உத்தராகண்ட், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டது. பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாஜகவும் RSS அமைப்பும் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்றும் யார் குறை சொன்னாலும் அவர்கள் மீது வழக்கு போடுவதை பாஜக வாடிக்கையாக வைத்துள்ளது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் திரு ரூபி மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை வழக்குகள் போட்டாலும் 2029 திரு ராகுல்காந்திதான் பிரதமர் என்றும் அவர் கூறினார்.
2: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4000 மேற்பட்டோரை தேடும் பணி இந்திய மீட்பு குழுவினரின் உதவியுடன் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது.
3: இமயமலையில் உள்ள லாம்டாங் லிருங் பகுதியில் சுமார் 5200 மீட்டர் உயரத்தில் இருந்து ராட்சத பனிப்பாறை உடைந்து கோஷி ஆற்றில் விழுந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததால் நேபாளத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. சீறி பாய்ந்த வெள்ளத்தில் ஒரு சில நிமிடங்களில் கிராமங்களும் சிறு நகரங்களும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்தன. இந்த இயற்கை பேரிடரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 1000 நெருங்கியுள்ளது. 85 பாதுகாப்பு படை வீரர்கள், 320 வெளிநாட்டினர், ரசுவா மாகாண நீர்மின் திட்டத்தின் சுரங்க தொழிலாளர்கள் 933 பேர் உட்பட மொத்தம் 4247 பேரை காணவில்லை என நேபாள அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 28 இரவு மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேர் சென்னை வந்தடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக மேலும் 28 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்கள் அதிகாலை 5 விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதையடுத்து அவர்கள் காலை 8 அளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
6: ஒரு 4 முன்னதான் அங்க நின்னு பஜன் எல்லாம் பாடிட்டு ஒரு 4 அங்க நாங்க இருந்தோம். அதே எக்ஸாக்ட் சேம் டைம் வந்துட்டு இது நடந்திருக்குன்னும் போது அது எப்படி கற்பனை கூட பண்ண முடியல. அங்க வழியே கிடையாது, ஆக்சுவலி ஃபுல்லா எல்லாமே வாஷ் அவே. சோ நாங்க நைலன்ற வேறொரு ரூட்ல வந்து எங்க கைடு கூட்டிட்டு வந்திருந்தாங்க.
3: இதனிடையே நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன 4000 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து 7 நாளாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகளில் அந்நாட்டு ராணுவத்திற்கு உதவியாக இந்தியாவிலிருந்து சென்றுள்ள சுரங்க மீட்பு நிபுணர் குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மருந்துகள், அத்தியாவசிய பொருட்கள் என இந்தியா அனுப்பிய 68 நிவாரண பொருட்களை விநியோகிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் இந்த வெள்ளத்தால் 17,000 மேற்பட்ட குழந்தைகள் அவசர உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பெருவெள்ளத்தால் நேபாளத்திற்கு சுமார் 3,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது.
2: இதனையத்தில் நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா கிராமத்தில் 3 இந்தியர்களை அந்த நாட்டு ராணுவம் மீட்டதாக நேபாளத்துக்கான இந்திய தூதுவர் நவீன் ஸ்ரீவஸ்தவா நேற்று தெரிவித்தார். இதையடுத்து நேபாள ராணுவத்துக்கு அவர் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு இந்தியாவும் சீனாவும் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றன. இதனையத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்ட காட்டில் அடையாளம் தெரியாத 3 பெண்கள் மற்றும் 1 ஆணின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து 4 பேரின் உடல்களும் 2 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக நேபாள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து அதன் எல்லையில் உள்ள மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் ஆறுகளின் நீர்மட்டத்தை அந்த மாவட்ட அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் 90% நிலக்கடலை பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
3: இந்த மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, பர்கூர், காவேரி பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் 35,000 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரியாக நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. நடப்பு பருவத்தில் பருவமழையை நம்பி விவசாயிகள் சுமார் 30,000 அதிகமான ஏக்கரில் விதைப்பு செய்திருந்தனர். இந்நிலையில் எல் நினோ தாக்கத்தால் வெப்பம் பல மடங்கு அதிகரித்ததோடு மழை முற்றிலும் பொய்த்து போனது. இதனால் பயிர்கள் வளர்ச்சி அடையும் தருணத்திலேயே நீர் சத்து இன்றி பயிர்கள் வாடி விளைநிலங்கள் கருகிய பாலைவனம் போல காட்சியளிப்பதால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் மூலம் சுமார் 5-6,000 ஏக்கராக்கு மேல விவசாய கடல் வந்து விவசாயி விளையிற விவசாயிங்க. ஆனா வந்து 1 கொட்டை வந்து 170 கொடுத்து போட்டாங்க. ஏக்கராக்கு சுமார் 15,000 செலவாகுது. ஆனா வந்து இந்த 5,000 ஏக்கரும் 6,000 ஏக்கராவும் பூரா வந்து கருகி போச்சு. எதுவும் ஒரே புது முதல் கூட எடுக்க முடியாது, கூலி கூட வராது.
3: விதை, உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளிப்பது என 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து இந்தியாவில் 38 பெண்ணின் கொலை தொடர்பில் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 22 மானிக் உடின் லஸ்கார், 21 ஐசா பேகம் இருவரும் மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். ஆகஸ்ட் 5 தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்லும் விரைவு தொடருந்தில் பெண்ணின் உடல் கைப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆக்ராவை அடைந்த போது ஒரு சிவப்பு நிற கைப்பட்டியிலிருந்து துர்நாற்றம் வந்ததை பயணிகள் கவனித்தார்கள். அதைத் தொடர்ந்து காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. கைப்பட்டியில் தலையற்ற துண்டாடப்பட்ட பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்காணிப்பு கமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது சென்னை மத்திய தொடர்ந்து நிலையத்தில் அந்த கைப்பட்டியை எடுத்து சென்ற தம்பதி அடையாளம் காணப்பட்டார்கள். ஆகஸ்ட் 3 தம்பதி அந்த கைப்பட்டியை தொடர்ந்து வைத்துவிட்டு மணிப்பூருக்கு தப்பிச் சென்றதை புலனாய்வாளர்கள் காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து குடுவாஞ்சேரியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு காவல்துறையினர் ஒரு பெரிய சமையல் பாத்திரத்தில் மேலும் பல உடல் பாகங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். மரபணு சோதனையில் அந்த உடல் உடல் பாகங்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணுடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாணிக்கும் ஐசாவும் அந்த பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அவரை பல ஆண்டுகளாக தாங்கள் அறிந்திருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. கேரளாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் தன்னுடைய இரண்டு நெருங்கிய தோழிகளை அடுத்தடுத்து கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு சில நிமிட இடைவெளியில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. மூன்று பெண்களும் திருமணமாகி கணவர் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார்கள். கொலை செய்யப்பட்ட பெண்கள் திரிசூரத்தைச் சேர்ந்த ஆஞ்சனா ஹரி, அவருக்கு வயது 35, திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மேரி மெத்யூ, இவருக்கு 40 வயது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு நெருங்கிய தோழியாக இருந்த கோட்டியத்தைச் சேர்ந்த அனிலா, இவருக்கு வயது 32, கொலைக்கு பின்னணியில் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கலிபோர்னியாவில் சாலபத்தில் அஞ்சனா பலியான்லையில் மேரி கத்திக்குத்து காயத்துடன் சான்ஜோஸ் பகுதியில் உள்ள வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் நீலர காரில் வந்து விபத்து ஏற்படுத்திய பெண் கைது செய்யப்பட்டார். விபத்து நடந்த விதம் குறித்து விசாரணை தற்போது நடந்து வருகிறது. அடுத்து கொலை செய்யப்பட்ட மேரியை மிகவும் நெருக்கமானவர் தான் கொலை செய்திருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையிலும் அனிலா மீது சந்தேகம் அடைந்துள்ளது. மிகவும் நெருங்கிய தோழிகளான மூவரும் அண்மையில் ஓணம் பண்டிகையை ஒன்றாக கொண்டாடிய நிலையில் இந்த கொலை நடந்திருப்பது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மூவரும் தங்களது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் தனித்தனியாக வாழ்ந்துள்ளார்கள். அஞ்சனா பள்ளி ஆசிரியை, மேரி பொறியியலாளராக இருந்துள்ளார். இவர்களுக்குள் என்ன பிரச்சனை இருந்துள்ளது என்று இவர்களது கணவர்களுக்கும் தெரிந்திருக்கவில்லை. 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை ஒன்றிய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. 2026-2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 81.36 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-2026 நிதியாண்டின் இதே காலாண்டில் 75.46 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இதன் மூலம் 7.8% வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய காலாண்டின் 8.6% வளர்ச்சி வீதத்தை விட குறைந்தது என்றாலும் ரிசர்வ் வங்கியின் 7% கணிப்பை தாண்டியுள்ளது. ஈரான் போர் உள்ளிட்ட வெளிப்புற தாக்கங்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வளர்ச்சி வேகம் நிலைத்திருப்பதை காட்டுவதாகவும் அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி நேற்று தனது எக்ஸ் பதிவில் 7.8% ஜிடிபி வளர்ச்சி மிகப்பெரிய சாதனை, உலகளாவிய நிச்சயமற்ற சூழலில் கச்சா எண்ணெய் விலையேற்ற இறக்கங்கள் மற்றும் விநியோக சங்கிலி சிக்கல்கள் இருந்த போதிலும் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை நமது மக்களின் கூட்டு வலிமை உறு செய்திருக்கிறது. கணிப்புகள் பொய்யாய் போய்விட்டது. இந்தியா மீண்டும் செழித்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மாதாந்த முன்னறிவிப்பு அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 28.01 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் இயல்பான வெப்ப அளவு 27.34 டிகிரி செல்சியஸாகும். அதேபோல் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலையும் 24.36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. இதுவும் இயல்பை விட அதிகம். 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 125 ஆண்டுகள் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்தியா தமிழகம் முழுவதும் உள்ள 52 கோவில்களில் இன்று முதல் பக்தர்கள் தொலைபேசி எடுத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறை தடை விதித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் இன்று முதல் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக பாதுகாப்பு அறையில் கட்டணம் 5 ரூபாய் செலுத்தி கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவிக்கையில், இன்று முதல் ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் திருக்கோவில்களில் பக்தர்கள் அமைதியான சூழலில் இறைவனை தரிசனம் செய்வதற்காகவும் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களில் மட்டும் தொலைபேசி எடுத்து செல்வதற்கான தடை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பழனி, திருச்செந்தூர், மதுரை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய திருக்கோவில்களில் தொலைபேசி தடை நடைமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில்களில் இறைவனின் திருவுருவ சிலைகளை புகைப்படம் எடுப்பது, காணொலி பதிவு செய்வது தொடர்ந்து நடைபெறுவதால் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்கள் கமரா வசதியுடன் கூடிய தொலைபேசிகளை முடிந்தவரை தங்களது வாகனங்களிலோ அல்லது தங்கியிருக்கும் அறைகளிலோ வைத்துவிட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தொலைபேசிகளை திருக்கோவில்களில் பாதுகாப்பாக வைப்பதற்கான பிரத்யேக பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். புகைப்படம் எடுக்கும் வசதி இல்லாத சாதாரண தொலைபேசிகளுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருக்கோவில்களில் ஆரோக்கியமான, அமைதியான மற்றும் ஆன்மீகமான வழிபாட்டு சூழலை உருவாக்க பக்தர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் இன்றியமையாதது. அனைவரும் ஒன்றிணைந்து திருக்கோவில்களில் சிறப்பான வழிபாட்டு சூழலை உருவாக்கி விடுவோம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பதியில் செப்டம்பர் 15 தேதி முதல் 23 தேதி வரை ஏழுமலையானுக்கு பிரமினி முன்னின்று நடத்தும் வருடாந்த பிரமோற்சவ விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கூடுதலாக இரண்டாவது பிரமோற்சவம் அக்டோபர் 12 தொடங்குகிறது. கலியுகத்தின் வாழும் தெய்வமாக விளங்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு முழுவதும் நடைபெறும் திருவிழாக்களில் பிரமோற்சவம் மிக முக்கியமானவை. இந்த ஆண்டு கூடுதல் மாதம் காரணமாக இரண்டு பிரமோற்சவங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார். புராணங்களின்படி வெங்கடாதிரியில் சீனிவாச பெருமாள் அவதரித்த ஆரம்ப நாட்களில் பிரமதேவனை அழைத்து உலகின் நலனுக்காக தனக்கான உற்சவம் திருவிழாக்களை ஏற்பாடு செய்யுமாறு கட்டளையிட்டார். தமிழகம் முழுவதும் விக்கிரவாண்டி உட்பட 26 மேற்பட்ட சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது.
5: மாநிலம் முழுவதும் மொத்தம் 77 சுங்கச்சாவடிகள் உள்ளன. ஆண்டுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் கடந்த ஜூன் மாதம் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மீதமுள்ளவற்றில் நள்ளிரவு 12 மணி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி வரையிலான 74 கிலோமீட்டர் தூரத்திற்கான 4 வழி சாலையை உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் வேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனி நிறுவனம் பராமரித்து வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் வாகனங்களுக்கான சுங்க வரி கட்டண விலை உயர்த்தப்படும் நிலையில் இந்த ஆண்டிற்கான கட்டண உயர்வு 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் வேஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க இதுநாள் வரை 105 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5 ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட்டு 110 ரூபாயாகவும் பலமுறை பயணிக்க 160 ரூபாயிலிருந்து 165 ரூபாயாகவும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க 185 ரூபாயிலிருந்து 190 ரூபாயாகவும் பலமுறை பயணிக்க 275 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 290 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. டிரக், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு 20 ரூபாய் வரையிலும் பல அச்சு வாகனங்களுக்கு 40 ரூபாய் வரையிலும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பல்வேறு வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் 130 ரூபாய் முதல் 735 ரூபாய் வரையிலும் கட்டணம் அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு கொழிஞ்சிப்பட்டி சுங்கச்சாவடியிலும் புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது.
2: இனி இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 115,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,385 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
8: கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைனிய ஷெல் தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பெல்கோரைட் நகரில் 3 பேர் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்குள்ள ஒரு வணிக நிலையமும் தாக்கப்பட்டது. பிராந்தியம் முழுவதும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனிய ட்ரோன்கள் எகட்செரின்பர்க்கில் உள்ள ஒரு தளவாட மையத்தை தாக்கிய நிலையில் அங்கு தீப்பற்றியது. வடக்கு சைப்ரஸ் கடற்கரையில் துருக்கி நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு மூழ்கியதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 270 பேரை ஏற்றிச் சென்ற சிறிய படகு கரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்தது. இதுவரை 249 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 18 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
2: நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளதாக நேற்றிரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த தகவல்களின்படி 1000 தாண்டிவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கி மாயமானோரின் எண்ணிக்கை 2500 4250 வரை உயர்ந்திருக்கிறது. திபெத் நேபாள எல்லையில் பெரும் பனிப்பாறை சரிவால் லெண்டே நதியில் ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட பெருவெள்ளம் நேபாளத்தின் போடேகோஷி நதியில் சிரிப்பாய்ந்தது. சகுதியுடன் பல அடி உயரத்துக்கு பெருக்கெடுத்த வெள்ளத்தில் கரையோர கிராமங்கள் சிறு நகரங்கள் அடியோடு அழிந்தன. வீடுகள் கட்டிடங்கள் வாகனங்கள் பாலங்கள் சாலைகள் நீர்மின் நிலையங்கள் இதர உள்கட்டமைப்புகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. போடோகோஷி நதி வெள்ளம் திரிசூலி நாராயணி நதிகளிலும் கலந்து பெரும் சேதத்தை விளைவித்திருக்கிறது. ரசுவா நுவாகோட் சித்வன் நவல்பராசி கோர்கா தனுசா ஆகிய மாவட்டங்களில் கரையோர பகுதிகளை புரட்டி போட்ட இந்த பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. வெள்ளத்தில் சிக்கி 85 பாதுகாப்பு அதிகாரிகள் 320 வெளிநாட்டவர்கள் உட்பட 4250 பேர் வரை மாயமாகியுள்ளார். இந்த தொகை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. அங்கு ஏற்பட்ட நிலைமைகள் தொடர்பான செய்திகளின் தொகுப்பினை பார்க்கலாம்.
9: சுரங்கப்பாதைகளில் யாரேனும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களை தேடும் பணியை கைவிடப் போவதில்லை என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. தீவிரமடைந்து வரும் மீட்பு பணிகளில் இந்த நீர்மின் நிலையம் இப்போது முக்கிய கவனம் பெற்றுள்ளது. 100 தொழிலாளர்கள் இதில் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
10: உயிர்களை காப்பாற்றுவது, காணாமல் போனவர்களை கண்டறிந்து மீட்பது, தப்பியவர்களுக்கு அவசர நிவாரணம் வழங்குவது என எங்களது உடனடி தேசிய முன்னுரிமை தெளிவாக உள்ளது.
9: சில தொழிலாளர்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஆனால் அதன் பின்னர் மீட்பு பணிகள் மேலும் சிக்கலாகின. அவர்களில் ஒருவரான சதாம் தற்போது காட்மாண்டுவில் பாதுகாப்பாக உள்ளார். தனது சக ஊழியர்கள் பலரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார்.
11: என்னுடன் பணிபுரிந்த நண்பர்களை காணவில்லை. எங்களால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களை நினைத்து மிகவும் வருந்துகிறேன்.
9: மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மீட்பு பணிகளை பாதித்து வருகிறது. வார இறுதியில் புதிதாக உருவான ஓர் ஏரியை சீன குழுக்கள் கண்டறிந்த நிலையில் அது உடையும் அபாயம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. நேர்மறையான செய்திக்காக நேபாள மக்கள் காத்திருக்கும் நிலையில் திரிசூலியில் இருந்து ஒரு நம்பிக்கை செய்தி கிட்டத்தட்ட 1000 மாணவர்களை பாதுகாப்பாக வழிநடத்திய தலைமை ஆசிரியரின் துரிதமான நடவடிக்கையால் வந்தது. இங்கே 3 மாடிகளை கொண்ட ஒரு பள்ளி இருந்தது என்று அவர் கூறுகிறார். புதன்கிழமை அன்று மாணவர்கள் உயரமான பகுதிக்கு சென்ற காட்சியை 16 வயதான யுனிஷா வீடியோவாக பதிவு செய்து தேவிக்கு வழங்கினார்.
12: நானும் என் தோழிகளும் வெறும் 10 வினாடிகளில் தப்பித்தோம். திடீரென்று வெள்ளம் வந்தது. என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை. என் தோழிகள் தான் மலைப்பகுதிக்கு செல்ல எனக்கு உதவினார்கள். அடுத்த சில நொடிகளிலேயே அந்த சந்தை பகுதி என் கண்முன்னே அடித்துச் செல்லப்பட்டது.
9: அவர்களின் தலைமை ஆசிரியர் ராஜேந்திர தவாடி மாணவர்களை வழிநடத்தி சென்றார். வெள்ளம் வருவதாக தனது நண்பரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் பள்ளியில் இருந்து வெளியேற அவர் முடிவு செய்தார்.
13: இவ்வளவு குழந்தைகளை எங்களால் காப்பாற்ற முடிந்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். இன்னும் 10 தாமதித்திருந்தால் மாணவர்கள் உட்பட நாங்கள் யாரும் இன்று உங்களிடம் பேச இங்கே இருந்திருக்க மாட்டோம்.
9: ஆனால் நேபாளத்தில் பல உடல்களை ஒரே இடத்தில் அடக்கம் செய்வதற்காக பெரிய குழிகள் தோண்டப்பட்டு வருகின்றன. அடையாளம் காணப்படாத சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகளும் சேகரிக்கப்படுகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாலும் 1000 காணாமல் போயிருப்பதாலும் நேபாளம் மற்றும் திபெத்தில் நிலைமை சீரடைவதற்கான அறிகுறிகள் இன்னும் தென்படவில்லை.
14: நேபாள நாட்டுல ஒரு மிகப்பெரிய பெருவெள்ளம் ஏற்பட்டு 5 கடந்தாச்சு. நாங்க இங்க 3 முன்னாடி செய்தி சேகரிக்க வந்தோம். நாங்க வந்த முதல் இடம் நேபாள நாட்டின் தலைநகர் காத்மாண்டுல இருக்கக்கூடிய இந்த டீச்சிங் மருத்துவமனை. ஏன் அப்படின்னா, இந்த மருத்துவமனையோட வாயில் கதவுகளை தாண்டி வெளியே போனீங்கன்னா இந்த பெருவெள்ளத்தோட எந்த தாக்கத்தையும் உங்களால பார்க்க முடியாது. ஒரு இயல்பான வாழ்க்கையை தான் நீங்க எங்கனாலும் பார்க்க முடியும். ஆனால் இந்த மருத்துவமனை ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இந்த நேபாள பெருவெள்ளத்துல மீட்கப்பட்டவங்க இல்லனா இறந்தவர்களின் உடல்கள் நேரடியாக இங்கு கொண்டு வரப்படுது. இதுவரைக்குமே நேபாள பெருவெள்ளத்துல 4000 மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்கன்னு, 900 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்கன்னு நேபாள அரசின் தரவுகள் நமக்கு சொல்லுது. இதுல இந்தியர்கள் மட்டுமில்லாது ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளை சேர்ந்தவங்களுமே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல இந்திய வம்சாவளியினருமே இந்த பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே 2 இடங்களுக்கு போறாங்க. முதல்ல போகக்கூடிய இடம் இங்க இருக்கக்கூடிய சுவர்கள். அந்த சுவர்கள்ல காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்கள் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதுல தங்களுக்கு தெரிந்த முகங்கள் இருக்கான்னு அவங்க ஒரு மிகுந்த ஒரு அச்சத்தோடும் ஒரு பதவிதப்போடும் தேடுறாங்க. அந்த முகங்கள் இல்லைன்னா அடுத்து அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற புகைப்படங்களை எடுத்து அதுல இவங்களை பத்தின விவரங்கள் தெரிஞ்சா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு தொலைபேசி எண்களை குறிப்பிட்டு வச்சுட்டு போறாங்க. இரண்டாவதா அவங்க போகக்கூடிய இந்த இடம் தான் இந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய பிணவரை. அங்க இறந்தவர்களின் உடல்களின் புகைப்படங்கள் இருக்கு. சிறு குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு முதியவர்கள் பெண்கள்னு எல்லாரோட புகைப்படங்களும் அங்க இருக்கு. ஆனா அந்த உடல்களை மிக எளிதா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவை எல்லாமே வந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நதியின் பெருவெள்ளத்துல அடித்து வரப்பட்ட உடல்கள்ங்கிறதால மிக மோசமாக சிதைந்து இருக்கிறது. அந்த புகைப்படங்களை நாங்களே பார்த்தோம். ஆனா அவை சற்று கோரமாக இருக்கிறதால அதை உங்களுக்கு எங்களால காண்பிக்க முடியாது. அந்த உடல்கள் பலவுமே முழுமையாக இல்லாமல் கைகள் கால்களாக கூட கிடைச்சிருக்கு. அதனால உடல்களை அடையாளம் காண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இங்க வரக்கூடியவங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் 900க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்கிறப்போ இந்த முக்கியமான மருத்துவமனைக்கு தொடர்ந்து உடல்கள் கொண்டு வரப்படுதுங்கிறப்போ அதை பாதுகாத்து வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இந்த மருத்துவமனை நேபாள தலைநகர் காத்மாண்டுல இருக்கிறதால இங்க ஓரளவுக்கு வசதிகள் இருக்கு. ஆனா நேபாளத்தின் பிற பகுதிகளில் அந்த வசதிகள் இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நாங்க இரண்டாவது நாள் போனது காத்மாண்டுல இருந்து 2 முதல் 3 மணி நேரம் பயணம் செய்து அடையக்கூடிய திருஷூலி அப்படிங்கிற பகுதி. திருஷூலி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மிக கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா திருஷூலி பசார் அப்படிங்கிற ஒரு பகுதி ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கடைகள் பள்ளிக்கூடங்கள் வீடுகள்னு ரொம்பவே பரபரப்பா இருந்த ஒரு பகுதி. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல மாறி இருக்கு. நாங்க அங்க போனதுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல எங்க கிட்ட காண்பிச்சது எல்லாமே, பாருங்க எங்களோட வீடுகள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, எங்களோட 20 வருட 30 வருட கனவு உழைப்பு எல்லாமே சில நொடிகள்ல போயிருச்சு அப்படின்னு மிக வருத்தத்தோட பதிவிட்டாங்க. பல இடங்கள்ல இந்த வெள்ளம் பாதித்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து இராணுவம் மீட்டு முகாம்களுக்கு அனுப்பிருச்சு. இந்த திருஷூலிலையும் ஒரு தற்காலிக முகாம் இருக்கு. நேபாளத்தின் பல பகுதிகள்ல இருந்து அழைத்து வரப்படக்கூடிய மக்கள் அந்த முகாம்ல தான் தங்க வைக்கப்படுறாங்க. அங்கிருந்து காத்மாண்டு போன்ற இடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. சிகிச்சைக்காகவும் இருக்கலாம், இல்லனா வேறு நாடுகளை சேர்ந்தவர்களா இருந்தால் காத்மாண்டுவிலிருந்து அவர்கள் தங்களது நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இறந்தவர்களின் உடல்களுமே கூட திருஷூலி முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து காத்மாண்டுவுக்கும் பிற மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்படுது. இந்த திருஷூலி பகுதி முழுமையா பாதிக்கப்பட்டிருந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் உணவு தண்ணீருக்கு அங்கு ஒரு சிக்கல் நிலவினாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அந்த இடத்தை விட்டு இன்னும் வெளியேறல. சற்று உயரமான இடங்கள்ல போய் அந்த பேரிடர் சூழலோட அந்த தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிடுறது அங்கேயே வாழ்றது அப்படின்னு இருக்காங்க. திருஷூலி பகுதி சீரமைக்கப்படும், மீண்டும் அதோட பழைய நிலைமைக்கு திரும்பும் அப்படிங்கறதான் அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. திருஷூலிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளை சாலைகள் மூலமா அணுகிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதால திருஷூலி முகாம்ல இருந்து தொடர்ந்து ஹெலிகாப்டர்கள் அங்க போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும் போது உயிருடன் மீட்கப்படுவதை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல், உயிருடன் இருப்பவர்களுக்கு உணவும் நீரும் கிடைக்கிறது. நேபாளம் முழுக்க தண்ணீர் பாய்ந்து ஓடி இருந்தாலுமே குடிக்கிறதுக்கு நீர் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. அப்படி உணவு நீரை வந்து இந்த திருஷூலி ராணுவ முகாம்ல இருந்தா ஹெலிகாப்டர் மூலமா ராணுவ வீரர்கள் அங்க கொண்டு போறாங்க. இந்திய ராணுவ வீரர்களுமே இந்த மீட்பு பணியில இணைந்திருக்கிறதா நேத்து நாங்க திருஷூலிக்கு போனப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நேபாள ராணுவ அதிகாரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நேபாளத்துல எங்களுடைய 3வது நாள். ஆனா காத்மாண்டுல முதல் நாள் நாங்க பார்த்த அந்த டீச்சிங் மருத்துவமனையின் சுவரில் சுவரொட்டிகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அந்த சுவரொட்டிகளை பார்வையிடுற மக்களின் எண்ணிக்கையுமே அதிகமாகிட்டு இருக்கு. தொடர்ந்து மக்கள் இங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பிணவரை சுவர்கள்லயும் அந்த சுவரொட்டிகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. 4000க்கும் மேற்பட்டவர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு அரசு சொல்லும் போது அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது. நேபாள பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகளும் அந்த குடும்பங்களும் இந்த டீச்சிங் மருத்துவமனையும் எப்போ இயல்பு நிலைக்கு திரும்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு.
2: தொடர்ந்து நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அனைத்துலக அளவில் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். நேபாளத்தில் சென்ற வாரம் பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளம் சாதாரணமானதல்ல, அது பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் ஆக உயரமான மலைத்தொடர் இமயமலை, உலகின் வெப்பநிலை உயர்வதால் இமயமலையின் பனிப்பகுதி வேகமாக உருகுவதை விஞ்ஞானிகள் சுட்டுகிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் இமயமலை பகுதியில் அபாயம் அதிகரிக்கிறது, மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஷா தெரிவித்தார். நேபாளத்தின் மக்கள் தொகை 30 மில்லியன். அந்த நாட்டின் பெரும்பகுதி கிராமங்களை கொண்டது. உலக வெப்பம் அதிகரிக்க காரணமாகும் கரிம வாயுவை வெளியேற்றுவதில் நேபாளத்தின் பங்கு மிகவும் குறைவு. ஆனால் பருவநிலை மாற்றத்தால் அந்த நாடு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது, உலக நாடுகள் விரைந்து செயல்பட வேண்டிய நேரம் என்று அவர் வலியுறுத்துகிறார். இதற்கிடையில் சீன நேபாள எல்லையில் நடந்த நிலச்சரிவு பற்றி பொய்த்தகவல் பரப்பிய குற்றத்தின் பேரில் சீனா 10 பேருக்கு தண்டனை விதித்துள்ளது. பேரிடரில் இறந்தோர் அல்லது காணாமல் போனோர் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை விட மிகவும் அதிகம் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். நிலச்சரிவில் 3000 அதிகமானோர் இறந்தார்கள் என்று பிடிபட்டவர்களில் ஒருவர் பொய்யுரைத்ததாக குறிப்பிடுகிறார்கள். சீனாவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் இணைய பாதுகாப்பு பிரிவு அது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் என்ன தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் குறிப்பிடவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு அபராதம், தடுப்பு காவல் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது.
15: எல்லையின் திபெத்திய பக்கத்தில் பேரழிவு ஏற்பட்டு 6 நாளாகிறது. மீட்பு குழுக்களால் கடந்த வார இறுதியில் இருந்து உயிர் பிழைத்தவர்களை கண்டறிய முடியவில்லை. எனவே உயிருடன் உள்ள வேறு எவரையும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகி வருகின்றன. அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். அவசர குழுக்கள் கயிறுகளை பயன்படுத்தி இடிந்து விழுந்த மலைகளின் பக்கங்களில் இறங்கி சேற்றில் ஊர்ந்து செல்வது, மக்களின் பெயர்களை அழைப்பது போன்ற காட்சிகளை நாங்கள் காண்கிறோம். காவல்துறை அவசர நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை மிகைப்படுத்தி பதிவிடும் சமூக ஊடக கணக்குகளை, குறிப்பாக உயிரிழப்பு எண்ணிக்கை உண்மையை விட அதிகம் என்று கூறுபவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறுகிறது.
16: Especially people who are speaking about a much higher death toll, and yet with nearly 550 people
15: இன்னும் கூட கிட்டத்தட்ட 550 பேர் காணாமல் போயுள்ளதாக பட்டியலிடப்பட்டுள்ளதால் திபெத்தில் உண்மையான இறப்பு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ எண்கள் குறிப்பிடுவதை விட மிக அதிகமாக இருக்கலாம். இமயமலை பள்ளத்தாக்குகளில் பாறைகள், சேறு மற்றும் இடிபாடுகள் சேர்ந்து நீரின் பாதையை அடைத்ததால் ஏரிகள் உருவாகின. அதில் அதிகமாக நீர் தேங்கியதால் தடுப்பு உடைந்து திடீர் வெள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சம் இருந்தது. ஆனால் தற்போது நீர் இயற்கையாகவே பாதுகாப்பான சீரான வேகத்தில் வெளியேறி வருகிறது என்று திபெத் அதிகாரிகள் கூறுகின்றனர். சில தடுப்பு ஏரிகளில் இருந்த நீர் பெருமளவு வெளியேறி அவை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டன. அதனால் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறைந்துள்ளது. எனவே அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடர்ந்து செய்ய முடியும்.
2: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 1.5 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரமாக மீட்கப்பட்ட 1.5 மாத குழந்தையை ரசுவா தாங்கே முகாமில் மீட்பு படையினர் சேர்த்துள்ளார்கள். நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன தனது உரிமையாளருக்காக அடித்து செல்லப்பட்ட வீடிருந்த இடத்தை விட்டு நகராமல் வளர்ப்பு நாய் ஒன்று காத்திருக்கிறது. கடந்த புதன்கிழமை பெருவெள்ளம் காரணமாக பலத்த உயிர்ச்சேதங்களுடன் பேரழிவு ஏற்பட்டது. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிதைந்த நிலையில் மீட்கப்படுவதால் அவர்களை அடையாளம் காணும் பணி சவாலாக இருக்கிறது. இந்த வெள்ளத்தில் திருசூலி பஜார் பகுதியில் இருந்த 4 வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. அந்த 4 வீடுகளில் இருந்தவர்களுக்கும் என்ன ஆனார்கள் என்பது இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் 4 வீடுகள் அமைந்திருந்த பகுதியில் இடிபாடுகளுக்கு மத்தியில் சேற்றில் அமைந்திருந்த வெள்ளை கருப்பு நிற நாயொன்று அந்த இடத்தை விட்டு நகர மறுத்து தனது உரிமையாளருக்காக காத்திருக்கும் காட்சிகள் கான்பூரை கண் கலங்க வைத்திருக்கிறது. ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த பகுதியில் உள்ள இடிபாடுகளையும் சேறு சகதிகளையும் பணியாளர்கள் அகற்றி நடவடிக்கையில் ஈடுபட்ட போதிலும் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்து வளர்ப்பு நாய் தனது உரிமையாளருக்காக காத்திருக்கிறது. மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர் விக்ரம் தபா என்பவர் டைம் ஆஃப் இந்தியாவிடம் கூறுகையில், நாங்கள் பிஸ்கட் கொடுத்து பார்த்தோம், பலவிதமான செல்ல பெயர்களை சொல்லி அழைத்தோம், ஆனால் அது தலையை கூட திருப்பவில்லை. அது அந்த இடத்தை விட்டு நகராமலே உரிமையாளருக்காக காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலில் ஒரு இந்தியர் உட்பட 12 பேர் பலியாகிவிட்டதாக அந்த நாட்டு அதிபர் செலஸ்கி இன்று தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைனிடையே கடந்த 2022 பிப்ரவரி 24 அன்று தொடங்கிய போர் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து உக்ரைனின் பொருளாதாரத்தை உருக்குலைக்கும் நோக்கில் தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து 6வது நாளாக ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு தொடங்கி இன்று காலை வரை உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் பிற முக்கிய நகரங்களின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒரு இந்தியர் உட்பட 12 பேர் பலியாகினார்கள். இதுகுறித்து உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவிக்கையில், ஒரு இந்தியர் உட்பட 12 பேர் ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் பலியானார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளார்கள். தனது அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு தனது இரங்கல்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஆளில்லா விமானங்கள் உட்பட ரேடார் ஏவுகணைகள் போன்றவையும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைன் மக்களுக்கு எப்போதும் அழிவை ஏற்படுத்தும் மோசமான தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அங்கு வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் இதுவரை 300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளார்கள். இதே நேரம் உக்ரைனும் தொடர்ச்சியான தாக்குதலை ரஷ்யா மீது நடத்தி வருகிறது.
5: உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் 2 நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைகளை விட உள்கட்டமைப்புகளை அழிக்கும் நடவடிக்கைகளில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பாடப்புத்தகங்களை அச்சிடும் அச்சகம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீப்பிழம்புகளில் பள்ளிகளுக்கு அனுப்புவதற்காக தயாராக வைக்கப்பட்டிருந்த சுமார் 12 லட்சம் பாடப்புத்தகங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின. இது உக்ரைன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பாட நூல்களில் 1/3 பங்காகும். புதிய கல்வியாண்டு தொடங்கும் நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உக்ரைன் மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பொக்சைனா பகுதியில் உள்ள பழைய புத்தக சந்தை ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஏராளமான புத்தகங்கள் தீயில் கருகி பலரை கண்ணீர் விட வைத்தது. கடந்த 2 மாதங்களில் உக்ரைனில் உள்ள 35-க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் அடுத்தடுத்து குறிவைத்து தாக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய உக்ரைன் பதிப்பாளர்கள் தங்கள் இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை அழிக்க ரஷ்யா திட்டமிட்டு தொடர் தாக்குதல்களை அரங்கேற்றி வருவதாக விமர்சித்தனர்.
2: அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று மீண்டும் கூறியிருக்கிறார். சில வாரங்களாக ஓய்ந்திருந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருதரப்பும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கும் வேளையில் ஹோர்முஸ் நீரிணியை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. லடாக் தீவில் உள்ள ஈரானின் எரிபடை ஏவுத்தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது.
10: பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் நிலவும் சிக்கல்களை இது மீண்டும் நினைவூட்டுவதாக நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க பிராந்திய அளவில் மத்தியஸ்தர்கள் முயன்று வருகிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் தொடர்ந்து கூறுகிறது. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் ஒரு முக்கிய விஷயமாகும். எனவே இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதையும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த ஒப்பந்தமும் ஏற்படாத நிலையிலும் பதற்றம் அதிகரிப்பது, தவறான புரிதல்கள் மற்றும் தீவிரமடையும் மோதல் போன்ற அபாயம் நீடிக்கவே செய்கிறது.
2: தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தார்கள். காசா நகரில் உள்ள மாநகராட்சி பூங்கா அருகே இடம்பெயர்ந்த மக்கள் கூட்டமாக இருந்த பகுதியில் நடத்தப்பட்ட முதல் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். மேற்கு காசா நகரின் டெல் அல்கவா பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தார்கள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கடந்த ஆண்டு அக்டோபரில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை 1,300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் ஹமாஸ் படையினரை குறிவைத்து இத்தகைய தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் வழமை போல் தெரிவிக்கிறது. கிரீஸ் நாட்டில் பல அடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டுடன் $350 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேற்று கையொப்பமிட்டது. ராணுவத்தை நவீனமயமாக்கும் விரிவான திட்டத்தின் கீழ் கிரீஸ் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. இது கிரீஸ் நாட்டுடனான இஸ்ரேலின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்றுமதி ஒப்பந்தம் மட்டுமன்றி ஒட்டுமொத்த இஸ்ரேல் வரலாற்றின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. அகிலிஷில்ட் என்ற இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் ரபெல் நிறுவனம் தயாரிக்கும் டேவிட் சீலிங் மற்றும் ஸ்பைடர் அமைப்புகள், இஸ்ரேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிக்கும் பராக் MX அமைப்பு மற்றும் வான்வழி கண்காணிப்புக்கான MR ராடர்கள் ஆகியவற்றை கிரீஸுக்கு இஸ்ரேல் வழங்க இருக்கிறது. மொடர்னா மெர்க் நிறுவனங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கிவிட்டன. தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மெலனோமா எனப்படும் ஆபத்தான தோல் புற்றுநோய் மீண்டும் தோன்றுவதையும் பரவுவதையும் தடுக்க தடுப்பு மருந்து உதவியாக இருக்கும் என்று நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. புற்றுநோய் மீண்டும் ஏற்படுவதையும் உடலின் பிற பகுதிகளுக்கு பரவுவதையும் அது தடுக்க உதவுகிறது. தடுப்பு மருந்து எப்படி செயல்படும்? ஒவ்வொரு நோயாளியின் புற்றுநோய் கட்டியும் சோதனை செய்யப்படுகிறது. கட்டியின் மரபணுவை அடிப்படையாக கொண்டு அந்த நோயாளிக்கு தகுந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்படுகிறது. தடுப்பு மருந்து புற்றுநோய் உயிரணுக்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்ற உதவுகிறது. மற்ற புற்றுநோய்களுக்கு தடுப்பு மருந்து உதவுமா? மற்ற புற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பு மருந்து செயல்படுவதில் அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கான சோதனை தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்ட நோயாளிகள் அதிக காலம் புற்றுநோய் இல்லாமல் இருந்ததாகவும் சோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனால் 1,000கணக்கான மெலனோமா நோயாளிகள் பயனடையலாம் என்று மொடர்னா கூறுகிறது. தடுப்பு மருந்து யாருக்கு, ஏற்கனவே புற்றுநோயிலிருந்து குணமான நோயாளிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படும். மெக்சிகோவில் காவல் நிலையத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி. வெடிகுண்டு ஒரு தனியார் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. தாக்குதலில் காவல் நிலையமும் அருகில் உள்ள இடங்களும் சேதமுற்றன. காவல்துறை வாகனங்கள் உட்பட மொத்தம் 13 வாகனங்கள் சேதமடைந்தன. நேற்றிரவு சஹாடே காஸ் மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. நேற்று பள்ளிகளில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன. சஹாடே காஸில் ஒரு வாரத்துக்குள் 3 வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்தது. போதைப்பொருள் கடத்தப்படும் முக்கிய பாதைகள் சஹாடோக்ஸ் மாநிலத்தில் இருக்கின்றன. மாநிலம் வன்முறை சம்பவங்களால் அல்லல் பட்டு வருகிறது. நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டியை காண நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். நியூயார்க்கில் உள்ள வாஷிங்டன் சதுக்க பூங்காவுக்கு அருகே போட்டி நடைபெற்றது. 9 பேர் போட்டியில் கலந்து கொண்டார்கள். பலர் மம்தானியை போன்றே உடை அணிந்திருந்தார்கள். சிகை அலங்காரமும் தாடியும் அவ்வாறே இருந்தது. அமோடியா புஷ்கா என்பவர் போட்டியில் வெற்றி பெற்று $100 பரிசையும் பெற்றார். அவர் மம்தானியை போன்று உடை அணிந்ததோடு நியூயார்க் நிக்ஸ் கூடைப்பந்து குழுவின் சட்டையையும் அணிந்திருந்தார். போட்டியாளர்களிடம் அவர்களுக்கு பிடித்த பீட்சா எது என்று ஒரே கேள்வி கேட்கப்பட்டது. கூட்டத்தினரிடமிருந்து அதிக வரவேற்பை பெற்றவர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மம்தானியை போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்கான போட்டி நியூயார்க்கில் நடைபெறுவது இது முதல் முறை அல்ல. அவர் மேயர் பதவிக்கு போட்டியிட்ட 2025 ஆண்டிலும் இதே போன்ற போட்டி அங்கு நடத்தப்பட்டிருந்தது. முழு கடையையும் ஒரு ரோபோ இயந்திரம் நடத்தினால் எப்படி இருக்கும்? ஹாங்காங்கில் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல் முறையாக ஒரு ரோபோ இயந்திரம் வழிநடத்தும் கடை அங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. கால்போட் எனப்படும் கடைகள் சக்கரங்கள் கொண்ட ரோபோக்களால் வழிநடத்தப்படும். அண்மையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வேர்ல்டு ஹியூமன் ரோபோட் கேம்ஸ் எனப்படும் யந்திர மனித கருவி போட்டிகள் நடைபெற்றன. அந்த போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வென்ற யந்திர மனித கருவிகளே கடைகளில் வேலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சீனாவின் ஹாங்காங், காய் தக், வான்சாய் ஆகிய பகுதிகளில் கடைகளை திறக்க இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. என்ன வேலைகளை அந்த ரோபோக்கள் செய்யும்? வாடிக்கையாளர்களுக்கு வேண்டியதை குறித்துக் கொள்ளும், அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுக்கும், கோப்பி இயந்திரத்தில் பானங்கள் தயாரித்துக் கொடுக்கும். தற்போது சில செயல்பாடுகளுக்கு மனித ஊழியர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக கால்போட் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் கடையை முழுமையாக யந்திர மனித கருவியை நடத்த இலக்காக கொண்டுள்ளதாக அது தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்களுக்காக கூகுள் அதன் வரைபடத்தில் ஒன்டோரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏரியின் பெயரை மாற்றுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்துள்ளது. கனடாவில் உள்ளவர்களுக்கு லேக் ஒன்டாரியா என்ற பெயரை தொடர்ந்து காட்டப்படும் என்றும் கூகுள் தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு 2 பெயர்களும் காட்டப்படும். அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ பதிவுகளுக்கேற்ப இந்த மாற்றத்தை செய்ததாக கூகுள் தெரிவிக்கிறது. ஆனால் அப்பிள் வரைபடத்தில் லேக் ஒன்டாரியா என்ற பெயரே உள்ளது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே வர்த்தக பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த பெயர் மாற்றமும் வந்திருக்கிறது. ஒன்டோரியா முதல்வர் டாக்வோட் ஏரியின் பெயர் மாற்றத்தையும் வர்த்தக மோதலையும் குறை கூறியிருக்கிறார். வர்த்தக போர் இரு நாடுகளையும் பாதிக்கும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். அப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோன் டெர்னல் பொறுப்பேற்க இருக்கிறார். 2011 ஆண்டிலிருந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள டிம் குக் இனி நிர்வாக தலைவராக செயல்படுவார். யந்திர பொறியியல் பட்டம் பெற்ற டெர்னல் அப்பிள் நிறுவனத்தில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். தற்போது அவருக்கு வயது 50. நிறுவனத்தின் அனைத்து தரப்பிலும் அவருக்கு வலுவான ஆதரவு உள்ளதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 9 அப்பிள் நிறுவனத்தின் ஆக அந்நிய ஐபோன் தொடரை டெர்னல் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அவரது அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பது தெரியவரலாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மிகவும் மெதுவாக முன்னேறுவதாக அப்பிள் நிறுவனம் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. சிறியின் மேம்பட்ட குரல் அம்சங்களை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதங்களும் அதில் அடங்கும். நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒருவரை கத்தியால் குத்தி கொன்ற பெண்ணை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றார்கள். நேற்று நடந்த சம்பவத்தில் அந்த பெண் இன்னொருவரையும் காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பெண் இரண்டு கத்திகளை வைத்திருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்தார். காவல்துறையினர் அவரை அதிர்வு கருவியால் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக அவர் சொன்னார். அதிகாரிகள் பெண்ணை இரண்டு முறை சுட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சுடப்பட்ட பெண் மிக மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். டைம்ஸ் சதுக்கத்தில் ரத்தக்கரை படிந்த இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். காயமடைந்தவரின் உடலை சீராக இருப்பதாக நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கத்திக்குத்து சம்பவம் பயங்கரவாதம் தொடர்பானதல்ல என்று காவல்துறை நம்புகிறது. விசாரணை தொடர்கிறது. இரண்டு ஆற்றல் கருப்பு ஓட்டைகள் மற்றும் அண்டத்தின் பிற அறியப்படாத ரகசியங்களை ஆராயும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துடன் நாசாவின் அதிநவீன நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் நேற்று முன்தினம் இந்த தொலைநோக்கி விண்ணில் செலுத்தப்பட்டது. ரோமான் தொலைநோக்கியானது புகழ்பெற்ற ஆப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கிகளை விட 100 மடங்கு அதிக பரப்பளவை ஒரே நேரத்தில் பார்க்கும் அதிநவீன அகச்சிவப்பு கமராக்களை கொண்டுள்ளது. பூமியில் இருந்து 10,00,000 மைல்கள் அதாவது 1.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது இலக்கை அடைய இது 100 நாட்கள் பயணிக்க உள்ளது. சூரிய குடும்பத்துக்கு அப்பால் உள்ள 1,000,000 சுமார் 1,00,000 வரை புதிய கிரகங்களை இந்த தொலைநோக்கி கண்டறியும் என்று நாசா விஞ்ஞானி நிக்கி ஃபாக்ஸ் தெரிவித்திருக்கிறார். விண்வெளியில் நாம் தனித்து வாழ்கிறோமா என்ற கேள்விக்கான விடையை நோக்கி இது நம்மை அழைத்து செல்லும். பிரபஞ்சத்தின் 95% பகுதியை கொண்டு

துருநோக்கியின் வெற்றிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விண்வெளி நிறுவனத்துக்கு தொலைபேசி வழியே தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மேசைப்பந்து வீரர் தாவி சமர வீரர் மற்றொரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குரோஷியாவில் நடைபெற்ற மேசைப்பந்து தரவரிசை போட்டியில் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்தார். 11 வயதுக்குட்பட்ட ஒற்றையர் பிரிவில் தாவி சமர வீரர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். முத்தரப்பு T20 தொடரில் நபீபியாவுக்கு எதிரான போட்டியில் சிம்பாவே அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றிருக்கிறது. 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான மகளிர் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி நடைபெற உள்ளது. அதே சீனியர் உலக சாம்பியன் போட்டி கஜகஸ்தானிலும் நடைபெறுகிறது. நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற நட்சத்திர வீரரான சேர்பியாவின் ஜோகோவிச் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வி கண்டு போட்டியிலிருந்து வெளியேறினார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் உலகின் 5 வீரரான ஜோகோவிச் 6-7, 7-5, 6-4, 2-6, 1-6 என்று 5 செட்கள் போராடி 49 நிலை வீரரான அர்ஜென்டினாவின் மரியானோ நவோனிடம் தோல்வியுற்றார். இருவரும் மோதியது இதுவே முதல் முறையாகும். அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட ஜம்பவான் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவு தனக்கு வேதனை அளிப்பதாகவும் ஆனால் அதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒளிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் இந்த இணையதளத்தின் ஊடாக கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 65 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 14 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 96 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 91 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 21 சதம். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 51 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 52 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 43 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTH பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTH பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது.

0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் வளமையாக பேராசிரியர் சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் கலந்து சிறப்பித்து வருவார். இன்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கலாம், உலகையே உலுக்கியிருக்கிறது பெருவெள்ளம். அதாவது குறிப்பாக கைலாஸ் மானேஸ்வரருக்கு யாத்திரை சென்றவர்கள் பலர் இப்பொழுது காணாமல் போய்விட்டார்கள் அல்லது பெரும் பாதிப்பிலே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது எதுவுமே தெரியவில்லை. ஆகவே இது தொடர்பான பார்வையை இன்றைய உதவுமா நிகழ்ச்சியிலே முதலில் நாம் பார்க்கலாம். அதாவது உலகையே உலுக்கிய நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களில் பெரும்பாலானோர் கைலாஸ் மானேஸ்வரருக்கு யாத்திரை சென்றவர்கள். அதிலும் குறிப்பாக பலரும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். கைலாஸ் மானேஸ்வரர் எங்கு உள்ளது, பலரும் அங்கு செல்ல விரும்புவதற்கான காரணம் என்ன, இது தொடர்பான பார்வையை பார்ப்போம்.
1: இந்து மதத்தினர் அதிக அளவில் புனித யாத்திரை செல்லும் கைலாஷ் மானசரோவர் திபெத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 6638 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கைலாசமலை மற்றும் மானசரோவர் ஏரி இந்து மதம், புத்த மதம் மற்றும் ஜெயின மதங்களில் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இத்தலங்களுக்கு யாத்திரையாக செல்கின்றனர். இந்தியாவில் உத்தராகண்ட் லுபுலேக் கான்வாய் வழியாகவும் சிக்கிம் நாதுலா கான்வாய் ஆகிய 2 வெவ்வேறு பாதைகள் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு செல்லலாம். அதேபோல மேற்கு நேபாளம் ஹூம்லா வழியாகவும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக நேபாளம் பார்க்கப்படுகிறது. சிவனின் வசிப்பிடமாக கருதப்படும் கைலாசம், பசுபதிநாதர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக தலங்கள் இங்கு உள்ளன. நேபாளம் இயற்கை அழகுடன் ஆன்மீகத்தையும் கொண்டிருப்பதால் அது ஆன்மீக சுற்றுலாவுக்கான முக்கிய தலமாக இருப்பதாக கூறுகிறார் திருவண்ணாமலை போளூரைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் மகராஜ். அவர் தனது வாழ்நாளில் ஒருமுறையாவது நேபாளத்துக்கு சென்று கைலாசத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் இந்து மதத்தை பின்பற்றுவோர் மத்தியில் இருப்பதாக கூறுகிறார். காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாதர் ஆலயமும் முக்கியமான ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. காசியைப் போலவே இந்த ஆலயத்தையொட்டி பாக்மதி ஆறும் செல்கிறது என்று அவர் கூறுகிறார். நேபாளத்தின் வழிபாட்டு முறைகளில் வாழும் குமாரி வழிபாடும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல பகவதி தேவியின் ஆலயமாக புகழ்பெற்ற மனகமனாவும் முக்கியமான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு நாகர்கோட் சிறந்த இடமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இமயமலையின் பின்னணியில் அதிகாலையில் ஆரஞ்சு நிற ஒளியில் தோன்றும் சூரியனையும் மலை மற்றும் பள்ளத்தாக்குகளின் அழகையும் காண முடியும் என்பது இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் இந்துக்கள் செல்லும் முக்கியமான மற்றொரு இடம் லும்பினி. புத்தர் பிறந்ததாக கருதப்படும் புனித இடம் இது. அதேபோல விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்திநாத் கோவிலும் சீதாதேவி பிறந்ததாக கருதப்படும் ஜனக்பூரில் உள்ள சீதா கோயிலும் முக்கியமான ஆன்மீக தலங்களாக உள்ளன. இவ்வாறு இயற்கை அழகுடன் பல்வேறு மதங்களின் ஆன்மீக தலங்களையும் கொண்டிருப்பதால் நேபாளம் முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலமாக திகழ்கிறது.
0: கைலாஷ் மலையின் முக்கியத்துவம் என்ன?
1: கைலாஷ் இந்துக்களால் புனிதமானதாக கருதப்படுகிறது. சாதுக்கள் உள்ளிட்ட பலரின் ஆன்மீக பயணத்தில் முக்கிய இடமாகவும் விளங்குகிறது. கைலாஷ் சுற்றுப்பாதையில் மேற்கொள்ளப்படும் புனித யாத்திரையும் உலகின் முக்கியமான ஆன்மீக பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின்படி சிவபெருமான் தனது குடும்பத்துடன் கைலாஷ் மலையில் வசிப்பதாக கருதப்படுகிறது. சமண மதத்தினர் இந்த மலையை அஷ்டபாதா என்று அழைக்கின்றனர். 24 தீர்த்தங்கரர்களில் முதல்வரான ரிஷபதேவர் இங்குதான் ஞானம் பெற்றதாக சமண மத நம்பிக்கை கூறுகிறது. திபெத்திய பௌத்தர்கள் கைலாஷ் சிகரத்தை டெம்சோக் மற்றும் அவரது மனைவி தோர்ஜே பாக்மோவின் இருப்பிடமாக போற்றுகின்றனர். கைலாஷ் மலையின் மற்றொரு முக்கியத்துவம் ஆசியாவின் முக்கிய ஆறுகளுடன் அதற்குள்ள தொடர்பாகும். சிந்து, கர்ணவி, சட்லஜ் மற்றும் பிரம்மபுத்திரா ஆகிய 4 ஆறுகளின் மூல பனிப்படலங்கள் கைலாஷ் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆறுகள் ஆசிய கண்டத்தின் முக்கிய நீராதாரங்களாக விளங்குகின்றன. மானசரோவர் ஏரியும் இந்துக்களின் முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மானசரோவர் என்ற பெயர் 2 சமஸ்கிருத சொற்களின் சேர்க்கை என்றும் கூறுகிறார் கோகுலகிருஷ்ணன். இதில் மானஸ் என்பது மனம் அல்லது அறிவையும், சரோவர் என்பது ஏரியையும் குறிக்கிறது. கைலாயம் மற்றும் மானசரோவரில் தெய்வங்கள் தங்கி தியானம் செய்வதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இதனால் இந்துக்கள் மட்டுமின்றி பல்வேறு மதங்களைச் சேர்ந்த ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களும் இங்கு வந்து செல்வதாக கோகுலகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். நேபாளத்துக்கு செல்வதற்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் ஏற்ற காலகட்டம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார்.
0: இதனைத் தொடர்ந்து சிவன் இருப்பதாக கூறப்படுகின்ற கைலாய மலையிலே ஏன் யாராலும் ஏற முடிவதில்லை? அது தொடர்பான பார்வை.
2: சிவபெருமானும் எண்ணற்ற சித்த புருஷர்களும் வாழும் இடமாக புராணங்கள் போற்றும் இக்கைலாய மலையே இப்புவியின் ஆகச் சிறந்த மர்ம மலை. சிவபெருமான் கைலாயமலையில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கறது நம்மளோட ஆழமான பக்தி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மலை உச்சியில ஏன் ஒரு மனிதன் கூட கால் பதிக்க முடியல அப்படிங்கறது தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய மர்மம். அறிவியலும் ஆன்மீகமும் நேருக்கு நேர் மோதிக்கிற அந்த ஒற்றை புள்ளிதான் இமயமலை. உலகத்தோட மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் மேல இதுவரைக்கும் 7000 மேல ஏறி சாதனை படிச்சுட்டாங்க. ஆனா அதை விட 2200 மீட்டர் உயரம் கம்மியான இந்த கைலாய மலையோட உச்சியை மட்டும் ஏன் ஒரு மனுஷனால கூட தொட முடியல? கைலாயத்தோட உச்சியை நெருங்க நினைக்கிறவங்களுக்கு பலவிதமான தடைகளும் ஆபத்துகளும் வர்றது ஏன்னு தெரியுமா? அங்க போறவங்களுக்கு நடக்கிற ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, மலையில ஏறுறவங்களுக்கு மிக குறுகிய காலகட்டத்திலேயே வயசானவங்க மாதிரி நகம முடியும். அவ்வளவு வேகமா வளருமா, அவங்க உடம்புல முதுமைக்கான மாற்றங்கள் சீக்கிரமா நடந்துருமா? இதெல்லாம் எதனால? நிஜமாவே அங்க டைம் மிஷின் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல அந்த மலையோட ஒவ்வொரு கல்லும் காலத்தை கட்டுப்படுத்துற வேறு ஒரு உலகமா? இந்த மர்மத்தை உடைக்கதான் 2001 சீனா ஒரு ரகசிய ஆராய்ச்சிய இமயமலையில தொடங்கினாங்க. ஆனா அங்க அவங்க கண்ட விசித்திரமான காட்சிகளுக்கு பிறகு இந்த மலை மேல இனி யாருமே ஏறக்கூடாதுன்னு சீன அரசாங்கம் நிரந்தர தடை விதிச்சுட்டாங்க. அப்படியே அங்க அவங்க என்னதான் பார்த்தாங்க? இரவு நேரத்துல கேட்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தமும் டமரு ஓசையும் வெறும் காற்றோட்ட சத்தமா? இல்ல, அந்த இறைவனே கொடுக்கிற செய்கையா? அமானுஷ்யமான சத்தங்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்களையே மிரள வச்ச காந்த அதிர்வுகள், தியானத்துல சிவபெருமான் அமர்ந்திருப்பது போன்ற நிழல் உருவங்கள்னு கைலாயம் மறைச்சு வச்சிருக்க உண்மைகள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமா, ஹனுமான், பரசுராமர், விபீஷ்ணர்னு புராணங்கள் போற்றும் அந்த சிரஞ்சீவிகள் இன்றும் அங்கதான் வாழ்றாங்களா? மகாபாரத போருக்கு அப்புறமா பாண்டவர்கள் கைலாயம் நோக்கி போனப்போ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா விழுந்து இறந்ததுக்கு பின் உள்ள மர்மம் தான் என்ன? அங்க இருக்கிற மானசரோவர் ஏரி ஏன் எப்பவுமே அமைதியா இருக்கு? அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராட்சசதால் ஏன் எப்பவும் கொந்தளிப்பாவே இருக்கு? அமெரிக்காவோட நாசா விஞ்ஞானிகளை மிரண்டு போய் நிக்கிற அளவுக்கு அப்படி அங்க என்னதான் விழுஞ்சிருக்கு? இவ்வளவு மர்மங்களுக்கு நடுவுல கைலாயத்தோட உச்சிய தொட்ட அந்த ஒரு நபர் யாரு? அவரு அங்கு பார்த்த காட்சிகள் என்னென்ன? ஷம்பாலாங்கிற அந்த ரகசிய நகரத்தோட வாசலும் இங்கதான் இருக்குதா? மர்மங்களை தோண்ட போனா உயிரையே காவு வாங்குற இந்த கைலாய மலையோட திடுக்கிறோம் ரகசியங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம புட்டு புட்டு வைக்க போறோம். ஆனா அந்த மர்மங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அந்த பனிமலை நாதனையும் கைலாய சிகரத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக் சிவாயா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறது வெறும் தகவல் மட்டும் கிடையாது, அந்த சிவனின் இருப்பிடத்தை நோக்கிய ஒரு மர்ம பயணம். இமய மலையை நோக்கி பயணம் செய்ய தயாரா? இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ மர்மமான இடங்கள்ல கைலாயமும் ஒண்ணு. ஒரு தீவிர சிவபக்தராவே இருந்தாலும் நினைச்ச உடனே அவங்க அங்க போயிட முடியாது. அந்த ஈசனோட அருள் இருந்தா மட்டும்தான் அந்த கைலாய யாத்திரையே முழுமையடையும். சிவபெருமான் பார்வதி தேவியோடும் எண்ணற்ற சித்த புருஷர்களோடும் வாழ்ற இந்த இடம் தான் பூமியோட மிக புனிதமான ஒரு புள்ளியா நம்பப்படுது. சரியா இந்த கைலாயமலை என்ன இடத்துல இருக்கு தெரியுமா? இந்தியாவோட வடக்கு பகுதி இமயமலையில இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவுல இருக்கு. கடல் மட்டத்தில இருந்து சுமார் 6638 மீட்டர் உயரத்துல இருக்கு. கெலாசா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு படிக கற்கள் அப்படின்னு பொருள். பேருக்கு ஏத்த மாதிரி சூரிய ஒளிப்படும் போது ஒரு அழகான ஸ்படிகம் மாதிரி ஜொலிக்கும் இந்த கைலாயமலை. சும்மா இது வெறும் மலை மட்டும் கிடையாதுங்க, சிந்து நதி, சட்லஜ் நதி, பிரம்மபுத்திரான நம்ம நாட்டோட மிக பெரும் ஆறுகள் உருவாகிற இடமும் இங்க இருந்துதான். 52 கிலோமீட்டர் இருக்கிற இந்த கிரிவல பாதைய சுத்தி வருதுதான் ஒவ்வொரு சிவபக்தனோட தீராத ஆசையா இருக்குது. இந்த கைலாயம் இந்துக்களுக்கு மட்டும் புனிதமான இடம் இல்லங்க, பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் திபெத்தோட போன் மதத்தவர்களுக்கும் இதுதான் சொர்க்கம். சமண மதப்படி அவங்களோட முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் இந்த இடத்துலதான் மோட்சம் அடைஞ்சாராம். பௌத்தர்கள் இத அவங்களோட கடவுள் வாழ்ற இடமா பாக்குறாங்க. குறிப்பா மானசரோவர் ஏரி இத பிரம்மதேவரே உருவாக்குனதா ஒரு நம்பிக்கையும் இருக்கு. தேவர்களும் முனிவர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து இந்த இடத்துலதான் நீராடுறதா இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. இங்க இருக்கக்கூடிய அன்ன பறவைகள் பாலிலிருந்து நீரை தனியா பெருக்கிற சக்தி கொண்டவை அப்படின்னும் ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெருமை வாய்ந்த நம்ம கைலாயம் இன்னைக்கு நம்ம கைவசம் இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு தீராத ரணமாகிருக்கு. 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஏற்பட்ட போரின் போது சீனா நம்மளோட 1000 சதுர மைல் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. அப்படித்தான் கைலாய மானசரோவர் பகுதியும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு. அப்போ நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான விவாதமும் நடந்துச்சு. டேராடோன் எம்பி மகாவீர் தியாகி பிரதமர் நேருவை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு, நம்ம நிலத்தை சீனா அபகரிச்சுக்கிட்டாங்க, அதை எப்படி மீட்பீங்க? அதுக்கு நேரு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நிலம் போனது போனதுதான், அது ஒரு தரிசு நிலம், அங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு ஒரு சாதாரணமா ஒரு பதில சொல்றாரு. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச அந்த மகாவீர் தியாகி சட்டன்னு தன்னோட வழுக்க தலையை காட்டி, பிரதமர் அவர்களே, இங்கேயும் தான் எதுவும் முளைக்கல, அதுக்காக இதையும் வெட்டி எரிஞ்சிடலாமான்னு திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. அன்னைக்கு மட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு கைலாயம் இந்தியாவில்தான் இருந்திருக்கும் பல பேரு இன்னைக்கும் ஆதங்கப்படுறாங்க. இந்தியா கிட்ட இருந்து இமயமலையை கைப்பற்றிய சீனா ஒரு முறை ஒரு ஹெலிகாப்டர் அந்த மலையோட உச்சிக்கு அனுப்பி சோதனை செய்யறாங்க. ஆனா அங்க போனது வானிலை தலைகீழா மாறி இருக்கு. கருமேகங்கள் சூழ்ந்து திசை காட்டி சுத்தமா வேலை செய்யாம போயிருக்கு. மரண பயத்துல அவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல கைலாயத்துல 7 வித்தியாசமான நிறங்கள்ல ஒளிகள் தோன்றுவதை நிறைய பேர் பாத்திருக்காங்க. நாசா இது காந்த விசைன்னு சொன்னாலும் அந்த ஒளி கண்ணை பறிக்கிற அளவுக்கு பிரகாசமா இருக்கிறது ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியல. புராணங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, செல்வங்களின் அதிபதியான குபேரனோட அழகாபுரி நகரம் இங்கதான் இருக்கு. புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் மரணத்திற்கு பிறகு தஞ்சம் போகக்கூடிய இடமும் இந்த கைலாயம்தான். இங்கே சிவபெருமான் தியானத்துல இருக்கும் போது ஒரு மர்மமான அமைதி நிலவும்னு அங்க போயிட்டு வந்தவங்க சொல்ற கதையை கேட்டா நமக்கே மெய் சிலர்த்து போகும். அது ஒரு சாதாரண மலை மட்டும் கிடையாது, இந்த பூமியோட மிகப்பெரிய அச்சாணி. இந்த உலகத்தோட மிகப்பெரிய உச்சின்னு சொல்லப்படுற எவரெஸ்ட் சிகரத்தை இதுவரைக்கும் 7000 பேருக்கு மேல ஏறி மிதிச்சுட்டாங்க. ஆனா அதை விட உயரம் கம்மியான கைலாயத்தை ஏன் இதுவரைக்கும் யாராலையும் ஏற முடியல? இதுக்கு முதல் காரணம் அந்த மலையோட வடிவம். கைலாயம் பாக்குறதுக்கு ஒரு இயற்கையான மலை மாதிரி இல்லாம மனுஷங்க செதுக்குன ஒரு பெர்ஃபெக்ட் பிரமிடு வடிவத்துல இருக்கும். 1999 ரஷ்ய நிபுணர் எர்னஸ்ட் மில்தாஷியூ ஒரு குழுவோட அங்க போய் பல மாசம் தங்கி ஒரு விஷயத்த சொன்னாரு. அது இந்த உலகத்தையே அதிர வச்சுது. கைலாயம்ங்கிறது இயற்கையா உருவான மலையே கிடையாதான், அது பல சிறிய பிரமிடுகளால சூழப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மேன்மேட் பிரமிட். அவர் சொல்லி இருக்காரு, இது வேற்றுலக வாசிகள் பூமிக்கு வந்து போற ஒரு தொடர்பு மையமா இருக்கலாம்னு அவர் எழுதின புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த பனிமலைக்குள்ள நிஜமாவே இது ஒரு அதிசய கட்டுமானம் ஒளிஞ்சிருக்கா? எவரெஸ்ட் ஏறுறதுக்கு ஓரளவுக்கு பாதை இருக்கும், ஆனா கைலாயத்தோட செங்குத்தான வடிவம் மலை ஏறுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். ஆனா இதையும் தாண்டி ஒரு மர்மம் இருக்குங்க. இந்த மலையில ஏற முயற்சி பண்ணவங்க சொன்ன அனுபவங்கள் கேக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பனி புயல் கிளம்பும், திடீர்னு அவங்க போற திசை மாறும். நாங்க மேலதான் போய்கிட்டு இருக்கோம் நினைச்சோம், ஆனா அதே இடத்துக்கே மீண்டும் திரும்ப வந்து நின்னோம் அப்படின்னு பல பேரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலை ஏறுறவங்களுக்கு திடீர்னு ஒரு இனம் புரியாத உடல் சோர்வும் பயமும் வந்து அவங்களுக்கு பின்வாங்க வைக்கிறது. அது ஒரு மலையா இல்ல அந்த இறைவனை போட்ட வேலியா? இங்கதான் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. ரஷ்யாவை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் கைலாயத்தை பத்தி ஒரு திடுக்கிடும் தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் டைம் ஆக்சலரேஷன், அதாவது கால ஓட்டம் இங்க ரொம்ப வேகமா இருக்கு. ரஷ்ய மருத்துவர் முல்தாஷியூ ஒரு அதிர்ச்சியான கதையையும் சொல்லியிருக்காரு. சில சைபீரிய மலையேற்ற வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மேல போயிருக்காங்க. திடீர்னு அவங்க வயசானவங்க மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்காங்களா? அந்த பயத்திலேயே அவங்க மலையில இருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்த ஓராண்டுக்குள்ளேயே அவங்க எல்லாரும் முதுமை வந்து உயிரிழந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு மாய சக்தி அவங்களோட ஆயுள வேகமா உறிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல. அங்க போன சிலருக்கு சில மணி நேரத்திலேயே நகம் ரொம்ப வேகமா வளருது, தலைமுடி கிடுகிடுன்னு நீளமாகுது. 20 வயசுல அங்க போறவங்களுக்கு சில மணி நேரத்திலேயே 80 வயசு முதியவரோட மனநிலையும் உடல் மாற்றமும் ஏற்படுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? விஞ்ஞானிகள் இத டைம் டிஸ்டார்ஷன் தியரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு விசித்திரமான காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமா இது நடந்திருக்கலாம் அப்படின்னு மற்றொரு தரப்பு சொல்றாங்க. ஆனா ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அது வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு மிகப்பெரிய பரிமாணம், அங்க மனுஷங்களோட கால கணக்கு செல்லாது, அங்கே கடிகார முட்கள் காட்டுற நேரத்தை விட கைலாயம் வச்சிருக்க மிகப்பெரிய கால கணக்கே வேற. கைலாயத்துல இரவு நேரங்களை இருக்கிற அந்த அமைதியை தாண்டி ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அங்க போயிட்டு வந்த பயணிகள் பலரும் ஓம் அப்படிங்கிற மந்திரமும் சிவபெருமான் கையில வச்சிருக்க டமுரு வாத்தியத்தோட சத்தமும் அங்க எதிரொலிக்குதுன்னு சொல்றாங்க. அறிவியல் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, அங்க இருக்கிற பனிப்பாறைகள் உருகி சரியும் போது காத்து அந்த பனி குகைகள் வழியா புகுந்து வரும்போது ஏற்படுற ஒரு சாதாரண அதிர்வு தான் இதுன்னு சொல்லுது. ஆனா எப்படி சரியா ஓம் மாதிரியே அந்த சத்தம் கேக்குது. அது வெறும் காத்தாவோ இல்ல பனிச்சரிவாவோ இருந்தா அங்க போறவங்களுக்கு ஒரு தெய்வீக அதிர்வை எப்படி கொடுக்குது? அது காற்றோட்ட சத்தமா இல்ல அந்த ஈசனே கொடுக்கிற மிகப்பெரிய சைகையா? கைலாயம் பத்தி நாசா விஞ்ஞானிகள் கொடுத்த தகவல்கள் அடுக்கடுக்கா நமக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்து. சேட்டலைட் மூலமா கைலாயத்தை மேல இருந்து பார்த்தப்போ அந்த மலையோட நாலு பக்கமும் ரொம்ப துல்லியமான சமச்சீர் வடிவத்துல இருக்குது. இது இயற்கையா அமைய வாய்ப்பே இல்லைன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் முன்வைப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கைலாயத்தை நெருங்கும் போது திசை காட்டும் கருவியான காம்பஸ் வேலை செய்யாம குழம்புது. அங்க இருக்கிற பயங்கரமான காந்த அலைகள் அந்த மிஷின்களையே முடக்கிடுது. அறிவியல் இதுக்கெல்லாம் பதில் முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்கு. ஆனா கைலாயம் இன்னும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இந்த ரகசியங்களை காத்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் தரிசனமான உண்மை. மற்றும் ஒரு அதிரி வைக்கக்கூடிய மிகப்பெரிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைலாயத்தை ஆக்சஸ் முண்டி அதாவது பூமியோட அச்சாணின்னு சொல்றாங்க. வானமும் பூமியும் சந்திக்கிற இடமா இது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கைலாயத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஏரிகள். அந்த இரண்டு ஏரிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் இரவும் பகல் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மானசரோவர், இது ஒரு அமைதியான நன்னீர் ஏரி, எப்பவுமே அமைதியா தெளிவா ஒரு தெய்வீக சக்தியோட இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ராட்சசதால் உப்பு நீர் ஏரி எப்பவுமே கொந்தளிப்பாவே இருக்கும். அந்த தண்ணி ஒரு இருண்ட அமானுஷ்ய உணர்வு கொடுக்கும். புராணங்களின்படி ராவணன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்ச இடம் தான் இந்த ராட்சசதால். இதனாலதான் இங்கே எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நம்பப்படுது. ஒரே மலையடி வாரத்துல ஒரு பக்கம் தெய்வீக ஏரி, இன்னொரு பக்கம் சபிக்கப்பட்ட ஏரி. இதுதான் கைலாயம் நமக்கு உணர்த்துற நன்மையும் தீமையும் கலந்த பிரபஞ்ச ரகசியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, நம்ம புராணங்கள்ல சிரஞ்சீவிகள் அப்படின்னு சிலரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது மரணமே இல்லாதவங்க அவங்க. அஸ்வத்தாமா, ஹனுமன், பரசுராமன்னு இந்த லிஸ்ட் ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கும். இவங்க இன்னைக்கும் கைலாயத்துல வாழ்றதா ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை இருக்கு. இமயமலையில தவம் செய்யற பல சாதுக்கள் சில நேரங்கள்ல 10 அடி உயரத்துக்கு மேல இருக்க உருவங்களை பார்த்ததா சொல்றாங்க. மனுஷங்களால போகவே முடியாத சில மறைவான குகைகள் கைலாயத்துல இருக்கு. அங்கதான் இந்த மகா புருஷர்கள் இப்பவும் தியானத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க கண்ணில பட்டா நம்ம உயிர் பிழைக்க முடியாதுன்னு கூட அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் பயப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா ஒருத்தர் மரணமே இல்லாம ஒரு மலையில தவம் செய்யறாருன்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி கைலாயத்துல சாதுக்கள் மட்டும் இல்லங்க, எட்டி அப்படிங்கிற ஒரு மர்மமான உயிரினமும் உலாவுறதா சொல்லப்படுது. பல வருஷமா மக்கள் அந்த பனி மனிதனை பார்த்ததா சொல்றாங்க. திபெத்தியர்கள் இது மனுஷங்களை வேட்டையாடும்னு பயப்படுறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பழங்கால நீண்டர்தால் மனிதர்களோட எச்சமா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செஞ்சு இப்ப வரைக்கும் இது ஒரு நிழல் போலவே மறைஞ்சு விளையாடி கேட்டிருக்கு. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியோட தங்களோட கடைசி பயணத்தை இந்த கைலாயம் நோக்கி தான் ஆரம்பிச்சாங்க. இத சொர்க்கரோகிணி பயணம் அப்படின்னு கூட சொல்வாங்க. ஆனா அந்த மலையில ஏற ஏற ஒவ்வொரு தரா கீழே விழுந்து உயிர் துறக்கிறாங்க. கடைசியில தர்மரான யுதிஷ்டர் மட்டும் தான் அந்த உச்சிய அடைஞ்சாரு. ஏன் மத்தவங்களால மலை உச்சிக்கு போக முடியலன்னா, அங்கதான் தர்மத்தோட சோதனை இருக்கு. கைலாயத்தை அடைய வெறும் உடம்பு மட்டும் போதாது, நம்ம ஆன்மாவும் அந்த பனிமலையை விட தூய்மையா இருக்கணும். மத்த 4 பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஆசை அல்லது கர்வம் இருந்ததாலதான் அவங்களால மேல போக முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது, கைலாயம் வெறும் கல்லும் மண்ணும் மட்டும் கிடையாது, அது நம்மளோட தகுதியை சோதிக்கிற ஒரு இடம். யாருமே இதுவரைக்கும் இந்த கைலாய மலையோட உச்சிய தொட்டது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கைலாய மலை உச்சிக்கு போனதா சில கதைகள் கூறப்படுது. அவர் தான் திபெத்தை சேர்ந்த மிலாரப்பா அப்படிங்கிற ஒரு துறவி. அந்த சாதனையை செஞ்சிருக்காரு. சில ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களும் இதை முயற்சி செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா எதுக்குமே அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கல. இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அந்த கைலாயம் மலை உச்சியை தொட்டுட்டு கீழே வந்தாங்க, மேல அவங்க என்ன பார்த்தாங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்லவே அறவே மறந்து போயிடுவாங்களா. ஒரு மர்மமான அமைதியோடவே அவங்க காலத்தை கழிச்சிடுவாங்களா. அவரு அப்படி எங்க என்னதான் பார்த்தாரு, ஏன் திரும்பி வந்ததும் எதை பத்தியுமே பேசாம அமைதியாகிட்டாரு, இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ரகசியத்தை அவர் அவருக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்காரு. கைலாயத்தை சுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றொரு மர்மமே ஷம்பாலா. இது ஒரு மறைக்கப்பட்ட ரகசிய நகரமா பார்க்கப்படுது. இங்க அறிவில் முன்னேறிய மனிதர்களும் தேவர்களும் வாழ்றதா திபெத்திய துருவிகள் முழுமையா நம்புறாங்க. இந்த நகரத்தோட வாசல் கைலாயத்துக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு குகையில ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஊர்ல கல்கி அவதாரம் இந்த ஷம்பாலாவில இருந்துதான் வரும்னு இப்பவும் சில புராணங்கள் சொல்லுது. இது வெறும் கற்பனையா இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தனி உலகமே அந்த பனிமலைக்குள்ள இயங்கிட்டு இருக்கா? கேட்கவே மீசலுக்குதுல. இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறோம், கைலாயம் உண்மையிலேயே சிவனின் இருப்பிடமா? அறிவியல் இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐஸ் மூமெண்ட்னு 1000 விளக்கங்கள் சொல்லலாம். ஆனா சில இடங்கள் எல்லா விளக்கங்களையும் தாண்டி நிற்கும். இந்த உலகத்துல சில மர்மங்களை மனிதன் வெல்லவே முடியாது, ஏன்னா அந்த மர்மங்களை மனிதர்களை விட மிக பெரியது. கைலாயம் அப்படிப்பட்ட ஒரு மகா மர்ம மலைன்னு உங்களுக்கு தோணுதா, அல்லது ஒரு சாதாரண மலைன்னு தோணுதா? நம்பிக்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மனித அறிவிற்கும் நடுவுல நிக்கிற ஒரு மாபெரும் புதிர் கைலாயமலை. அங்க உண்மையிலேயே சிவபெருமான் வீற்றிருக்கிறாரா, இல்ல 1000 வருஷமா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத வேறு ஏதேனும் ஒரு பேராற்றல் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு அந்த ஈசனுக்கு தான் வெளிச்சம்.

0: நேற்று வரை யாரும் கைலாயம் ஏறவில்லை. சரியாக கேட்டீர்களா? மனிதன் எவரெஸ்ட் ஏறினான், சந்திரனில் நடந்தான், செவ்வாயில் ரோவர் அனுப்பினான். ஆனால் கைலாயம், 6638 மீட்டர் உயரமுள்ள இந்த மலையை இன்னும் எந்த மனிதனும் ஏறவில்லை. ஏன்? சீனா அனுமதி கொடுக்கவில்லை என்று சிலர் சொல்வார்கள், தட்பவெப்பம் என்பார்கள், வழியில்லை என்பார்கள். ஆனால் 1980களில் ஒரு ரஷ்ய மலையேற்ற வீரர் கைலாயம் அனுமதி பெற்றார். அவர் ஒரு படி ஏறினார், திடீரென்று மலை மாறியது, திசை மாறியது. அவர் திரும்பி வந்தார். வந்த சில வாரங்களிலேயே வயதான மனிதரை போல தெரிந்தார். வெள்ளை முடி, சோர்ந்த உடல். அவர் சொன்னார், அந்த மலை மனிதர்களை அனுமதிக்கவில்லை. இது கதை அல்ல, பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் கைலாயத்தை பற்றிய மிகப்பெரிய ரகசியம் இது கூட இல்லை. பிரபஞ்சத்தில் 100 கோடி மக்கள் வணங்கும் மலை என்றால் அது கைலாயம் மட்டுமே. இந்துக்கள் மட்டுமல்ல, பௌத்தர்கள், ஜெயினர்கள், பான் மதத்தினர் எல்லோரும் இந்த ஒரே மலையை தொழுகிறார்கள். ஏன், என்ன இருக்கிறது இந்த மலையில்? விஞ்ஞானம் ஒன்று சொல்கிறது, சித்தர்கள் வேறொன்று சொல்கிறார்கள், சைவ சித்தாந்தம் இன்னொன்று சொல்கிறது. இந்த மூன்றும் சேரும் போது ஒரு உண்மை தெரிகிறது. அந்த உண்மை உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றும். வாங்க கைலாயத்தின் உண்மையான ரகசியத்தை தேடிப்போவோம். பகுதி 2, விஞ்ஞானம் சொல்வது என்ன? முதலில் ஒரு கேள்வி, பிரபஞ்சத்திற்கு ஒரு மையம் இருக்கிறதா? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், விரிவடைந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு ஒரு நிலையான மையம் இல்லை. ஆனால் பூமிக்கு ஒரு ஆன்மீக அச்சு இருக்கிறதா? இங்கேதான் கைலாயம் அதிசயமாக நுழைகிறது. உலகின் பல முக்கிய இடங்களிலிருந்து கைலாயத்திற்கான தூரங்களை அளந்தால் சில விசித்திரமான எண்கள் கிடைக்கின்றன என்று பலர் கூறுகிறார்கள். கைலாயம் முதல் வடதுருவம் வரை சுமார் 6666 கிலோமீட்டர், கைலாயம் முதல் தென்துருவம் வரை சுமார் 13332 கிலோமீட்டர். சிலர் மேலும் ஸ்டோன்ஹெஞ்ச், பர்முடா திருக்கோணம் போன்ற இடங்களுடனும் இதே எண்ணை இணைத்து பார்க்கிறார்கள். இது வெறும் தற்செயலா அல்லது வேறு ஏதாவது ஆழமான அமைப்பா? இதற்கு உறுதியான விஞ்ஞான பதில் இன்னும் இல்லை. ஆனால் இது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இப்போது இன்னொரு கேள்வி, கைலாயம் ஒரு சாதாரண மலைதானா அல்லது அது ஒரு பிரமிழ் போன்ற வடிவமா? பல புவியியல் ஆய்வாளர்கள் கைலாயத்தின் வடிவத்தை ஆராய்ந்துள்ளனர். இயற்கையான மலைகள் பொதுவாக சீரற்ற வடிவங்களில் காணப்படும். ஆனால் கைலாயத்தின் 4 பக்கங்களும் மிகவும் ஒழுங்காக இருப்பதாக பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். அவை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு திசைகளை நோக்கி இருப்பது போல தெரிகிறது. இதனால் சிலர் கைலாயத்தை இயற்கை பிரமிட் என்று அழைக்கிறார்கள். எகிப்தில் மனிதர்கள் பிரமிடுகளை கட்டினர், மாயா நாகரிகமும் பிரமிடுகளை கட்டியது. ஆனால் கைலாயம், அது இயற்கையாகவே பிரமிடு போன்ற தோற்றத்தில் நிற்கிறது. இதனால் பல்வேறு கருத்துக்கோள்கள் உருவாகின. சில ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு விசித்திரமான புவியியல் அமைப்பு என்று கூறுகிறார்கள். சிலர் இதை ஒரு மர்மம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உறுதியான ஆதாரங்களுடன் முடிவு எதுவும் இல்லை. இதையும் விட ஆச்சரியமான ஒரு உண்மை இருக்கிறது. கைலாயம் 4 பெரிய நதிகளின் பிறப்பிட பகுதியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. கிழக்கில் பிரம்மபுத்திரா, மேற்கில் சட்லஜ், வடக்கில் இந்துஸ், தெற்கில் கர்ணாலி. இந்த நதிகள் ஆசியாவின் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தாங்குகின்றன. குடிநீர், விவசாயம், நாகரீக வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் இவை முக்கியமானவை. புராணங்கள் சொல்கின்றன, மேருமலையிலிருந்து 4 திசைகளில் நதிகள் பிறந்தன. புவியியல் சொல்கிறது, கைலாய பகுதி பல முக்கிய நீர்வழிகளின் மூலப்பகுதியாக உள்ளது. இங்கே புராணமும் புவியியலும் ஒன்றாக சந்திக்கின்றன. இப்போது இன்னொரு மர்மம், சில ஆய்வுக்குழுக்கள் கைலாய பகுதியில் காந்த புலங்களில் விசித்திரமான மாற்றங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். சில இடங்களில் திசை காட்டி சீராக இயங்கவில்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றன. சில GPS சிக்னல்கள் நிலைத்தன்மையின்றி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கான ஒரு விளக்கம் உள்ளது, பூமிக்கடியில் இருக்கும் கனிமங்கள் மற்றும் படிக அமைப்புகள் காந்த புலங்களை பாதிக்கலாம். இது விஞ்ஞான ரீதியான சாத்தியப்பட்ட விளக்கம். ஆனால் சரியான காரணம் இன்னும் தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. சிவபக்தர்கள் இதை பார்த்து வேறொரு பொருளை உணர்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், சிவன் இருக்கும் இடத்தில் உலகின் சாதாரண கணக்குகள் எல்லாம் வேலை செய்யாது.
1: பகுதி 3. 100 கோடி மக்கள் ஏன் வணங்குகிறார்கள்? இப்போது ஒரு கேள்வி. விஞ்ஞான தகவல்களை பார்க்காமல் கூட உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே மலையை வணங்குவார்களா? வரலாற்றில் எந்த மதமும் கட்டாயப்படுத்தி கைலாயத்தை வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. அது இயல்பாக நடந்தது, பல நாகரிகங்களில் தனித்தனியாக நடந்தது. இதுதான் ஆச்சரியம். இந்து மரபு. சிவபுராணம் கூறுகிறது, கைலாயம் என்பது சிவபெருமானின் நித்திய வாசஸ்தலம். சிவனும் பார்வதியும் அங்கே வசிக்கிறார்கள். அங்கே நித்திய ஆனந்தம், நித்திய சத்தியம், நித்திய சிவம். ஆகமங்கள் மேலும் ஒரு ஆழமான கருத்தை சொல்கின்றன. கைலாயம் ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக நிலை, ஒரு உணர்வு, ஒரு பரிபூரண சிந்தனை நிலை. அதற்கு பெயர் சிவபுரம். பௌத்த மரபு. திபெத்திய பௌத்தர்கள் கைலாயத்தை காங்கிரின் போச்சே என்று அழைக்கிறார்கள், அதாவது அரிய பனிமலை. அவர்களுக்கு அது ஞானத்தின் சின்னம், முழுமையான விழிப்புணர்வின் சின்னம். மிலேரப்பா போன்ற புகழ்பெற்ற யோகிகள் இந்த மலையை புனிதமானதாக கருதினர். அவர்களுக்கு கைலாயம் ஒரு மலை அல்ல, அது ஞானத்தின் வடிவம். ஜைன மரபு. ஜைனர்கள் கைலாயத்தை அஷ்டபதா என்று அழைக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கைப்படி முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் இங்கே மோட்சமடைந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நம்பிக்கை தொடர்கிறது. போன் மரபு. பௌத்தத்திற்கு முன்பே திபெத்தில் இருந்த போன் மரபும் கைலாயத்தை உலகின் ஆன்மீக அச்சாக கருதுகிறது. அவர்களும் கைலாயத்தை சுற்றி யாத்திரை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றுகிறார்கள். வழி வேறாக இருக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான், அந்த புனித மலை. 4 மதங்கள், 4 மரபுகள், 4 பார்வைகள், ஆனால் ஒரே மலை. இது வெறும் தற்செயலா, அல்லது மனிதர்கள் ஏதோ ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்தார்களா? அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் பதில் தேட வேண்டும். கோரா யாத்திரையின் சக்தி. கைலாயத்தை சுற்றி நடக்கும் யாத்திரைக்கு கோரா என்று பெயர். இது உலகின் மிகவும் கடினமான ஆன்மீக பயணங்களில் ஒன்று. உயரமான மலைப்பகுதி, குறைந்த ஆக்சிஜன், கடுமையான குளிர், நீண்ட நடைப்பயணம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் அந்த மலையில் ஒரு விசேஷமான இருப்பை உணர்கிறார்கள். அதை கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மனதால் உணர முடிகிறது. சிலர் அதை சிவனின் அருள் என்று சொல்கிறார்கள், சிலர் அதை இயற்கையின் மகத்துவம் என்று சொல்கிறார்கள், சிலர் அதை ஆன்மீக ஆற்றல் என்று சொல்கிறார்கள். பெயர்கள் மாறலாம், ஆனால் அனுபவம் அவர்களுக்கு உண்மையானதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை கவனியுங்கள். மக்கள் கைலாயத்தை வெல்லச் செல்லவில்லை, அதை சுற்றி செல்லுகிறார்கள். அதை மதிக்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள். அதன் முன்னால் தங்களை சிறியவர்களாக உணர்கிறார்கள். அதுவே இந்த மலையின் உண்மையான சக்தியாக இருக்கலாம். இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. மனிதன் எவரெஸ்டை வெல்ல விரும்பினான், சந்திரனை அடைய விரும்பினான், கடலின் ஆழத்திற்குள் செல்ல விரும்பினான். ஆனால் கைலாயத்தின் முன்னால் நின்றபோது வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக மறைகிறது. அதற்கு பதிலாக ஒரு புதிய உணர்வு வருகிறது. அது பணிவு, அது சரணாகதி, அது வியப்பு. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மலை மனிதர்களின் மனதில் ஒரு சாதாரண மலையாக இல்லாமல் ஒரு புனித சின்னமாக வாழ்ந்து வருகிறது.
0: இப்போது நாம் இன்னும் ஆழமாக போகிறோம். விஞ்ஞானம் கைலாயத்தை ஒரு புவியியல் அதிசயம் என்று பார்க்கிறது. புராணங்கள் அதை சிவனின் வீடு என்று பார்க்கின்றன. ஆனால் சித்தர்கள், அவர்கள் முற்றிலும் வேறொரு பார்வையை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சொல்வது, நீங்கள் தேடும் கைலாயம் வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போது நாம் இன்னும் ஒருடி ஆழமாக போகிறோம். விஞ்ஞானம் கைலாயம் ஒரு புவியியல் அதிசயம் என்று சொல்கிறது. புராணங்கள் அது சிவனின் வீடு என்று சொல்கின்றன. ஆனால் சித்தர்கள், அவர்கள் வேறொரு உண்மையை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது, நீ தேடும் கைலாயம் வெளியே இல்லை, அது உனக்குள்ளே இருக்கிறது. திருமூலர் கூறிய ஒரு ஆழமான கருத்து, அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டம் என்றால் பிரபஞ்சம், பிண்டம் என்றால் மனித உடல். பிரபஞ்சத்தில் இருப்பது எல்லாம் மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அப்படியானால் ஒரு கேள்வி, கைலாயம் பிரபஞ்சத்தின் மையம் என்றால் அதற்கான பிரதிபலிப்பு உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டாமா? இதுதான் சித்தர்கள் காட்டும் பாதை. மேருமலை மற்றும் மனித முதுகெலும்பு. புராணங்களில் மேருமலை பிரபஞ்சத்தின் அச்சு என்று கூறப்படுகிறது. அதை சுற்றி அனைத்தும் சுழல்கிறது. சித்தர்கள் இதற்கு ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக விளக்கத்தை தருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் உடலிலேயே ஒரு மேருமலை இருக்கிறது, அதுதான் உங்கள் முதுகெலும்பு. யோக மரபில் இதை சுஷும்னா நாடி என்று கூறுகிறார்கள். இந்த மைய ஆற்றல் பாதையின் அடிப்பகுதியில் மூலாதார சக்தி இருக்கிறது. அதன் உச்சியில் சகஸ்ரார நிலை இருக்கிறது. அந்த உச்சி நிலையே கைலாய சிகரம் என்று சித்தர்கள் குறிக்கிறார்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். கைலாய மலை வெளியில் உயர்ந்து நிற்கிறது. அதேபோல் உங்கள் முதுகெலும்பு உங்கள் உடலின் மையாச்சாக நிற்கிறது. கைலாயத்தின் உச்சியில் சிவன் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். உங்கள் உச்ச உணர்வின் நிலையில் சிவ உணர்வு வெளிப்படுகிறது என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இரண்டு மொழிகள், ஒரே உண்மை. உங்கள் உடலே ஒரு கைலாயம். சித்தர்கள் ஒரு வியப்பான வரைபடத்தை காட்டுகிறார்கள். கைலாயம் உங்கள் மைய ஆற்றல் அச்சு, கைலாய சிகரம் உச்ச விழிப்புணர்வு, மானசரோவர் மனத்தின் தெளிவு, நான்கு திசைகளில் பாயும் நதிகள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஆற்றல்கள். இதன் பொருள் என்ன? நீங்கள் ஒரு சாதாரண உடல் மட்டுமல்ல, உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சம் இருக்கிறது. அதை உணர்ந்தால்தான் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறது. திருமூலர் கூறிய முக்கியமான உண்மை ஒன்றிருக்கிறது. சிவன் தொலைவில் இல்லை. சிவன் ஒரு மலையில் மட்டுமில்லை. சிவன் ஒரு கோவிலில் மட்டுமில்லை. சிவன் உங்கள் சுவாசத்தில் இருக்கிறார், உங்கள் அமைதியில் இருக்கிறார், உங்கள் உள்ளுணர்வில் இருக்கிறார். நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனத்தை கவனிக்கும் போது சில வினாடிகள் எண்ணங்கள் நின்றுவிடும். அந்த அமைதியான இடைவெளியில் ஒரு ஆழமான இருப்பு உணரப்படும். சித்தர்கள் சொல்வார்கள், அதுதான் சிவன். உடலே கோயில், உயிரே சிவலிங்கம், உள்ளத்தின் தூய்மையே வழிபாடு. இந்த பார்வை மனிதனை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறது. அதனால்தான் சித்தர் மரபு மிகவும் தனித்துவமானது. அகத்தியர் கூறும் உண்மை. தமிழ் மரபில் அகத்தியர் மிக முக்கியமான சித்தர். அவருடைய போதனைகளில் ஒரு கருத்து தொடர்ந்து காணப்படுகிறது. வெளிப்புற யாத்திரை முக்கியம், ஆனால் உள்புற யாத்திரை அதைவிட முக்கியம். கைலாயத்திற்கு செல்வது ஒரு பாக்கியம், ஆனால் கைலாயத்தை உங்களுக்குள்ளே கண்டுபிடிப்பது ஒரு விழிப்பு. ஒரு மனிதன் வரைபடத்தில் ஒரு நகரத்தை பார்க்கலாம். அந்த நகரத்தை பற்றி 100 புத்தகங்கள் படிக்கலாம், ஆனால் அந்த நகரத்திற்கு சென்று அனுபவிப்பது வேறு. அதேபோல் கைலாயத்தை பற்றி கேட்பது ஒரு நிலை, கைலாயத்திற்கு செல்வது இன்னொரு நிலை. ஆனால் கைலாயம் உங்களுக்குள்ளே இருப்பதை உணர்வது முற்றிலும் வேறொரு நிலை. அதுதான் உண்மையான ஆன்மீக மாற்றம். இங்கே சித்தர்கள் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் தேடுவது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அடைய வேண்டிய இடம் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் காண வேண்டிய சிவன் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்த தருணத்தில் கைலாயம் ஒரு மலை மட்டுமாக இருக்காது. அது ஒரு விழிப்புணர்வாக மாறும். அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். அது ஒரு உள் பயணமாக மாறும். இப்போது சித்தர்களிடமிருந்து சைவ சித்தாந்தத்தின் ஆழமான உலகிற்குள் செல்வோம். சைவ சித்தாந்தம் தமிழரின் மிகப்பெரிய ஆன்மீக பாரம்பரியங்களில் ஒன்று. அது ஒரு மத கோட்பாடு மட்டுமல்ல, அது மனிதன் யார், சிவன் யார், இருவருக்கும் உள்ள உறவு என்ன என்ற கேள்விகளுக்கான ஆழமான விளக்கம். சைவ சித்தாந்தம் தமிழரின் மிகப்பெரிய ஆன்மீக மரபுகளில் ஒன்று. இது வெறும் நம்பிக்கை அமைப்பு அல்ல, இது மனித வாழ்க்கையின் நோக்கத்தை விளக்கும் ஒரு ஆழமான ஞான பாதை. சைவ சித்தாந்தம் 3 முக்கிய உண்மைகளை பேசுகிறது. பதி, பசு, பாசம். பதி, பதி என்றால் சிவன், அனைத்திற்கும் ஆதாரமான பரம்பொருள், ஆரம்பமும் முடிவும் இல்லாத சத்தியம், மாறாத உண்மை, எல்லா உயிர்களுக்கும் மூல காரணம். பசு, பசு என்றால் ஆன்மா, நீங்கள், நான், எல்லா உயிர்களும். ஒவ்வொரு ஆன்மாவும் இயல்பாக தூய்மையானது, ஆனால் அது தனது உண்மையான இயல்பை மறந்திருக்கிறது. பாசம், பாசம் என்றால் கட்டுப்பாடுகள், அறியாமை, அகங்காரம், கர்ம விளைவுகள், மாயை, இவை அனைத்தும் ஆன்மாவை அதன் உண்மையான நிலையிலிருந்து விலக்கி வைக்கின்றன. சைவ சித்தாந்தம் கூறுவது, ஆன்மீக பயணம் என்பது புதிய ஒன்றை அடைவதல்ல, ஏற்கனவே இருக்கும் உண்மையை மறைக்கும் திரைகளை அகற்றுவது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த பயணத்தில் கைலாயம் எங்கே வருகிறது? சிவபுரம் என்றால் கைலாயம். பல ஆகமங்களில் கைலாயம் சிவபுரம் என்று அழைக்கப்படுகிறது. சிவனின் உலகம், சிவனின் தெய்வீக இருப்பிடம். ஆனால் சைவ சித்தாந்தம் இதை இன்னும் ஆழமாக விளக்குகிறது. சிவபுரம் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு நிலை, ஒரு விழிப்புணர்வு நிலை, ஒரு பரிபூரண அமைதி நிலை. அந்த நிலையில் அகங்காரம் இல்லை, பயம் இல்லை, பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை, உள்ளே சுத்தமான விழிப்புணர்வு மட்டுமே இருக்கிறது. அந்த நிலையே சிவபுரம். இதனால் கைலாயம் ஒரு மலையாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒரு குறியீடாக மாறுகிறது, ஒரு நினைவூட்டலாக மாறுகிறது, ஒரு நாள் ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய உயரத்தை நினைவூட்டும் சின்னமாக மாறுகிறது. அருள் என்ற தெய்வீக அலை. சைவ சித்தாந்தத்தில் மிகவும் அழகான ஒரு கருத்து உள்ளது, அது அருள். பலர் ஆன்மீகத்தை முயற்சியால் மட்டும் அடையலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்கிறது, முயற்சி முக்கியம், ஆனால் அருள் இல்லாமல் முழுமை இல்லை. ஒரு உதாரணம் பாருங்கள், வானத்திலிருந்து மழை பெய்கிறது, அது எல்லா இடங்களிலும் சமமாக விழுகிறது. ஆனால் ஒரு பாத்திரம் தலைகீழாக இருந்தால் அதில் தண்ணீர் சேராது, அதே பாத்திரத்தை நேராக வைத்தால் அது நிரம்பும். சிவனின் அருள் மழையை போன்றது, அது எப்போதும் பொழிகிறது. ஆனால் நமது அகங்காரம் அந்த பாத்திரத்தை தலைகீழாக வைத்திருக்கிறது. நாம் சரணாகதி அடையும் போது அந்த பாத்திரம் நேராகிறது, அருள் நிரம்ப தொடங்குகிறது. இதுதான் கைலாயத்தின் மிக ஆழமான பாடம். உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அகங்காரம் குறைய வேண்டும், சிவனை அணுக வேண்டும் என்றால் நான் என்ற பிடி தளர வேண்டும். நாயன்மார்கள் காட்டிய கைலாயம். தமிழ் சைவ மரபில் நாயன்மார்கள் மிக உயர்ந்த இடம் பெறுகிறார்கள். அவர்கள் பலர் கைலாயத்தை பற்றி பாடியுள்ளனர். ஆனால் அவர்கள் பாடல்களில் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது, அவர்கள் கைலாயத்தை ஒரு தூர மலையாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்கள் அதை ஒரு உணர்வு நிலையாக கண்டார்கள். அப்பர் சொல்கிறார், சிவன் கைலாயத்தில் மட்டும் இல்லை, அவரை உண்மையாக நேசிக்கும் இதயங்களிலும் இருக்கிறார். மாணிக்கவாசகர் சொல்கிறார், சிவனை வெளியே தேடி தேடி அலைந்தேன், இறுதியில் அவர் என்னுள் இருந்ததை உணர்ந்தேன். இந்த உண்மையை உணர்ந்தபோது அவர்களுக்கு உலகமே மாறிவிட்டது. ஏனெனில் அவர்கள் கண்டது ஒரு மலை அல்ல, ஒரு உணர்வு, ஒரு பரம்பொருள், ஒரு இத்திய இருப்பு. அதனால்தான் சைவ சித்தாந்தம் கூறுகிறது, கைலாயத்தை அடைவது என்பது ஒரு இடத்தை அடைவதல்ல, ஒரு நிலையை அடைவது, ஒரு விழிப்புணர்வை அடைவது, ஒரு சிவ உணர்வை அடைவது. அந்த உணர்வில் வாழத் தொடங்கும் போது உலகம் மாறாமல் இருந்தாலும் வாழ்க்கை மாறிவிடுகிறது, பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் அமைதியாகிறது, கஷ்டங்கள் இருந்தாலும் நம்பிக்கை உருவாகிறது, பயம் இருந்தாலும் உள்ளே ஒரு ஆழமான உறுதி பிறக்கிறது. இதுதான் சிவபுரம், இதுதான் சைவ சித்தாந்தம் காட்டும் கைலாயம், இதுதான் ஆன்மாவின் உண்மையான பயணம்.
2: இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, கைலாயம் பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம், சித்தர்கள் பற்றி பேசினோம், சைவ சித்தாந்தம் பற்றி பேசினோம், ஆனால் இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையுடன் என்ன தொடர்பு? உங்கள் வாழ்க்கையில் கைலாயம் எங்கே இருக்கிறது? அதற்கான பதில்தான் அடுத்த பகுதி. இப்போது நான் உங்களிடம் மிகவும் தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மலை இருக்கிறது, அது கைலாயம் அல்ல, ஆனால் உங்களுக்கு அது கைலாயம் போலவே தோன்றுகிறது. அது ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு குடும்ப சிக்கலாக இருக்கலாம், ஒரு உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், ஒரு தனிமை உணர்வாக இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்கள் முன்னால் ஒரு மலையை போல நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் நினைக்கிறீர்கள், இதை கடக்க முடியுமா? இதிலிருந்து நான் வெளியே வர முடியுமா? ஏன் இந்த சோதனை எனக்கு வந்தது? பல நேரங்களில் நாம் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா? அந்த மலையுடன் போராட ஆரம்பித்து விடுகிறோம். அதை உடனே வெல்ல முயற்சிக்கிறோம், அதை அழிக்க முயற்சிக்கிறோம், அதை மறக்க முயற்சிக்கிறோம். ஆனால் கைலாயம் நமக்கு வேறொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யாரும் கைலாயத்தை வெல்லவில்லை. மக்கள் அதை சுற்றி நடக்கிறார்கள், அதை மரியாதை செய்கிறார்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இதிலே ஒரு ஆழமான ஞானம் இருக்கிறது. வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் வெல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. ஒரு வேதனையை பாருங்கள், நீங்கள் அதை எதிர்த்து போராடலாம் அல்லது அதை கவனிக்கலாம். அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது என்று கேட்கலாம். சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய துன்பங்களே நம்முடைய மிகப்பெரிய ஆசிரியர்களாக மாறுகின்றன. சில நேரங்களில் நம்முடைய தோல்விகளே நம்முடைய புதிய வாழ்க்கையின் கதவை திறக்கின்றன. சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரே நம்முடைய விழிப்புணர்வை உருவாக்குகிறது. கோரா யாத்திரையில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், உடல் வலிக்கிறது, மூச்சு திணறுகிறது, கால்கள் சோர்கின்றன. ஆனால் அவர்கள் நடப்பதை நிறுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பயணத்திற்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருப்பதை நம்புகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அதே உண்மை பொருந்துகிறது. இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகளுக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். அதை இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது அந்த அனுபவம் உங்களை வளர்த்ததை உணர்வீர்கள். குழப்பத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு, உங்களுக்கு வாழ்க்கையின் திசை தெரியாமல் இருக்கலாம். எந்த வேலை, எந்த தொழில், எந்த பாதை, எந்த கனவு, எதுவும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அப்படியானால் கைலாயத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கோரா ஒரே அடியில் முடிவதில்லை, ஒரு அடியில் தான் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் அதே. இன்று ஒரு சிறிய முன்னேற்றம், நாளை இன்னொரு சிறிய முன்னேற்றம், அதுவே போதும். முழு பாதையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அடுத்த அடியை மட்டும் பாருங்கள். குடும்ப பொறுப்பில் இருக்கும் மனிதர்களுக்கு, நீங்கள் எல்லோரையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். குழந்தைகள், குடும்பம், பெற்றோர், வேலை, பொறுப்புகள். ஆனால் ஒரு கேள்வி, கடைசியாக உங்களை நீங்கள் எப்போது கவனித்தீர்கள்? பலர் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டே தங்களை மறந்து விடுகிறார்கள். அதுதான் உள்ளே வெறுப்பை உருவாக்குகிறது. ஒரு நாளில் 5 நிமிடம் கூட உங்களுக்காக ஒதுக்குங்கள். அமைதியாக அமருங்கள். மெதுவாக மூச்சை கவனியுங்கள். ஓம் நம சிவாய என்று உள்ளுக்குள் சொல்லுங்கள். அந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மையத்தை மீண்டும் நினைவுபடுத்தும். கஷ்டங்களால் சோர்ந்தவர்களுக்கு, நீங்கள் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்கிறீர்கள், ஏன் இது எனக்கு வந்தது? சில கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது. சில நிகழ்வுகளின் அர்த்தம் பல வருடங்களுக்கு பிறகுதான் புரியும். கைலாய பகுதியின் சில மர்மங்களைப் போலவே வாழ்க்கையிலும் சில மர்மங்கள் இருக்கும். அனைத்தையும் உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீங்கள் இந்த பாதையில் தனியாக இல்லை. உங்கள் பயணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சிவனை நம்புபவர்கள் இதை அருள் என்று அழைக்கிறார்கள், மற்றவர்கள் இதை வாழ்க்கையின் ஞானம் என்று அழைக்கிறார்கள். பெயர் எதுவாக இருந்தாலும் உண்மை ஒன்றுதான், நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும், நிற்காமல், சோர்வடையாமல், நம்பிக்கையை இழக்காமல். ஏனென்றால் ஒவ்வொரு கோராவிற்கும் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒவ்வொரு இரவிற்கும் ஒரு விடியல் இருக்கிறது, ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு பாடம் இருக்கிறது, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு கைலாயம் இருக்கிறது.
0: இப்போது ஒரு கேள்வி, இந்த உண்மைகளை வெறும் கதையாக கேட்டு மறந்து விடாமல் வாழ்க்கை

0: வெளியில் உள்ள உலகத்தை மறந்து உங்களுக்குள் திரும்புங்கள். 5 நிமிடம் போதும், ஆனால் அந்த 5 நிமிடம் உண்மையாக இருக்க வேண்டும். மெதுவாக மனதிற்குள் உச்சரியுங்கள், ஓம் நம சிவாய. அவசரமில்லாமல், அழுத்தமில்லாமல், எண்ணிக்கைக்காக அல்ல, உணர்வுக்காக. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒரு கவலையை விடுங்கள், ஒரு பயத்தை விடுங்கள், ஒரு எதிர்மறை எண்ணத்தை விடுங்கள். மந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மனதை மையப்படுத்தும் ஒரு கருவி. அது சிதறி கிடக்கும் கவனத்தை மீண்டும் ஒன்றிணைக்கும் ஒரு பாலம். உங்கள் வாழ்க்கையின் மலையை அடையாளம் காணுங்கள். ஒரு வெள்ளை தாளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தற்போது உங்களை அதிகமாக சுமத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனையை எழுதுங்கள். ஒரே ஒரு பிரச்சனை, அதன் கீழே ஒரு வரி எழுதுங்கள், இதை நான் சரணாகதி செய்கிறேன். இதனால் பிரச்சனை உடனே மறைந்து விடாது, ஆனால் உங்கள் மனம் அதன் பாரத்தை தனியாக சுமக்க வேண்டியதில்லை. இந்த வாரம் செய்யுங்கள். ஒரு நாள் சில நிமிடங்கள் முழு அமைதியில் இருங்கள். மொபைல் இல்லை, டிவி இல்லை, பேச்சு இல்லை, அமைதி மட்டுமே. முதலில் அது சலிப்பாக இருக்கும், பிறகு அது சிரமமாக இருக்கும், அதற்கு பிறகு அது ஆழமானதாக மாறும். பலர் வாழ்க்கை முழுவதும் வெளிப்புற சத்தத்தை கேட்டு வாழ்கிறார்கள், ஆனால் தங்களுடைய உள்ளத்தின் குரலை ஒருபோதும் கேட்பதில்லை. அமைதி என்பது வெறுமை அல்ல, அமைதி என்பது கேட்கும் திறன். இந்த மாதம் செய்யுங்கள், உங்கள் அருகில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அவசரமாக அல்ல, அமைதியாக. அங்கே சில நிமிடங்கள் அமருங்கள். எதையும் கேட்க வேண்டாம், எதையும் வேண்டிக் கொள்ள வேண்டாம். வெறுமனே அமருங்கள், கவனியுங்கள், உணருங்கள். சில நேரங்களில் பதில்கள் வார்த்தைகளாக வருவதில்லை, அவை அமைதியாக வருகின்றன. பலர் நினைக்கிறார்கள், ஒரு நாள் கைலாயம் போனால் வாழ்க்கை மாறிவிடும். கைலாய பயணம் நிச்சயமாக ஒரு மகத்தான அனுபவம், ஆனால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. கைலாயம் செல்வதற்கு முன் மனம் மாறவில்லை என்றால் கைலாயம் சென்ற பிறகும் வாழ்க்கை மாறாது. ஆனால் மனம் மாறிவிட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கைலாயம் உங்களுடன் இருக்கும். அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், உண்மையான யாத்திரை கால்களால் செய்யப்படுவதில்லை, அது விழிப்புணர்வால் செய்யப்படுகிறது. கைலாயம் பிரபஞ்சத்தின் மையமா? அதற்கு பல பதில்கள் இருக்கலாம். விஞ்ஞானம் ஒரு பதில் சொல்லலாம், வரலாறு ஒரு பதில் சொல்லலாம், ஆன்மீகம் ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் இன்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். கைலாயம் தூரத்தில் இருக்கலாம், ஆனால் சிவன் தூரத்தில் இல்லை. கைலாயம் ஒரு மலையாக இருக்கலாம், ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வலிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சிவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு நாள் கைலாயத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது உள் கைலாயத்தை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு, உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த அமைதியை தொடும் வாய்ப்பு, உங்கள் அகங்காரத்தை தாண்டி செல்லும் வாய்ப்பு, உங்கள் உண்மையான இயல்பை உணரும் வாய்ப்பு. அந்த பயணத்தை இன்று தொடங்குங்கள். வெளியில் அல்ல, உங்களுக்குள். கைலாயத்தை தேடாதீர்கள், சிவ உணர்வில் விழிக்க தொடங்குங்கள். ஓம் நம சிவாய.
1: நம சிவாய், நமஸ்காரம். உங்களுடைய பெஸ்ட் செல்லிங் புக்குன்னு சொல்லலாம், நிறைய புக் அது மாதிரி இருக்கு. அதுல அந்த திருவடி பழமுடி திருமுடி கண்டேன் அப்படின்றது ஒரு டைம்ல பயங்கர இதா இருந்தது இல்லையா, இப்ப எல்லாம் வைரல்னு சொல்ற மாதிரியான ஒரு டைமா இருந்தது. அதுல வந்து 3 டெம்பிள், இப்ப நான் வந்து ஆக்சுவலா எல்லாமே அதுல கவர் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பத்ராச்சலம் அது அந்த அமர்நாத் எல்லாமே அதுல கவர் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல என்னெல்லாம் கவர் ஆகுது? கைலாஷ் ஒன்னு கவர்
2: ஆகுது,
1: அமர்நாத், மூணுமே கவர் ஆகும். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே வந்து பார்த்தோம்னா மத்தவங்க பார்க்காத ஒரு கோணம், ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே டைரக்டா நிறைய தடவை போய் விசிட் பண்ணி ஒவ்வொரு பிளேஸும் போய் பார்த்ததுனாலயும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனாலயும் எல்லாத்துலயும் இருக்கிறதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. சோ அதனால கைலாசத்தை பத்தி அதுல நீங்க வந்து இப்ப சொல்லும் போதே நிறைய மத்தவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன், சொல்லுங்க அதை பத்தி.
2: கைலாஷ் அப்படிங்கறது ஒரு புதிர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் வந்து கைலாஷ் யாத்திரை போறோம், சிவபெருமானே அங்க இருக்காரு, எல்லா தெய்வங்களும் அங்க இருக்காங்க. ஒன்று இன்னொன்று, நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காட்சி எங்களுக்கு கிடைச்சது, தரிசனம் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க.

0: ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து அது ஒரு பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சு. இந்த கைலாய யாத்திரை அப்படிங்கிறது கொண்டு போய் அப்படியே குவிக்கிறாங்க அப்படி அந்த பயணிகளை. அவங்க அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பக்தர்கள் அவஸ்தப்படுறாங்க. அதையெல்லாம் நான் இப்போ கடைசி தடவையில் இன்னும் போவேன்னு தெரியல. இப்போ நான் போனது லேட்டஸ்ட்டாக போன சமயத்தில் பார்த்தேன். அப்படியே ஒரு வியாபார இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ பார்த்தப்போ அப்படி ஒரு வியாபாரமாக அதை ஆக்குறாங்க. இங்கே பயங்கரமாக அதெல்லாம் போட்டுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ராப்பராக அங்கே வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது. எல்லாருக்குமே அந்த மாதிரி போகணும், அந்த கைலாய யாத்திரை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்னன்னா அது மிகச்சரியாக ஒன்று அழைச்சிட்டு போகிறவங்கள சரியாக செலக்ட் பண்ணி மெயின் அதுதான். அப்படியே அழைச்சிட்டு போனாலும் கூட ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து கைலாயம் வரைக்கும் அவங்க அழைச்சின்னு போக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேபாளத்துக்கு காட்மாண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா அங்கேருந்து அந்த காட்மாண்டுலேருந்து அவங்க தான் அந்த குரூப் அங்கே இருக்கிறவங்க தான் இவங்களை வழி நடத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு தான் அந்த அனுமதிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து போகிறவங்களுக்கு அந்த நேரடியான அனுமதி அப்படிங்கிறது கிடையாது. அங்கே போயிட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு குரூப்பை எல்லாருமா சேர்த்து அங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. போயிட்டு அங்கேயுமே கூட முழுக்க முழுக்க இந்த சீன ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. அத்தா ஒருத்தர் முகத்தில் கூட ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்காது, அவ்வளோ கடுமையாக இருப்பாங்க எல்லாரும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து கைலாஷ் போகணும். அங்கே கைலாயத்துக்கு போனால் அந்த ஒரு என்னன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நம்மளை மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சீதோஷ்ண நிலை இதெல்லாம் பழக்கம் கிடையாது. இதுவே வட இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் குளிர் எக்ஸ்ட்ரீம் வெயில் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அதே பழக்கமாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது பழக்கம் இல்லாததால் முதல்ல வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. உடம்பு ரொம்ப முடியாமல் போகும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால் எதையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்காது. ஏதோ உயிரோடு உண்மையாகவே சொல்கிறேன், உயிரோடு திரும்பி வந்தால் போகிறோம் அப்படிங்கிறமான ஒரு நிலைமை தான் 50-60% மக்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம கைலாஷ் போகணும் அப்படின்னு விரும்பினா என்னென்னலாம் பண்ணணும், முன்னேற்பாடாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போல்லாம் அந்த கூகுளில் போட்டால் எல்லாமே வந்துருக்கு. அதனால் அதையெல்லாம் நான் தினமும் வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன் 5 கிலோமீட்டர் அதனால் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை. நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு அம்மா வந்து தினமும் 10 மாடி ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க படிக்கட்டில். அதாவது அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க, ஆனால் ஏறுறது இறங்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய செய்யலாம். செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய உடம்பை வந்து தயார் பண்ணிக்கிட்டு போனால் தான் நம்ம அங்கே வந்து நம்மளால் பல ஒண்டர்ஸ் பார்க்கலாம், அதிசயங்கள், பல அதிசயங்களை நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம உடம்பே நமக்கு ஒத்துழைக்காது. நம்ம போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறது ஒன்று, இன்னொன்று கைலாஷுக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படியே போனாலும் அங்கே நமக்கு தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் வந்து அதுவும்
1: உடம்பு நம்ம வந்து தயார்படுத்தி போனாங்க நிறைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. இப்போ இப்போ வந்து ஆக்சுவலாக அவள் குரூப் குரூப்பாக தானே கூட்டின்னு போவா. இப்போ குரூப் குரூப்பாக கூட்டின்னு போகும்போது இப்போ யாராவது ஒரு நபர் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அவங்களால பல அதிசயங்களை காணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ அது மாதிரி ஒரு நபர் ஃபிட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது, மற்றவாள்லாம் ஃபிட்டாக இல்லைன்னா இப்போ இந்த ஒரு நபர் மட்டும் தனியாக இப்போ அவங்க கைடோட பார்த்துட முடியுமா அந்த மாதிரி எல்லாம்
0: இல்லை. அவங்க ரூம்லேயே தான் இருக்கணும், இப்போ முடியலை அப்படின்னு சொன்னால் ரூமில் தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த பரிக்கிரமா பண்ணுறது 3 நாள் பண்ணுவாங்க. அதில் முடியாதவங்க அவங்க அங்கேயே அந்த அடிவாரத்தில் இருக்க டார்ச்சன்னு பேர் இருந்த இடம் அங்கேயே அவங்க இருந்து அங்கேருந்து அப்படியே கைலாஷை பார்த்துக்க வேண்டியது
1: இல்லைன்னா பிரதட்சணம் பண்ணலாம் 3 நாள்.
0: ஆமாம், நல்லா இருந்தால் இல்லை சில நிறைய பேர் என்ன பண்ணால் 1 நாள் மட்டும் போயிட்டு வருவாங்க. மேலே போயிட்டு அந்த கனகத்திரள் தரிசனம், கனக மலைன்னுட்டே சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் பாடினா மாதிரி. அந்த காலையில் 4 மணிக்கு வந்து அந்த சூரியனுடைய ஒளி பட்டு அந்த கைலாயமே தங்கமலை மாதிரி ஆகிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே தகதகன் தங்கமலை மாதிரி ஜொலிக்கும். அதை பார்த்துட்டு தான் சிதம்பரத்தில் வந்து அந்த பொன் வேய்ந்தது அப்படிங்கிறது வந்து அங்கே கொண்டு வந்தாங்க. அதை அதனால் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கோசம் ஒரே நாள் அவங்க போயிட்டு இறங்கிடுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த 2-3 நாள்லாம் நமக்கு வந்து கைலாய தரிசனமே இருக்காது. அதை சுற்றிட்டு போகும்பொழுது இந்த டோல்மாலா பாஸ்ன்னு 20,000 அடி உயரம் வரைக்கும் நம்ம மேலே ஏறணும். அங்கேருந்து பார்க்க பார்க்கும்போதெல்லாம் கைலாயமே தெரியாது. அந்த முதல் நாள் நம்ம தரிசனம் பண்ணுறதோட சரி, இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லை. பரிக்கிரமா மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த முதல் நாளுக்கு அப்புறமா நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தரிசனம்ங்கிறது கிடைக்காது. மூணாவது நாள் திரும்பி வரும்பொழுது தான் நம்மளால் வந்து கைலாய மலையை தரிசிக்க முடியும்.
1: அதான் இப்போ இந்த தரிசனம் கொஞ்சம் அதை பற்றி பேசிட்டு போது தான் நான் நடுவில் இன்ட்ரோ பண்ணி கேட்டேன், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லுங்க, தரிசனம் கஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அங்க போயிட்டு
0: உடம்ப நம்ம சரி பண்ணிட்டு போகணும். அதுக்கு வந்து நிறைய நம்ம இந்த மாதிரி மேலே ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி எல்லாம் பயிற்சிகளை எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த ஸ்புருலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து கேப்சூல் வடிவில் கிடைக்கிறது. அதை வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ அதை டாக்டர்கிட்ட கூட கேட்டுக்கலாம். கேட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உடம்பில் போயிட்டு நிறைய ஆக்சிஜனை வந்து அது எடுத்துக்கிறது. அதனால நம்மளால் நல்லா சுவாசிக்க முடியும். மெயின் ப்ராப்ளமே அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிஜன் குறைவுனால நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வந்து அங்கே போயும் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது இயற்கையாகவே நம்முடைய உடம்பு வந்து ஆக்சிஜனை நிறைய அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது தெரியாது. இது மாதிரி நிறைய நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பேசிக் இது அதுதான். அதை நம்ம பண்ணிட்டு ஃபிட்டாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய ஒண்டர்ஸாக நம்ம பார்க்கலாம், அதிசயங்களை நம்மளால் பார்க்கலாம். அது பொதுவாக சொல்லுவாங்க கைலாய மலை அப்படிங்கிறது வந்து உண்மையான மலை கிடையாது. அது இப்போ நிறைய இந்த அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இது இருக்கு இல்லையா, பிரமிடு, அது வந்து இது வந்து பிரமிடு, ஏதோ வெளி இதுலேருந்து வந்து அந்த பிரமிடு மாதிரி அமைச்சிருக்காங்க. பிரமிடுங்கிறதே வந்து உங்களுக்கு நேர ஆகாயத்தோட விண்வெளியோட தொடர்பு இருக்கிறது தான் பிரமிடு அப்படிங்கிறது. அதனால இதுவும் வந்து அந்த மாதிரி விண்வெளியோட தொடர்பு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது இயற்கையான மலைக்கு நீங்க பார்த்து அந்த இதுலயே நம்ம பார்த்தா கூட இந்த ட்ரோன்ல எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க. அப்போ பார்க்கும்போது அது மட்டும் தனியாக இருக்கும், தனியாகவும் அதை சுற்றி வந்து ஒரு லிங்கம், லிங்கத்தை சுற்றி ஆவுடையார் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு நிலையில் பார்க்கும்பொழுது சிவனுடைய முகமே அதில் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் இந்த கூகுள் இதிலெல்லாம் போய் பார்க்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி அவ்வளவு அருமையாக அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மலை மேலே இதுவரைக்கும் யாருமே ஏறினதே கிடையாது. எவரெஸ்ட் மலையிலெல்லாம் ஏறிட்டான், உலகத்திலேயே உயரமான மலை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேலாம் ஏறி இருக்காங்களே தவிர, ஆனால் இதுவரைக்கும் அது மேலே ஏறினது அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த துறவி ஒருத்தர் வந்து திபெத்து துறவி, அவரோட பேர் வந்து மிலர்பான் பேர். அந்த மிலர்பா மட்டும்தான் அது மேலே இதுவரைக்கும் கைலாய மலை மேல ஏறி இருக்கார். வேற யாருமே இது வரைக்கும் ஏறினது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
1: இப்ப கூடின் போறவாலாம் இப்ப கைலாயத்துக்கு கூடின் போறோம் போறோம் சொல்றாங்க.
0: கைலாய மலை கிட்டே போக முடியாது.
1: ஓகே,
0: நம்ம வந்து அந்த மலைக்கு கிட்டேயும் போக முடியாது, அது தொடவ முடியாது.
1: கைலாயத்துக்கு போறோம் சொல்றதெல்லாம்
0: அந்த மலைக்கு
1: கைலாச டூர் சொல்றாங்களே அதெல்லாம்
0: கிட்டக்க போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம சுற்றி வரோம். அந்த முதல் நாள் நம்ம போய் மேலே போய் ஏறிட்டு ஒரு நிலையில் வந்து அந்த கைலாய மலையை வடக்கு முக தரிசனம்னு சொல்லுவாங்க. அது மேலே ஏறி போய் பார்த்தாவே நமக்கும் கைலாயத்துக்கும் கேப் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம கைலாய மலையை பார்ப்போமே தவிர கைலாய மலைக்கு கிட்டேயே போக முடியாது. ரொம்ப ரேர் அந்த மாதிரியெல்லாம் போனவங்க அப்படிங்கிறவங்க, அதுவும் சில பேர் போயிருக்காங்க அந்த கைலாயத்தை போய் தொட்டவங்க அப்படிங்கிறவங்க சில பேர், ரொம்ப சில பேர் தான் எண்ணிக்கையில் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அது மேலே ஏறினதுங்கிறது யாரும் கிடையாது. அது மேலே ஏறும் பொழுது இது வந்து நிறைய இந்த ரஷ்யன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப மலையேறிகள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதெல்லாம். நிறைய அவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கைலாயத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு நிறைய அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மலை மேலே ஏறுனா அது சீக்கிரமாக வயசாயிடுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீழேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம்னா நமக்கு 15-20 வயசு ஜாஸ்தி ஆகிடும். ரொம்ப அந்த காலம் அப்படிங்கிறது அந்த கைலாய மலையில் ரொம்ப வேகமாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கிழவனாகிடுவாங்க அவங்க. ஒரு 20-30 வயசு பையனாக ஏறுறவன் கொஞ்சம் தூரம் ஏறுனா அவன் வந்து 60 வயசு ஆகிடும் அவனுக்கு. இதெல்லாம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அது ஒரு
1: பயாலஜிக்கல் ஏஜ் அந்த மாதிரி
0: பயாலஜிக்கலா பயாலஜிக்கலா அவங்க 60 இயர்ஸ் ஆள் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் வந்து மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஏதோ கட்டுக்கதையெல்லாம், ஏன்னா அவங்க இதுக்குன்னே ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்க நிறைய அந்த ட்ரக்கிங் போயிட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுறது, நம்ம எங்கே இருக்கோம், இந்த அதாவது அந்த டைம் டைம் பற்றியான குழப்பம். அதனால் ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடுறது.
1: ஸோ இவெல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடியாமல் வந்தவா
0: முடியாமல் இந்த இவங்க யாருமே அவங்களால யாராலையுமே அதை கையிலாத்தை மேலே ஏற முடியல. அதனால் அவங்க வந்து அதையெல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க.
1: சோ ஃபார் இந்த ஒரு நபரை தவிர வேற யாருக்கும் அங்க என்ன இருக்குன்னு தெரியாது.
0: ஆமா, அந்த திபெத் துறவி மட்டும்தான் இது வரைக்கும் அவர் ஏறி இருக்காரு. அவர் இன்றைக்கும் இருக்காருங்க. அங்க மேல ஏறினவர் அவர் இறங்கி வரல.
1: ஓ,
0: ஒருவேளை அவர் அங்கேயே, ஏன்னா அங்க காலம்ங்கிறது கிடையாது, அது ஒரு மாதிரி ஒரு குழப்பமாயிடுறது. அதனால ஒருவேளை இன்னும் கூட அவர் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த திபெத் துறவிகளுடைய நம்பிக்கை.
1: நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மதிமேக்கி அப்படின்னு சொல்லுவாள், ஒரு அது மாதிரி
0: ஒரு சிவனே வந்து பித்தா தானே, பித்தா பிரேசோடின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நம்மளையும் பித்தனாக்கிடுறாரு அவரு அந்த கைலாயம். அதனால அது வந்து ஒரு புதிரான ஒரு மலை அப்படிங்கிறது தான் அங்க உண்மை. ஆனா என்ன அப்படின்னா அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு சக்தி இருக்கு. அங்க போனோம் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து நம்ம அதான் இது எல்லாமே என்னன்னா அந்த உடம்ப நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள் முழுமையாக அங்க எல்லாமே போயிடும், கம்ப்ளீட்டா போயிடுறது. அப்படி ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி அப்படிங்கறது வந்து அந்த கைலாய மலை நமக்கு கொடுக்கறது. நம்மளுடைய வீடு ஊரு இது எல்லாமே மறந்து போயிடும். இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இதை மறந்தேன் அதை மறந்தேன்னு பாடுறாரு இல்லையா, அதனால நாமம் மறந்தேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்து போயிட்டு அந்த கைலாய மலையோட நம்ம வந்து ஒன்றி விடுற ஒரு அந்த ஒரு தியான நிலைக்கு, நம்மளை மிக உயர்ந்த நிலைக்கு, அதெல்லாம் வந்து பெரிய முனிவர்களும் சித்தர்களும் அடைந்த ஒரு நிலையை நம்ம முழு அந்த உடம்பு நம்ம உடம்பு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாலேயும் அந்த நிலையை நம்ம வந்து அந்த கைலாயத்தில் அடைய முடியும். அப்படி ஒரு தன்மை அந்த கைலாயத்துக்கு இருக்கிறது. நிறைய அந்த உள்ளே போகும் பொழுது நிறைய குகைகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க.
1: என்னுடைய ஒரு தாட் வந்து அந்த வெள்ளிங்கிரி மலையில நம்ம அவ்வளவு மலைகளை ஏறி பேப்போம்னா மேல எண்ட் ஆஃப் தி இது ஹில், அந்த டாப் ஹில் அது இருக்கு இல்லையாப்பா, கிட்டத்தட்ட அந்த பனிலிங்கம் மாதிரியே இருக்கக்கூடியதா இருக்கும். சோ அது மாதிரி இப்ப அங்கேயும் வந்து கைலாசத்துலயும் மேல ஏறி போகலாம்,
0: ஏறுவோம், கிட்டக்கே போக முடியாது.
1: ஓகே, சோ அப்ப சுவாமியை பாக்குறதுங்கிறது கீழே தானா?
0: கைலாயமும் அத வந்து அவ்வளவு பவித்திரமாக தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது
1: அப்படின்னு
0: சொல்றாங்க. அது சுத்திதான் போவோம். அந்த பரிக்கிரமாங்கிறது இப்ப திருவண்ணாமலையில கிரிவலம் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அந்த இதை சுத்தி வரலாமே தவிர அது மேல போறது கிட்டக போறது அப்படிங்கறதே வந்து நடக்க முடியாத காரியம். இப்போ அது சொல்லுவாங்க, நான் அந்த ஃபர்ஸ்ட் முதல் இது போனப்போ ஃபர்ஸ்ட் டே அங்க நின்று தரிசனம் பண்ண அந்த போட்டோலாம் எடுத்திருக்கு. அங்கேருந்து பார்க்கும் பொழுது மலை ரொம்ப கிட்டக்க தெரியும். அப்போ அது அந்த போட்டோவை பார்த்துட்டு என் பையன் சொன்னான், ஐயா இவ்வளோ கிட்டக்க இருக்கு, நீ அப்படியே போயிட்டு இருந்தானே அப்படின்னா, நீ வந்து பாருடா அப்போ தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதே நாங்கள் எல்லாருமே வந்து கேதார் போனோம். கேதார்நாத் நாங்கள் போயிருந்தப்போ அந்த ஃபுல்லாக அப்படியே பனி இப்படி இப்படி நிற்கும், தூண் தூணாக நிற்கும். அங்கே கேதார்நாத் கோயில் அங்கே தான் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த இடம் அந்த முன்னாடி, இப்போ வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமா. அங்கே பக்கத்துலேயே அந்த நாங்கள் தங்கியிருந்த இடம் இருந்தது. அன்னைக்கு நைட்டு வந்து அப்படியே நாங்கள் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிட்டோம். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அவன் பையன் கை கால் எல்லாமே என் கையை காணோம் காலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. 2 மணிக்கு அங்கே ரொம்ப அற்புதமாக தரிசனம் கிடைக்கும். 2 மணி தரிசனம்ங்கிறது ரொம்ப விசேஷம் கேதார்நாத்தில். அதனால் போகலாம் அப்படின்னு முதல் நாள் நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நடக்கக்கூட முடியல. ஒன்று மேலே கை கால்லாம் நம்ம சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து போகிறது? ஸோ நம்ம க்ளோஸ்டு இதில் இருக்கும் பொழுதே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அது ஓப்பன் ஸ்பேஸ், கைலாஷில். அப்போ அங்கேருந்து எப்படி நமக்கு ஒரு ஒரு அடியிலேருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு வந்து வேண்டாமேன்னு தோணும், முடியாது, உடம்பு ஏலாது, அவ்வளோ தூரம் ஆக்சிஜன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும், கடுமையான குளிர், மைனஸ் அவ்வளோ குளிர் போகும், நமக்கு இது எல்லாமே பழக்கமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கைலாஷை பார்த்துட்டோம், நம்ம நல்லபடியாக கீழே வந்துடுவோம், உயிரோட கீழே வருவோம் இப்படிங்கிற ஒரு நினப்பு தான் நமக்கு இருக்குமே தவிர, அவ்வளவு எளிதாக சிவன் வந்து அவர் இறங்கி வந்துடுறதில்ல. அதுவே பெருமாள் அப்படி கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், முக்திநாத் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் கேதார்நாத் போனீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார்.
1: கர்மாவை கழிப்பவர் இல்லையா அவர்.
0: அதனால் வந்து அவர் அவ்வளோ ஒரு சோதனை பண்ணி நம்மளை ஒரு மாதிரி, அந்த அமர்நாத்துக்கெல்லாம் நான் போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரு ஒரு மாதம் வந்து அப்படியே வெறும் உயிர் இல்லாத ஒரு உடம்பாக சுற்றின்னு இருந்தேன். அப்படியே நம்மளுடைய அத்தனை இதையும் அவர் எடுத்துடுறார், அந்த வினைகள் இதெல்லாம் எடுத்துட்டு நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டுறது தான் சிவனுடைய
1: வேலை.
0: ஆமாம், டெஸ்ட்ராயர். அதனால் கைலாயமும் அப்படிதான். ஆனால் நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் நடக்கக்கூட முடியாது. இதெல்லாம் மீறி நம்ம நடந்து அந்த பரிக்ரமா வந்து வரும்பொழுது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். எப்பவுமே ரொம்ப அரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா அந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வந்த பிறகு அதை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷம். அங்கேயும் இந்த மந்தாத்தா மலைன்னு இருக்கு, இதெல்லாம் அதே மாதிரி முருகன் தோன்றிய இடம், பிள்ளையார் தோன்றிய இடம், இதெல்லாம் இருக்கு. ரொம்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கும்.
1: முருகர் தோன்றிய இடம்னா அந்த இந்த கார்த்திகை பெண்கள் அந்த
0: சரவண பொய்கை அதெல்லாமே அங்கதான் இருந்திருக்கு. அதே
1: மாதிரி
0: பார்த்தோம், அதே மாதிரி மந்தாத்தா மலைங்கிறது அங்கதான் பிள்ளையார் தோன்றிய இடம், அது அந்த அதெல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். இந்த கைலாஷ்க்கு கிட்ட போக போக தான் வந்து இது ரொம்ப ரொம்ப நம்மளை கடினமாக ஆக்கி விடுகிறது. அந்த கைலாஷ்க்கு முன்னாடி வர்றது தான் மானசரோவர். மானசரோவரில் அது இன்றைக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதே தெரியல. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அனுபவமும் அங்கே இருக்கும். அந்த ராத்திரி ஒரு 2:30 இதே மாதிரி தான் வெளியே போகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம், மைனஸ் குளிரில் இருக்கும். ஆனாலும் கூட நம்ம ஒரு ஆர்வத்தோடு ஒரு 2 அந்த மானசரோவர் கரையில் போய் உட்காந்துக்கிட்டோம்னா அத்தனை ஆச்சரியங்களை நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்னா தங்க அன்னப்பறவை இருக்குது, தங்கத்தால் ஆன அன்னப்பறவை. அது வந்து கொடுத்து வச்சவங்க தான் அந்த தரிசனம், இது எல்லாமே எல்லாம் கொடுத்து வச்சிருந்தவங்க தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த அன்னப்பறவை வந்து
1: அப்படி
0: பார்த்துருக்கேன், ஃப்ளோட் ஆகி போய்கிட்டே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் தங்க அன்னப்பறவை. அது வந்து இந்த உலகத்தினுடைய பறவையே கிடையாது. அது அது எங்கே வந்தது என்ன அப்படிங்கிறது தெரியாது.
1: அப்படியே
0: மானசரோவர் இந்த கைலாஷ் மாதிரி நம்ம மானசரோவர் கரையில தான் நம்ம போய் உட்காந்துருக்கோம், அதுலயே குளிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த இயர் மட்டும் இன்னும் மானசரோவர்ல குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா.
1: ஃப்ரம் திஸ் இயரா இல்ல இந்த வருஷம் மட்டுமா?
0: இந்த இது வரைக்கும் எல்லாரும் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க,
1: இந்த ஒரு வருஷம் இல்ல,
0: இந்த வருஷம் எல்லாரும் பொல்யூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான், அது தெரியல எனக்கு. ஆனா நம்ம அங்க அங்கதான் போய் உட்காந்துப்போம். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வானத்திலேருந்து நட்சத்திரங்கள் இறங்கி இந்த மானசரோவர் தண்ணியில் வரும், உள்ளே வரும், உள்ளே போயிடும், அப்படி ஒவ்வொன்றா இறங்கும். அப்படி விண்மீன் எல்லாம் கிடையாது, அது உண்மையான நட்சத்திரம். இப்போ நம்ம வந்து மகரஜோதின்னு சொல்கிறோம், மகரஜோதி இங்கே ஐயப்பனில் ஏத்தன உடனேயே வானத்தில் ஒரு மகரஜோதி தோன்றுறது. அது எங்கேருந்து தோன்றுறது யாருக்கும் தெரியாது. இது அந்த விளக்கு வைக்கிறாங்க, அது ஏதோ காட்டுக்குள்ளே வைக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சி சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இங்கே விளக்கு இங்கே வச்ச உடனேயே ஆக்சுவலாக வானத்தில் ஒரு எப்படி வரும் ஒரு நட்சத்திரம் வருது, மகர நட்சத்திரம். அங்கே வந்து கொஞ்சம் நாள் இருக்கும், இருந்துட்டு அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடுறது. அது எங்கேருந்து வருது, எங்கே போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஒரு அதிசயம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் விண்வெளியிலேருந்து நட்சத்திரங்கள் அப்படியே இறங்கு கீழே வருது. கீழே வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிஷிகள் வந்து மானசரோவரில் அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நட்சத்திர குளியல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால இதையெல்லாம் நாங்கள் போய் பார்த்தா தவிர நம்ம இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நம்பவே முடியாது. அப்போ இது இதையும் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ரெண்டு நட்சத்திரம் நாங்கள் இந்த கரையில் உட்காந்துட்டு இருக்கோம், அந்த பக்கம் கரை, இது எல்லாமே அங்கே ஒன்றும் பெரிய
1: நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டின்னு போகிறேன் இல்லையா, அவள்லாம் யாராவது பார்த்தாலா?
0: நிறைய பேர் பார்த்தா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கைலாஷ்லேயும் வந்து ஒவ்வொருத்தர் விநாயகரை மாதிரி ஒருத்தர் பார்ப்பாங்க, அம்பிகையாக பார்ப்பாங்க, சில பேர் சிதம்பரம் மாதிரி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய இந்த மனசில் அவங்க எந்த தெய்வத்தை பூஜை பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு எது இஷ்ட தெய்வமாக இருக்கோ அந்த காட்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி எப்படி உட்காந்து பார்த்துட்டுருக்குறப்ப ரெண்டு நட்சத்திரங்கள் அந்த பக்கம் கரையில், அது வந்து ஆக்சுவலாக 100 கிலோமீட்டர் விஸ்தீரணம் இருக்கிற ஒரு ஏரி, உலகத்திலே ரொம்ப சாஃப்ட் வாட்டர் இவ்வளோ ஹையஸ்ட் இடத்துல இருக்கிறதுங்கிறது மானசரோவர் தான். நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இரண்டு நட்சத்திரங்களும் அது ஒன்றா ஒன்றா இப்படி இப்படி பின்னி ரெண்டு பேர் டான்ஸ் ஆடினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அது வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தது. அது சிவசக்தியே வந்து நடனம் ஆடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு நடனத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம். இப்படி நிறைய அதிசயங்கள் அப்படிங்கிறது அந்த மானசரோவரில் நடக்கணும். இதே இதையும் விட கொஞ்சம் பெருசு அந்த ராட்சஸ்தல் அப்படிங்கிறது. இதே இதை இந்த ஏரி இந்த லேக் மாதிரி தான் இன்னொன்று லேக் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லேக்குக்கே போகக்கூடாது, அந்த தண்ணியை தொடக்கூடாது, ஏன்னா அது வந்து ராவணன் ஏற்படுத்திய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அவசாதனமானது, அதாவது சபிக்கப்பட்டது, அதை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம்
1: யாரும் போகிறது இல்லையோ,
0: யாரும் போகிறதெல்லாம் தண்ணியை தொடவே மாட்டாங்க.
1: மற்றபடி அது கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது
0: இல்லை, அங்கே ஒன்றும் யாரும் வந்து கிடையாது
1: ரெஸ்ட்ரிக்ஷன். இது நம்பிக்கை இருந்து வேண்டாம் எனக்கு அதை பற்றி இல்லைன்னு போய் தொடரும்.
0: உண்மைங்கிறது எங்களுடைய அனுபவத்திலே
1: அது ஏற்பட்டது.
0: என்ன முடிச்சுட்டு நாங்கள் ராட்சஸ்தல் போய் அதுக்கப்புறமா தான் அந்த வழியாக தான் கைலாஷ் போனோம்.
1: என்ன அந்த அனுபவம்?
0: அந்த நாங்கள் ராட்சஸ்தல் போனப்ப நாங்கள்லாம் சொன்னோம், எங்களோட வந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ரொம்ப தைரியமானவங்க, அவங்க இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நான் போய் இப்போ பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் எடுத்து, இதுவும் புனிதமானது தானே, இவ்வளோ கைலாஷ் கிட்டே இருக்குது, இது மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு, நான் போய் வந்து தலையில் தெளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. நாங்கள்லாம் இங்கேயே உட்காந்து ஜீப்லேயே உட்காந்துட்டுருந்தோம். அப்போ அந்த அம்மா போயிட்டு அதை இதில் வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் குடித்தாங்க, திருப்பி வந்தாங்க. வந்துட்டு கிளம்புறோம், வண்டியே கிளம்பலை, வண்டியே கிளம்பவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்கு. என்னென்னவோ அவரும் பண்ணுறாரு, வந்து ஒன்றுமே பண்ண முடியலை அங்கே. அதுக்கப்புறம் பயமாக இருந்தது, ஏன்னா அங்கே சீக்கிரம் இருட்டியும் போயிடும், நைட் அங்கே வந்து இது பண்ண முடியாது,
1: ஸ்டே பண்ண முடியாது,
0: ஸ்டே ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அத்வானம், ஓப்பன் ஸ்பேஸ், அங்கே எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ இப்போது நிறைய டென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, மானசரோவர் கரையில் கொண்டு வந்திருக்காங்க. போகிற வழியிலையும் சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் 2002 நான் போனேன், போனப்போ ஒன்றுமே பேசிக் இது கூட இருக்காது, அங்கே ஃபெசிலிட்டிஸ் கூட, டாய்லெட்டோ அதுவோ ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் போனோம். ரோடும் இருக்காது, அவன் ஓட்டுறவனுக்கு தான் தெரியும் எப்படி போகணும். போயிட்டே இருப்பான் அம்பாட்டுக்கு, 3 days வந்து அந்த பாலைவனத்தில் போயிட்டுருப்பான், அந்த மாதிரியே இருக்கும். அவனுக்கு தான் தெரியும் ரோடு.
1: 3 days வந்து பார்த்தோம்னா ஜீப் ட்ராவல் தான்.
0: ஆமாம், ஜீப் ட்ராவல் தான். இப்போ எல்லாம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நிறைய
1: 3 days ஜீப் ட்ராவல்னா உங்களுக்கு வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்
0: ஒன்றுமே கிடையாது,
1: ஒன்றுமே கிடையாது,
0: ஒன்றுமே கிடையாது. இப்பவும் அப்படி தான், இப்பவும் அப்படி தான், ஜீப் அண்ட் மினி பஸ்ஸஸ் அதுதான் போகும். பெரிய பஸ்
1: சார்ட்டர்ஸ் எல்லாம் எதுவும்
0: அதெல்லாம்
1: இல்லை.
0: இப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் கொண்டு
1: வந்து அதான் சொல்றேன்,
0: இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஜெயேந்திர சுவாமிகளும் ஹெலிகாப்டர்ல தானே போயிட்டு
1: இருக்காங்க.
0: ஆனா அது ரொம்ப கஷ்டம், ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம திடீர்னு அங்க போய் இறங்கி வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி போறது தான் நல்லது, படிப்படியா நம்ம போகும்போது நம்ம உடம்பு வந்து அதுக்கு கஷ்டம். பட் திடீர்னு
1: உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இயற்கை உபாதை குளிக்க இதுக்கு கூட எதுவுமே இருக்காது.
0: கண்டிப்பா ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி சாப்பிட்டா அப்படியே வாமிட் வரும், அதனால் சாப்பிடவும் முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரே ஒரு பிரெட்டு மட்டும் கையில், பிரெட்டு ஸ்லைஸை மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுருந்து சும்மா அந்த வயிற்றை ஏமாத்தின்றே போகிறது, உனக்கு இப்போ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே துணுக்கு துணுக்காக சாப்பிட்டுட்டே போயிடும், அப்படியே போயிடுவோம். சாப்பிட்றது எதுவுமே எல்லாமே எங்கள் கஷ்டம்தான். அந்த இடத்துக்கு போறது சிவனை அணுகுவது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் அது வந்து அந்த கொடுக்கற அந்த அனுபவம் அந்த சந்தோஷம் அப்படிங்கறது வந்து பரமானந்தமா இருக்கும். அதனால அது கைலாஷ் அப்படிங்கறதுனா நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும். தொடர்பு கொள்ள முடியாது, யாருக்கும் போன் பண்ண முடியும், என்ன மொபைலும் கிடையாது. அப்ப 2012 எல்லாம் ஒண்ணு மொபைல இருந்தாலும் சிக்னல் இருந்ததுதான் பண்ண முடியும், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அத பக்கம் வர ராட்சஸ்தல் பக்கம் எவனும் வரவும் மாட்டான், இவன் வம்படியா அந்த பக்கம் போனோம். அதனால எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி அது பண்ணி அதுக்கப்புறமா ராத்திரி ஸ்டார்ட் ஆச்சு. அவனும் பாவம் என்னென்னலாம் பண்ணி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள திட்டவும் முடியாது, அதனால ஒரு வழியா போய் சேர்ந்தோம் இந்த டார்ச்சனுக்கு. இப்போ அதான் அது கேம்ப், பேஸ் கேம்ப்.
1: அதுக்கே 3 நாள் ஆகுமா போறது?
0: ஆமா, அங்கேருந்து கிளம்பி போறதுக்கு 3 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அங்க போய் சேர்ந்தோம் நாங்க. பட் என்னுடைய அனுபவத்துல வந்து கைலாஷ்ல பல ஆச்சரியங்கள், நிறைய விளக்க முடியாத ஆச்சரியங்கள்லாம் நடந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தருக்குமே நடக்கும் அந்த மாதிரி. அமர்நாத்துல எல்லாம் கூட அப்படிதான், சிவனே வந்து காப்பாத்தினவங்கலாம் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அங்க சிவன் பிரத்யக்ஷம், அங்க அப்படிதான் போகும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 நாள் பரிக்கிரமாக்கு ஃபர்ஸ்ட் டே போயாச்சு. செகண்ட் டே வந்து இந்த டோல்மாலா பாஸ்ங்கிறது 20,000 அடி உயரத்துல இருக்கு, அது மேலே ஏறி போனோம். அங்கே படிக்கட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாறைன்னா ஒரு பாறை இங்கே இருக்கும், ஒரு பாறை வந்து அங்கே இருக்கும். அது ஆக்சுவலாக ஏறுறது கூட பரவாயில்ல, இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறங்குறது தான் எப்போவுமே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான இதில். அதனால டோல்மாலா பாஸ் ஏறியாச்சு. அதுக்கப்புறம்
1: 20,000 feet அதுக்கு எப்படி ட்ரெக்கிங் மாதிரி ஏதாவது மேலே ஏறுறதுன்னா இப்போ அந்த ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நீங்கள் ஏதாவது எடுத்து போயிடுவீங்களா?
0: ஒன்றும் கிடையாது,
1: சும்மா அப்படி கைப்பிடிச்சு கைப்பிடிச்சு போயிட்டு
0: போகணும். இல்லைன்னா அந்த குச்சி எடுத்துன்னு போகணும். அது கூட அந்த ரெகுலர் வாக்கிங் ஸ்டிக்காக இல்லாமல் கீழே வந்து ட்ரெக்கிங்க்குன்னு இருக்குது, அதை அந்த ஸ்டிக் எடுத்துன்னு போகணும். அப்போல்லாம் அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, செகண்ட் டைம் எடுத்துகிட்டு போனேன் அப்போ எடுத்துகிட்டு போகல. அப்போ மேலே ஏறியாச்சு. அப்புறம் இறங்க ஆரம்பித்தப்போ என்னோட இருந்தவங்க எல்லாரும் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முடியல என்னால் கம்ப்ளீட்டாக, இனிமேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போயாச்சு. அதனால் என்ன பண்ணேன், அந்த பாதையிலேயே மண் பாதை தான், மண் பாதை இந்த பாறைகள் இருக்கிற மாதிரி அந்த ஓரமாக பேசாமல் படுத்துன்ட்டேன். நான் படுத்துன்ட்டு இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இங்கேயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு நிலை வந்தது, அமர்நாத்துலேயும் அந்த மாதிரி வந்தது. அதாவது அந்த மரணத்தின் விளிம்புக்கு அவர் எடுத்துன்னு போயிடுறார், எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் பெரிய நமக்கு வந்து நம்ம இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம் அவ்வளோ சாதனையாளர், அதெல்லாம் வந்து ஒன்றும் அங்கே எந்த பொறுப்பும் அங்கே வேகாது, நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் சிவனுடைய ஆக்ஞையே, ஒன்றும் கிடையாது நீ அப்படிங்கிறது தான் போ அப்படின்னு சொல்லிவிடுவார். அந்த மாதிரி பண்ணிவிடுவார் அவர். அப்போ நமக்கு வந்து அந்த ஆணவம் நான்கிற அந்த ஒரு எண்ணம், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன், எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு நம்மளை பியூராக வழி அனுப்புவார். அதுதான் அவருடைய வேலை, வெறும் ஆன்மாவை மட்டும் உயிரையும் வச்சு ஆன்மாவை வச்சு போ அப்படின்ற ஒரு சிவன், அதுதான் அவர் பண்ற வேலை. அப்புறம் தானா சரி நம்ம இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஓரமா பட்டுன்ட்டேன். அதேமாதிரி எல்லாருமே என் குரூப்ல வந்தவங்க எல்லாரும் என்ன போய் அவங்களும் கவனிக்கல, ஏன்னா இந்த முழுக்க எல்லாம் எல்லாம் நம்ம போட்டுன்னு இருக்கிறதால யாரும் என்னன்னு தெரியாது கம்ப்ளீட்டா. அப்போ ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் வெயில் இந்த வெயில் இந்த வெளிச்சம்லாம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு வந்து ஒரு இந்த ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டட் அந்த ஒரு மாதிரி ரொம்ப கம்பீரமாக ஒரு பெண் பேசினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி குரல் வந்து எனக்கு சலோ அப்படின்னு கேட்டது. ஆமாம் படுத்துன்னு இருக்கேன் நான் அந்த இதெல்லாம் நகர்த்திட்டு, யார் நம்மளை வந்து இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்தா யாருமே காணாங்க, யாருமே இல்லை. அப்படியே ஒன்று ரெண்டு பேர் கிராஸ் பண்ணி போயின்னு இருக்காங்களே தவிர அங்கே யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு யாரோ யாரையோ சொல்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்படியே அந்த மூடின்ட்டு திருப்பி படுத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி அதே குரல் கேட்டுது, சலோ அப்படின்னு. இன்னும் கூட எனக்கு அந்த காதலில் அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கு. கேட்ட உடனே சரின்னு எழுந்துட்டேன், எழுந்துட்டேன் நடந்துட்டேன், நடந்து நான் மாட்டு கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு கீழே போயாச்சு. கீழே அந்த இதில் பேஸ் கேம்பில் வந்து டென்ட் போட்டிருந்தாங்க, நான் கரெக்டாக எங்கள் டென்ட்டுக்கு எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் எங்கே போனீங்க என்னங்கிறதே தெரியல, நாங்கள்லாம் ரொம்ப பயந்துன்னு இருந்தோம். அப்போவே மணி 8:30 ஆகிடுச்சு, எனக்கு அவ்வளோ தூரம் நடந்திருக்கேன். அவன் சொல்லிட்டு அந்த கிச்சடி ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிச்சடி எனக்கு வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அவங்களோடது இந்த பாசை பருப்பு போட்டு தண்ணியாக கொடுப்பாங்க, அதை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். அவ்வளோதான், அது தூங்கினேன்னா என்ன பண்ணாங்கிறது தெரியாது. எங்களோட ஒரு டாக்டர் வந்துருந்தாங்க, அவங்க வந்து அவங்க அப்புறம் சொன்னாங்க, நான் 2-3 தடவை நான் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஸ்டெத்தை வச்சு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எழுந்து போயாச்சு. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் கிடச்சிது. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து நான் நடந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். எல்லாருமே போயாச்சு, கோடாவில் எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன், அது 18 கிலோமீட்டர்ஸ் தானே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன். அப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னால் நடக்க முடியல. சரி யாரையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா, இல்லை நிறைய ஜீப் போயிட்டு, அப்போ முதல் தடவை போனப்போ ஜீப்பெல்லாம் கிடையாது, ஜீப்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. எல்லாரையும் நிறுத்த சொல்லி கேட்டால் யாருமே நிறுத்தலை, எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் நான் கை காட்டினப்போ ஒரு ஜீப்பு நின்றுது. இப்போ நின்றுட்டு அதில் இருந்தவர் என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை கபாலும் பிடிச்சி உள்ளே போட்டார். உள்ளே போட்டு அப்படியே அந்த பின்ஷீட்டு கீழே கால் வைக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே என்னை அமுக்கி விட்டார். போட்டுட்டு அது மேலே ஒரு துணியை போட்டார். அவங்களுக்கு அந்த இதை காமிச்சாரு, போயிட்டாரு, ஐடி கார்டு காமிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அவர் அந்த ஃபஸ்ட்டு பேஸில் கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுட்டார். அவர் யார் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய கைடு. எங்களோட கைடுங்கிறது எனக்கு தெரியும், எல்லா ஜீப்பையும் நிறுத்தத்து கையை காமிச்சிட்டு
1: இருந்தேன்.
0: எல்லாரும் அவங்கவுங்க கூட போயிட்டேன், நான் ஒத்தி தான் நடக்கிறேன்னு வீராப்பா சொல்லியிருந்தேன். எல்லாரும் அவங்க குதிரையில இந்த கழுதையில எல்லாத்துலேயும் போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் எல்லாரும் ரீச் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஜீப்பையும் நிறுத்த பார்த்தீங்க, எவனாவது ஒருத்தர் நிறுத்தி எல்லாம் எல்லாம் அந்த இவங்க போகிறவங்க, அந்த இவங்க சீனா இவங்க அந்த செக்யூரிட்டி மிலிட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே இது இருக்கு, அவங்க தான் அந்த போயிட்டு போயிட்டு மேலே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஜீப்பில். அந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் நிறுத்தி நீங்கள் ஏறி இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் கீழே விட்டுருவாங்க. அதாவது அவங்களுக்கு கருணையே கிடையாது, குறிப்பாக நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க எதிரி மாதிரி பார்ப்பாங்க. அவனுக்கு முடியலையா சரி நீ கீழவோம் அப்படின்னு சொல்லி கீழே கொண்டு போய் அந்த யமத்வாரில் விட்டுருவாங்க. யமத்வாரில் ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பர்டிகுலராக நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அங்கே
1: என்ன பண்ணுவோம்.
0: அதுதான் அதான் அவர் சொன்னார், யாராவது ஒருத்தன் ஒரு ஜீப்புக்கார நிறுத்தி இருந்தான்னா உன்னை கொண்டு போய் கீழே யமத்வாரில் இறக்கி விட்டுட்டு இருப்பான், நீ என்ன பண்ணுவேன், நான் தனியாக அங்கே அந்த குளிரில் செத்ததான் போவேன். எனக்கு எந்த ஹோட்டல் எங்கே அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க எதுவுமே அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான். அதனால வந்து அது கரெக்டாக நான் உன்னை பார்த்ததால உன்னை வந்து இது பண்ணேன், அதுவே நீ இந்த ஜீப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவுமே உன்னை பிடிச்சி கொண்டு போய் கீழே விட்டுட்டு இருப்பாங்க, அதனால தான் உன்னை அமைக்கி கீழே படுக்க வச்சேன். அதான் அவர் தெரியாமல் என்னை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் கொண்டு போய் என்னை விட்டுட்டார். அதுவுமே வந்து ஒரு மிராக்கிள் தான், அவர் கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்னை அவர் ஏற்றுனதும் அந்த அங்கே செக்யூரிட்டிஸ் யாரும் என்னை பார்க்காம இருந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து அவர் தான் என்னை கொண்டு போய் மேலே விட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இது வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் தான் பார்க்கணுன்னு போயிருந்தேன். செகண்ட் டைம் போயிட்டு நான் அதுக்கப்புறம் கீழே அதுக்கு மார்னிங் வந்து ஜீப் எல்லாம் கொண்டு போய் கீழே விட்டுருவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்க, முதல் நாள் மட்டும் பார்த்துட்டு கீழே இறங்கிடுறதுங்கிறது அந்த மாதிரி வந்து கொண்டு போய் விட்டுட்டோம். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே வந்து அங்கே ஒரு தெய்வம் கூட நிற்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கும். அமர்நாத்துலாம் சிவனையே பார்த்தவங்கெல்லாம் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி அங்கேயும் நிறைய அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம இங்கே கைலாஷ்லேருந்து அங்கே போயிட்ட மாதிரி ஆயிடும்.
1: இதுல இப்ப இந்த கைலாஷ்லயே நம்ம ஆரம்பத்துல பேசறச்ச நம்ம வந்து இந்த நடுவுல குகையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரியான விஷயமா பேச வந்தோம்னா நான் வேற ஏதோ கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தேன். அது என்ன குகையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க?
0: இந்த குகைக்குள்ள இன்றைக்கும் வந்து இந்த பூதகணங்கள், சிவகணங்கள், அதே மாதிரி வந்து நந்தி பகவான் அவருடைய அந்த கணங்கள் எல்லாமே அங்க இருக்காங்க, பிரத்யக்ஷமா இருக்காங்க. அது மாதிரி நிறைய முனிவர்கள் சொல்றாங்க இல்லையா. அந்த
1: இதெல்லாம் எப்படி வந்து ஹியர்சே தானா எப்படி இது வந்து? ஏன்னா இங்க இருந்து நம்ம அங்க போகவே முடியாது, யாருமே ஏறினதே இல்லைன்னு சொல்றேன். இப்ப கண்டிப்பாவே சுவாமி அங்க சிவன் அப்படின்னா அவரோட சுத்தி கண்டிப்பான முறையில அவரோட எல்லா கணங்களும் முனிவர்களும் இருக்கதான் இருப்பா, அது கண்டிப்பான முறையில இருக்கிறதான். யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்றாளா?
0: இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மகான்கள் சொல்லிருக்காங்க.
1: ஓ,
0: அதனால அவங்க வந்து ஒரு
1: அதை நம்ம அப்ப க்வெஸ்சன் பண்ணவே முடியாது.
0: ஆமா, ஞான திருஷ்டியில அவங்க பார்த்தா.
1: ஆமா, அதை நம்ம க்வெஸ்சன் பண்ண வேண்டாம். இப்போ வேற ஒருத்தர் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா,
0: இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அந்த நந்தியுடைய அந்த மேல சத்தம் இது எல்லாமே வந்து கேக்குறது. ஆமா, அதே மாதிரி பூஜை பண்ற சத்தம் இதெல்லாம் கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க தங்கியிருப்பாங்க இல்லையா நைட்டு, அந்த சமயத்துல கேட்டவங்க இருக்காங்க. சோ அதனால வந்து அது உண்மையாக இருக்கணும்,
1: உருவம் தெரியறது அந்த மாதிரி நிறைய இருக்கும் பாத்தீங்களா. இப்ப கூட பாத்தீங்களா பருவத மலை, ஈவன் இங்கே வந்து குரோம்பேட்ல ஒரு மலை சிவன் கோயில் இருக்கு உங்களுக்கு, அத்ரி மகரிஷியோடு. சோ அது அந்த மாதிரி அங்கெல்லாம் இது மாதிரி நபர்களை பார்த்திருக்கோம், சடனா இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. சோ தட் நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் இல்லையா, ஒரு சித்தர்கள் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி யாராவது ஹியர் சே இல்ல உங்களோட குரூப்ல அந்த மாதிரி யாராவது இல்ல உங்களுக்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவமோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததான்னு கேக்கிறதுக்காக.
0: இது இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இல்ல, இது மலைதான், மலைக்குள்ளதான் எல்லாமே நட மலையே சிவன், மலைக்குள்ளதான் எல்லாமே நடக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இங்க அதுலேருந்து நம்ம தூரக்க தானே இருக்கும். சோ அங்கேருந்து நமக்கு அந்த காட்சி அப்படிங்கறது வந்து அங்க இருக்குங்க தெரியாது. ஆனா அந்த நம்ம இந்த கூகுள் மேப்ல போய் பார்க்கும்போது அதுல எல்லா அப்படி நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிவனுடைய முகம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும், பார்க்க முடியுது. சிவனுடைய முகமே பிரத்யக்ஷமா அதுல இருக்கிறத நம்மளால ஒரு குரூப்பா போயிருக்காங்க. அதுல இவர் தான் தலைமை துறவி, இவர் வந்து நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல போயிருக்கார். இது வந்து ஒரு 200 வருஷங்களுக்குள்ள
1: நடந்தது.
0: சொல்றாங்க அவர் மேல போனாரு, ஆனா அவர் வந்து என்ன ஆனார் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. இந்த வயதாகிறது அப்படிங்கறதும் ஒரு குழப்பம் வருது அப்படிங்கறது இந்த ரஷ்யன் இந்த ட்ரக்கிங் காரங்க அவங்க வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க.
1: இப்ப எப்படி அங்க ஃபுல்லாவே சைனீஸ் டாமினேஷன் தானா?
0: திபெத்தே வந்து சைனா
1: கிடையாது, கைலாஷ்ல
0: தானே இருக்கு. சோ திபெத் வந்து அவங்களுக்கு கீழ இருக்கு, சைனா கீழ இருக்கு, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் கைலாய மலை அப்படிங்கறது இருக்கு. இதுல என்ன நம்ம வந்துன்னா இந்த கைலாய மலை யாத்திரையை வந்து இத இதுக்கு காரணமா இருந்தது மகா பெரியவா. அவர் தான் வந்து நம்ம இத்தனை நம்ம எல்லாம் கைலாய மலைக்கு போறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் திருநாவுக்கரசர் மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க, காரைக்கால் அம்மையார் போனாங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் இருக்குமே தவிர ஒரு பொதுமக்கள் போனதா இருக்காது. முக்கியமா நான் சவுத் இண்டியன்ஸ் போனது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து கைலாயம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், ஆனா வந்து அது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா சைனால இருந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. அப்பதான் ஒரு தடவை மகா பெரியவாளை வந்து சுப்பிரமணிய சுவாமி பார்க்க வந்தார். பார்க்க வந்தப்போ அவர்கிட்ட மகா பெரியவா கேட்டு சொல்லியிருக்காரு, ஏன்பா நீ இதை வந்து ட்ரை பண்ணி இந்த கைலாய யாத்திரை நம்மள அவங்கெல்லாம் போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அது அப்படியே அந்த கட்டளையை தலைமையில வச்சுக்கிட்டு அவர் போய் அங்கே பேசும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த எக்ஸ்டர்னல் இதில் பேசும் பொழுது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசணும்னா அவங்க அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து மகா பெரியவா சொல்லிட்டா, மகா பெரியவாள் பெரிய பக்தர் சுப்பிரமணிய சுவாமி, அவர் சொல்லிட்டார் அப்படின்னாலும் நிச்சயமா இதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அங்க பேசியிருக்க சைனா அதுல பேசும் பொழுது அவங்க வந்து ரொம்ப அதிசயமா உடனே அதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அதான் சுப்பிரமணிய சுவாமி சொல்றது, மகா பெரியவாளுடைய அந்த அருள் தான் வந்து அவங்கள பேச வச்சது, அந்த பர்மிஷன் கொடுக்க வச்சது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பாத்தை வந்து ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் இந்த கைலாய யாத்திரை அப்படிங்கறது ஆரம்பிச்சது. இப்ப நம்ம எல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து மகா பெரியவாள், அவர் சொன்னதாலதான் அந்த இது அப்படிங்கறது நடந்தது. இப்ப ரீசெண்டா ஒரு இது இந்த வாட்ஸ்அப்ல நிறைய சுத்திக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இனிமே நம்ம வந்து சைனா கேட்க வேண்டியது இல்லை, பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டாம், நாமளே போயிடலாம், அதெல்லாம் கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை எல்லாரும் சுத்திக்கிட்டே இருந்தது. இந்த நிறைய இந்த வாட்ஸ்அப் செய்திகள் அப்படிங்கறது ஒருத்தர் போட்டா இன்னொருத்தர் ஃபார்வர்ட் பண்ணி பயன்படுத்தும், அது வந்து ஒரு முடியாத காரியம். இங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த சைனா பார்டர் வரைக்கும் அருமையா ரோடு போட்டிருக்காங்க. அங்கேருந்து வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல தான் கைலாஷம் இருக்கு. ஆனா அந்த பார்டரை அவன் ஓபன் பண்ணணுமே, அவன் பர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா. அது வரைக்கும் நம்ம வந்து அழகா பெரிய பஸ்ல கூட போயிடலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி இந்த காட்மாண்டு வழியாக போகணும், லாசா வழியாக போகணும், அதெல்லாம் சுத்தவே வேண்டியது இல்லை. அழகாக நம்ம இப்படி உத்தரகாண்ட் வழியாக போயிடலாம், போயிட்டு ஒரு 5-6 நாளில் கைலாஷை பார்த்து திரும்பிடலாம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மிலிட்ரியில் அவ்வளோ வறுமையாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அவங்க டெஃபினட்டாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் பர்மிஷன் கொடுத்து அங்கே 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம்னா அவனுடைய பிஸ்னஸ் வந்து போயிடும். ஏன்னா அவன் நிறைய வாங்குறாங்க, டாக்ஸாக அப்படி வாங்குறாங்க, அதனால வந்து அதுவும் அவங்க பர்மிட் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு அந்த அந்த ரொம்ப ஸ்மூத் ரோடு வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் நடக்கலாம், யாராவது ஒரு மகான் மனசு வச்சா அதுவும் வந்து நடக்கலாம். அதனால நம்மளுடைய அது பாரத தேசத்துல தானே இருக்கு, அது இப்போ சைனா கீழே இருந்தாலும் கூட இருக்கு. திபெத்தில் அந்த கைலாய மலை இருக்கு, திபெத்தை வந்து இவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க, சைனா வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து கம்ப்ளீட்டாக அந்த அவங்களுடைய கண்ட்ரோலில், சைனா கண்ட்ரோலில் தான் இருக்கு. அது ஆக்சுவலி வந்து சைனா திபெத், சைனா திபெத்துன்னு போட்டுட்டு இருந்தாங்க முதல்லாம். இப்போ வந்து அந்த திபெத்தையும் விட்டுட்டு நம்ம அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த போர்டில் எல்லாம் சைனான்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஸோ திபெத்துங்கிறதே அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க, அதை வந்து அப்படியே சைனாவோட அவங்க ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ திபெத்துங்கிற ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எதுலேயுமே இருக்காது, திபெத்துன்னே இருக்காது, அந்த அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ணி

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.

0: குருவி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. வித்யாசாகருடைய இசையில சங்கீத் ஹல்திபூர் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. நேரம் இப்பொழுது 6:59
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இமயமலை பகுதி முழுவதும் பனிப்பாறைகளால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. அங்கு பெருவெள்ளம் ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகும் வேளையில் மாண்டோர் எண்ணிக்கை 1000 தாண்டிவிட்டது. நேபாளத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேரை இன்னமும் காணவில்லை. அந்த வட்டாரத்தில் மில்லியன் கணக்கானோர் தொடர்ந்து அபாயத்தை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் துணை தலைமைச் செயலாளர் கன்னி விக்னராஜா கூறினார். கடந்த வாரம் ஏற்பட்ட பேரிடரை எந்த அளவிலான கட்டுமானத்தாலும் தடுத்திருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். இவ்வேளையில் நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் பருவநிலை மாற்றத்தால் அதிகரிக்கும் அபாயம் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரும் எச்சரித்திருக்கிறார். இமயமலை பகுதியில் பனிப்பாறை இடிந்து விழுந்ததால் பனிக்கட்டி கலந்த வெள்ள நீரும் பாறைகளும் இடிபாடுகளும் பெருக்கெடுத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. பருவநிலை மாற்றம் நேபாளத்துக்கு ஏற்படுத்தும் அபாயத்தை உலக நாடுகள் தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு ஷிஷிர் கானல் கேட்டுக்கொண்டார். பருவநிலை மாற்றத்தால் இமயமலை பகுதியில் உடனடி கவனம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களுக்கு குடும்பத்தினர் அவர்களின் நல்லுடல் இன்றி இறுதிச் சடங்குகளை நடத்துகின்றனர். அன்புக்குரியவர்களின் நல்லுடல் கிடைக்காத வேளையில் ஆன்மா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினர் அவ்வாறு செய்கின்றனர். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது 4 மாண்டனர். மாண்டவர்களில் ஒரு பிள்ளையும் அடங்கும். 50 அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்பறை சங்கம் தெரிவித்தது. அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகின்றன. ஹார்முஸ் நீரணையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. நேற்று முன்தினம் அங்கு 2 கப்பல்கள் தாக்கப்பட்டன. நீரணையை அனைத்துலக போக்குவரத்துக்கு மூடியிருப்பதாக ஈரான் சொல்கிறது. வளைகுடா வட்டாரத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதில் அது உறுதியாக இருக்கிறது. தாய்லாந்து சிங்கப்பூர் உள்ளிட்ட 60 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் விசாயின்றி தங்கக்கூடிய காலத்தை 30 குறைக்கவிருக்கிறது. தற்போது அவர்கள் 60 வரை விசா இல்லாமல் தங்கலாம். புதிய நடைமுறை வரும் 15 தேதி நடப்புக்கு வருகிறது.

0: ஆட்டத்தில் இடம்பெறும் முதல் தொகுதி விளையாட்டு வீரர்கள். பயிற்சி வழி சிகிச்சை, போக்குவரத்து சலுகைகள், மன உறுதி பயிற்சி போன்றவற்றை அவர்கள் பெறுவர். அடுத்த நாலாண்டில் உடற்குறையுள்ள சுமார் 80 விளையாட்டாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்க அந்த திட்டம் இலக்கு கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரில் வறண்ட வானிலை இம்மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. சுற்றியுள்ள வட்டாரங்கள் பருவமழையை சந்திப்பதால் சிங்கப்பூரில் தென்மேற்கு தென்கிழக்கு திசையில் இருந்து காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாள்களில் காலை மதிய வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்தோனேசிய காட்டுத்தீ சம்பவங்கள் மோசமடைந்தால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் நிலவலாம் என்று முன்னுரைக்கப்படுகிறது. தி அனிமல் லாட்ஜ் எனும் விலங்கு காப்பகத்தில் உள்ள சில சேவை வழங்குநர்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்படாது என்று விலங்கு நல மருத்துவ சேவை பிரிவு தெரிவித்திருக்கிறது. சுங்காய் தெங்காவில் உள்ள தி அனிமல் லாட்ஜில் 35 வாடகைதாரர்களில் 8 சேவை வழங்குநர்கள் குத்தகை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அது குறிப்பிட்டது. நாய்களை இனப்பெருக்கம் செய்யும் 7 நிறுவனங்களும் செல்ல பிராணிகளை தற்காலிகமாக கவனித்துக் கொள்ளும் வசதி வழங்கும் நிறுவனங்களும் அவற்றில் அடங்கும். விலங்கு நலத்தையும் செல்லப்பிராணி பராமரிப்பு துறையையும் மேம்படுத்துவதற்கான குறைந்தபட்ச நிபந்தனைகளை அவை பூர்த்தி செய்ய தவறியது தெரியவந்தது. எஞ்சிய நிறுவனங்கள் சேவை வழங்குநர்களின் வாடகை குத்தகை வரும் டிசம்பரில் புதுப்பிக்கப்படும். வாடகை கார் சேவையான கெட்கோ கார்களை இனி மலேசியாவுக்கும் ஓட்டிச் செல்லலாம். டிரைவ் டு மலேசியா என்ற அந்த சேவையின் கீழ் தகுதி பெறும் வாடிக்கையாளர்கள் கெட்கோ செயலியில் வாடகை காருக்கு பதிவு செய்து மேற்கு மலேசியாவில் எங்கு வேண்டுமானாலும் அதனை ஓட்டிச் செல்லலாம். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அதனை செலுத்தலாம். முன்பணம் கட்ட தேவையில்லை. அதற்கு பதிலாக காரை வாடகைக்கு எடுக்கும் மொத்த நேரத்துக்கான கட்டணத்துடன் 30 விழுக்காடு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும்.
1: சொல்லும் பொருளும்
0: ஃபோகாஸ்ட் முன்னுரைப்பு. வானிலை முன்னுரிப்பை கண்காணித்தால் நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும். ஃபோகாஸ்ட் முன்னுரைப்பு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வணக்கம் சிங்கே,
4: ஆதரவு BYD.
3: BYD டான்சர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினராட்டை மூலம் 80 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து பாடல், யுவன் சங்கர் ராஜா இவர் தான் இவ்வார நட்சத்திரம். அவருடைய இசையில வந்த பாடல்கள் தான் உங்களுக்காக முதல்ல வந்துச்சு, அடுத்தும் வரப்போகுது. சரி, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லும் போது இவரை பத்தி நடிகர் சிம்பு ஒரு நிகழ்ச்சியில இப்படி சொல்லியிருந்தாரு, கேளுங்களேன்.
1: என்ன பொறுத்த வரைக்கும் வந்து யுவனுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்த இடம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் இனஃப். ஆக்சுவலி வி ஷுட் ஹவ் மச் மோர் நம்ம வந்து அவரை கொண்டாடி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நீங்க என்ன மாதிரி படம் வேணா யுவன் கிட்ட போய் நீங்க மியூசிக் வாங்கலாம். நீங்க வந்து மன்மதன் மாதிரி ஒரு படம்னாலும் யுவன் பின்னி எடுப்பார். ஒரு வில்லேஜ் படம், இந்த படம் பருத்தி வீரன்னாலும் யுவன் சூப்பர். ஒரு சைக்கோ படம் காதல் கொண்டேன் அப்படின்னாலும் யுவன் சூப்பர். இல்ல ஒரு செம்ம ஸ்டைலிஷ் படம் மங்காத்தா அப்படின்னாலும் யுவன் சூப்பர். ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான படம் எப்படி நான் ஒரு படம் பண்ண போறேன்னா இஸ் ஒன்லி மியூசிக் டைரக்டர்.
0: மொத்தத்துல பன்முக தன்மை கொண்ட யுவன் சங்கர் ராஜாவை இந்த வாரம் முழுதும் ஒலி 96.8 நாங்க கொண்டாட போறோம். அவருடைய பாடல்களை கேளுங்க, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:13 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. MCEAYE நோக்கி செல்லும் வழியில் சென்ட்ரல் பாலிவாடுக்கு பிறகு, காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.
8: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
3: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
2: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
3: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
2: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
3: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
4: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
2: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 pieces பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகை பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினத
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
8: கல்

0: டார்த்தி பர்த்டே பாடல் கேட்டீங்க. ஆண்டனி தாசன், யுகேந்திரன், பிரியா, ஜெர்சன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க இசைஞானி இளையராஜாவோட இசையில. இந்த பாடலை கேட்கும் போது இளையராஜா மறுபடியும் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருப்பீங்க. சிலருக்கோ பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும், குறிப்பா இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். கேப்போம் இந்த பாடல். எனக்கு கொஞ்ச நேரத்துல ராஜா தி ராஜா படத்துல இருந்து அதனை அடுத்து உங்களுக்காக எல்லாம் இன்பமயம் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருக்க என்னோட இது வணக்கம் சிங்கை. முதல் தகவல், இன்று உலக தேங்காய் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், நமது தேசிய கார்பந்து அணியின் நிர்வாகி பயிற்சியாளர் கெவின் லீ. மூன்றாவது தகவல், உலகத்திலேயே ஆக அதிகமான மிஷ்லின் நட்சத்திரங்களை கொண்ட உணவகங்கள் நியூயார்க் நகரில் தான் இருக்கின்றது. இந்த மூன்றுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்குது ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. இது ஒலி 968, கேட்டாலே பரவசம்.
1: மாமாவும் பொண்ணு கொடு.

0: பணத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க
1: மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASK training.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
4: நெட்லி இன்றா.
3: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
4: நெட்லி இன்றா.
3: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
4: நெட்லி இன்றா.
3: அது
4: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
3: தொடர்புக்கு
4: 8854-8989.
3: நெட்லி வந்தாச்சு,
4: டென்ஷன் போயாச்சு.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.
9: பாகவத சங்கீதத்துக்கே நான் ஆடுறதுக்கு வசதியா அடிங்களா அண்ணா?
10: யோ, நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினி, நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் அடிச்ச.
9: அப்ப ஒரு வேலை பண்ற, நீ அடிக்கிற மோளம் அடி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன். மோளம் வேணுன்றவன் அத்த எடுத்துக்கிட்டான், சங்கீதம் வேணுன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான், அடிங்களா?

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வணக்கம் ரவிஜி.
3: வணக்கம்.
2: நீங்க சொன்ன தகவல்ல மூன்றாவது தகவல் தான் தவறானது.
3: முதல் தகவல், இன்று உலக தேங்காய் தினம் அனுசரிக்கப்படுது, சரிதான். இரண்டாவது தகவல், சிங்கப்பூர் தேசிய கார்பந்து அணியின் நிர்வாகி பயிற்சியாளர் கெவின் லீ, அதுவும் சரிதான். மூணாவதா சொன்னல, அங்கதான் இருக்குது. உலகத்திலேயே ஆக அதிக அளவுல மிஷ்லின் நட்சத்திரங்களை கொண்ட உணவகங்கள் நியூயார்க் நகர்ல இல்லைங்க, டோக்கியோல இருக்குதே. அந்த டோக்கியோவுக்கு நானும் போக போறேன், நீங்களும் வர போறீங்க. தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விரிவா சொல்றேன், வானொலி பக்கமா இருங்க.
4: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்
3: விபத்து நேர்ந்துள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE டெரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு CTE SLE செல்லும் அந்த வழியில் அங்கோக்கி அவென்யூ 5 அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்,
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்,
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு.
3: ஐயோ, அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன் கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
3: போட்டில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
1: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
5: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
6: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

80களில் வந்து அவர் உருப்பான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. இப்ப நீங்க கேட்டது ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல இடம்பெற்ற பாடல். ஜப்பான் அப்படின்னு சொல்லும் December 5 டோக்கியோவுக்கு நான் போக போறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் வர போறீங்க. உங்களை பலருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நாம எங்க தங்குறோம்? இந்த பாருங்க, நல்லா வசதியா தான் இருக்க போறோம், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது கேள்வி, சாப்பாடு எப்படி இருக்கும் தம்பி அப்படிங்கறதுதான். இந்த பாருங்க, நமக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு நிச்சயமா இருக்கும். அதே நேரத்துல உள்ளூர்ல வழங்கப்படுற அவங்க உணவையும் நமக்கு ஏத்த விதத்துல பரிமாறுவாங்க. இதுக்கும் மேல சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் சைவமா இருக்கேனே, அல்லது ஒரு சில நாட்களை நான் சைவமா இருப்பேனே, அதெல்லாம் ஒத்து வருமா, சரியா செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கவலையே படாதீங்க. நீங்க நிறுவனத்துக்கிட்ட போய் சொன்னா மட்டும் போதும், தெளிவா தெரிவிச்சா மட்டும் போதும், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. மொத்தத்துல எல்லாரும் வரணும், மகிழ்ச்சியா இருக்கணும், மறக்க முடியாத தருணங்களை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணமே. வாங்க ஒன்னா சேர்ந்து போவோம். December 5 தொடங்க போகுது அப்படிங்கிறதுக்காக December 4 வரைக்கும் காத்திருக்காதீங்க, இப்பவே போய் பதிவு செஞ்சிருங்க. எங்க போறது, மேல் விவரங்களை எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, லிங்க் நான் கொடுக்குறேன். 9 6 7 8 8 9 6 8 8 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.

0: காதல் பரிசு பரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அடுத்ததா குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE அங்கே KJEக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள்.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு பிஒய்டி.
0: பிஒய்டி டான்ஸ் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினராட்டை மூலம் 80க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியகாபொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் 13 வயது பெண்கள் குழந்தை ஈன்றெடுக்கும் எண்ணிக்கை 20 ஆண்டில் ஆக குறைவாக பதிவாகியிருக்கிறது. சென்ற ஆண்டு 140 குழந்தைகள் 13 வயது தாய்மாருக்கு பிறந்தன. அதற்கு முந்தைய ஆண்டு பிறந்த 244 பிள்ளைகளை விட அந்த எண்ணிக்கை 40 விழுக்காட்டுக்கும் மேல் குறைவு. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் அந்த தகவலை வெளியிட்டது. 19 வயதுக்கும் குறைவான பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அது 13 வயது தாய்மாருக்கு பிறந்த குழந்தையாக ஆணையம் வகைப்படுத்துகிறது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டில் 13 வயதினரிடையே கருக்கலைப்பு விகிதத்தில் பெரிதளவு மாற்றம் இல்லை என்று சுகாதார அமைச்சு கூறியது. 1000 பேரில் 2 கருக்கலைப்பு செய்தனர். 13 வயதில் கரு உருவது அக்கறையாக இருந்தாலும் அது முற்றிலும் தீர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கருவுறும் 13 வயதினருக்கு தேவையான ஆதரவு கிடைப்பது முக்கியம் என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இமயமலை பகுதி முழுவதும் பனிப்பாறைகளால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. அங்கு பெருவெள்ளம் ஏற்பட்டு 1 வாரம் ஆகும் வேளையில் மாண்டோர் எண்ணிக்கை 1000 தாண்டிவிட்டது. நேபாளத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேரை இன்னமும் காணவில்லை. அந்த வட்டாரத்தில் மில்லியன் கணக்கானோர் தொடர்ந்து அபாயத்தை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் துணை தலைமைச் செயலாளர் கன்னி விக்னராஜா கூறினார். கடந்த வாரம் ஏற்பட்ட பேரிடரை எந்த அளவிலான கட்டுமானத்தாலும் தடுத்திருக்க முடியாது என்றும் அவர் சொன்னார். அமெரிக்கா உலகளாவிய வர்த்தக சீரற்ற நிலையை குறைக்க G20 நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. சீனாவை குறிவைத்து அது பேசியது. வரிகள், சீன இறக்குமதியில் இருந்து உள்நாட்டு வர்த்தகங்களை பாதுகாக்க ட்ரம்ப் நிர்வாகம் வகுத்திருக்கும் கொள்கைகளை பின்பற்றும்படி அமெரிக்கா G20 நாடுகளை கேட்டுக் கொண்டது. G20 சந்திப்பை அமெரிக்கா வழிநடத்தியது. இந்நிலையில் சீனா தவிர்த்த G20 நிதியமைச்சர்கள் கடல் வழிகளில் பாதுகாப்பான தடையற்ற போக்குவரத்துக்கு அழைப்பு விடுத்தனர். அதில் பேசிய G20 நிதியமைச்சர்கள் வர்த்தக இடையூறுகள் அனைத்துலக பொருளாதார வளர்ச்சிக்கு மிரட்டலாக இருப்பதாய் குறிப்பிட்டனர். மத்திய கிழக்கு பூசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தேவையை அவர்கள் வலியுறுத்தினர். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது 4 மாண்டனர். மாண்டவர்களில் 1 அடங்கும். 50க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்பறை சங்கம் தெரிவித்தது. அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகின்றன. ஹார்மோஸ் நீரணையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. அங்கு நேற்று முன்தினம் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டன. நீரணையை அனைத்துலக போக்குவரத்துக்கு மூடியிருப்பதாக ஈரான் சொல்கிறது. வளைகுடா வட்டாரத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதில் அது உறுதியாக இருக்கிறது.